நீண்ட நேரமாக வானொலியை அலங்கரித்து வந்து கருத்துக்கள் பல தந்து எல்லோருக்கும் ஊக்கமான பதில்களை கொடுத்திருந்த அன்பு மகள் ரேவதி, நீங்கள் முடிவுரையையும் சிறப்பாக முடித்து தந்ததோடு அல்லாமல் எங்களுக்கு ஆன்மீகத்து திருப்புகளையும் தந்து சென்றீர்கள் பொழிப்புரையோடு. அந்த வேளையிலே ஒரு பாடலையும் பாடிவிட்டு உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல் வீட்டு மாப்பிள்ளை திரைப்படுத்த பாடலை தந்தீர்கள் அல்லவா, கேட்டீர்கள் அல்லவா. இதோ அந்த பாடல் மலரே ஓ மலரே என்று வரியெடுத்து பாடுகின்றது ரேவதி உங்களுக்காக.

உங்களை பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே தங்கள் சொந்த குரலிலே சொந்த முயற்சியிலே தங்கள் திறமையை வெளிக்காட்டி பாடிய அற்புதமான பாடகர்களை நாங்கள் பாராட்டும் இந்த வேளையிலே அவர்களுக்கு விருப்பமான பாடல்கள் பதிவு செய்து சென்றார்கள். அந்த பாடல்கள் இதுவரை நேரமும் ஒலிபரப்பாகிய வேளை எங்களுடைய விருப்பமாகவும் ஒரு பாடலை தர இருக்கின்றேன். அந்த பாடல் இன்று சிகரம் வைத்தாப்போல் வந்து இணைந்த அன்பு கஸ்தூரி தனஞ்சியன் அவர்கள் இரண்டு பாடல்களை மட்டுமல்ல மூன்றாவதாக தனக்கு விருப்பமாக ஒரு பாடலையும் கூறியிருந்தார். பாட முடியுமா என்றவுடன் எந்த விதமான சலனம் இன்றி உடனே சிறப்பாக பாடி காட்டியிருந்தார் ஒரு பாடல். அந்த பாடல் 1949 ஆண்டு திரைக்கு வந்த வேலைக்காரி என்ற திரைப்படத்து பாடல். இன்றைக்கு இத்தனை வருடங்கள் அரை நூற்றாண்டை தாண்டியும் இன்றும் அது உயிர் பிழைத்திருக்கும் கீதமாக இருக்கின்றது. இசைக்கு ஏது இல்லை, அதுக்கு முடிவே இல்லை. இசை என்றால் உலகமே இசைந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் என்னவோ இந்த உலகத்தை ஆட்கொள்ளும் எங்கள் லாம்பல் இறைவன் கூட அந்த இசைக்கு விருப்பமான கருவிகளோடு தன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார். இசையால் மயங்காமல் இசையிலே விரும்பிக் கொண்டு அந்த பாடலை பிரபல பின்னணி பாடகர் அன்றைய பிரபல பின்னணி பாடகரான கே ஆர் ராமசாமி அவர்கள் பாட வேண்டும் என்று உடுமலை நாராயணகவி அவர்கள் புனைந்திருக்கின்றார்கள். அந்த கவியை அதற்கு இரு இசையமைப்பாளர்கள் இசையமைத்திருக்கின்றார்கள். சி ஆர் சுப்புராமன் அவரோடு எஸ் எம் சுப்பையா நாயுடு இவர்கள் பிரபல்யமான இசையமைப்பாளர்கள். அந்த வகையிலே அந்த பாடல் ஒன்றும் உயிர் பிழைத்து எங்களை இனிக்க வைத்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே மறந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று தான் அதற்கு ஒரு இசையை விரும்பி அந்த பாடலின் இசையை விரும்பி இருக்கிறேன் என்று கேட்ட வகையிலே கஸ்தூரி நீங்கள் பாடி காட்டினீர்கள் அல்லவா அந்த பாடல். இன்னமும் பாராமுகம் ஏனம்மா என்ற வரியெடுத்து பாடுகின்றது. இன்னமும் நாங்கள் கேட்காமல் இருப்பது அழகல்ல கஸ்தூரி, உங்கள் தயவினால் நீங்கள் பாடி காட்டிவிட அதை மீண்டும் ஒரு தடவை நாங்கள் கேட்போம் என்று அந்த பாடலையும் இப்பொழுது மூன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் அலங்கரித்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே வாரம் ஒரு நாள் மலரும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அலங்கரித்து சென்ற இந்த உறவினர்களின் நேயர்களின் விருப்பமாக அவர்கள் கேட்ட பாடல்கள். நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். இன்சுவையோடு இந்த பாடல்களை கேட்க வைத்த உங்களுக்கு நன்றியை கூறி மீண்டும் இப்படி ஒரு நிகழ்வில் சந்திக்கிறேன் என்று கூறி காற்றலிருந்து விடைபெற்று செல்கின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலில் வருவது இந்து பாடல்கள். கருப்பாய் பிறந்திருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு தீர்த்தம் இருக்கிறது. பார்க்கடலை கடைந்த போது வாசுகி பாம்பின் வாயிலிருந்து வெளியேறிய ஆலாகால விஷத்தின் வேகத்தால் கருடன் கருப்பாக மாறிவிட்டது. பின் தன் இயல்பான நிறம் பெற வேண்டி சிவபெருமானே வணங்கியது. நான் விழுங்கிய விஷமானது பூலோகத்தில் ஒரு நாவல் மரத்தில் கனியாக பழுத்திருக்கிறது. அந்த பழம் சம்புநாதவாவி என்னும் தீர்த்தத்தில் விழுந்து நச்சுத்தன்மை நீங்கும் என்று கருடனுக்கு காட்சி தந்த சிவபெருமான் கூறினார். நீ அந்த தீர்த்தத்தில் நீராடினால் உன் இயல்பான நிறம் பெற்று நீங்க பெறுவாய் என்று அருளினார். மகிழ்ச்சியடைந்த கருடன் பூலோகம் வந்து அதன்படியே செய்தது. இந்த சம்பவம் நடந்த இடம் விழுப்புரம் அருகில் உள்ள திருநாவலூர் ஆகும். இங்குள்ள தீர்த்தத்தை தற்போது நாவலேஸ்வரர் தீர்த்தம் என்கின்றனர். கருப்பாக இருக்கின்றோமே என வருந்துபவர்கள் இத்தீர்த்தத்தை தலையில் தெளித்து கொண்டு சிவனை வழிபட தாழ்வு மனப்பான்மை நீங்கும். தேவாரம் பாடிய மூவரில் சுந்தரர் பிறந்த தலம் இதுவாகும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

நவ கிரகங்களில் ராஜகிரகம் என்று வர்ணிக்கப்படுவது சூரியன். இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் வாழ உறுதுணையாக இருப்பவர் சூரியன். அப்படிப்பட்ட சூரியனுக்கு உரிய கிழமையாக கருதப்படுவது ஞாயிற்றுக்கிழமை ஆகும். அன்று விடுமுறை நாள் என்பதால் எல்லோருமே அந்த கிழமையில் மகிழ்ச்சியாக இருப்பர். ஓய்வு பெற்றுக் கொள்ளும் அந்த நாளில் பிறந்தவர்கள் ஓய்வில்லாமல் உழைப்பவர்களாக விளங்குவர். சுற்றி திரிவதிலும் பிரியம் கொண்டவர். அலைச்சலுக்கென்றே பிறந்தவர்கள் என்று கூட சொல்லலாம். ஜாதகத்தில் சூரியன் உச்சம் பெற்று விளங்குபவர்கள், அதாவது சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருந்தால் பெற்றோர்களின் முன்னேற்றத்தில் பாதிப்புகள் ஏற்படலாம். எனவே சூரியனுக்கு பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. ஐப்பசி மாதம் சூரியன் நீச்சம் பெறுகிறார். எனவே அந்த மாதத்தில் உள்ள ஞாயிற்றுக்கிழமைகளில் பிறந்தவர்கள் ஆரோக்கியத்தில் அடிக்கடி தொல்லைகளை சந்திப்பர். அவர்களுக்கு பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி வர இருப்பது கிறிஸ்தவ பாடல்கள். நம் வீட்டில் திருமணம், கிரகப்பிரவேசம் இவற்றையெல்லாம் அமக்களமாக கொண்டாட வேண்டும் என நினைக்கிறோம். பந்தல், அலங்கார விளக்குகள், இசை நிகழ்ச்சி, பிரியாணி, அப்பப்பா என் வீட்டு திருமணத்திற்கு சாப்பாட்டிற்கு மட்டுமே பல லட்சம் செலவழித்தேன். கச்சேரிக்கு வந்தவர் மட்டும் லட்சம் வாங்கி கொண்டார் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் என்று தம்பட்டம் அடிப்பதில் சிலருக்கு அப்படி ஒரு ஆனந்தம். ஆடம்பர விழா நடந்தால்தான் விழா கொண்டாடிய திருப்தியே கிடைப்பதாக பலரும் எண்ணுகிறார்கள். பைபிள் யோவான் 5 அதிகாரத்தில் ஊர் முழுக்க பண்டிகை கொண்டாடப்பட்ட அந்த வேளையிலும் இயேசுநாதர் பெதஸ்தா குளத்தருகே அமர்ந்து நோயாளியை குணப்படுத்தி கொண்டு இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் உள்ளர்த்தம் என்ன? விழாக்கள் வருவதே ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்பதற்காகத்தான். கிறிஸ்துமஸ், ஈஸ்டர் என்று எத்தனையோ திருநாட்கள் நம் வாழ்வில் வந்துள்ளது. பல சுப நிகழ்ச்சிகளும் நம் வீட்டில் நடந்துள்ளது. அன்று எத்தனை ஏழைகளுக்கு உதவி செய்தோம் என்று கணக்கு போட்டு பாருங்கள். நம் இல்ல விழாக்களில் விருந்துண்டவர்களில் எத்தனை ஏழைகள் இருந்தனர் என எண்ணி பாருங்கள். இனியாவது ஏழைகள் உயர்வடைய வேண்டும் என்பதற்காக விழாக்களை நடத்துங்கள். ஆடம்பரமாய் செலவழிக்கும் பணத்தை ஏழைகளுக்கு கொடுங்கள். விழாக்களை எளிமையாக்குங்கள். ஒரு பாடலை கேட்கலாம்.

குழந்தைகள் கருவில் இருக்கும் போதே நல்ல பழக்கங்களை ஒரு தாயும் தந்தையும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களும் மேற்கொண்டால் அந்த குழந்தை மிக நல்ல பழக்கங்களுடன் வளரும் என்கிறார்கள் மருத்துவத்துறையினர். ஆனால் இக்காலத்தில் நற்பழக்கங்களை சில பெற்றோரே கடைபிடிப்பதில்லை. வியன்னா நாட்டில் சிக்மன் ஃபிராட் என்ற மனநல மருத்துவர் ஒருவர் இருந்தார். அவர் சந்தித்த ஒரு பெண்மணி குழந்தைகளுக்கு எப்பொழுது முதல் நற்பழக்கங்களை கற்றுத்தர வேண்டும் என்று கேட்டார். உங்கள் குழந்தையின் வயது என்ன என்று டாக்டர் கேட்டபொழுது 5 ஆகிறது என்றார் அப்பெண்மணி. உடனே வீட்டுக்கு ஓடுங்கள், 5 ஆண்டுகளை ஏற்கனவே வீணடித்தது போதும், வீட்டிற்கு சென்ற உடனேயே பயிற்சியை துவங்கிவிடுங்கள் என்றார் டாக்டர். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, அவன் முதிர்வயதிலும் அவன் விடாது இருப்பான் என்கிறது பைபிள் வசனம். இளமையில் கற்றுத்தரும் பழக்கமே முதுமையிலும் விடாது இருக்கிறது.

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள். பள்ளிவாசலின் மகத்துவம் குறித்து நபிகள் நாயகம் கூறியுள்ள கருத்தை பார்க்கலாம். எவர் பள்ளிவாசலை கட்டுகிறாரோ அவருக்காக அப்பள்ளிவாசலை போன்ற வீடு சொர்க்கத்தில் கட்டப்படுகிறது. இந்த மாநிலத்தில் எந்த பகுதியில் பள்ளிவாசல் கட்டப்படுகிறதோ அந்த பகுதிதான் இறைவனுக்கு மிக பிரியமான இடமாகும். எந்த பகுதியில் கடைவீதி அமைய பெற்றதோ அந்த பகுதிதான் இறைவனுக்கு மிகவும் கெடுதியான இடமாகும். கியாம நாளில் அல்லாவின் அர்ஷு நிழலில் ஏழு வகை மனிதர்கள் இருப்பார்கள். எவருடைய உள்ளம் பள்ளிவாசலை நாடுகின்றதோ அவர் ஏழு வகையினரில் ஒரு வகையை சேர்ந்தவராக இருப்பர். அல்லாவின் பள்ளிவாசல்களில் தொழுகை நிலை பெற மனித நடமாட்டம் உள்ளவர்கள் அல்லாவை சார்ந்தவர்கள் ஆவார்கள். மஸ்ஜிதே உட்கார்ந்திருக்கும், அதாவது பள்ளிவாசலில் உட்கார்ந்திருக்கும் காலமெல்லாம் அங்கே இருந்து ஒருவர் விடும் ஒரு ஒவ்வொரு மூச்சுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்திலே பல அந்தஸ்துகளை வழங்குகிறான். அவர் மீது வானவர்கள் சலாவத்து சொல்கிறார்கள். அவர்கள் விடும் ஒவ்வொரு மூச்சுக்கும் 10 நன்மைகள் எழுதப்படுகின்றன. அவரை விட்டு 10 தீமைகள் அழிக்கப்படுகின்றன.

நிரந்தரமாயிருந்ததில்லை, புகழோடு வாழ்ந்திருந்த பூமான்கள் நிலைத்ததில்லை. உதரத்தின் இந்த நிலை புரிந்திடாமல் பேசுகின்றாய் மௌத்த.

அன்னை பாத்திமா எங்கே, இணையில்லா தியாகிகளாம் இமாம் ஹசன் ஹுசன் எங்கே, இந்த நிலை அறிந்திடாமல் எத்தனை நாள் நீ இருப்பாய்.

ஒருவர் பள்ளிவாசல் வந்து அதிகமாக பேசுபவராகில் இறை நேசரே பேசாதீர் என்று வானவர்கள் கூறுகின்றனர். இன்னும் அவர் அதிகமாக பேசினார், அல்லாவின் சாபம் உன் மீது உண்டாவதாக என்று கூறுகின்றனர். இன்னும் அவர் சப்தமிட்டு பேசினார், அல்லாவின் சாபம் உன் மீது உண்டாவதாக, மௌனமாக இரு என்று கூறுவார்கள். இறை இல்லத்தில் ஒருவன் தொழுதால் வானவர்கள் அவனுக்காக தொழுகை இடத்தில் அவன் இருக்கும் காலமெல்லாம் துஆ செய்கின்றார்கள். யா அல்லா, இவர் மீது கருணை காட்டு, யா அல்லா, இவர்களுக்கு அருள் செய் என்று கேட்பார்கள். அவன் தொழுகையை எதிர்நோக்கி இருக்கும் காலம் இது நீடித்து இருக்கும். இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் சொல்லும் ஒரு கருத்தை கேளுங்கள். ஒரு காலம் வரும், அக்கால மக்கள் பள்ளிவாசல்களில் பேசும் பேச்சுக்கள் இந்த உலகத்தை பற்றியதாக இருக்கும். அவர்களுடன் நீங்கள் உட்காராதீர்கள். ஏனென்றால் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது இல்லை. உலகம் அழிவு நாளில் எல்லா பள்ளிவாசல்களிலும் கபாவுடன் இழுத்து இணைக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு உயர்த்தப்பட்டு பாதுகாக்கப்படும் என்று கூறுகிறார். இப்பொழுது பாடலை கேட்கலாம்.

0: அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் நேரம். உங்களுடன் காற்றலையில் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். முதல் நிகழ்ச்சி நமது சிந்தனைக்கு. சொன்னவன் கண்ணன், சொல்பவன் கண்ணன், துணிந்து நில் தர்மம் வாழ, உபதேசிக்கின்றார் கீதையின் நாயகர். உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்டவும் நல்லவர்களை காக்கவும் தீயவர்களை அழிக்கவும் ஒவ்வொரு யுகத்திலும் நான் இந்த பூமியில் மனிதனாக அவதரிக்கின்றேன். நீயும் தர்மத்தை காக்க துணிந்து நில். எல்லா உயிர்களின் இதய தாமரையில் கிருஷ்ணனாகிய நானே வீற்றிருக்கின்றேன். எனது சக்திக்கு கட்டுப்பட்டு உயிர்கள் அனைத்தும் பொம்மை போல ஆட்டுவிக்கப்படுகின்றன. பச்சிலை, மலர், தண்ணீர் எது வேண்டுமானாலும் அன்புடன் எனக்கு அளித்தால் போதும். அவர்களின் அன்பை ஏற்றுக்கொண்டு அருள் புரிய தயாராக இருக்கின்றேன். குரு என்னும் திறமையான மாலுமியும் தெய்வீக அருள் என்னும் காற்றும் சாதகமாக இருந்துவிட்டால் பிறவிக் கடலை எளிதாக ஒருவனால் கடந்துவிட முடியும். மண்ணில் பிறந்த உயிர்கள் அனைத்தும் என்றாவது ஒரு நாள் பிறப்பு இறப்பு இரு நிலைகளையும் கடந்தே ஆக வேண்டும். இதுவே வாழ்வின் குறிக்கோள். ஆன்மீக வாழ்வில் முன்னேற முயற்சிக்க வேண்டும். எல்லா உயிர்களுக்கும் உதவி செய்ய மனிதன் கடமைப்பட்டிருக்கின்றான். ஆமை தன் உறுப்புகளை ஓட்டுக்குள் உள்ளிழுத்துக் கொள்வது போல புலன்களை புத்தியால் அடக்க வல்லவன் ஞான நிலையை அடைய முடியும். மனித பிறவி மகத்தானது. அதனால் தேவர்களும் மண்ணில் பிறப்பெடுத்து அன்பு நெறியில் வாழ்ந்து உயர்ந்த குணம் ஞானம் அடைய விரும்புகின்றனர். நேர்மை, பணிவு, பொறுமை, சேவை மனப்பான்மை, மன தூய்மை, தன்னடக்கம் ஆகிய நற்பண்புகள் அறிவுடையோரின் அடையாளங்களாகும். தேனீக்கள் பல பூக்களில் இருந்து தேனை சேகரிப்பது போல மனிதன் பல வழிகளிலும் நற்பண்புகளை பெற முயற்சிக்க வேண்டும். வேலையின்றி கனப்பொழுதும் சும்மா இருக்கல் ஆகாது. அவரவர் கடமையை சரிவர செய்ய வேண்டும். செயலற்று இருந்தால் உடலை பராமரிப்பது கூட சிரமம் ஆகிவிடும். நாடாளும் மன்னராக இருந்தாலும் பெரியவர்களை கண்டால் வணங்குவது அவசியம். மனப்பூர்வமாக பெரியவர்களுக்கு சேவை செய்தால் அகந்தையை வெல்ல முடியும். கொழுந்துவிட்டு எரியும் தீ கட்டைகளை எரித்து சாம்பலாக்குவது போல என்னிடம் முழுமையாக சரணடைந்தால் பாவம் அனைத்தும் முற்றிலும் அழிந்து போகும். ஒரு பாடலுக்கு பிறகு இணையலாம்.
1: ஃப்ரெண்ட்ஸ், நாமெல்லாம் எவ்வளவு ஃப்ராங்கா இருக்கோம். நமக்கு ஒரு பொண்ணுகிட்ட எல்லாம் வந்துட்டா நேரா போய் கொட்டிடுவோம். ஆனா இந்த பொண்ணுங்க இருக்காங்களே, அடேங்க அப்பா, அவங்களுக்கு லவ் வந்துட்டா வானத்தை தொடுவாங்களாம், தத்தை கிட்ட பேசுவாங்களாம், ஆனா நம்ம கிட்ட மட்டும் பேச மாட்டாங்களாம். அப்புறம் எப்படி?

இது தகவல் அறியும் நேரம். மொழி அறிவோம், விழி திறப்போம். தா, கொடு, ஈ இதையெல்லாம் எங்கே பயன்படுத்துவது? ஒருவரிடம் எனக்கு பேனா தா என்று கேட்கிறோம், இன்னொருவரிடம் எனக்கு பேனா கொடு என்கிறோம். இவற்றிடையே ஏதாவது வித்தியாசம் உண்டா? தா, கொடு ஆகிய இரண்டும் ஒன்றுதான் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவற்றினிடையே நுணுக்கமான வித்தியாசமும் உண்டு. தா தனக்கு சமமான ஒருவரிடம் கேட்கும் போது தா என்று கேட்க வேண்டும். தனக்கு கீழே உள்ள ஒருவரிடம் கேட்கும் போது கொடு என்று கேட்க வேண்டும். உதாரணமாக, ஒருவர் தன் மனைவியிடம் எனக்கு காப்பித்தா என்கிறார். அதே சமயம் தன் மகனிடம் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடு என்கிறார். காரணம், கணவர் மனைவி இருவரும் சமநிலையில் உள்ளவர்கள். ஆகவே தா என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. தந்தை மகன் என்ற உறவு அப்படி அல்ல. தந்தை உயர்ந்த நிலையில் உள்ளார், மகன் அவரை பணிந்து செயல்பட வேண்டியவனாக இருக்கிறார். ஆகவே கொடு என்கிறார். அப்படியானால் நம்மை விட உயர்ந்த ஒருவரிடம் ஒன்றை கேட்கும் பொழுது எப்படி கேட்க வேண்டும்? அதற்கு ஈ என்றொரு சொல் இருக்கிறது. ஈகை என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த ஈ. இம்மூன்று சொற்களுக்கும் இடையே நுணுக்கமான இந்த வித்தியாசத்தை நன்னூல் என்ற இலக்கண நூல் விளக்குகிறது. நம்மை விட உயர்ந்தவரிடம் எதையாவது கேட்கும் பொழுது ஈ அல்லது ஈந்திடுங்கள் என்றும், சமமானவர்களிடம் எதையாவது கேட்கும் பொழுது தா அல்லது தாருங்கள் என்றும், நமக்கு கீழே உள்ளவரிடம் கொடு அல்லது கொடுங்கள் என்றும் நாம் சொல்லலாம். மக்கள் என்ற சொல் தற்பொழுது நாட்டில் உள்ள குடிமக்களை குறிக்கும் சொல்லாக பயன்படுகிறது. அந்த காலத்தில் ஆண் பெண் குழந்தைகளை குறிக்கும் சொல்லாகவும் பயன்படுத்தப்பட்டது. குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். தம் மக்களின் மழலை சொல்லை கேளாதவர்கள்தான் குழல் இனிது யாழ் இனிமையானது என்று கூறுவார்கள் என்பதே இதன் பொருள். இங்கு மக்கள் என்ற சொல் பெற்ற மக்களையே, பிள்ளைகளையே குறிக்கின்றது. ஔவையார் கொன்றைவேந்தன் என்ற நீதி நூலில் ஏவா மக்கள் மூவா மருந்து என்கிறார். குடும்பத்தில் பிறந்தவர்களை மக்கள் என்ற சொல்லில் பயன்படுத்தி உள்ளார். சொல் பேச்சை கேட்கும் பிள்ளைகளை பெற்றவர்கள் மூப்பு அடையாமல் என்றும் இளமையாக இருப்பர் என்பது அதன் பொருள். அதே ஔவையார் ஆத்திச்சூடியில் மேன்மக்கள் சொல் கேள் என்று குறிப்பிட்டுள்ளார். இங்கு மக்கள் என்பது பிள்ளைகளை குறிக்கவில்லை, நல்லொழுக்கம் உடைய பெரியவரை குறிக்கின்றது. அவர்களின் சொல்லை பின்பற்று என்று கூறுவது. அந்த காலத்தில் நாட்டில் வசிக்கும் மக்கள் அரசனுடைய குழந்தைகளாக கருதப்பட்டனர். அதனால் மக்கள் என்றே அழைக்கப்பட்டனர். அதன் அடிப்படையில் தான் இப்பொழுதும் குடிமக்கள் அனைவரும் மக்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

நீதி நூல்களில் நிர்வாகம். வாதாடி வழக்கழிவு சொல்ல வேண்டாம். செய்யக்கூடாதவை இவை என்ற பட்டியலில் வாதாடி வழக்கழிவதும் ஒன்று. வாயாடியாக இருப்பது கெடுதல், வாதாடியாக இருப்பதும் கெடுதலே. சிலர் எதற்கெடுத்தாலும் கோர்ட் கேஸ் என்று அலைவார்கள். அதனால் பயனேதும் இல்லை என்பதை சிலர் காலம் கடந்து புரிந்து கொள்கிறார்கள். அப்படியே புரிந்து கொண்டாலும் சிலர் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். இங்கே வாதாடி வழக்கழிவது என்பதை நீதிமன்ற வாதாடல் வழக்கு என்ற பொருளில் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பொதுவாக முதலாளியிடம் தொழிலாளி வாதாடுவது, முதலாளி அரசு அதிகாரிகளுடன் வாதம் செய்வது, அரசு அதிகாரி அமைச்சர்களுடன் வாதாடுவது என்று பல சூழ்நிலைகளையும் கருத்தில் கொள்ளலாம். அதனால் யாரிடமும் யாரும் வாதாடக்கூடாது என்ற பொருள் அல்ல. வாழ்க்கையில் அப்படி நடந்து கொள்ள முடியாது. ஆனால் பேசுவதனால், அதிகம் பேசுவதனால், வாதாடுவதனால், விதண்டாவாதம் செய்வதனால் காரியம் கெட்டு போகும் என்றால் அப்படி செய்யாமல் இருப்பது நல்லதல்லவா? பரவாயில்லை, இவன் எதிர்த்து பேசவில்லை, போகட்டும் போ என்ற வன்மம் பாராட்டாமல் உங்களில் ஒருவர் சிக்க

இருந்து விடுவிக்க நினைப்பாரே, ஆனால் நீங்கள் வாதாடி வழக்கழிவதனால் என்ன பயன்? அதுபோலவே உலகநாதர் உலக நீதியில் சொல்லும் வேறு சில வேண்டாம்களையும் நாம் விலக்கி வைப்பது நல்லது. நானே பலவான் என்று சொல்லி கலகத்தை கிளப்பாதீர்கள். ஆனால் இன்று சில அரசியல் கட்சிகளும் சில ஜாதி சங்கங்களும் இவற்றையே செய்கின்றன என்பது வருத்தத்துடன் ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை. வீரம் பேசி வீண் சண்டைக்கு அலைபவர்கள் பக்கம் போகாதே என்றாலும், வீரம் பேசுபவர்களும் வீண் சண்டைக்கு அலைபவர்களும் சிறிது காலத்திற்காவது பாமரர்களை தம் பக்கம் இழுக்கிறார்கள் என்பதே உண்மை. இது கவலைக்கு உரியது, தடுக்கப்பட வேண்டியது. செல்வர்க்கு அழகு செழுங்கிழை தாங்குதல். பணம் வந்துவிட்டால் பக்கத்து வீட்டுக்காரர்களை கூட மறந்துவிடக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், குறிப்பாக திடீர் பணக்காரர்கள். ஆனால் பரம்பரை பணக்காரர்கள் ஓரளவுக்கு பொது காரியங்களுக்கு தான தர்மங்கள் செய்து வருகிறார்கள். அவர்களில் சிலர், இதோ பார் நண்பர்களை சொல், முகம் தெரியாத புதிய மனிதர்களை சொல், அவர்களுக்கு ஏதாவது செய்கிறேன், சொந்த பந்தம் என்றால் மூச், அண்ணாவாவது தம்பியாவது என்றும் சொல்கிறார்கள். உறவுகள் கசப்பதற்கும் முறிவதற்கும் பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் செல்வந்தராக இருந்து கொண்டு தன் உறவினர்களை தவிக்க விடுவது பண்பல்ல. செல்வர்கள் என்பவர்கள் செழுங்கிளைகளை தாங்குபவர்களாகவே இருக்க வேண்டும் என்று நீதி உலகம் எதிர்பார்க்கிறது. ஆனால் ஒன்று, உறவினர்கள் எல்லோரையும் காப்பாற்றுங்கள் என்று வெற்றி வேர்க்கை நூலினை எழுதிய அதிவீர ராமபாண்டியன் குறிப்பிட்டு விடவில்லை. செழுங்கிளை என்பதன் மூலம் நல்ல உறவினர் என்ற தகுதியையும் ஆசிரியர் உணர்த்துகின்றார். உறவினர் என்பதனாலேயே ஒருவர் நம் உதவிக்கு தகுதியானவராக மாட்டார், அவர் தகுதியான உறவினராக இருக்க வேண்டும் என்பது முக்கியம். உறவு என்பதனாலேயே வேறு தகுதிகளை பற்றி கவலைப்படாமல் உதவிகள் செய்து நொந்து கொண்டவர்களும் உண்டு. தாங்கப்படும் செழுங்கிழையும் நம்மை இவ்வளவு தாங்குகிறார்களே, நாமும் அவர்களுக்கு விசுவாசமாக நியாயமாக நடந்து கொள்ள வேண்டுமே என்று சிந்தித்து செயல்பட வேண்டும். பண உயர்வு தாழ்வுகளால் உறவு விட்டு போய்விடக்கூடாது என்பது எந்த காலத்திலும் உண்மைதான். ஆனால் பணக்கார உறவினர் மூலம் உதவி என்பது ஏழை உறவினரை சோம்பேறியாக்கிவிடும் என்றால் எந்த செல்வரும் அந்த செழுங்கிளையை தாங்க வேண்டுமென்ற கட்டாயம் இல்லை. ஆனால் அனுபவித்த பிறகே தெரியவரும் உண்மை இது. இணைந்திருங்கள்.

உணவை பற்றிய சில மொழிகள். ஜீரகம் இல்லா உணவு சிறக்காது, தன் காயம் காக்க வெங்காயம் போதும், சித்தம் தெளிய வில்வம், சிறுநீர் கடுப்புக்கு அன்னாசி, சூட்டை தணிக்க கருணைக்கிழங்கு, தேனுடன் இஞ்சி, இரத்த தூய்மை.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். தர்மமிக சென்னை என்று வள்ளலார் சுவாமிகள் பாடி சிறப்பித்த சென்னை திருவொற்றியூரில் வடிவுடையம்மன் சமேத ஆதிபுரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. தேவார மூவரால் பாடப்பெற்ற இந்த திருத்தலம் நித்தாலே முக்தி தரக்கூடியது. ஒருமுறை வெள்ளத்தால் உலகம் அழிந்த போது அந்த நீரை ஒற்றி எடுத்து படைப்பு தொழில் தடையின்றி நடக்க நான்முகனான பிரம்மாவுக்கு சிவபெருமான் உதவிய தலம் இது. எனவே ஒற்றியூர் என்று வழங்கப்பட்டு திருவொற்றியூர் ஆகியுள்ளது. இங்கு ஒற்றீசர்தான் ஆதி. அவர் ஆதிபுரீஸ்வரர் என வழங்கப்படுகிறார். ஒரு கவசத்தால் மூடப்பட்டிருக்கும் ஆதிபுரீஸ்வரரை திருமேனி புற்று மண்ணால் ஆனது லிங்க வடிவம் கொண்டது. இங்கு தியாகராஜர் சன்னதி இருப்பது சிறப்பு. இங்கு அருளும் அம்பாளை வடிவுடை அம்மன் என்று சொல்வர். பேருக்கு ஏற்றாற் போல அதி அற்புத அழகுடன் திருக்காட்சி தருகின்றாள். இந்த அன்னையை போற்றி சங்கீத மேதைகள் திருவையாறு தியாகராஜரும் முத்துசுவாமி தீட்சிதரும் கீர்த்தனைகள் இயற்றி இருக்கின்றனர். வடலூர் வள்ளலாரான ராமலிங்க அடிகளார் ஸ்ரீ வடிவுடை மாணிக்க மாலை என்ற பெயரில் 101 பாடல்கள் இயற்றி அன்னையின் பெருமையை போற்றி இருக்கிறார். வடிவுடையம்மனின் பரிபூர்ணமான அருளை பெற்ற இவர் சிறுவனாக இருந்த காலத்தில் திருவொற்றியூரில் தங்கியிருந்தார். தினமும் கோவிலுக்கு சென்று வடிவுடை அம்மனை தரிசிப்பார். ஒருநாள் அன்னையின் தோற்றத்தில் லயித்து பக்தியில் பூரித்து வெகுநேரம் அவளது சன்னதியிலேயே இருந்து விட்டார். இரவு நெருங்கியதையும் வள்ளலார் கவனிக்கவில்லை. திடீரென்று சுய நினைவுக்கு வந்தவர் நடை சாத்தப்படும் நேரம் நெருங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தார். கோவிலில் இருந்து விறுவிறுந்து கிளம்பி தன் இல்லம் வந்தார். அன்று இரவு சாப்பிடாததால் வள்ளலாருக்கு கடும் பசி. உரிய நேரத்தில் வீட்டுக்கு வந்திருந்தால் அன்னியார் அன்புடன் உணவு தந்திருப்பார். நேரம் ஆகிவிட்டதால் இனி வீட்டுக் கதவை தட்ட முடியுமா, அன்னியாரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று தீர்மானித்து திண்ணையிலேயே படுத்துவிட்டார். திடீரென்று யாரோ தன்னை தட்டி எழுப்புவது போல உணர்ந்தவர் தூக்க கலக்கத்தில் எழுந்து உட்கார்ந்தார். எதிரில் ஒரு தட்டில் உணவோடு அன்னியார் புன்னகைத்த முகத்துடன் நின்றிருந்தார். உணவில் மனம் வள்ளலாரின் பசியை தூண்டியது. ஒரு இலையை விரித்தவர் அதில் உணவு இட்டு சாப்பிடு, பசியோடு படுத்திருக்கிறாயே என்றார் கரிசனத்துடன். திருப்தியாக சாப்பிட்டு முடித்த வள்ளலார் மீண்டும் திண்ணையிலேயே படுத்து உறக்கத்தை தொடர்ந்தார். சிறிது நேரம் கழிந்திருக்கும். யாரோ தன்னை மீண்டும் எழுப்ப கண் விழித்தார் அவர். எதிரே அன்னியார், ஏனப்பா இரவில் தாமதமாக வந்தாயா? கதவை தட்டி என்னை எழுப்பியிருக்கலாமே. இரவில் வெறும் வயிற்றுடன் படுத்திருக்க கூடாது. உள்ளே வா, சாப்பிட்டு விட்டு பின் தூங்கு என்று கண்டிப்புடன் சொல்ல குழம்பினார் வள்ளலார். அப்படியென்றால் சற்று முன் வந்து என்னை எழுப்பி உணவிட்டது யார்? யோசித்த போது அன்னை வடிவுடையம்மனின் திருமுகம் அவர் மனக்கண் முன் வந்து போனது. அப்பொழுதுதான் புரிந்தது, பசித்திருக்கும் தனக்கு உணவிட்டது சாட்சாத் வடிவுடை அம்மனே என்று. அன்னை தந்த உணவே வள்ளலாருக்கு ஞானத்தையும் மொழி புலமையையும் தந்தது. திருவொற்றியூர் கோவிலின் கிழக்கு சுற்றின் வெளிப்பிரகாரத்தில் வடிவுடை அம்மனின் சன்னதி உள்ளது. கருவறையில் காணப்படும் சர விளக்குகளின் ஒளியில் அன்னையின் திருமுகம் புன்னகையோடு பிரகாசிக்கின்றது. தென் திசை நோக்கின்ற திருக்கோலம், 4 திருக்கரங்கள், பின்னிரு கரங்களில் மலர்கள் ஏந்திருக்கிறாள். முன்னிரு கரங்களில் இடது கரம் திருப்பாதங்களை நோக்கி உள்ளது. வலது கரம் இந்த பாதங்களில் சரணடை காப்பாற்றுகிறேன் என்று அபயம் அளிக்கிறது. திருவொற்றியூர் கோவிலின் முன் 3 கொடிமரங்கள், 1 சிவனுக்கு, மற்ற 2 வடிவுடைய அம்மனுக்கும் வட்டப்பாறை அம்மனுக்கும். கல்வியையும் ஞானத்தையும் வழங்கும் தேவியாக திகழ்கிறாள் வடிவுடை அம்மன். சொல்லாட்சி, தேர்ந்த அறிவு, கலைகளில் தேர்ச்சி போன்றவற்றை வழங்குகிறவள் இவளே. பக்தர்களின் மனதில் பரிபூர்ணமாக ஒரு இடத்தை பிடித்து அங்கேயே நிரந்தரமாக குடிகொண்டிருக்கிறாள். சென்னை மாநகரை பாதுகாக்கக்கூடிய ஒப்பற்ற தேவியருள் இவளும் ஒருத்தி. நிறைந்த சக்தி கொண்டவள். நெய்தீபம் ஏற்றி குங்கும அர்ச்சனை செய்து வடிவுடையம்மனை வழிபடுகின்றனர். வெள்ளிக்கிழமைகளிலும் பௌர்ணமி என்றும் இவளது சந்நிதியில் ஏராளமான பக்தர்கள் கூடுவர். திருவொற்றியூர் வடிவுடையம்மனோடு மேலூர் திருவுடை அம்மனையும், அதாவது இச்சாசக்தி, ஆவடி அருகிலுள்ள திருமுல்லை வாயிலில் அருள் புரியும் கொடியடை அம்மனையும் ஒரே நாளில் வழிபடுவது மிகுந்த புண்ணியம் தரும்.
இந்த கோவிலுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றன. சங்கிலி நாச்சியார் என்பவரை விரும்பிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் காதலுக்காக தூது போன சிவன் இங்குள்ளவரே. இங்குள்ள மகிழ மரத்தடியில் தான் இருவருக்கும் திருமணம் நடத்தி வைத்தாள். கண்ணகி இங்கு வட்டப்பாறை அம்மன் என்ற பெயரில் சந்நிதி கொண்டிருக்கிறாள். வரங்களை அருளும் அற்புத தேவியான இவள் கவி சக்கரவர்த்தி கம்பருக்கு அருள் புரிந்தவள். பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் ஒரே வடிவமாக அருளும் ஏக பாத மூர்த்தியை இங்கே தரிசிக்கலாம். ஆதிசங்கரின் ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை இங்கே உண்டு. 27 நட்சத்திரங்களுக்கு லிங்க வடிவில் அமைந்துள்ள சன்னதி இங்கு இருப்பது கூடுதல் விசேஷம். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

குட்டி கதை கேட்கலாமா? அடியார்க்கு நல்லான் என்னும் பக்தரும் அவரது மனைவியும் சிவபக்தர்கள். விவசாயிகளான அவர்கள் சிவபக்தர்களுக்கு அன்னதானம் செய்து வந்தனர். அவர்களின் புகழ் நாடெங்கும் பரவியது. இந்த நிலையில் அவர்கள் வாழ்வில் சோதனை உருவானது. வயலில் விளைச்சல் குறைந்தது. சிவனடியார்களுக்கு தானம் செய்ய முடியாமல் போனது. வறுமையில் சிக்கிய அவர்கள் கடன் வாங்கி அன்னதான பணியை தொடர்ந்தனர். ஒரு கட்டத்தில் யாரும் கடன் தர முன்வரவில்லை. நல்லானும் அவரது மனைவியும் கூட பட்டினியால் வாடினர். உயிர் துறப்பதே மேல் என்று முடிவெடுத்து மதுரை சொக்கநாதர் முன் சென்று, உங்கள் பக்தர்களுக்கு அன்னதானம் அளிக்க இயலாமல் வாடும் எங்கள் உயிரை உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம் என்றனர். அப்பொழுது சிவன் அசரீரியாக தோன்றி, உங்கள் பக்தியின் மகிமையால் உங்கள் இல்லத்தில் உள்ள உலாவக் கோட்டை, அதாவது நெல் சேமிக்கும் கோட்டை போன்ற களஞ்சியம் எப்பொழுதும் நிரம்பி வழியும், தர்மத்தை தொடருங்கள் என்றது. மகிழ்ந்த அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுதும் குறைவின்றி அன்னதானம் செய்தனர். மதுரையை ஆட்சி செய்த குலபூஷண பாண்டியன் தற்பெருமை மிக்கவனாக இருந்தான். தான் மட்டுமே புத்திசாலி என்று கருதி அந்தணர்களையும் சான்றோர்களையும் அவமதித்தான். எனவே அவர்கள் மன்னரை புறக்கணித்தனர். நல்லவர்களை மதிக்காத நாட்டில் மழை வளம் இருக்காது. பாண்டிய நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டதால் மக்கள் பிழைப்பு தேடி பிற நாடுகளுக்கு சென்றனர். செய்வதறியாத மன்னன் மதுரை சுந்தரேஸ்வரரை வழிபாடு செய்தான். மன்னனின் கனவில் தோன்றிய சிவன், குலபூஷணா, வேதம் போதும் அந்தணர்களையும் சான்றோர்களையும் அவமதித்த பாவத்தால் உன் நாட்டில் மழை வளம் குன்றியது. உன் தவறை திருத்திக் கொண்டால் மீண்டும் நாடு வளம் பெறும். இருப்பினும் மக்களின் துன்பம் தீர பொற்கிழி ஒன்றை தருகிறேன். அதில் தங்க காசுகள் அள்ளள்ள குறையாமல் வந்து கொண்டே இருக்கும் என்றார். திடுக்கிட்டு விழித்த மன்னன் எதிரில் ஒரு பொற்கிழி இருந்தது. சிவன் அருளை எண்ணி வியந்த மன்னன் அரியணையில் பொற்கிழியை வைத்து வழிபட்டான். அதிலிருந்த காசுகளை அந்தணர்களுக்கும் ஏழைகளுக்கும் தானம் அளித்தான். மன்னரின் மனமாற்றம் கண்ட அனைவரும் மகிழ்ந்தனர். நாட்டில் மழையும் பொழிய தொடங்கியது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. பொதிகை தென்றல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். வீசி வரும் தென்றல் காற்றோடு இசை பாடும் இனிய பாடல் ஒன்று.

தழுவும் காற்று பொதிகை தென்றலாக வீட்டின் கதவுதனை தட்டாது. வெளிநூல் நுழைந்து இனிய பாடலொன்றை தர வருகிறது.

என்னை தழுவி, என்னை தழுவி, எங்கும் இருப்பவர் மனங்களை தழுவி. இதமாக வருகிறது பொதிகை தென்றல்.

0: காலையில் வீசும் தென்றல் பொதிகை தென்றல், காலமெல்லாம் வீசும் தென்றல் பொதிகை தென்றல், பாடல்தனை கொண்டு வரும் பொதிகை தென்றல்.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்.

0: இல்லமெங்கும் வந்தது பொதிகை தென்றல். ஒரு மணி நேரமாக வீசிய பொதிகை தென்றல் விடைபெறும் நேரம் இது. இன்னும் ஒரு பொதிகை தென்றலோடு இணையும் வரை பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம்.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR

எம்டிஆர் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முத்துச்சிதறல் பகுதியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு சில குறிப்புகள் நம்ம பார்க்கலாம், அழகு குறிப்புகளும் சொல்லலாம். சருமத்தை இளமையாக சுருக்கங்கள் இல்லாமல் வைத்திருக்க தண்ணீர் அதிகம் குடிப்பது முக்கியமானது. மன அழுத்தம், சோர்வு, இறுக்கமான ஆடை, மது, புகை, காஃபி இவையெல்லாம் சருமத்தின் வில்லன்கள். ஆக அழகாக இருக்க முயற்சி செய்வோம். படம் அனுபவி ராஜா அனுபவி, பாடல் அழகிருக்குது மனசிலே.

மின்னரே, அம்மின்னரே.

0: மொன்றியல் தமிழ் வானொலி நேயர்களே, இப்போ கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறவங்க ஒரு பயிற்சி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. 20 20 20, இது என்ன 20 20 பார்க்குறீங்களா? 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தொலைவில் உள்ள பொருளை 20 வினாடிகள் பார்த்து கண்ணிற்கு பயிற்சி தரலாம். அவ்வப்போது கண்களை கழுவுவதும் அவற்றுக்கு புத்துணர்ச்சி தரும். இப்போ படம் வந்து கண்ணன்னின் காதல், பாடல் கண்கள் இரண்டும் விடிவிலக்காக.
1: கண்கள் இரண்டும் விடிவிலக்காக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி. இப்போ உணவுலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துகிறோம். இந்த உணவு வந்து அதிக நாட்களில் உணவு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றத நம்ம தவிர்க்கணும். அப்படி வைக்கப்பட்ட உணவுகள் என்ன ஆகுதுன்னா அதனோட சத்துக்கள் குறைந்து விடுவதோடு உடல் ஆரோக்கியத்துக்கும் தீங்கினை ஏற்படுத்தும். படம் ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை. பாடல் நாயகன் அவன் ஒரு புறம் அவன் விழியில் மனைவி அழகு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். இயற்கை சூழலான இடங்களுக்கு செல்லும் பொழுது கொஞ்ச நேரம் ஆழமா மூச்சை விடுங்கள். இந்த மூச்சு பயிற்சியை பண்ணும்போது என்ன ஆறுதுன்னா நுரையீரலுக்கு வந்து ரொம்ப பயனா இருக்கும். இப்போ வந்து படம் சாந்தி நிலையம் பாடல், இயற்கை என்னும் இளைய கண்ணீர்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM. MTRFM நேயர்களே, இப்போ அடுத்ததா, ஆப்பிள் தோல் மேல் தோல்ல பெக்டின் என்ற வேதிப்பொருள் அதிக அளவில் இருப்பதால தோலோடு சாப்பிட்றது நல்லது. ஆனால் இப்போ இருக்கிற ஆப்பிள்லாம் அந்த மெழுகு தடவுறதுனால நம்ம என்ன பண்ணோம், மெழுகெல்லாம் அப்படியே சுரண்டி விட்டு கத்தியால் சொண்டின்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெக்டினோட இது என்னன்னாக்கா, நம் உடலில் நச்சுக்களை நீக்குவதில் முதன்மையாக உள்ளது. படம் ரோஜா கூட்டம், பாடல் ஆப்பிள் பெண்ணே நீதானோ.
1: ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ, கண்ணி

0: எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, இன்றைய முத்துச்சிதறல் பகுதியில் சில டிப்ஸுகளை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக, சிவப்பணு உற்பத்திக்கு புடலங்காய், பீட்ரூட், முருங்கைக்கீரை, அவரை, பச்சை நிற காய்கள், உளுந்து, துவரை, கம்பு, சோளம், கேழ்வரகு, பசலைக்கீரை போன்றவற்றை அடிக்கடி சேர்த்து கொள்ள வேண்டும். படம் பலே பாண்டியா பாடல், அத்திக்காய் காய் காயாலங்காய் வெண்ணிலவே.
1: இந்த நிலவுக்கு ஏத்தா இவ்வளவு ஓட வஞ்சனை?
2: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். இப்ப அடுத்ததாக சொல்ல பெற டிப்ஸ் என்னன்னாக்கா, தினமும் ஒரு டம்ளர் மாதுளை ஜூஸ் குடிப்பது உடலில் உள்ள இரத்த அழுத்தம், கொழுப்பு, நச்சுத்தன்மை என பல பிரச்சனைகளுக்கு தீர்வாயிருக்கும். படம் மரியான் பாடல், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா தான் என்ன, ஏன் அவசரம், என்ன அவசரம் சொல்லு பெண்ணே.

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, அடுத்ததான் நான் சொல்ல போகிறது, தினசரி சிறு துண்டு பைனாப்பிளை தேனில் ஊற வைத்து 2 வாரம் தொடர்ந்து சாப்பிட்டால் கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கும். படம் கண்ணில் தெரும் கதைகள் பாடல், நான் ஒன்ன நினைச்சே நீ என்ன நினைச்சே தன்னாலே ரெண்டும் ஒன்னாச்சி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். அடுத்ததா, கேரட்டில் இருக்கிற ஏ விட்டமின் ஆனது கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. கேரட்டில் இன்னொரு அதிசயம் இருக்கிறது. அது என்னன்னாக்கா, கேரட்டை ரெண்டு துண்டாக வெட்டி அதன் உள்பகுதியை நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அது நம் கண்ணின் அமைப்பு போலவே இருக்கும். கேரட்டுக்கு மஞ்சள் நிறத்தை அதில் உள்ள பீட்டா கரோட்டீன் என்ற அமிலம் தான் தருகிறது. இது வந்து வயதானவங்களுக்கு கண்களில் புரை வராமல் பாதுகாக்கிறது. படம் சாரதா, பாடல் கண்ண.

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, இதுவரை சில தகவல்களை பார்த்தோம். கடைசியா ஒரு தகவல், பப்பாளி பழம் வந்து மிகவும் சத்து மிகுந்தவை. வாரம் ஒருமுறை பப்பாளி பழம் சாப்பிடலாம், ரொம்ப நல்லது ஆரோக்கியத்திற்கு. அப்படியே அதனோட பழத்தை நம்ம சாப்பிடும்போது ஒரு பழத்தை நல்லா நசுக்கி முகத்தில் பூசி 5 நிமிடம் கழித்து தண்ணீரிலும் கழுவினால் முகமானது ஃபேஷியல் செய்தது போல பொலிவோடு இருக்கும். இதுவரை எனக்கு வாய்ப்பளித்த மீரா அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு, படம் சேதுபதி, பாடல், கொஞ்சி பேசிட வேண்டாம் உந்தன் கண்ணே போதுமடா. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சென்னை திருநீந்தவூர் ரேவதி.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி, உலக புகழ் பெற்ற மொன்றியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள், நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வான் அலைகளில் ஒரு வசந்த அலை நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக குமுதம் என்ற படத்திலிருந்து என்னை விட்டு ஓடி போக முடியுமா இனி முடியுமா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் டாக்டர் ஸ்ரீகாளிஎஸ் கோவிந்தராஜன், டி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக குடும்ப தலைவன் என்ற படத்திலிருந்து ஏதோ ஏதோ ஏதோ ஒரு மயக்கம், அது எப்படி எப்படி எப்படி வந்தது எனக்கும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக காத்திருந்த கண்கள் என்ற படத்திலிருந்து வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி பி சீனிவாஸ், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாவ மன்னிப்பு என்ற படத்திலிருந்து காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி.வி. சீனிவாஸ்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக குலமகள் ராதை என்ற படத்திலிருந்து சந்திரனை காணாமல் அல்லிமுகம் மலருமா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், டி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக காத்திருந்த கண்கள் என்ற படத்திலிருந்து துள்ளி திரிந்த பெண் ஒன்று துயில் கொண்டதே நின்று என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி.பி. சீனிவாஸ்.

0: நின்று
1: இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே. நமது MTR FM தமிழ் வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாக்கியலட்சுமி என்ற படத்திலிருந்து காதல் என்னும் வடிவம் கண்டேன், கற்பனையில் இன்பம் கொண்டேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பெற்ற மகளை விற்ற அன்னை என்ற பிரச்சனையிலிருந்து திண்டல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் ஏ.எம். ராஜா, பி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீதிக்கு பின் பாசம் என்ற படத்திலிருந்து மான் அல்லவோ கண்கள் தந்தது, மயில் அல்லவோ சாயல் தந்தது என இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி சுந்தரராஜன், டி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் என்ற படத்திலிருந்து இளமை கொழுவி இருக்கும், இனிமை சுவை இருக்கும், இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூவும் பொட்டும் என்ற படத்தில் இருந்து நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகின்றான் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பதிவுகள் டீம் சுந்தராஜன், டி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாய் சொல்லை தட்டாதே என்ற படத்தில் வந்து சிரித்து சிரித்து என்னை சிறையில் இட்டாய், கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி. சௌந்தரராஜன், பி. சுஜீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அன்னை என்ற படத்திலிருந்து புத்தி உள்ள மனிதர்கள் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லாம் புத்திசாலி இல்லை என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர் ஜே பி சந்திரபாபு.

கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் நிறைவாக நெஞ்சில் ஒரு ஆலயம் என்ற படத்திலிருந்து நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர் பி.வி. ஸ்ரீனிவாஸ்.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். இதுவரை நமது எம்டிஆர் எஃப்எம் தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது எம்டிஆர் எஃப்எம் தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

0: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம், மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காட்டலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது முதல் காற்றலையில் முன்றியல் தமிழ் வானொலியில் ஒலிக்க இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் பரிதி என்ற திரைப்படத்து பாடல். இத்தனை அழகை என்ற முதல் வரியோடு முழுவதையும் பாடுகின்றது. இந்த பாடலுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலே அருள் மோகன்.

அருள் மோகனை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிராஞ்சி தந்த பாடல். வசந்த ராகம் திரைப்படுத்து பாடல். பாடுகின்றது தேடாத இடமெல்லாம் என்ற வரிகொண்டு.

0: அவரை தொடர்ந்து ஒழிக்க இருக்கும் இனிமையான இன்னுமோர் பாடல், யார் தருவார் இந்த அரியாசனம் என்று மகாகவி காளிதாஸ் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை தந்திருப்பவரும் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டி மாநகரத்திலிருந்து விஜயராணி.
1: மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே மதங்க மாமுனிவரின் மாதவ செல்வியே மாதுளம் சிவந்த

0: வேண்டுமா?
1: இவரை தொடர்ந்து வரும் பாடல் சம்மதம் தந்தட்டி நம்பு என்ற காதல் தேவதை திரைப்படுத்து பாடல். இந்த பாடல் ஒலிக்கின்றது கனடா அல்பர்டா மாநிலம் சாந்தினி உங்களுக்காக.

மீண்டும் கனடா மொன்றியாலிருந்து தனுஷன் தந்த பாடலையும் கேட்போம். வீனஸ் விட்டு குதித்து என்ற வரி கல்கண்டு திரைப்படத்து பாடல் கேட்போமே அவரோடு.

உங்கள் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடலை கேட்பதற்கு முன் இது சர்வதேச நேயர் விருப்பம் என்பதை தெரிந்து கொள்வோம்.

ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடலை கேட்க இருக்கின்றோம். முதலில் ஒலிக்க இருக்கும் பாடலை தருகின்றார்கள் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர். பாஸ்கரன் மாலா, சிறப்பான ஒரு பாடல் கர்ணா என்ற திரைப்படத்திலிருந்து மலரே மௌனமா என்று வரியெடுத்து பாடுகின்றது.

இவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ரமணி நீங்கள் அனுப்பி வைத்திருக்கிறீர்கள். தத்தி தாவி துள்ளட்டுமா என்ற பாடல் பாகன் என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள்.

கேட்டுக்கொண்டிருக்கும் பாடல்களுள் அடுத்த பாடலையும் ஆஸ்திரேலிய கண்டம் மெல்போர்ன் மாநகரம் கேதீஸ் தந்த பாடலாக கேட்க இருக்கின்றோம். பூந்தளிர் ஆட என்ற பாடல் பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து வரும் பாடல் சிங்காரபூமியம். சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் அனுப்பி வைத்த பாடல் பூம்புகார் திரைப்படத்து பாடல். மிகவும் காவியமான ஒரு பாடல். என்னை முதல் முதலாக பார்த்தபோது என்ற வரியோடு பாடும் பாடல்.

ஒன்றில் தமிழ் வானொலி நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து ஜெனீவா நகர் நிரேஷன் தந்த பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. ஐயா சாமி இது நம்ம பூமி என்று கூறும் பாடல் கேணி என்று 2018 ஆண்டு திரைக்கு வந்த ஒரு திரைப்பட பாடல்.

நெஞ்சுக்குள்ள சக்கரைய தூதடி. அவரை தொடர்ந்து ஐரோப்பிய மண்டால் என்னவள் பாடல் கிடைக்க வேண்டும் அல்லவா? அவர் ஈழமணி திருநாடு சென்று ஓய்வில் இருந்தாலும் எங்களை மறவாமல் ஆடியில செய்தி சொல்லி என்ற ஒரு வரி கொண்ட பாடல் என் ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து கேட்க விரும்புகிறார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே இறுதியாக ஒரு பாடல் ஒலித்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. நிழல் நிஜமாகிறது திரைப்படத்து பாடல். கம்பன் ஏமாந்தான் என்ற வரி எடுத்து பாடும் அந்த பாடலை கனடா அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள் தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான தித்திக்கும் தீனான பாடல்கள், இனிமையான பாடல்களை கேட்டு மகிழ்ந்த இந்த வேளையிலே மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம் என்று கூறி காற்றலையிலிருந்து விடைபெற்று செல்ல வேண்டும். நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்.

மனதில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

0: தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவர் பொரு குணம் உண்டு, தனியே அவர் பொரு குணம் உண்டு. அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

முதல் பாடல். என்னருகே நீ இருந்தால் இயற்கை எல்லாம் சுழல்வதேன் என்ற பாடல். இந்த பாடல் திருடாதே என்ற திரைப்படத்திலிருந்து ஒலித்த பாடல். இன்று அந்த பாடல் நேயர் நேரத்துக்காக நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். வளமை போல அவரது உறவுகளான முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது யூசுப், முகமது சுபாயித், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வான், ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் உலகத் தமிழர்களோடு கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

தொடரும் இனிய பாடல் ஒன்று. அந்த பாடலை தருகின்றார் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் அவர்கள், தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து. அவரோடு இணைந்து கேட்க காத்திருக்கின்றார்கள் தமிழ் செல்வி சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முக பிரியா மற்றும் எடப்பாடி வெள்ளைப்பாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்கள். ஒலிக்கும் அந்த பாடல் ஆட வந்த தெய்வம் என்ற திரைப்படத்திலிருந்து. சொட்டு சொட்டுனோ கொட்டுது பாரு இங்கே என்ற வரிதான் அந்த பாடல்.

அதை தொடர்ந்து வரும் பாடலாக அடுத்து வரும் பாடல் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா நீங்கள் தந்த பாடல் அண்ணா கலக்கமா என்று கேட்கும் இனிமையான பாடல் உன்னை சரணடைந்தேன் திரைப்படத்திலிருந்து. நீங்கள் கேட்கும் அந்த பாடலை வளமை போல என்றும் இஞ்சி ஜெயவீரபாண்டியன் கௌதமன் லட்சசாரா மதுஸ்ரீ சிவசங்கரன் நற்பவி நரமுகையாள் தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கின்றார்கள்.

நேயர் நிறத்துக்கான பாடல்கள் என்று தெரிந்து கொள்ளும் இந்த வேளையிலே கண்ணே பாப்பா திரைப்படத்து பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. கண்ணே பாப்பா என்று தான் வரியெடுத்து பாடுகின்றது அந்த பாடல். நீண்ட கால உறவு தமிழ்நாடு மயிலாடுதுறை

பழமை போல எண்ணும் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து திருமதி கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்கள் ஒரு பாடலை தந்திருக்கின்றார்கள். அந்த பாடல் கைதி கண்ணாயிரம் என்று 1960 திரைக்கு வந்த திரைப்படம். அதில் பாடிய பாடலாக இசை அரசி பி சுசீலா அம்மா அவர்கள் கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கும் என்ற வரியோடு பாடியிருக்கின்றார். இன்று அந்த பாடலை தன்னோடு இணைத்து தன்னுடைய அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவுகளை இணைந்து கேட்கும் பாடலாக கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

தொடரும் பாடலும் கைதி கண்ணாயிரம் திரைப்படத்தில் இருந்துதான். எங்களுடைய இசை அரசி பி சுசீலா அம்மா சோகமாக பாடியிருக்கின்றார் என்று அந்த பாடலையும் தாருங்கள் என்று திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். தன் உறவுகளோடும் உலக தமிழர்களோடும் ஒலிக்கின்றது அந்த பாடலும்.

ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருக்கும் நேயர் நிறுத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் நெய்வேலி அரசடி குப்பம் யமிருக்க பயமேன் சரவணன் உங்கள் பாடல். புதிய பூமி திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள். வெளியே வெளியே என்று ஆரம்பிக்கும் பாடலை உங்களோடு இணைந்து தங்கம் சரவணன் பெரியசாமி ஜனனி இவர்களும் இணைந்து கேட்கும் வேளையிலே ஒலிக்கின்றது இனிமையான அந்த பாடல்.

அடுத்து வரும் ஒரு பாடல் அழகன் என்ற திரைப்படத்து பாடல். சங்கீத ஸ்வரங்கள் என்று வரி எடுத்து பாட வைக்கின்றார் எங்களுடைய புதுச்சேரி மாநிலத்து மேல ஓடுதுறை காரைக்கால் எஸ் ஏ பு விஜயராகவன் அவர்கள்.

வரும் பாடல் தமிழ்நாடு வண்டி கே சிலுவை சந்தனராஜ் அவர்கள் சிதம்பரத்திலிருந்து 10 காசு இல்லைன்னாலும் என்ற முதல் வரியை கொண்ட ஜனநாயகன் திரைப்படுத்து பாடலாக கேட்கின்றார் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடல் வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து நீண்டகால உறவு ஜோஜ் தந்த பாடல். கண்ணை படித்தேன் என்ற பொன்னர் சங்கம் திரைப்படுத்த பாடலை பாட வைக்கின்றீர்கள். இறுதியாக ஒரு பாடல் இன்றைய நேரத்தை அலங்கரித்து விடைபெறச் செய்கின்றது. வெண்பனியே முன்பனியே என்ற வரி கொண்டு கே ஓ கோ என்ற திரைப்படுத்த பாடலாக கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் நீங்கள் தந்த பாடல் நாங்களும் கேட்கின்றோம்.

0: அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயர்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நேர நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

தலையகத்தில் இருந்து காட்டலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது முதல் காற்றலையில் மொன்றியல் தமிழ் வானொலியில் ஒலிக்க இருக்கின்றது பாட்டு சவாரி நேயர் விருப்பம்.

வளமை போல என்ற கதம்பத்திலே முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் பாட்டு சவாரி 155 நிறைவேறிய வேளையில் கலந்து சிறப்பித்து வாக்களித்து சிறந்த பாடலை தெரிவு செய்து தந்த அன்பு உறவினர்கள் நேயர்கள் அனைவரும் கேட்டு மகிழ வேண்டுமென்று தங்கள் விருப்பமாக சில பாடல்களை பதிவு செய்த வேளையிலே அந்த பாடல்கள் இப்பொழுது பாட்டு சவாரி நேயர் விருப்பம் என்ற தலைப்பில் ஒலிபரப்பாகின்றன.

முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் நேற்று வரை நீ யாரோ என்ற வாழ்க்கை படகு திரைப்படத்து பாடல். இந்த பாடலை நாகப்பட்டினம் நாகூர் ஜகவர் சாதிக் அவர்கள் விருப்பமாக ஒலிக்கின்றது.

தொடரும் பாடல் கிழக்கும் மேற்கும் என்ற திரைப்படத்திலிருந்து. திருவாரூர் மாவட்டம் மிஞ்சிக்குடி ஷியாமலா, நீங்கள் கேட்ட பாடல் சந்திர பிறை பார்த்தேன் என்ற முதல் வரியோடு முழுவதையும் பாடுகின்றது.

இந்த வேளையிலே வளைகுடா மண் குவைத் நாட்டிலிருந்து ஜோர்ஜ் நீங்கள் கேட்ட பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. செம்பருத்தி என்ற திரைப்படத்திலிருந்து நிலா காயும் நேரம் என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

தொடரும் பாடல் வாழ்வே மாயம் என்ற பாடல். இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் நீங்கள் கேட்ட பாடல் வாழ்வே மாயம் திரைப்படத்திலிருந்து ஒலிபரப்பாகின்றது.

அன்பு உறவுகளே, நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வாரத்தில் ஒரு நாள் மலரும் பாட்டு சவாரி நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள்.

நெய்வேலி நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமின் சரவணன் நீங்கள் தந்த பாடல் மாயா பஜார் திரைப்படுத்து பாடல் நீதானா என்னை நினைத்தது என்று கூறும் வரிகொண்ட பாடல் முழுவதையும் இனிமையாக தருகின்றது. ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்று கேட்டாலும் இனிக்கும் அந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் கன்னிப்பெண் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் பௌர்ணமி நிலவில் என்ற முதல் வரியை கொண்டு. இந்த பாடலை தர்மபுரி தகடூர் சாந்தினி வந்து நீங்கள் கேட்ட பாடல் வாக்களித்து விட்டு உங்களுக்கு விருப்பமான பாடல் என்று கேட்ட வகையிலே அந்த பாடல் இப்பொழுது எல்லோருடைய விருப்பம் போல உங்களுக்கும் ஒலிக்கின்றது.

காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்ற பாரதியாரின் பாடல் அந்தமான் கைதி என்ற திரைப்படத்தில் ஒலித்தது என்றும், அந்த பாடலை தாருங்கள் என்றும் அன்புடன் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கிருஷ்ணன் நீங்கள் கேட்ட வேளையிலே அந்த பாடலும் இன்றைய காற்றலையை அலங்கரிக்கின்றது.

0: வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும்,
1: காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும்.

நன்மாடங்கள் தூய நிறத்தினதாய் அங்கு துணில் அழகியதாய் நன்மாடங்கள் தூய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை

வந்து காதிர்பட வேணும். எங்கள் இப்பொழுதில் நெய்தாயிலும் தெருதம் வர வேணும். எங்கள் சித்தமதில் நெய்தாயிலும் தெருதம் வர

0: பாடு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேணும். பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேணும்.
1: எங்கள் கூட்டு கலையிருந்த கவிதைகள் கொண்டு வர வேணும். எங்கள் கூட்டு கலையிருந்த கவிதைகள் கொண்டு வர வேணும். காட்டுதலில் அம்மா நீங்கள் காவலுட வேணும். காட்டு வெளியிலே அம்மா நீங்கள் காவலுட வேணும்.

பாட்டு சவாரி நேயர் விருப்பத்தை அலங்கரித்து செல்லும் இறுதி பாடல் பகலிலே சந்திரனை பார்க்கப் போனேன் என்ற வரி கொண்ட குலமகள் ராதை திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை வேலூர் மாவட்டம் கனியம்பாடியிலிருந்து மஞ்சுளா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளை நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலில் வாரத்தில் ஒரு நாள் மலர்ந்த பாட்டு சவாரி 155 நேயர்கள் விருப்ப பாடல்கள். மீண்டும் இப்படி ஒரு நிகழ்வில் உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: அமிழ்தும் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நீர் நிறத்திற்கான முதல் பாடல் பாரத நாட்டின் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓடுதுறை எஸ் ஏ பு விஜயராகவன் அன்போடு தந்த பாடல் ஒருக்கி இருக்கின்றது. அந்த பாடல் சின்ன பொண்ணுதான் என்று வரி எடுத்து வைகாசி பிறந்தாச்சு திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து நாங்கள் கேட்க இருக்கும் ஒரு பாடல், இசை பாடும் பறவை இதோ என்று வரியெடுத்து சுமங்கலி திரைப்படத்தில் பாட வைக்கின்றார் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா. ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரி, நெப்பவி அவர்களோடு நறுமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கின்றார்கள் அந்த பாடலை.

பாட்டு ஒண்ணு பாடு தம்பி, பசியை கொஞ்சம் மறந்திருப்போம். அற்புதமான வரி கொண்ட பாடல், வறுமையின் நிறம் சிகப்பு திரைப்படத்தில் ஒலிச்சிருந்தது. இன்று அந்த பாடலை கேட்க வேண்டும் என்று தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, எடப்பாடி வெள்ளாண்டி, வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களை அணைத்து கேட்கின்றான்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகளும் இந்த வேளையிலேதான் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து திருமதி அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவினர்களை அழைத்து மலர் கொடுத்தேன், கைகுலுங்க வளையலிட்டேன், மங்கை எந்தன் ராசாத்தி என்று திருசூலம் திரைப்படுத்த பாடலை 1979 ஆண்டு கேட்ட நாங்கள் இன்றும் கேட்போம் என்று இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலில் கேட்டு மகள விரும்புகிறார் ஒலிக்கின்றது பாடல்.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மூன்றியல் தமிழ் வானொலியிலே 24 மணி நேர தமிழ் பணியில் தினமும் மலரும் மேயர் விருப்பம் பாடல்கள். மேயர் விருப்பம் பாடலே இன்று மீண்டும் திரிசூலம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை மீண்டும் டி எம் சவுந்தரராஜன் இசை அரசர் சோக குரலில் பாடுகின்றார் என்றும், மலர் கொடுத்தேன் கைகுலுங்க வளையலிட்டேன் மங்கை எந்தன் ராசாத்திக்கு என்ற வரியை மீண்டும் கேட்கின்றேன் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் உலக தமிழர்களோடு கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முந்தியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிக்கும் நேயர் விருப்பம் நேயர் நேரத்திற்கான பாடல்கள்.

சித்திரம் பேசுதடி என் சிந்தை மயங்குதடி. அற்புதமான பல்லவி. இந்த பாடல் வரிகள் சபாஷ் மீனா என்று ஆண்டுகள் பல கடந்து இன்றும் நிலைக்கும் பாடலாக, ஒரு காவிய பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை இன்று விருப்பத்தோடு கேட்டு இருக்கின்றார் தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள். ஜெகபர் சாதிக் அவர்களே, வளமையாக நீங்கள் உங்களோடு முகமது யூசுப் முகமது இர்பான் முகமது சுபைத் முகமது அனஸ் மற்றும் கதீஜா சஹானா பர்வின் நசீகா ரிஃபாகா இம்ரான் சாஹில் இவர்களோடு இணைந்து கேட்பீர்கள், உலக தமிழர்களும் கேட்கின்றார்கள் என்றும் எழுதுவீர்கள். இன்றும் அப்படித்தான் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

பிரபுகள் கேட்டு மகிழும் பாடல்களோடு எனது பாடலையும் தாருங்கள் என்று இன்றைய தின வாழ்த்துக்களை கூறி கேட்டிருக்கின்றார் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். நம் நாடு திரைப்படுத்து பாடல் ஒன்று, நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே என்று பாடுகின்றது. அவர் மட்டுமல்லாமல் வளமை போல இன்றும் தன்னோடு கண்ணன் சங்கரே, ரவி, மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி மற்றும் வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரையும் இணைத்து கேட்கின்றார் ஒலிக்கும் பாடலை.

பாடல்களோடு எனது பாடலையும் தாருங்களேன் என்று தமிழ்நாடு வண்டி கெச்சிலுவை சந்தன்ராஜ் அவர்களுக்காகவும் ஒரு பாடலை காத்திருக்கின்றது. ஒலிபரப்பு அவர் கேட்க காத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனந்த பூங்காற்று திரைப்படுத்து பாடல் செம்மீனா வெண்மீனா என்று வரி எடுத்துக்கொண்டு பாடுகின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடல் முதலாம் சந்திப்பில் என்ற ஷாலி ஷப்ளின் திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை நீண்ட கால உறவு வளைகுடாமன் உங்கள் தமிழ் வானொலியை சுவாசிக்கும் ஜோர்ஜ் உங்கள் காதோரம் அனுப்புகின்றது, பாடுகின்றது அந்த பாடல்.

கடைசியாக ஒரு பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து அன்புடனே ரதீஷ் தந்திருக்கின்றார். அந்த பாடல் ஒரு மலையாள திரைப்படத்திலிருந்து மலையாள மொழிகளிலிருந்து வருகின்றது. முல்லப்பூம் பள்ளியிலே என்ற பாடல் தான் அவர் தந்த பாடல். எங்கே அந்த பாடலை கேட்டு மகிழ்வோமே.

0: அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளை நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்திடுவோம். முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் சாக்லேட் என்ற திரைப்படத்து பாடல். சாக்லேட் என்ற திரைப்படத்தை ரசித்து கொண்டிருந்துவிட்டு அந்த பாடலை அதில் ஒரு பாடலை கேட்டிருக்கிறார். அந்த பாடல் மலை மலை மருத மலை என்று பாடுகின்றது. இந்த பாடலை கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி நீங்கள் அனுப்பி வைத்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

0: பச்சையளப்பெரி பாண்டியம்மா.
1: அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் இதோ இந்த நெஞ்சோடு என்று ஆரம்பிக்கும் குட் லக் என்ற திரைப்படுத்த பாடல். ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிராஞ்சி நீங்கள் தந்த வேளையில் ஒலிக்கின்றது பாடல்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடலும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டி மாநகரத்திலிருந்து சரஸ்வதி சபதம் திரைப்படுத்து பாடல் பாட இருக்கின்றது. தெய்வம் இருப்பது எங்கே என்று கேட்டு பாடும் அந்த பாடலை விஜயராணி உங்களுக்காக ஒலிக்க வைக்கின்றது. மொன்றியல் தமிழ் வானொலி.

கனடா மொன்றியலிலிருந்து தனுஷனும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் எதிர்பார்க்காமலே இப்படி என்று ஆரம்பிக்கும் வரி கீப் மாரி என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

சிறப்பு மாறி திரைப்படுத்த பாடலை கேட்ட எங்களுக்கு அடுத்து வரும் பாடல் சிங்காரபூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் அனுப்பி வைத்த பாடலை கேட்டு மகளும் பாக்கியம். கண்ணுப்பட போகுதையா என்ற வரி சின்ன கவுண்டர் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

முதல் தமிழ் வானொலியில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் ஆங்கிலேய நாடான அருள் மோகன் அவர்கள் தந்திருக்கின்றார் இங்கிலாந்திலிருந்து ஆரஞ்சு பூவே என்ற பாடல். கேம்பஸ் என்ற திரைப்படத்தில் தெரிவு செய்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை அலங்கரிக்கும் அடுத்த பாடல்களை தருவது ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள். முதல்ல மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து கேதீஸ் நீண்டகால உறவு தருகின்றார். ஒரு பாடல் மூக்குத்தி முத்தழகு என்று வரியெடுத்து பாடுகின்றது. கண்ணு படப்போவதையா என்ற திரைப்படத்தில் இருந்து

அவரை தொடர்ந்து மீண்டும் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்து நீண்ட நாள் உறவு ரமணி, நீங்கள் ஆசையுள்ள ரோஜா என ஆசையுள்ள ரோஜா செண்டு என்று சித்திரமே சித்திரமே திரைப்படுத்த பாடலை தந்திருக்கின்றீர்கள். ஒழிக்க கேட்போமே.

இவர்களோடுதான் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தின் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்து பாஸ்கரன் மாலார் அவர்கள் தந்த பாடல். எப்பொழுதும் ஜோடியாக வந்து ஜோடி குரலில் பாடலை கேட்கும் இவர்கள் காதல் ஆராரோ என்று வரியெடுத்து பாட வைக்கின்றார்கள் நரசிம்மா என்ற திரைப்படத்தில் இருந்து.

உறவுகளோடு உறவுகளாக ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிரேஷன் கண்ணில் தெரியாத என்ற முதல் வரியை கொண்டு செப்ரியா என்ற திரைப்படத்து பாடலை கேட்க இருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஐரோப்பிய மண் என்றால் என்னவள் ஒரு பாடலை தருவாள். யா யா யாதவா என்ற பாடலை தேவராகம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றீர்கள்.

ஒலிக்கின்ற பாடல்களோடு இறுதியாக ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் வளமை போல என்றும் அன்புக்கும் பாசத்துக்கும் கா வை சீனா ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து அருள் வான் என்ற திரைப்படத்து பாடல் அல்லிப்பூவியே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

உறுப்புகளே, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். சர்வதேச நேயர்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பாடல்களை தெரிவு செய்து அந்த அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று இப்பொழுது காற்றலையிருந்து விடைபெற்று நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

நீங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இணைந்ததோடு அல்லாமல் வணக்கம் கூறியதோடு அன்பு உறவுகளை நீங்கள் நலம்தான என்றும் அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வருகின்றது பாடினூர் நேயர் விருப்ப பாடல்கள். மொன்றியல் தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ் பணியிலே வாரம் ஒரு நாள் மலரும் ஜனரஞ்சகமான பாடினூர் பாடல் நிகழ்விலே இணைந்து வந்து தங்கள் சொந்த குரலில் பாடி சென்றவர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் பதிவு செய்த வேளையிலே அவை இப்பொழுது ஒளிபரப்பாகின்றன.

பாடுவோர் பாடலாம் நிகழ்வினை அலங்கரித்த முதல் பாடலை பாடி சொந்த குரலிலே சென்றவர் எங்கள் முன்றில் தமிழ் வானொலியின் சிறுவர் பூங்காவை அலங்கரித்து சென்ற வீதரணியும் மதுஸ்ரீ. இன்று பெரியவராக இருந்தாலும் தன்னுடைய பிஞ்சு குரலிலே வந்து அழகாக பாடி சென்ற வேளை தனக்கு விருப்பமான ஒரு பாடலை தந்திருந்தார். அந்த பாடல் இப்பொழுது முதல் பாடலாக இந்த நிகழ்வை அலங்கரிக்கின்றது. சிறை என்ற அண்மையிலே வந்து வெளிவந்த பாடல், புதிய திரைப்படத்து பாடல். அந்த பாடல் நீலோத்தி நீலோத்தி என்று வரி எடுத்து பாடுகின்றது மதுஸ்ரீ. உங்கள் பாடல்

மதுஸ்ரீயை அழகாக பாட வைத்த அன்பு தாய் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா, நீங்கள் என்றும் இல்லாதவாறு என்று சிறப்பாக ஒரு பாடலை பாடியிருந்தீர்கள். அந்த பாடல் நீங்கள் அந்த பாடல் எல்லோரும் பாராட்டி சென்ற வேளையிலே நீங்கள் விரும்பிய பாடலாக ஒரு பாடலை தந்தீர்கள். அன்று வந்த சுரை என்ற திரைப்படுத்து பாடலை இன்று அதை கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உங்கள் விருப்ப பாடலாக நாங்கள் ஒளிபரப்புகிறோம். நான் பாடிக்கொண்டே இருப்பேன் என்று பாடுகின்றது அந்த பாடல்.

0: இது முதலில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. பாடினோர் பாடல்கள், பாடினோர் பாடல்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அலங்கரித்து பாடிச் சென்ற அன்பு உறவினர்களின் பாடல்களாக அவர்கள் விருப்ப பாடலாக ஒலிக்கும் வேளையிலே மகலிங்கம் அவர்கள் மல்லியத்தில் இருந்து மகிழ்ச்சியோடு வந்து பாடி மகிழ்ந்துவிட்டு இரண்டு பாடல்களை தந்தவர் தனக்கு விருப்பமான ஒரு பாடலை தந்தார். அந்த பாடல் உயர்ந்த மனிதன் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே நெஞ்சிலே என்று எங்களுக்கு நினைவூட்டி பாடுகின்றது.
1: அந்த நாள்

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம்.

அடுத்து நாங்கள் கேட்க இருக்கும் பாடல் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் அன்றொரு நாள் அதே இரவில் என்ற ஒரு இனிமையான பாடல், அழியாத ஒரு காவிய பாடல். அந்த பாடல் நாடோடி என்ற திரைப்படத்தில் அன்று ஒலித்தது. இன்று வந்து தன் இனிய குரலில் இசையோடு பாடி எங்களை எல்லோரையும் மகிழ வைத்த இங்கிலாந்து நாட்டின் கொவன்ட்ரி நகரத்தை சேர்ந்த கஸ்தூரி தனஞ்சயன் அவர்கள் தான் ஒரு பாடலை மட்டுமல்ல இரண்டு பாடல்கள் பாடம் கிடைத்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் விரும்பியும் ஒரு பாடலை கேட்டும் அந்த பாடலையும் தந்துவிட்டு தனக்கு விருப்பமான பாடலை தந்த வகையிலே அந்த பாடல் இப்பொழுது காற்றலையில் அன்றொரு நாள் இதே இரவில் என்று பாடுகின்றது. நாடோடி திரைப்படத்திலிருந்து கஸ்தூரி, உங்களுக்கான பாடல்.

0: இந்த வழியில்தான் சிதம்பரம் தேவநாதன் அவர்களும் வந்து இனிமையான ஒரு பாடலை முதலில் பாடிவிட்டு மீண்டும் ஒரு பாடலை சங்கீத நயத்தோடு பாடி சென்றார். அவருக்கு வாழ்த்து கூறியவர்கள் பலர். அந்த வேளையிலே அவருக்காக ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் அவர் விருப்பப்பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. மகுடி திரைப்படத்திலிருந்து தேவநாதன் அவர்களே உங்கள் விருப்ப பாடல் நீல குயிலே என்று வரி எடுத்து பாடுகின்றது.
1: Gapa gari sa, re sa sa da sa. Gapa gari sa, re sa sa da sa. Gapa gari sa, re sa sa da sa. Gapa gapa gapa gari sa, re sa. Gapa gapa gapa gari sa, re ga ba. Gapa da pa ga pa

அடுத்து நாங்கள் கேட்க இருக்கும் பாடல் இன்றைய மொண்டியல் தமிழ் வானொலியின் பாடினோர் நிகழ்விலே பாடினோர் நேயர் விருப்பமாக தெய்வம் திரைப்படத்திலிருந்து திருச்செந்தூரின் கடலோரத்தில் என்ற வரியெடுத்த பாடல். இனிமையான அந்த பக்தி பாடலை அன்புடன் வந்து ஆடி அம்மாளின் திருநாள் காலங்களிலே அதற்கேற்ற பாடல்களை எல்லோரும் பாடும் வேளை அன்புடன் மயிலை திருமயிலை யோகா ராஜி நீங்களும் வந்து அந்த பாடலோடும் இன்னொரு பாடலையும் தந்துவிட்டு உங்களுக்கு விருப்பமான பாடலாக திருச்செந்தூரின் கடலோரத்தில் என்று கேட்டீர்கள். இதோ அந்த பாடல் யோகா ராஜி உங்களுக்காக.

இது பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே கலந்து சிறப்பித்து தங்களுக்கு விருப்பமான பாடல்களை பதிவு செய்தவர்களின் பாடல்கள் பாடினோர் நேயர் விருப்பமாக ஒலிக்கின்றது இப்பொழுது. பாடினோர் நேயர் விருப்பத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு பாடல் அன்புடனே வந்து இணைந்து பகிர்ந்தளித்து எல்லோரையும் பாராட்டி சென்ற அன்பு மகள் சாந்தி, நீங்கள் தர்மபுரியிலிருந்து வந்து தகடூரில் இருந்த சாந்தி, உங்களுக்கான ஒரு பாடலை நீங்கள் பாடி தந்தீர்கள். அற்புதமான ஒரு பாடல். அந்த வேளையில் நீங்கள் விருப்பமாக கேட்ட பாடல் ஜானி என்ற திரைப்படத்திலிருந்து இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றது. காற்றில் எந்த கீதம் என்று கூறிக்கொண்டோம்.

நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கின்றது. நீண்ட நேரம் நான் அழைக்க எனக்கு இணைப்பு கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கத்தோடு எப்படியும் இணைந்து விடுவோம் என்று ஓடி வந்து இணைந்து விட்டார் நீவேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன் அவர்கள். வரியெடுத்து பாடி அவர் தந்த பாடலங்களை மகள வைத்த வேளையிலே அவருக்கு விருப்பமாக ஒரு பாடல் ராஜா என்ற திரைப்படத்திலிருந்து நீ வர வேண்டும் என்ற பாடல்தான் அவர் கேட்டிருக்கின்றார். இதோ சரவணன் உங்களுக்கான பாடல்.

நீண்ட நேரமாக வானொலியை அலங்கரித்து வந்து கருத்துக்கள் பல தந்து எல்லோருக்கும் ஊக்கமான பதில்களை கொடுத்திருந்த அன்பு மகள் ரேவதி, நீங்கள் முடிவுரையையும் சிறப்பாக முடித்து தந்ததோடு அல்லாமல் எங்களுக்கு ஆன்மீகத்து திருப்புகளையும் தந்து சென்றீர்கள் பொழிப்புரையோடு. அந்த வேளையில் ஒரு பாடலையும் பாடிவிட்டு உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல் வீட்டு மாப்பிள்ளை திரைப்படுத்த பாடலை தந்தீர்கள் அல்லவா, கேட்டீர்கள் அல்லவா. இதோ அந்த பாடல் மலரே ஓ மலரே என்று வரி எடுத்து பாடுகின்றது ரேவதி உங்களுக்காக.

உங்களை பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே தங்கள் சொந்த குரலிலே சொந்த முயற்சியிலே தங்கள் திறமையை வெளிக்காட்டி பாடிய அற்புதமான பாடகர்களை நாங்கள் பாராட்டும் இந்த வேளையிலே அவர்களுக்கு விருப்பமான பாடல்கள் பதிவு செய்து சென்றார்கள். அந்த பாடல்கள் இதுவரை நேரமும் ஒலிபரப்பாகிய வேளை எங்களுடைய விருப்பமாகவும் ஒரு பாடலை தர இருக்கின்றேன். அந்த பாடல் இன்று சிகரம் வைத்தாப்போல் வந்து இணைந்த அன்பு கஸ்தூரி தனஞ்சியன் அவர்கள் இரண்டு பாடல்களை மட்டுமல்ல மூன்றாவதாக தனக்கு விருப்பமாக ஒரு பாடலையும் கூறியிருந்தார். பாட முடியுமா என்றவுடன் எந்த விதமான சலனம் இன்றி உடனே சிறப்பாக பாடி காட்டியிருந்தார் ஒரு பாடல். அந்த பாடல் 1949 ஆண்டு திரைக்கு வந்த வேலைக்காரி என்ற திரைப்படத்து பாடல். இன்றைக்கு இத்தனை வருடங்கள் அரை நூற்றாண்டை தாண்டியும் இன்றும் அது உயிர் பிழைத்திருக்கும் கீதமாக இருக்கின்றது. இசைக்கு ஏது இல்லை, அதுக்கு முடிவே இல்லை. இசை என்றால் உலகமே இசைந்து கொண்டிருக்கின்றது. அதனால் தான் என்னவோ இந்த உலகத்தை ஆட்கொள்ளும் எங்கள் லாம்பல்ல இறைவன் கூட அந்த இசைக்கு விருப்பமான கருவிகளோடு தன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார். இசையால் மயங்காமல் இசையிலே விரும்பிக் கொண்டு அந்த பாடலை பிரபல பின்னணி பாடகர் அன்றைய பிரபல பின்னணி பாடகரான கே ஆர் ராமசாமி அவர்கள் பாட வேண்டும் என்று உடுமலை நாராயணகவி அவர்கள் புனைந்திருக்கின்றார்கள். அந்த கவியை அதற்கு இரு இசையமைப்பாளர்கள் இசையமைத்திருக்கின்றார்கள். சி ஆர் சுப்புராமன் அவரோடு எஸ் எம் சுப்பையா நாயுடு இவர்கள் பிரபல்யமான இசையமைப்பாளர்கள். அந்த வகையிலே அந்த பாடல் ஒன்றும் உயிர் பிழைத்து எங்களை இனிக்க வைத்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே மறந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று தான் அதற்கு ஒரு இசையை விரும்பி அந்த பாடலின் இசையை விரும்பி இருக்கிறேன் என்று கேட்ட வகையிலே கஸ்தூரி நீங்கள் பாடி காட்டினீர்கள் அல்லவா அந்த பாடல். இன்னமும் பாராமுகம் ஏனம்மா என்ற வரியெடுத்து பாடுகின்றது. இன்னமும் நாங்கள் கேட்காமல் இருப்பது அழகல்ல கஸ்தூரி, உங்கள் தயவினால் நீங்கள் பாடி காட்டிவிட அதை மீண்டும் ஒரு தடவை நாங்கள் கேட்போம் என்று அந்த பாடலையும் இப்பொழுது மூன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் அலங்கரித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம் மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே வாரம் ஒரு நாள் மலரும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அலங்கரித்து சென்ற இந்த உறவினர்களின் நேயர்களின் விருப்பமாக அவர்கள் கேட்ட பாடல்கள் நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். இன்சுவையோடு இந்த பாடல்களை கேட்க வைத்த உங்களுக்கு நன்றியை கூறி மீண்டும் இப்படி ஒரு நிகழ்விலே சந்திக்கிறேன் என்று கூறி காற்றலிருந்து விடைபெற்றுச் செல்கின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் பலமாக அன்புடன் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குடும்பம் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது முதல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு காற்றலையில் கலந்து வந்து உங்களோட கதம்பத்தில் இணைய இருக்கின்றேன். அன்பு உறவுகளே, இருக்கின்ற வேளையிலே கதம்பத்திலே வந்து இன்று பல்சுவை நிகழ்வுகள் இருக்கின்றன. பல்சுவை நிகழ்வுகளில் கருத்து பரிமாற்றம், உங்களுடைய அனுபவங்கள், உங்களுக்கு ஏற்பட்ட நன்மை தீமைகள்

நகைச்சுவைகள் பலவற்றையும் கலந்துரையாடலாம். அது மட்டுமல்லாமல் முதலில் வருபவருக்கு ஒரு பாடலும் கிடைக்கும். இந்த உடனே அந்த பாடல் அவருக்கு இங்கே கொடுக்கப்படும். அது ஒரு புறம் இருக்க, நாளைய தினம் உங்களுக்கு கதம்பத்திலே கேட்க வேண்டிய பாடல்களை நினைவில் வைத்துக் கொண்டு வந்து பேசிவிட்டு கேட்டுச் செல்லலாம். அது மட்டுமல்லாமல் புதையல் கண்டுபிடி கண்டுபிடி யார் சொல்வதோ என்றெல்லாம் இங்கே பல விடயங்கள் இருக்கின்றது. அந்த வகையிலே மீண்டும் கலம்பத்துக்கு வந்திருக்கும் நான் இன்று காலையிலே மாலை உங்கள் மாலை நேரம் உங்கள் காலை நேரத்திலே நிறைவான நீயர்கள் வந்து நிறைவேற்றி சென்ற அந்த நீயர் நேரத்துக்கு ஒரு சில அன்பு உறவுகளை அழைப்பில் இணைக்க முடியவில்லை. முடிந்தால் அவர்கள் இப்பொழுது வந்து இணைந்து கொள்ளலாம். அவர்கள் பாடல் கிடைக்கும். முதல்ல ஒரு பாடல் வேற இருக்கின்ற அந்த பாடல் காலையிலே அன்பு பேர்த்தி சிவரஞ்சினி வந்து ஒரு பாடலை கேட்டிருந்தார். அந்த பாடல் இங்கே கலையகத்துக்குள்ளே உள்ள மூன்று நான்கு கணினிகளின் மூலம் தேடி தேடி ஐந்து ஆறு விநியோகஸ்தர்கள் மூலம் எனக்கு பாடல் கிடைக்க முடியவில்லை. கிடைத்தது அது சத்தம் சரியாக ஏற்படவில்லை. பின்பு நான் பதிவரையாளுக்கு சென்று அந்த பாடலை தெரிவு செய்து எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். அந்த பேட்டி சிவரஞ்சினி. இப்பொழுது நேரம் உங்களுக்கு 9:33. தூங்க மாட்டீர்கள் என்று எண்ணுகின்றேன். உங்கள் பாடலை இப்பொழுது ஒளிபரப்புகிறேன். கேட்போமா அந்த பாடலை? மக்களை பெற்ற மகராசியில் வந்த பாடல். கேட்போம் அந்த பாடலை.

இந்த பாடல் வரவில்லை என்று நான் கூறிய வேளையில் என்னுடைய ஒலி உங்களுக்கு கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை என்று எண்ணுகின்றேன். இருப்பினும் மீண்டும் கூறுகின்றேன். இந்த நியூயர் நேரத்திலே வந்து கேட்ட அன்பு பேத்தி சிவரஞ்சன் கேட்ட பாடலை எங்களுக்கு உடனே மின்வரத்தின் வானொலி ஒலிபரப்ப முடியாமல் இருந்தது. காரணம் அந்த சத்தம் எங்களுக்கு இங்கே வலைத்தளத்துக்கு விநியோகஸ்தர்களுடைய பாடல்களை சென்று நான் எடுத்த போது அந்த வலைத்தளத்தில் இந்த பாடல்களின் ஒலி சரியாக வரவில்லை. இரண்டு மூன்று தடவை முயற்சி பண்ணியும் சரிபெறவில்லை. அதனால் நான் மீண்டும் தருகின்றேன் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டு சென்று பதிவறையிலே சென்று அடுத்த களஞ்சியத்திலே தேடி எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றேன். அன்பு பேத்தி சிவரஞ்சினி நீங்கள் மகள வேண்டும். அந்த பாடல் காற்றலைக்கு வருகின்றது. மக்களை பெற்ற மகராசி என்ற திரைப்படத்தில் நீங்கள் கேட்ட பாடல் முழுமையாக தருகின்றேன். அதற்கு குறைந்த நேர பாடல் தான். இருப்பினும் அந்த பாடல் இப்பொழுது காற்றலைக்கு வருகின்றது. சிவரஞ்சினி மன திருப்தியோடு மகளோடு கேளுங்கள்.

0: அருமையான அந்த பாடல், மக்களை பெற்ற மகராசி என்று அந்த பாடலை அன்பு பேத்தி நீங்கள் கேட்டு ஏமாந்து விட்டீர்கள் என்ற கவலையோடு சென்றேன். இப்பொழுது மனமார்ந்த நான் மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன். உங்களுக்கு அந்த பாடலை கொடுத்து விட்டேன் என்ற மகிழ்வோடு, நீங்களும் அந்த பாடலை கேட்டிருப்பீர்கள் என்ற மகிழ்வோடு திருப்தியோடு இருக்கின்றோம். உங்கள் மகிழ்வே எங்கள், உங்கள் மகிழ்ச்சியே எங்கள் திருப்தி, உங்கள் திருப்தியே எங்கள் மகிழ்ச்சி. அடுத்து அன்பு உறவுகள், கண்ணன், செல்வகுமார், பிரபு போன்றோர் வந்து அழைத்தீர்கள். மீண்டும் பெயர் தெரியாத உறவுகளும் இரண்டொருவர் அழைத்திருந்தார்கள் நேரத்திலே. அந்த நேரத்தில் வந்து கேட்க முடியாத பாடலை இப்பொழுது கதம்பத்தில் ஆரம்பித்திருக்கின்றேன். வாருங்கள், வந்து கேளுங்கள், உங்களுக்கு தரப்படும் அந்த பாடல், நீங்கள் விரும்பிய பாடல் தரப்படும். அத்தோடு காலையில் வந்த நேயர்கள், மாலையில் வந்த நேயர்கள் இப்பொழுது வரும்பொழுது முதல் வரும் நேயருக்கும் ஒரு பாடல் வழங்கப்படும் இந்த கலம்பத்திலே. சரி, கலம்பத்திலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். முதலில் கலம்பத்தில் என்ன கூறப்போகின்றீர்கள் என்று வந்து நாங்கள் கலந்துரையாடுவதற்கு ஒரு பதம் எடுத்திருக்க, ஒரு பதம் இல்ல ஒரு விடயம். இந்த குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு என்று ஒரு பழமொழி இருக்கின்றது. அதற்கு உங்கள் வியாக்கியானங்களை, உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை நீங்கள் வந்து கலந்துரையாடிக்கொண்டு செல்லுங்கள். இந்த கலம்பத்திலே கலம்பம் என்பது பலரும் பல உங்களுடைய பல விடயங்களை வந்து பேசிக்கொள்ள, வானிலை நாகரீகத்தை பின்பற்றி யாரையும் புண்படுத்தாத வகையில், யாருடைய பெயர்களை சூட்டி காட்டாமல் உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு என்ற ஒரு விடயம் இருக்கு. அவர்களை நம்பலாமா, நம்பக்கூடாதா, அவர்கள் ஏன் அப்படி பேசுகின்றார்கள் என்று பல விடயங்கள் அங்கே வர இருக்கின்றது. அவற்றை நீங்கள் கலந்து எங்களோடு உறவாடிக்கொள்ளலாம். மற்றவர்களும் கேட்கக்கூடிய வகையிலே, அந்த வகையிலே ஒரு பாடல் ஒன்றை கேட்கலாம் என்று எண்ணுகின்றேன். பாடல் ஒன்றை நான் ஒளிபரப்புகின்றேன். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் காட்டலைக்கு வரலாம். கலையகம் தரும் பாடலை நீங்கள் கேட்டுக்கொண்டு வரலாம். அதை நான் இடைநிறுத்தி உங்களை அழைப்பேன். எங்கிருந்தாலும் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 1647-8764-1-5. இது ஒரு கட்டணம் அறவிடப்படாத ஒரு தொலைபேசி இலக்கம். உலகின் எந்த பிரதேசத்திலிருந்தும் எந்த பகுதியிலிருந்தும் இதுக்கு அழைப்பு விடலாம். அழைப்பு விடும் பொழுது காற்றலையில் நான் உங்களோடு கலந்து கொள்வேன். சரி, இப்பொழுது அந்த பாடலை கேட்க முதல் பாலச்சந்தர் வருகின்றார். பாலச்சந்தரை அழைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம் பாலச்சந்தர், வணக்கம்.
1: வணக்கம், வணக்கம.
0: வணக்கம் மகனே, நலமா இருக்கிறீர்களா பாலச்சந்தர்?
1: இரவு வணக்கம், இரவு வணக்கம். எங்களுக்கு பகல் வணக்கம்.
0: அது உண்மை, எங்களுக்கு பகல் வணக்கம், உங்களுக்கு இரவு வணக்கத்தை நானும் கலந்து கொள்ளுகின்றேன். அங்கே இப்பொழுது இரவு அமைதி சூழ்ந்த நிலையில இருப்பீர்கள் இல்லையா? அமைதியான நேரத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது நிசப்தமாக எல்லாம் இருக்கும். நீங்கள் பேசுவது மற்றவர்களுக்கும் இடையூறு இல்லையா? எந்த இடையூறுமே கிடையாது. சரி, இங்கு நீங்கள் காற்றடைக்கு வந்திருக்கிற முதலில் உங்களுக்கு ஒரு பாடல் தரணும். அந்த மக்களை பெற்ற மகராசி பாடல் கேட்டீர்களா?
1: என்ன
0: பாடல் வேணும், நாளைய தினம் என்ன பாடல் உங்களுக்கு வேணும்? இப்ப முதலில் என்ன பாடல்?
1: இப்ப வந்து நிழல்கள், நிழல்கள் அப்படிங்கிற படத்திலிருந்து இது ஒரு பொன் மாலை பொழுது.
0: சரி, அந்த பாடல் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். சரிதானே? சரி, அடுத்த பாடல் நாளைய தினம் என்ன கேட்க போறீங்க?
1: தங்கமகன்.
0: அதுல என்ன
1: பழைய தங்கமகன் ரஜினி, ரஜினி படம். அதுல வந்து பூ மேலை ஒரு பாவையானது,
0: அத போட்டி பாடல் இல்லையா? சட்டம் கலட்டி பாடம் கடைசியில பூர்ணிமா செய்யணும், சட்ட கலட்டிதான் போயிருவா இல்லையா?
1: ஆண்களால எதையும் செய்ய முடியும், பெண்கள் பெண்கள் தான் அப்படிங்கறது.
0: இல்ல இல்ல, அந்த இடத்துல
1: ஆணவத்தை காட்டும்.
0: ஆணவத்தை காட்டினாலும் எந்த பெண்ணும் தன் ஆணவத்தை விளக்க மாட்டாள் சாமி.
1: பெண்கள்
0: போட்டிக்கு போனது பிள்ளைதான்.
1: இன்னைக்குதான் பெண்கள் எல்லா துறையிலயும் வந்துட்டாங்களே, இப்ப எல்லாமே செய்யுங்கிறாங்களே.
0: நாங்க கொடுத்திருக்கின்றோம், அவர்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணுகிறார்கள். ஆங்கிலத்தில் சொன்னால் அது ஒரிஜினல் வழிகாட்டல், தலை கழுவல் நன்றாக நடக்கின்றதானே. அந்த தாங்கள் முன்னுக்கு நின்று பேச வேண்டும் என்று சில பேர் தங்களுக்கு ஒரு விளம்பரத்தை பதவியை பெறுவதற்காக இப்படி தூண்டிவிடுவது இல்லையா?
1: ஆமாப்பா, ஆமாப்பா.
0: உங்களை போல இந்த குடிகாரன் பேச்சு முடிஞ்சால் போச்சு என்கிற பேச்சை எப்படி பார்க்கின்றீர்கள்?
1: அப்பா, அதாவது என்னன்னாக்கா, நைட்ல ஒரு மாதிரி பேசுவாங்க, நைட் நல்லா நமக்கு சாதகமா பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா காலை அதை பத்தி பேசுனாக்கா எனக்கு எதுவுமே தெரியாத போல இருப்பாங்க. எப்படி அதை சொல்றதுனாக்கா, மது குடிக்கிறாங்கப்பா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய கருத்தை தான் நான் சொல்றேன்,
0: உங்களுடைய கருத்தை தான் சொல்ல வேண்டும்.
1: ஆமாப்பா, ஆமா. இப்ப சில பேர் வந்து சாதாரண இருக்கிற நிலையை விட அது குடிச்சாலும் சில பேர் உண்மையே பேசுவாங்க. அதிக பேரு சொல்லுவாங்க, இப்பதான் அப்படி என்ன சொல்லுவாங்க.
0: அப்ப நீங்க அதன்படி குடித்து விட்டு பேசுவார்கள், உண்மை பேசுவார்கள் அந்த குடித்த நேரத்துல?
1: ஆமா, ஆமாப்பா. அப்ப வந்து எந்த பயமும் இருக்காது யாருக்கும். அந்த அதாவது உள்ள போயிட்டானா அந்த வீரம் வந்துடும் அப்படிம்பாங்க. இயற்கையோ இல்ல அது உண்மையோ பொய்யோ அப்படிங்கறது அது தெரியல, ஆனா சொல்லுவாங்க அது உண்மையிடுச்சுன்னா வீரம் வந்து யாரும் பயங்கிறதே தெரியாது. அதனால துணிந்து பேசுவாங்க, உண்மையை பேசுவாங்க. பொய்ங்கிறது ஒரு கருத்தாவே இருக்கு, பேச மாட்டாரு. அதாவது மனைவிக்கு பயந்தவர்கள் கூட அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மனைவியை திட்டி அவளுக்கு எதிராக ஒரு அந்த ஆணவ பிச்சு அந்த ஒரு இதாவே வரும், அது உண்மையை பேசுவார்கள்.
0: ஓ, அப்ப அப்ப உண்மை பேச வேண்டுமானால் மது வறந்த வேண்டும் என்று ஒரு கருத்து இருக்கிறதா? நல்லா பொய் பேசுவது ஒரு புட்டு.
1: சில பேர் நகைச்சுவையாகவும் இருக்குப்பா. அதாவது எப்படின்னாக்கா, அவங்க வீட்டுக்காரங்களை திட்டணும், அவங்க வீட்டுக்காரங்களை அடிக்கணும் அப்படின்னா சில பேரு அதை போட்டுட்டு வந்து அந்த இது பண்றவங்க இருக்காங்க. நம்மளால அப்படிதான் செய்யலாம் அப்படிங்கறதுனால இருக்கலாம்.
0: சரி, அப்ப நல்லா பொய் பேசி குழப்பம் பண்ணி வருவவர்களுக்கு ஒரு புட்டி மதுவை பறிக்கி விட்டால் அவர் உண்மையை பேசிக் கொண்டிருக்கார். நல்லபடி நல்லபடி. அந்த மது அவருக்குள்ளே போனவுடன் அந்த உணர்வு நரம்புகள் எல்லாம் தூண்டி அவர் உண்மையைத்தான் செய்யும். பொய் நரம்பு.
1: ஆமா, அப்ப வீரம் வந்துடும் உங்களுக்கு.
0: அப்ப வீரம் இல்லாதவர்கள் இப்ப மது அருந்து விட்டு வீரமாக பேசுவார்கள் இல்லையா?
1: ஆமாப்பா, ஆமாப்பா.
0: நல்ல வார்த்தைகள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராவது அப்படி இருக்கின்றார்களா உங்கள்
1: மத்தியிருக்காங்கப்பா? நிறைய பேர் இருக்காங்கப்பா.
0: அந்த பார்த்த அனுபவத்தை கூறுவார்கள், நீங்கள் அதை செய்யாமலும் இல்லை தானே?
1: அப்படியே அந்த அந்த கூட்டத்துல சொல்லுவாங்க, அங்க பாரு உள்ள போயிட்டான் அந்த பிராண்ட் பேரை சொல்லி சொல்லுவாங்க. உள்ள போயிட்டான் இங்க வேலை செய்யறான் பாரு.
0: போயிட்டான் அந்த வேலையில சில பிழைகளை செய்து கொண்டு போகின்ற கணவன்மாரை மனைவியர்கள் அந்த கணவனிடத்திலிருந்து உண்மையை வரவழைப்பதற்காக அன்பாக பண்பாக புட்டி வாங்கி கொடுப்பார்கள் இல்லையா?
1: ஆமா,
0: குடிச்சுட்டு உள்ளார சொல்லு. அந்த அதுக்கு ஒரு உதாரணம் எனக்கு படுகிறது. இப்படி மௌன கீதங்களும் மௌன கீதங்கள் என்ற திரைப்படம், சரிதாவும் பாக்கியராஜும் நடிக்கின்றார்கள். அவர் ஒரு தவறை செய்து விட்டார், அதை மறைக்க முடியாமல் திண்டாடுவார், தண்ணி போட்டுட்டு வந்து சொல்லி விடுவார் அவர் இல்லையா?
1: ஆமா.
0: அப்ப இந்த தண்ணி அடித்தவர்கள் உண்மைதான் பேசுவார்கள், மறுநாள் மறந்தார். சரி, அந்த ஒரிஜினல் கூறுகின்றார்கள், தண்ணி போட்டுக் கொண்டிருக்கும் போது சிந்தனையில என்ன எண்ணம் வருகின்றதோ அதைத்தானும் பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்படியா?
1: சரியாக பேசுவார்கள். அது உண்மைதான், சரியாக பேசுவாங்க. மனசுல பட்டதா கரெக்டா பேசுவாங்க. சிந்தனையில் என்ன வருதோ சரியா பேசுவாங்க.
0: அது சரியோ தப்போ தெரியாமல் பேசிவிடுவார்கள்,
1: பேசிவிடுவார்கள். மனதில் பட்டவுடன் பேசிவிடுவார்கள்.
0: அவர்களுக்கு நியாயம் இல்லையென்று தெரிந்தாலும் அந்த தண்ணி மது போதையில் இருக்கும் பொழுது அதை நியாயப்படுத்தி பேசுவார்கள் இல்லையா?
1: பேசுவார்கள்.
0: என்னிடம்
1: அப்பா நைட்டு ஒருத்தவங்க அவங்க அந்த போதையில அந்த இதுல இருக்கும் போது அவங்க ஒண்ணு பேசிருப்பாங்க, நைட் அதை பத்தி பேசிருப்பாங்க. சரி, நாளைக்கு காலைல விடுங்க உடனே இதுக்கு ஒரு முடிவு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மறுநாள் காலையில அதை கேட்ட உடனே என்ன நடந்துச்சு எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னா, அதுக்குதான் குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு.
0: ஓ நல்லது, குடிகாரன் பகல்ல பேசுவது, அவன் தூங்கி எழுந்து விட்டால் மறுபடி அவனுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்காது.
1: இருக்காதுப்பா, இருக்காது, அதுதான்ப்பா அதனுடைய பொருள்.
0: ஆனால் அந்த குடிகாரர் அந்த நேரத்திலே பேசும் வார்த்தை மற்றவரை புண்படுத்தும் போது அவர்கள் புண்பட்டுக் கொண்டிருப்பார்கள். சரி, அவன் குடிகாரன் சொன்னா சொல்லிட்டு போறான் என்று சொல்றவரும் இருக்கிறார்கள். அவன் குடிகாரன்
1: பயப்படுறான் இருக்கு.
0: மறுநாள்
1: அந்த நேரம்
0: மறுநாள் காலையில அவரை சந்திக்கும் போது ஏண்டா இப்படி எல்லாம் தண்ணி போடுறா, நேற்று இப்படி இல்ல அவமானப்பது அப்படியான்னு கேட்பார்கள். ஆனா இது எல்லாம் நடிப்போடையும் சேர்ந்திருக்கின்றது. ஒன்னு அடிச்சுட்டு போய் தான் நான் பேச வேணும், வேறோடைய வருவார்கள் சில பேர் இல்லையா, எங்கள் நண்பர்களுக்கு இருக்கிறார்கள். அவர்களோட நட்புகள் நண்பர்கள் என்றால என்னோட அன்பர்கள் அவர்கள நாங்களும் ஒன்றும் போட எங்களுக்கு அவரோட சேராவிடுவோம் நாங்கள் அவ்வளவுதான். எங்கள்கிட்ட எனக்கும் தெரிந்தவர்கள் இருக்கின்றார்கள். மற்றது குடித்து விட்டு புறம் பேசுபவர்கள், குடித்து விட்டு மனைவி அல்லது பிள்ளைகள் அல்லது தாய் தந்தையரை பற்றி மது போதையிலே வந்து குறைவாக மற்றவர்கள் மத்தியிலே பகிரங்கமா பேசுவார்கள். அவர்களை பற்றி நினைக்கின்றார்கள்.
1: அது தவறுப்பாது, அது செய்யக்கூடாது. ஆனா அது மாரி ஒரு சில பேர் இருக்கிறாங்க, அதையும் நான் பார்த்திருக்கேன். பார்த்திருக்கேன், கூட பிறந்தவர்களையும் சரி பார்க்காது கிடையாது, பெற்ற தாய் தகப்பனையும் சரி பார்க்க மாட்டாங்க. பாத்தீங்க அந்த நேரத்துலதான் அவங்களை பத்தி மரியாதை குறைவாகவே பேசுறாங்க. அது தவறு, அநாகரிகமான செயல் அது.
0: சரி,
1: கொடுத்தாங்க. ஆனா அப்ப நம்ம அவங்கள போய் கேட்கும் போது கூட என்ன தெரியுமா சொல்லிடுறாங்க, டக்குனு ஒரே வார்த்தை, அவன் போதையில பேசுறான்டா, அவனை போய் ஏண்டா அதை கேக்குறேன். நம்மளதான்
0: அப்படிப்பட்டவர்கள் சில பேர் வேண்டும் என்று செய்கிறார்கள். சரியா, அந்த நேரத்திலே சமுதாயத்தின் மத்தியிலே அவர் தன்னுடைய பெயரை இழக்கின்றார். இவன் குடிகாரன் போதை, இவனுக்கு மதுவிலே வந்துவிட்டால் மயக்கம் எதுவும் தெரியாது, பெற்றதாய் தகப்பன் தெரியாமல் பேசுவான், பேசுவான், அடிப்பான், திட்டுவான், இதெல்லாம் செய்து கொண்டிருந்தால் அவரை மறுநாள் அவருக்கு வெறும் அந்த அந்த மது போதை முடிந்தவுடன் அவருக்கு தான் என்ன செய்தேன் என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது மறந்து போகலாம். அவர் யாரை பேசினார், யாரை அடித்தாரோ அவர்கள் அவன் தெரியாமல் குடித்து விட்டு செய்து விட்டாரோ மன்னித்தும் விடலாம். ஆனால் அந்த சம்பவம் சமுதாயத்தின் மத்தியிலே பதிவாக இருக்கும். அவருக்கு ஒரு ஒருபடி குறைவாக கணிப்பு இருக்கு.
1: கண்டிப்பாக
0: அவருக்கு ஒரு துன்பம் வந்தால் கூட உடனே மற்றவர்கள் சொல்லுவார்கள், பாருங்க கொடுத்து விட்டு தாய் தந்தையோட பிடிச்சவன், நண்பனோட பிடிச்சவன், அவனுக்கு பிடிச்சவன் கூடாதவன், அதனால் தான் இப்பொழுது வருத்தப்படுகின்றான் என்றெல்லாம் கூறுவார்கள். அதனால இந்த கொடிய மது ஒரு பொல்லாததுதான். போதையவன் குடிகாரன் பேச்சு முடிஞ்சா போய் அவருக்கு குடிகாரன் பேசிவிட்டார், பேசினது மறுநாள் தெரியாது. அந்த பேச்சு வாங்குவதற்கு எப்படி இருக்கு மனதிலே, காலம் முழுக்க அதுக்கு கவலை. நல்லது பாலச்சந்திரன், நீங்கள் காட்டலையில இருந்து சிறப்பாக இந்த கலம்பத்திலே நிகழ்ந்தீர்கள். அடுத்து புதுவெல்ல முடிந்தால் சொற்கள் கண்டுபிடிப்புக்கு வாருங்கள். இப்பொழுது உங்கள் பாடல் முதலாக இந்த வழியால் உங்களுக்கு முதல் பாடல் கிடைக்கின்றது.
1: நன்றி,
0: நன்றி, வாழ்த்துக்கள். எப்படி இருக்கு ஆசியா? நல்லது, நல்லது, நல்லது, நல்லது, நல்லது. பாடல்
1: போடுற பாட்டெல்லாம் மதியம் நல்லா கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்கள் பாடல் இப்பொழுது காற்றலையில் கேட்டு மகிழுங்கள். இது அன்பு மகன் பாலச்சந்தர் ஜெயங்கோணத்தில் வந்து இணைந்து பல விடயத்தை எங்களோட குறிப்பாக அலசி ஆராய்ந்து தன்னுடைய பாடலுக்காக முதல் வந்து இணைந்தமைக்காக அவருக்கு இந்த பாடல் நிழல் அந்த படத்திலிருந்து வருகின்ற பாடல்.

0: இனிமையான அந்த பாடல் மாலை வேளது நேரத்தை வர்ணித்து இலக்கிய சுவையோடு வந்த அந்த பாடலை பாலச்சந்தர் கேட்டிருந்தார். இன்று மண்ணிலே தன் குரலை பதிய வைத்துவிட்டு மண்ணுக்குள்ளே புதைந்திருக்கும் டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயாவின் குரலில் இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். அன்பு உறவுகள் சந்தனராஜ் மற்றும் மகளே ஷியாமலா, நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். ஃபாரூக், நீங்கள் எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள். அழைக்கலாம், மீண்டும் அழைக்கலாம். அழைத்துக் கொள்ளுங்கள், எங்களோடு இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது இது கதம்பம் நிகழ்வு, பல விடயங்களை பேசிக் கொண்டிருக்கோம். இந்த இடத்திலே உங்களுக்கு ஒரு பதம் தரப்போகின்றேன். இரண்டு எழுத்துக்களால் ஆன ஒரு பதம், இரண்டு எழுத்துக்களால் அந்த பதம். இது உங்கள் வாழ்க்கையிலே அடிக்கடி வந்து போவது, வந்து போகும் இந்த அதை இப்படி கூறிக்கொள்வோம். இது வந்து மகிழ்வாக வர முடிய வராது. எந்த வேலையை செய்தாலும் இப்படி ஏற்படுவது உண்டு. பண விடயத்திலும் சரி, தொழில் விடயத்திலும் சரி, ஒரு விடயத்தை செய்ய முற்பட்டு போகும் பொழுதும் சரி, குறிப்பாக பணம் தான் இதுக்கு காரணமாக இருக்கின்றது. இரண்டு எழுத்துக்களை கொண்ட பதத்திலே என்னிடம் ஒரு சொல் இருக்கின்றது, ஒரு பதம் இருக்கின்றது. அது இரண்டு எழுத்துக்களை கொண்டது. இங்கே அந்த பதத்தையும் கொண்டு வாருங்கள். அழைத்த உறவுகள், அனைத்து உறவுகளும் வரலாம், கலந்து உறவாடலாம். என்னோட இப்பொழுது பாடல் முடிந்துவிட்டது. உங்களுடைய பதிவுகளை வந்து பதியுங்கள், உங்களுடைய வந்து நீங்கள் வரும்பொழுதுதான் உங்களுக்கு நான் என்ன விடயம் என்று கூறுவேன். மகள் ஷியாமலா வந்துவிட்டார். ஷியாமலா
1: வணக்கம். அப்பா
0: வணக்கம். மகளே மஞ்சுளா, ஷியாமலா நிலமா இருக்கின்றீர்களா? இருவருடைய பேரு எனக்கு ஒரே மாதிரி அம்மா. நீங்க இருவருடைய பேரும் தோழியர்கள் தான். நீங்க ரெண்டு பேருக்கு பிள்ளை உடனே உடனே அப்படி வந்து
1: விடுகிறது.
0: நீங்க தோழிகள் அல்லவா, என் பிள்ளைகள் அல்லவா.
1: நன்றி அப்பா.
0: நல்லவம்மா. இந்த என்னுடைய பேர்த்தி உள்ள பாடலை நான் தேடி எடுத்துக்கொண்டு தொழிற்பரப்பின் அவ கேட்டிருப்பான்னு நினைக்கின்றேன். நீங்கள் கேட்டீங்க,
1: முதல்ல போடும்போது கேட்டேன்ப்பா, ரெண்டாவது போடுவோம், அடுத்தது கடைசியா போடும்போது கேட்க முடியலப்பா. என்னால
0: முதல்ல போடும்போது என்ன மாலை
1: வெளியேறும்போது சத்தம் கொஞ்சம் கம்மியா இருந்தது.
0: சத்தம் சரியான கம்மி படியா
1: குறைவா இருந்தது.
0: நான் தேடிச்சேன், இங்கே எனக்கு கிடைக்கல அந்த குரல். அதுதான் கிடைத்தது. நான் முயற்சி பண்ணி மூன்று தடவை முயற்சி பண்ண அதே ஒரே சத்தத்தில் தான் வந்த. எனக்கு திருப்தி இல்லை. அதெல்லாம் நான் அவளுடன் கூறுகிட்டு திருப்பி தருகின்றேன் என்று சென்று களஞ்சியத்தில் சென்று தேடி எடுத்து பதிவு செய்து எடுத்துக்கொண்டு வந்து வைத்து முதல் பாடலாக அவளுக்கு இப்ப கதம்பத்திலே நான் ஒளிபரப்பி
1: இருப்பேன்.
0: அது நல்ல சிறப்பாக வந்த அந்த பாடல் அவ கேட்டிருப்பா என்று எண்ணுகின்றேன்.
1: அவ கேட்டிருப்பா
0: ஒரு பாடல் அக்காவும் ஒரு பாடல் வந்து கேட்டிருந்தா அம்மாவுக்காக கேட்கின்றேன் என்று. நல்லது. சரி, நீங்கள் நாளைக்கு என்ன பாடலை விரும்பி கேட்க போறீர்கள்?
1: திரிபுர சுந்தரி பாடம்.
0: திரிபுர சுந்தரி, நல்லது. அதுல என்ன
1: ஜென்சியும் ஜானகியம்மாவும் பாடினதுதான். ஜென்சியோட முதல் பாடல் அது.
0: ஓ அப்படியா, நல்ல செய்தி. என்ன பாடம்?

0: அந்த பாட்டுப்பா.
1: வானத்து பூங்கிளியா?
0: ஆமாப்பா, வானத்து பூங்கிளி. மான் என வாழ்ந்தவள் மண்ணில் வீழ்ந்தாளம்மா,
1: மான் என
0: என்றும் கண்ணீரில் வாழ்ந்தாளம்மா.
1: ஓ, நல்ல பாடலாதையும் காத்தலைக்கு வரவில்லை. நீங்கள் இருவரும் வந்து பாடலை தரும்போது
0: கொஞ்சம் தேடுறது, பாடலுக்கு தேடுறது கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்குப்பா.
1: உங்களுக்கு தேடி பிடிச்சு விடுவோம்.
0: உங்களோட
1: இருக்கிறதா அந்த பாடல்? மகளிடம் கேட்டேன், சரியா? என்ன கதம்பத்தை
0: நாளை மாலை கேட்டா உங்களுக்கு கஷ்டமா இருக்கிறதாப்பா, நான் இப்பயே கேட்டேன் கதம்பத்துல.
1: அப்படியா, சரி. நேர்களுக்கு தேடுவதற்கு நேரங்கள் எனக்கு கிடைப்பது குறைவு.
0: இப்பொழுதுதான்
1: நிறைவாக நேர்களை இணைக்கின்ற விடுமுறை காலம், வீட்டுக்குள்ள முடங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சிரமப்படக்கூடாது, கொஞ்சம் பாடலை கொடுத்து மகிழ்ச்சியாக இருக்க வைப்பதற்காக கூடுதலான உறவுகளை எடுத்துக்
0: கொள்கிறேன்.
1: அடுத்த நிகழ்வையும் கை வைக்க அடுத்தவர்களையும் கை வைக்க வேண்டும். சரி, மகளிடம் மறுக்கல் என்று கேட்க இருக்கின்றேனம்மா.
0: சொல்லுங்கப்பா.
1: சரி, இந்த பூமியை அது நம்ம உங்களுக்கு முடியுமா, அதற்கு ஒரு கருத்துக்கள் தர முடியுமா? பெண்களிடம் கேட்பது சரியா?
0: எனக்கு தெரிஞ்சு சொல்றேன்.
1: அப்ப போறீங்க, அப்ப அது நடந்த சம்பவம். அவர்கள் நன்மையாக இருக்குமா தீமையா? குடியாரன் பேச்சு முடிஞ்சா போச்சு, அவர் பேசுற பேச்சு மற்றவர்களுக்கு.
0: இல்லப்பா, ஒரு சில விஷயங்கள், சில விஷயங்கள் நம்மளையும் மீறி நன்மையில முடிஞ்சிடும்.
1: ஓ, நன்மையாக
0: மூளையில பதிவு பண்ணிப்பாங்கப்பா.
1: ஓ, அந்த மது
0: விஷயத்தை என்ன திட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிருந்தாங்க, அந்த விஷயத்தை நினைச்சுக்கிட்டுதான் அவங்க குடிக்கவே செய்வாங்க.
1: நான் நினைக்கிறேன் அந்த மற்ற உணர்வு நரம்புகளை, அதுதான் அந்த பாலச்சந்திர ஜெயிலே மற்ற உணர்வு நரம்புகளை எல்லாம் மதுவிலே அது போதையிலே மடிய பண்ணிவிட்டு இந்த எண்ணம் மட்டும் அவர்களுக்கு ஒரு எதை நினைக்கின்றோம் அது மட்டும்
0: உண்மை. அதுதான் உண்மை.
1: ஓ, அந்த மது போதையிலே
0: என்னன்னா, இப்ப நீங்க ஒரு
1: கூறுங்களம்மா.
0: சொல்லுங்கப்பா.
1: இல்ல இல்ல, நீங்க கூறுங்கள்.
0: நீங்க ஒரு ஒரு விஷயத்துக்கு, இப்ப நான் தப்பு நான் பண்ணிருக்கேன் அப்படின்னா, குடிச்சிருக்கேன் அப்படின்னா, நான் பேசிட்டே இருப்பேன். ஆனா கடைசியில திரும்ப திரும்ப செக்கு மாடு மாதிரி அந்த ஒரு வார்த்தையும் தான் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
1: பேசுனே திருப்பி திரும்பி பேசுவார்கள், பேசிட்டு கேட்பாரு
0: அந்த
1: விஷயத்துதான். அந்த
0: சொன்னேன் சுத்தி திரும்பவும் அதே இடத்துல நினைப்பாங்க. ஆனா சாம்பளம் மோசமானது அப்படின்னா அதே தான் நினைப்பாங்க.
1: ஆனால் ஒரு சிலரம்மா இப்படி செய்ய வேண்டும் என்று வஞ்சனை நோக்கத்தோடு வந்து இப்படி உரையாற்றி கொண்டிருப்பார்கள். மற்றவர்களுக்கு அவதூறு செய்யும் வகையிலும் பேசுவார்கள் இல்லையா?
0: நிறைய நேரங்கள் அப்படிதான் பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு நம்ம தண்ணி அடிச்சுதான் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற எண்ணமும் அவங்களுக்குள்ள இருக்கும்.
1: அந்த எண்ணம் இருக்கின்றது. அவர்கள்
0: அடுத்த எல்லாம் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் தண்ணி அடிச்சிருக்காங்க, அவன் குடிச்சிருக்கான், அங்க போய் நீ அவன்கிட்ட எதை பேசுறாங்க. அதாவது இவங்க பக்கத்துல நியாயம் இருந்தா கூட அவன் அடிச்சிருக்க தண்ணியை பயன்படுத்தி அவங்க தப்ப எடுப்படாது. அவன் தண்ணி அடிச்சிருக்க காரணம் காட்டியே அவன் சரிபடிச்சிருவாங்க. சுத்தி உள்ளவங்களும் ஒரே வார்த்தையில முடிச்சிருவான், அவன் குடிக்காரன் அப்படிதான் இருப்பான் அப்படின்னு. அதெல்லாம் அவன் என்ன வேணாலும் பண்ணலாமா என்ன? அப்படிலாம் இல்லையே.
1: அதுக்கு உதாரணமாக நான் நினைக்கிறேன், சிந்து பைரவி திரைப்படத்தில் சிவகுமார் பிளைபடுகிறார் என்று தெரிந்து கொண்டு அவரை நேரடியாக கேட்க பயந்த டில்லி கணேஷ் என்ன செய்யறார், தனி அடித்தவர் போல வந்து நடிக்கிறார். திருப்பி கேட்க மாட்டாங்க தானே, அப்படியா மன்னிச்சு வருகிறார் நாளைக்கு. ஆனால் விடயத்தை வெளியே கொண்டு வர அது நல்ல விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் அவருடைய விடையை சுட்டிக்காட்டுவதற்கு நேரே சுட்டிக்காட்ட முடியாது. இப்படி ஒரு வேஷத்தை போட்டுக்கொண்டு மது போதையில் வந்து பேசினால் குற்றமாக இருக்காதான்னு. ஆனால் அந்த விடயத்தை வெளிக்காட்டி வருவார்
0: அப்படின்னு சொல்லுங்க.
1: அப்படி பார்க்கும்போது மது வந்தோடனே அங்க அவருக்கு சொன்னாரு, அந்த நெப்போலியன் பூந்துதான் வீரம் வந்துருச்சு, இந்த பேச போறாரு. அது வந்து அவர்களுக்குள்ள அந்த வீரம் வந்து விடும் இல்லையா? கோலை கூட அந்த நெத்தீரனாக.
0: ஆமா, அவங்க மூலம் பதிவு அந்த விஷயத்த பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியல, அவங்க தெரியாது இல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கே தெரியாது. பண்றதெல்லாம் அவங்களுக்கு அவங்க பண்ண மாதிரி இருக்காது. சொல்லுவாங்க உள்ள போனதுதான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு.
1: ஆமா, என்றாலும் அவர் கால் கை தடுமாறித்தானே நடக்கின்றார் உணர்வற்ற நிலையிலே தள்ளி மாறி. அது போன்ற அந்த மூளையும் தடுமாறி தடுமாறித்தான் அவருக்கு அந்த இதை புரிகிறது. எதை நினைத்தாரோ அதுதான் அந்த அவர் வாயிலே ஒலிக்கிறது.
0: ஆமாம்பா,
1: அதனாலதான் பேசியெல்லாம் முடிந்தவுடன் நான் இப்ப என்ன பேசினேன் எதிலே விட்டேன் என்று கேட்பார்கள் இல்லையா? அதனால் அவருடைய பேச்சை நாங்கள் எடுக்கக்கூடாது, அவரை அப்படியே கழித்து விட வேண்டியதுதான். ஏனென்றால் அவர் ஒரு தடவை வந்து செய்துவிட்டால் மறுநாள் நாங்கள் மன்னித்து விட்டார், மீண்டும் அதை செய்வார், திருந்த மாட்டார். அவர் திருந்தக்கூடியவர் அல்ல. அவரால் மற்றவர்களுக்கு நன்மை இல்லை. அப்படிப்பட்டவர்களால் இன்னும் சமூக விரோதங்களும் மனத்திலே குரோதங்களும் தான். அதை விட அவர் தள்ளி வைத்து விட்டால் நல்லம் இல்லையா?
0: ஆமாப்பா, எல்லா விஷயத்திலையும்
1: அது. நான் முன்பு ஒரு தடவை கூறியிருந்தேன், இந்த கொரோனா காலத்திலே மது சாலைகள் திறந்து திறக்கப்பட்டவுடன் விழுந்த அடிச்சு குடிக்கு வீட்டில் உள்ள நட்டு நடப்பு சாமானம் எடுத்து
0: குழந்தைகள்
1: மனைவியினுடைய தாலி எண்ணெயில் அறுத்து கொண்டே வைத்துக் கொண்டு வருபவர்களை எப்படி மாற்றலாம் என்றால், நான் ஒரு வழி கூறினேன். அப்படி குடித்துவிட்டு வருபவர்களை சமூகத்தில் யாரும் மதிக்கக்கூடாது, அவரை தள்ளி வைத்து விட வேண்டும். கணவன் என்ற மனைவி மக்கள் தாய் தந்தை எல்லோரும் அவரை ஒதுக்கிவிட வேண்டும். எக்காரணம் கொண்டும் அவருக்கு பதில் கூறவங்களாவது வீட்டில் சாப்பாடு கூட போறப்போ கேராவுடன் கலைத்து விட்டுருவோம். அவர் நாலு நாள் தொடர்ந்து குடிக்க கடைசி
0: ஆரம்பிக்கும்.
1: அவங்க மற்றவங்களை குறைச்சிடலாம், அப்பிச்சதே இந்த பொண்டாடி இப்பிச்சதே இந்த பிள்ளை பிடிச்சதே இந்த கவலையில குடிக்க வேண்டும் சொல்லுவாங்க. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயம் இல்லை. அவர் அதுக்கு அடிமைப்பட்டு விட்டாரு.
0: உன்னால் முடியும் தம்பின்னு ஒரு படம் பாத்துருக்கீங்க பாருங்க, அதுல ஜனகராஜி அப்படிதான் குடிச்சிருப்பாரு. அப்ப வந்து கேட்பாரு, என்ன ஏன் இப்ப குடிச்சிட்டு இருக்காங்க, எம்ஜிஆர் குடிச்சிட்டாரு, எம்ஜிஆர் செத்து போயிட்டாரு, அதனால நான் குடிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு அவர் கேட்பாரு, அப்ப அதுக்கு முன்னாடி நீ குடிச்சது இல்ல, முன்னாடி அண்ணா செத்து போயிட்டாரு, அதனால குடிச்சேன்.
1: அவர்கள் அதற்கு ஒரு காரணத்தை வரணும் எடுத்துக்கொண்டு மதுபோதைக்கு
0: அடிமையாக
1: பொய்ச்சத்தியம் பண்ணுவாங்க, சொல்லக்கூடாத சொல்ல இன்னொருவருக்காக வந்து வக்காலத்து வாங்குவார்கள், தேவையற்ற விடயத்திலே தலையிடுவார்கள். அப்படிப்பட்டவர்களை ஒதுக்கிவிட வேண்டும். அப்படிப்பட்டவர்களை நாங்கள் சேர்க்கக்கூடாது. நான் என்னுடைய நண்பர்களே நான் அப்படி வைத்திருக்கின்றேன், ஒதுக்கி வைத்திருக்கின்றேன். யாரும் என்னோட மதுபோதையில் வந்து பேச மாட்டார். அப்படி பேசுவதா இருந்தால் நான் அப்படி நிமிந்து பார்த்தவுடனே விட்டு போய்விடுவார்கள், அல்லது நான் அந்த இடத்தை விட்டு பிறகு விடுவேன், அவரோட பேருந்து தொடர்பு வைக்கவே மாட்டேன். என்னுடைய சிறந்த நண்பனை கூட நான் வேலுத்தூர் நாட்டிலே தள்ளி வைத்திருக்கின்றேன். என்னுடைய இளம் வயதிலே நான் அப்பொழுது திரைப்பட நடிகராகிவிட்டேன், ஆசிரியராக வந்து நடிகராக வந்து திரைப்பட நடிகராக இருக்கும்போது ஒரு தடவை நான் மக்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கும்போது அவர் நட்பு ரீதியாக நல்ல போதையிலே வந்து என்னை பெயர் சொல்லி அழைக்கின்றார். அந்த இடத்துல மக்கள் கூட்டம் இருக்கு, என்னுடைய ரசிக கூட்டம் இருக்கின்றது. அந்த இடத்துல என்ன செய்ய முடியும்? நான் அவருக்கு எந்த விதமான பதிலும் கூறாமல் அந்த கூட்டத்திலிருந்து நான் விலகி, அவர்களுக்கு கூறிவிட்டு நான் விலகி நானே சென்று விட்டேன். மறுநாள் அவர் ஞாபகம் வைத்து என்ன கேட்கின்றா, நீ இப்ப பெரிய மனிதன் ஆகிவிட்டாய், ஒரு நடிகனா வந்து நாலு பேருக்கு மத்தியில் நான் இந்த நண்பன் என்றுதானே அன்போடு அழைத்து நீ என்னை தள்ளியரு. நான் உடனே சொன்னேன், நீ நண்பன் அல்ல, நீ நண்பனா இருந்தால் எனக்கு மரியாதை தர வேண்டும், எனக்கு என்ன மதிக்க வேண்டும்னா நீ போதையிலே வந்து என்னுடன் பேசியிருக்க கூடாது. அது மக்கள் கூட்டத்திலே ஒருவரை அறிய வேண்டுமானால் முதலில் அவர் நண்பனை அறி என்று கூறப்பட்டிருக்கின்றது தத்துவத்தில். அப்ப அவனோடு நானே நண்பன் நின்றவர்கள் என்னுடைய இமேஜ் எப்படி போகும்? இல்லை, அது முடியாது. அவர்
0: இத்தனை
1: குழந்தைகள் எல்லாம் அவருக்கு எல்லாம் நல்லபடியில் நடந்தது. அவர் போதை எடுத்துக்கொள்வார், அதை அவருடைய வீட்டில் ஏற்றுக்கொள்வதா அது போற முடியும். ஆனால் நான் தள்ளி வை ஏற்றுக்கொள்வதில்லை. எங்களுடைய நிகழ்ச்சிகளில் நடக்கிற விருந்து விசாரங்களில் கூட நான் அவர்களோடு பக்கத்திலே இருக்க மாட்டேன். அப்படி உள்ளவர்களோடு அந்த மீசைக்கோ அந்த கதிரைக்கோ நாற்காலிக்கோ நான் செல்ல மாட்டேன். நல்ல மாலையும் நல்ல கருத்து பெருமாறும் நல்லபடியாக பேசுகிறோம், அடுத்தவர்களும் சந்தர்ப்பங்களும் அந்த இரண்டு எழுத்து பதத்தை கண்டுபிடித்து இல்லையம்மா, அந்த இரண்டு எழுத்து பதத்தை இரண்டு எழுத்தை கொண்ட ஒரு பதம் அது வந்து அநேகமாக எல்லா விடயத்திலும் ஏற்படும். ஆனா பண விடயத்திலே இன்னும் கூடுதலாக அந்த விடயம் ஏற்படும். இப்படி
0: கூறுவேன்மா,
1: பகை அல்ல, வேறு ஒரு பதம் கழிச்சு அல்ல, இரண்டு எழுத்து. அநேகமாக பணம் சம்பந்தமாக இருக்கலாம். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, ஒரு நல்ல விடயத்தை செய்ய முற்படும் போதெல்லாம் இது இருக்கும். சிலருக்கு எல்லோருக்கும் அல்ல. இது இருப்பதால் அவர்கள் பிழையான வழியிலேயும் செல்ல பார்ப்பார்கள். நண்பர்களே, இரண்டு எழுத்துக்களை சொல்லுங்கள். வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. அடுத்த உறவு காத்துக் கொண்டிருந்தே இருக்கின்றாரா? சென்று விட்டாரா? வாருங்கள், எங்கே வாருங்கள், பேசலாம். காற்றலையில் வந்து பேசுவதற்கு இது நல்ல சந்தர்ப்பம். உங்களுக்கு நீர் நேரத்தில் வந்தால் ஒரு நிமிடம் கூட பேச எங்களுக்கு அனுகூலம் இல்லை, இங்கே பேசுகிறார். இப்பொழுது சந்தன்ராஜ் அவர்கள் வந்திருந்தால் அவர்கள் வரலாம் காட்டழைக்கும் வேண்டும் போது ஃபாரூக் நீங்களும் அழைத்திருக்கின்றீர்கள் வர வேண்டும் காட்டழைக்கு. இது மாதிரி தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே பேசிக் கொண்டிருக்கணும். ஒரு பாடலை எடுத்து வைத்திருந்து பாடுவோம் கேட்போம் என்று அந்த பாடலை தொடர்ந்து கேட்போம். அந்த பாடல் என்ன பாடலாயிருக்கும்? ஒரு பாடல் வந்தது கையிலே, அந்த பாடலை ஒளிபரப்புகிறேன். பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் வாருங்கள். அந்த பாடல் இது அல்ல, இது அல்ல அந்த பாடல், வேறொரு பாடல். அப்படி இந்த மத போதையில் இருப்பவர்களுடைய பேச்சு அவர்கள் கூறும். ஃபாரூக் வந்துவிட்டு வணக்கம். ஃபாரூக் வணக்கம்.
2: வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நலம் நலமுறையாவது.
1: நலம் கேட்டோம், நலம் கூறினோம், நாங்கள் நலமாக இருக்கின்றோம். சுருக்க நேரத்தில் சுருக்கமாக கூறவிட்டோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, இப்போ அந்த பணியை எப்படி செல்கின்றது உங்களுக்கு பணி? உங்களுக்கு அருகில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்?
2: தனியா வந்துட்டேன். ஒரு ஆள் விட்டு வந்துட்டேன்.
1: ஒரு நாள் கால் கட்டி கட்டிருக்கேன். சரி, நல்ல ஒரு இந்த ரெண்டு எழுத்து பதம் கண்டுபிடிச்சிருங்களா ஃபாரூக்?
2: குஷி அப்பா, குஷி.
1: இல்லை, பத்து வேற ஒரு பதம் கொண்டு பாருங்கள். சரி,
2: இன்பத்தை குறிக்கும்.
1: இன்பத்தை குறிக்காது, துன்பத்தை குறிக்கும். சரியா? சரி, நாளைய தினம் என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு? நாளைய தினம்,
2: நாளைய தினம் காலம் மாறிப்போச்சு படத்துல இருந்து பாதிப்பட்ட பிள்ளை.
1: காலம் மாறிப்போச்சு என்ற திரைப்படம். என்ன பாடல்?
2: பாடி பொட்ட பிள்ளை வெளியே.
1: போய் பொட்ட பிள்ளைய கூப்பிடுறதா ஐயா? வாடி பொட்ட பிள்ளை வெளியே. வேற வடிவேல பாடலா?
2: ஆமா பாவா.
1: தனியாருக்கு பேர் வந்து கூப்பிடுறாரு என்ன? அவங்கள பேச முடியாது. சாரி, நீங்கள் எப்படி பார்க்கறீங்க மது போதை பேசுபவர்களை பற்றி? நீங்கள் என்ன குடிகாரன் பேச்சு முடிஞ்சா பேச்சு குறைஞ்சாக்கு உங்களோட கருத்துக்கள்?
2: அதிகமா அதிகமா அடிச்சுன்னா தன் நிலை சுயநிலை இழந்துடும். என்ன பேசுறாரு? கொஞ்சமா அடிச்சிருந்தா அவர் பேசுறது அவருக்கு தெரியும், நமக்கும் தெரியும். அதிகமான அளவுக்கு அமர் தமிழ்
1: அவர்
2: அது நெஞ்சு நெஞ்சுதான். ஆனாப்பா,
1: அப்ப கொஞ்சமா அடிச்சாலும் பலமா அடிச்சாலும் அவர் பேசுற பேச்சு விடிஞ்சா போயிருமா?
2: இல்ல, அதிகமா அடிச்சிருந்தா விடிஞ்சா போயிடும், கொஞ்சமா அடிச்சிருந்தா போவாது.
1: நினைவு அவருக்கு கேட்டுப்பட்டேன் சந்தோஷப்பட்டு மறுநாளும் அடிப்பாரு சாரு இல்லையா? ஆனா அவர் அது இல்லாமல் பேச மாட்டார். அவருக்கு அது இல்லை என்றால் அவர் மனிதன் அல்ல. அவர் ஆணாவோ பெண்ணாவோ அதை அந்த மனிதத்துவத்தோடு எடுக்க மாட்டார்கள். தங்களோட மனிதத்துவத்தை மறைக்கத்தான் அந்த மதுவை அழுந்துகிறார்கள்.
2: அதுல அவங்க இன்பம் இருக்கு, இன்பம் கிடைக்குதுப்பா.
1: தெரியாது, சந்தேகம் வீட்டுக்கு ஒரு உடம்பு தெரியாது, கை கால் போடுறது தெரியாது, சாப்பாடு எப்படி வாய்க்க வைக்கிறேன்னு மாறுவாங்க. அவருக்கு அவருக்கு அந்த இன்பம் எல்லாம் மறந்து அதுல இல்ல. அந்த மது வந்து அவரு அந்த மஸ்து அதுல உள்ள அல்கஹோல் அந்த மஸ்து போய் அவருடைய எல்லா உணர்ந்து நரம்புகளையும் பஞ்ச புலன்களையும் மாற்றி விடும் ஐயா. வாயால வீடு போடுறது தெரியாது. ஆனா சாதாரணமா அடிப்பார், சாதாரண அடிப்பார். அந்த கிக்கிலே போய்கொண்டிருப்பார், அவருக்கு நிலைமை தெரியாது. அவருக்கு நன்மை என்ன? அடுத்தவர்களுடைய துன்பம் தெரியாதவர்கள் அவர்கள். அடுத்தவர்கள் துன்பம் இருக்கு. ஏனென்றால் மதுவை அருந்துவிட்டால் அது தன்னுடைய உணர்வு நரம்புகள் பஞ்ச புலன்களை எல்லாம் மாற்றிவிடும். அதனால் அவருக்கு இன்பமே இல்லை, அவருக்கு இன்பம் இல்லாது. இன்பம் இருந்தால்தான் எல்லோரும் கூடிய மகிழ்ந்து நகைச்சுவைகளை பேசி மகிழ்ந்து கொண்டிருப்பார்களே. இவர் தனித்துவமாக தனக்கு ஒரு பாதையை தேடிக்கொண்டு இதை சாட்டுவார். இதிலே அடிமைப்பட்டு விடுவார்கள், அவ்வளவுதான். இந்த போதையிலே அடிமைப்பட்டவர்கள் தான் இப்படி எல்லாம் செய்வார்கள். வேண்டும் என்று செய்வார்கள், நடிப்புக்காக செய்வார்கள், மற்றவர்களை தாக்க வேண்டும் என்று செய்வார்கள். அவர்களுடைய பேச்சில எந்த விதமான உண்மை, அவர் உண்மையை பேசினாலும் அவர் குண்டகம் விளைவிக்கிறார்தான் இருக்கும். அவருடைய பேச்சை நாங்கள் ஏற்றுக்கொள்ள குடிகாரன் என்றால் அவன் கூட அவன் பேச்சுக்கு அங்க வாய்ப்பே இல்லை. அவரை தள்ளி வைக்க வேண்டியதுதான்.
2: தள்ளி வைத்தால் அதிகமா அடிப்பார்.
1: அவர் அடித்தால் அவருக்கு தானே, அவர் அடித்தால் அவருக்கும் தானே கிடையாது. அவர்களை சேர்ந்தா எங்களுக்கு வந்து அவரை சேர்த்தா தானே எங்களை வந்து அவர் சாடவன் ரோட்டு வேணுதானே. காவல்துறை பிடிச்சி என்ன ஜெயில போடட்டும், ரெண்டு மூன்று நாலு தரம் குடிப்பாரு, எல்லாம் முடிஞ்சுன்னு குடல் வத்தி சேர்த்து போவார், போகட்டும், தேவையில்லை. அவரை தள்ளி மது அருந்தவருக்கு மருந்து வேறு எதுவுமே, அவரை தள்ளி வைத்தல் தான் மருந்து. அன்பு பாசம் எல்லாத்தையும் மனதிலே அடக்கிக் கொண்டு தள்ளி. என்னால் திடீரென்று ஒரு நாள் தெரியாத தினமாக ஒரு விழாவில் போய் ஏதோ ஒன்று நடந்து விட்டா அது போற முடியும். இதையே தினம் செய்து கொண்டு போயிட்டு குழந்தைகள் சாப்பிட்டதா பொண்டாட்டி சமைத்து வைத்தாலா தூங்குறாளா நிம்மதியா இருக்கான கவனிக்கும் தனக்கு மட்டும்தான் தேவை என்றார். அவங்களெல்லாம் நல்ல குறி சூட்டா அனுப்பி படியாரு அவங்களை சேர்க்கவே விடாது. இதை இதுதான் ஒரு மருந்து. குடிகாரனை நாங்கள் ஒதுக்குவதற்கு இதுதான் ஒரு மருந்தே தவிர இதை விட போகிற எந்த மருந்தும் செல்லுபடியாக என்னுடைய அறிவு
2: கட்டியவர்
1: தள்ளி வைத்து விட வேண்டியவன். அவர் திரும்பினா செத்தான் சரி அவரால் யாருக்கு
2: என்ன
1: மஞ்சள் கயிற்றுல கட்டி தூக்கி ஒரு தாலி அந்த தாலி அதை கூட அறுந்தாண்டை குறிச்சிட்டு போற குடிகாரன் தானே அவன் பேசுற பேச்சு என்ன உண்மையாயிருக்கும். சட்டுக்கானையில தூக்கி அடிப்பார் தாண்டி வைத்து விட வேண்டிய துன்பத்தை என்னத்துக்கு ஐயா எடுத்துக்கொள்ள வேண்டியும். இந்த பஞ்சமா பாதகங்களுக்கு முதலாவது குடி மது அது போலாவது மாதவிடை கொடுமையானது மது
2: அவங்களா தெரிஞ்ச என்னப்பா
1: அவரால் திருந்த கூட ஆனா திருந்தாட அவரை நாங்கள் தள்ளி வைக்க வேண்டும் ஐயா. உங்களுடைய நண்பர்கள் கூட தள்ளி வையுங்கள் அதுல எந்த விதமான பழைய பாதம் இருந்தால் அந்த மதுவை அவர் அருந்துவதால் அதுல என்ன லாபம் அவருக்கான்றது அவரால் மற்றவர்களுக்கு என்ன லாபம் இருக்கின்றது. குதர்க்கம் பேசிக்கொண்டு தான் தான் பெரியவர் என்று அப்படியே வேட்டியை தூக்கி பிடிச்சொண்டு மக்கள் மத்தியில் திரும்பியார் அவருக்கு நல்ல செட்டிப்படி கொடுத்து தள்ளி வைக்கணும் வீட்டை விட தள்ளி விட வேண்டும். மதுவையே கூடாதுன்னு சொல்ற நாங்கள் மதுவால அந்த குடி குடியை கெடுக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது அல்லவா வேற
2: மருந்தில்
1: அதான நாளை முதல் பிடிக்க மாட்டேன் நாளை முதல் பிடிக்க மாட்டேன் இன்னைக்கு தூங்க அதெல்லாம் போலிக்கான அடிக்கணும் அவங்களுக்கு நாம் கண்ணத்து நல்ல பழிச்சென்று கொடுக்க வேணும் மின்னல் வரக்கூடிய மாதிரி வர்றாங்க வரைச்சு
2: அவங்களால நிறைய குடும்பங்கள் வந்து
1: வாழாவத்தியா இருக்கு. அது எங்களோட மத்திய கிழக்கு நாடுகள் எங்களுக்கு நடுத்தர வகுப்புகள் எத்தனை தெருவில் இருக்கு எத்தனை குமர்கள் கல்யாணம் முடிக்காமல் இருக்கு எத்தனை பிள்ளைகள் ஜீவனத்தை கொடுக்கறத சேர்த்து வைக்காத குடிச்சு அழைக்கிறாங்க அதான் தூக்கிறந்து விட்டோம். மனுஷன் அல்லவன் அவர்களை மனித பட்டியலில் சேர்க்க முடியாது குரங்கு பட்டியலில் கூட சேர்க்க முடியாது. குரங்குகளும் நல்ல குடிகள் உள்ளதாக இருக்கின்றது. அந்த குடிகாரன் எவனவன் மதுவை தொடுகிறானோ அவனை மனித பட்டியல் இருந்து விலக்கி வைக்க வேண்டியதுதான். இதுதான் ஒரு மத விலக்கு. மற்றபடி கடையை பூட்டி என்ன திறந்தேன்னு அவன் செய்தே ஆகும். மக்கள் ஒதுக்க வேண்டும் அவரை கட்டிய பெண்ஜாவிடம் கண்ணை முடிக்கொண்டு போடும் துன்பதும் பிள்ளைகள் போடும் துன்பனால அவன் எத்தனையோ பேர் பிள்ளைகளை கொண்டு வித்து போட்டு குடிக்கிறாங்க ஐயா அவங்க பேசுறதுல அவங்களா இருக்கும் என்ன பொறுத்தவரை இப்படித்தான் தோன்றுறது. நீங்க இப்ப தண்ணி அடிச்ச வழியா வாடி போட்ட பிள்ளை வலிக்க என்று கேக்குறீங்களே அந்த பெண்ணை திருத்த முடியாதவரும் தண்ணி எதிர்கொள்வது திருத்த வரைக்கும் இதெல்லாம் என்கரேஜ் பண்றது மாதிரி அவர்களை நாங்கள் உயர்த்தி பேசினாலோ அவர் பாவம் தெரியாம செய்யறா குடியாரன் பேச்சு சொன்னாலும் இத்தனை செய்வார் அவர்கள் ஒதுக்கிறார். அந்த பதத்தை கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள் புள்ளிகள் கிடைக்கும். எனவே அடுத்த உறவு அழைத்தவர் வர வேண்டும் நீரமாக என்பது அவருக்கு காலம் தூக்கத்துக்கு போக முந்தைய அழைக்க வேண்டும் வர வேண்டும் சந்தன்ராஜ் நீங்கள் அழைத்திருந்தீர்கள் வாருங்கள் பாருக்கு வந்து செல்கின்றார். இந்த ராஜாராம் நீங்கள் வந்து ஒலிப்பதிவு இல்லாத அதாவது நேர ஒலி இல்லாத நேரத்தில் அழைக்கின்றீர்கள் ரெண்டும் அழைத்திருந்தீர்கள். 15 நிமிடம் நிகழ்ச்சி துவங்குவதற்கு 15 நிமிடத்திற்கு முதல் பேசியிருக்கின்றீர்கள் அழைத்திருக்கின்றீர்கள் பேச முடியாது உங்களால். 2 நிமிடம் பதிவு நிகழ்ச்சிகள் தான் செய்திகள் போய்கொண்டிருந்தது. இப்படி நேரலை ஒளிபரப்பில் நீங்கள் வரலாம் ஐயா வாருங்கள் முன்பு வந்தீர்கள் சரி என்ன பாடலை தரலாம் என்று எண்ணினேன் அந்த பாடல் கைக்கு வந்தது சென்று விட்டது மீண்டும் பிரகாஷ் சின்னவளையம் டிபி பிரகாஷ் வருகின்றார். வணக்கம் பிரகாஷ்.
3: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் நலமாக இருக்கின்ற நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமா இருக்கேன் நலமா இருக்கேன்.
1: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நல்லது நலமாக இருக்க வேண்டும் இன்றும் நலமாக இருக்க வேண்டும். இப்பொழுது என்ன பாடல் நாளையத்திலும் உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
3: பாடல் வந்து தலைப்பு கேட்ட பாட்டு பார்ப்போம்.
1: சரி அப்ப குடிகாரன் பேச்சு முடிஞ்சா போச்சு என்பதற்கு நீங்கள் நல்ல உதாரணங்கள் தருவீர்கள். அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அந்த குடிகாரன் பேச்சு முடிஞ்சா போச்சு
3: அது உண்மைதான்? அவர் சொல்ற பேச்சுல ஒண்ணும் இருக்காது. அவரு செய்யக்கூடிய செயல்ல எதுவுமே நியாயம் தர்மம் எதுவுமே நிலைச்சிருக்காது.
1: அதனால அடுத்த நாள் அதை
3: போயிட்டுப்பா. ஆமா ஆமா, அது எப்படின்னா மது வந்து அனைத்தையும் அழித்து விடும். ஒரு காட்டு வழியா ஒரு ஒரு ஒருத்தான் நடந்து போயிட்டு இருந்திருக்கான். அப்ப வந்து அங்க ஒரு துறவி இருந்திருக்காரு. அவர் கூப்பிட்டு அந்த நடந்து போனானா கூப்பிட்டு ஒரு மூணு தவறு செய்யணும்னு சொல்லியிருக்காரு.
1: மூணு தவறு செய்ய வேண்டும்,
3: செய்ய வேண்டும். மூணுல ஏதாவது ஒண்ணு உனக்கு வாய்ப்பு, இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு செஞ்சாதான் இங்க நீ இவரோடு போலாம், இல்லைன்னா உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அதுல முதல் தவறு என்னன்னா ஒரு சிறு குழந்தை இருக்கு, அதை வந்து கொலை செய்யணும்னு
1: சொல்லியிருக்காரு.
3: அடுத்தது ஒரு இளம் பெண்ணை வந்து பலாத்காரம் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. இல்லன்னா மது எடுத்து குடிச்சிட்டு போகணும்னு சொல்லிருக்காரு.
1: ஓ ஓ, அப்ப அந்த மூணும்
3: சின்ன குழந்தைய கொன்னாலும், சின்ன குழந்தைய கொன்னாலும் பாவம், பலாத்காரம் அதை விட பாவம். மதுவை குடிச்சிடலாம்னு குடிச்சிருக்கான். அது பாவம் கம்மின்னு நினைச்சு குடிச்சவன் அவனுடைய சுயநினைவை இழந்து மதி மயங்கி அந்த பக்கத்தால இருந்து இளம் பெண்ணின் மேல ஆசை கொண்டுட்டான்.
1: ஓ,
3: அந்த அந்த தூண்டுதல் ஏற்பட்டுடுச்சு. அவர் சொன்ன ரெண்டாவது தவறையும் செய்ய ஆரம்பிச்சான். அந்த நேரத்துல பக்கத்துல இருந்த செல் குழந்தை அழிவுச்சு. அந்த நேரத்துல இடைஞ்சலா இருந்ததுனால அந்த குழந்தையும் கொண்டுட்டான்.
1: பார்த்தீர்களா,
3: ஒரு குடி மூணு தவறையும் செய்ய வச்சுச்சு.
1: பாத்தீர்களா, அந்த அவனுக்கு அந்த முதல் நல்ல நிதானமா இருந்தது எல்லாம் பிழை என்று அவனுக்கு தெரிகிறது. அந்த மதுவை அறிந்தியவுடன் அவருடைய உணர்வோடு எல்லாம் மயங்கி அந்த அவனுடைய மூளையெல்லாம் கலங்கி அவனை இந்த தவறுகளை செய்யாது. தீயவைத்தான் செய்ய சொல்லும், நல்லதை செய்ய விட.
3: ஆமா, ஃபர்ஸ்ட் மூணுல எது குறைவான தவறுன்னு பார்த்து ரெண்டு தாவம்னு தள்ளி எழுத்தின ஒருத்தவன், சரி ஏதோ ஒரு தவறு செஞ்சாதான் நம்ம உயிரோடு போகலாங்கிறதுக்காக அந்த மது கடுமையானா. அந்த மதுவை தொட்ட உடனே அவனுடைய புத்தி மாறிச்சு. பலாத்காரத்தை செய்யணும் என்றா, பலாத்காரம் செய்யும்போது அந்த சோகு வந்து அதுக்கு அவனுக்கு இடைஞ்சலா இளையவரா இருந்தது, அதனால அதிகம்
1: கொண்டுட்டான்.
3: அப்போ அந்த ஒரே நேரத்துல செய்ய தூண்டினது
1: இந்த மதுதான். அப்ப அதுக்கு முனிவர் என்ன சொன்னார்? முனிவர் வந்து முடிவு செய்தார்.
3: ஒரு பத்து
1: முனிவரையும் முனிவரையும் கொண்டு வைப்பானவன் நீதானே இது எல்லாத்தையும். அப்படி ஒன்றுக்குமையோ, அப்ப அதே வந்து மறுநாள் அவனுக்கு போதை முடிந்தவுடன் அவனுக்கு தெரியும் தான் இப்படி எல்லாம் செய்துவிட்டேன் தெரிஞ்சால் என்ன செய்வானவன்.
3: தெரிஞ்ச மனசு கஷ்டம் தான்ப்பா, குற்றம் மனசை உணர்த்தி அதான் வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தி அவன் மனசுக்குள்ளே தண்டனை
1: கொடுத்துக்கிட்டேதான்
3: இருக்கும். ஒரு ஃப்ரீயா தன்னுடைய வேலையால அடுத்த நாள் ஒரு சுயமா செயல்படவே முடியாது அவனால
1: காலம் முழுக்க.
3: ஆமா, அது மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கி விட்டு அந்த மது,
1: அதாவது மது பொல்லாதது, மது அறிந்தவர் தள்ளியே வைக்க வேண்டும்.
3: ஆமா ஆமா ஆமாப்பா, ஆமா.
1: அப்ப என்ன பாடல தானாவே திரும்பினா
3: சந்தோஷத்திற்காக சொன்னாப்பா. ஒரு கவிஞர் சொன்னாரு, தன்னிலை மறக்க தற்காலிக சந்தோஷமாக மதுவை தேடி போனதுனால தகராறானது என் வரலாறு.
1: எழுத்து எழுத மீனவரை கூறியிருக்காரு. அதனால் மதம் கூடாதது என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றோம். நல்லது. அப்ப நாளை இன்னும் பாடலை கேட்க போகின்றீர்கள்.
3: நாளைக்கு வந்து அப்ப ஆண்டவனா பார்க்கணும், அவனுக்கும் நிறுத்தணும், அப்ப நான் கேள்வி கேட்கணும். அந்த பாட்டப்பா
1: தனி அடிச்சதுன்னா கேட்பாரு இல்லையா? ஆண்டவன பாக்கணும். என்ன திரைப்படத்துல
3: வேறக்கும் ஊத்தணும். அது பரம்பரத்துகள்
1: என்னன்னு பார்த்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவனை பார்க்கணும், அவனுக்கும் ஊத்தணும். ஆண்டவன் அவனுக்கு ஊட்டணும். போதை சொல்லுவாரு, அவனுக்கு போதை சொல்லுவாரு. இன்னொரு படத்துல தலையெழுத்து எழுத்தாளுக்கட ஆண்டவன் ஆண்டவன்
3: அதே பாட்டுலதான்,
1: அதே பாடம் பெறுவாங்க.
3: ஆண்டவன பார்க்கணும், அவனுக்கு ஊத்தணும், அப்ப நான் கேள்வி கேட்கணும். சர்வேஷா தலையெழுத்த மொழியடா.
1: அதுதான் மது மொழி, மது மொழி. ஆனால் மது அருந்தவர்களை, ஆனால் அவர்களாக திரும்பி விட்டவர்கள், உயர்ந்து வந்தவர்கள், சுகமாக இருப்பவர்கள் பலர் அதை தெரிந்து
3: விட்டவர்கள்.
1: தெரியாமல் விட்டு அதுக்கு அடிமையான குடியை கெடுத்து தன்னை இங்கெடுத்து குடும்பத்தை இங்கெடுத்து எல்லாரும் நடுத்தருவு கொண்டு வந்தவர்கள் சொத்து பத்தெல்லாம் இழந்திருக்கின்றார்கள். எனக்கு தெரிஞ்சிடக்கூடிய இங்கே ஒரு நகைக்கடை வச்சிருந்த ஒரு வட இந்திய மகன் ஒரு ஜுவல்லரி ஷாப் நகை கடை வைத்திருந்தார். தாய் தாப்பன் ஆப்பிரிக்கா நாட்டிலே அந்த பணங்களை சம்பாதித்து இவர்களை காப்பாற்றி வளர்த்தி கூட அந்த பணத்தை கொண்டு வந்து கனடாவிலே இந்த கடையை போட்டிருந்தார். அவர் போதை கடிமை ஆகிவிட்டார். போதை கடிமை ஆகி கடைசியா நகை கடை எல்லாம் அடகு வச்சு வீடு வச்சு இல்லாமல் தெருவழியை தெரிந்து விட்டார். அவருடைய மனைவி ஒரு பட்டதாரி பெண், என்னிடம் பயின்ற என்னிடம் பயிற்சி எடுத்த சாரதியும் நல்ல நண்பராக இருந்தவர். அவர் அந்த அந்த பெண்ணும் ஒதுக்கி தள்ளி விட்டாள். அவர் ஒரு பட்டதாரி, அவர் நன்றாக இருக்கின்றாள். இப்பொழுது அவர் தெரு வீதிக்கு வந்து விட்டார். இப்பொழுது ஆள் இல்லை அந்த ஆண்டு. அது இந்த மது வந்து மதுவினை மதுவை உண்டு கொண்டு நல்லாக வாழ்ந்தவர்களும் சமுதாயத்தில் பெயர் எடுத்தவர்களும் யாரும் இல்லை. சரியா? நன்றி பிரகாஷ் வந்து கலந்து கொண்டு பாடம் கேட்டதுக்கு. இன்னொரு அந்த உறவு அழைக்கின்றார். அவரிடம் செல்லலாமன் இருந்தேன். அதனால் மது தாங்களாக திருந்தவனும் இல்லைன்னா நாங்கள் அவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும். நன்றி மகனே. நன்றி நன்றி வந்து வினவிய சிறப்பு.
3: நன்றி நன்றி நன்றி.
1: இது மத்திய தமிழ் வானொலி 24 மணி நேர சமைச்சது. நான் இவரிடம் கேட்க மறந்து விட்டேன், பிரகாஷ் உங்களிடம் வந்து அதுக்கு பதில் கூறவில்லை. நீங்கள் அந்த இரண்டு எழுத்து பதம் எதுவென்று கூறாமல் சென்று விட்டீர்கள். மீண்டும் வந்து கூறலாம். ஓடி வாருங்கள். பதம் கண்டுபிடித்து ஒரு ஓடி வாருங்கள். பதம் இரண்டு எழுத்துக்களை கொண்ட பதம். இது அநேகமாக பணத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். பணம் ஒரு காரியங்களை செய்யும் பொழுது இது ஏற்பட்டால் அதை செய்ய முடியாமலும் போகின்றது. இதை ஏற்பட்டால் அதை செய்ய முடியாத காரணத்தினால் வேறு வழிகளிலும் அதை சரி செய்ய பார்ப்பார்கள். அது இரண்டு எழுத்துக்களை கொண்ட பதம். இங்கே கொண்டு ஓடி வாருங்கள். இந்த கண்டுபிடித்தல வந்துவிட்டோம். கொண்டு வாருங்கள். செல்வகுமார் அழைத்திருந்தீர்கள், வர வேண்டும். இரண்டு எழுத்துக்களை கொண்டு ஒரு சின்ன பதம் கொண்டு வர வேண்டும். கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்தால் சந்தை, கொண்டு வந்தாலும் வராது விட்டாலும் தாய். இது நாங்கள் முந்தையதை பற்றி பேசியிருக்கின்றோம். இப்பொழுது இந்த பதத்துக்கு குடிகாரன் பேச்சு முடிஞ்சா போச்சு. அது அர்த்தமற்ற பேச்சுக்கள். அவனை நாங்கள் தள்ளித்தான் வைக்கணும். அவனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே கூடாது சமுதாயத்தில். அது சமுதாயத்துக்கு ஒரு கேடு. அவர்களா கொண்டு வாருங்கள். நிதானத்தை இழந்து எவ்வளவு இதை செய்வார்கள். இங்கே ஓடி வாருங்கள். இரண்டு சொற்களை இரண்டு எழுத்துக்களும் கொண்ட பதங்களை என்ன பதமாக இருக்கும்? ஓடி வாருங்கள். கொண்டு ஓடி வாருங்கள்.
4: யா சொல்வதோ

0: அன்புமான் செல்வகுமார். வணக்கம் மகனே செல்வகுமார்.
1: அப்பா வணக்கம். தான் நலமா இருக்கீங்களாப்பா?
0: நலமா இருக்கிறேன் மகனே. நீங்கள் நலமா இருக்கின்றீர்களா? வீட்டுல எல்லோரும் நலம்.
1: அனைவரும்
0: இப்ப நாங்க கொரோனாவுடைய தன்மை எப்படி இருக்கின்றது? குறையிறதா கூடுகிறதா?
1: இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு.
0: அரசாங்க நியூஸ் தனிப்பட்ட செய்தி ஸ்தாபனங்களா?
1: அரசாங்க கவர்மெண்ட்
0: அவங்க அப்படித்தான் அவங்க

0: நாடுகள்ல நல்ல சிறப்பாக
1: வாழ்க்கையிலதான் நடிச்சுக்கிட்டே இருக்கோமே டெய்லி.
0: ஆமா, அது பல நாடகங்களை நான் குடியார பார்த்து தேடி தருவார்கள், நன்றாக செய்வேன் தேடி தருவார்கள். ஒருவர் வந்து கொடுத்தார், குடித்து விட்டு நடித்த அந்த ஸ்டைலை பார்த்தா எங்களுக்கும் பிடிக்க வேணும் போல இருக்குன்னு சொன்னார். அடடி அது கூடாதா போயிட்டு. அப்ப நீங்கள என்ன நினைக்கிறீங்க, மதுபோதையில இருப்பவர்களை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்?
1: இல்ல, மதுபோதையில இருப்பவங்க நிச்சயமா வந்து அவங்கள வந்து மதிக்க கூடாதான் நீங்க சொன்ன மாதிரி. ஆனா வந்து அவங்கள திருத்த பாக்கணும்ப்பா.
0: அதான்
1: திருத்தணும்.
0: எந்த குடிகாரனையும் யார் திருத்தினார்கள் உதாரணம் கொடுங்கள், யாராவது திருத்தி இருக்கிறார்களா?
1: தலைவர் எம்ஜிஆர் சொல்ற மாதிரி அவங்கள வந்து தண்டிக்கிறத விட திருத்த முயற்சி பண்ணணும்.
0: அது தலைவர், அது தலைவர்
1: தலைவருடைய பாலிசியா,
0: அது தலைவருடைய காலத்திலே. இந்த காலத்திலும் தலைவர் சொன்னாலும் கேட்பா, அதை கூட எத்தனையோ தலைவர்கள் சொன்னபடி நடக்கிறோம் என்று தலைவர்களாக நடக்கின்ற காலம் இந்த காலம். யாரையும் திருத்த முடியாது, தலைவராலேயே திருத்த முடியாது. திருந்தினவர்கள் இருக்கின்றார்கள் தான், ஆனால் இப்பொழுது தலைவர்கள் யாரும் இல்லை. குடிகாரன் உதவாளன் திருந்த மாட்டான் ஐயா. சூதாட்டம் குடி இந்த ரெண்டுக்கும் போறவர்கள் திருந்த முடியாது. அடுத்தது மாது, அதானே பஞ்ச மா பாத, பஞ்ச மா பாதங்கள் ஐந்து பெரிய பாவங்கள், அதிலே குடி ஒன்று. அதிலே மது மது இருந்தது கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால் இந்த குடி பன்றியோடைய கூடிய பசுவும் எதுவோ சாப்பிடும்ன்றது போல அவர்களோட சேர்ந்தவனும் குடிக்கத்தான் பார்ப்பார்கள். எவனாவது அவரை திருத்துகிறேன் என்று போட்டு அவனும் குடியாருனா வந்தான், இது அவரை திருந்தவர் திருந்த முடியாது. அவன் இழப்பானை, அவன் வந்து ஒரு மனித தன்மையில இருக்க மாட்டான். அவனை மக்கள் சமுதாயத்திலிருந்து வீசி எழுத வேண்டும். அவரை திருத்துவது ஆயுதம் இல்லை. அவரை திருத்துவது பெண்டாட்டி திருத்த போனா பெண்டாட்டிக்கு அடித்து தொக்குண்டும். தந்தை திருத்த போனா தந்தையை தாறுமாறா பேசக்கூடிய அந்த ஏனென்றா அந்த மது அவன் நரம்பு எல்லாத்தையும் உணர்ச்சிகளை கெடுத்து விட்டுவிடும். அப்படிப்பட்டதை இல்லாமல் நாங்கள் ஒதுக்கி விட போனோம். அவர் தானாக திருந்த ஒதுக்கி விட போனே தவிர அவரை திருத்தவே முடியாது. ஆனால் திருந்தவர்கள் இருக்கின்றார்கள். எனக்கு என்றங்கூட பலரை நான் பார்த்திருக்கின்றேன். குடியினால் அல்லப்பட்டு அவதிப்பட்டு அந்த குடியினுடைய தாக்கத்தை உணர்ந்தவர்கள், நன்கு உணர்ந்தவர்கள் என்று திருந்து இருக்கின்றார்கள் பலர். தானாக திருந்த வேண்டும், இல்லாதவற்றால் அவரை தள்ளி வைத்துத்தான் திருத்த வேண்டும். நீங்களதே
1: தானாக திருந்த வேண்டும், இல்லாட்டி தடி கொண்டு திருந்த வேண்டிதான்.
0: தடி ஒன்று அடித்தால் அவனை தடி ஒன்று அடித்தா இந்த சமுதாய மின்னலும் அவன் குடியாரன் சும்மா அலம்புறானா அவனுக்கு போய் நீ நீங்க அடிச்சு பழுவேடுகிறான்னு கேட்பாங்க. நாங்களே இந்த பாவது அவனோட தொடர்பு அவர் தள்ளி வைக்கணும். வீட்டுக்கு வந்து கதவுன்ற கெட் அவுட் கழிச்சு விட்டோம். தாய் தந்தை எல்லோரும் அன்பு பாதத்தை அப்படி பலர் மாற்றப்பட்டது. அந்த எல்லோரும் தேவைப்படுத்துல பாருங்க, அவன் குடிபோதையிலே செய்யக்கூடாத செயலெல்லாம் சொல்றவர் கிட்டவன் பெற்றதால் விஷம் போட்டு சாவ கொள்ளுகிறான். தானும் இந்த விஷயத்தை குடிங்க. சுஜாதாவும் அவன் அவன் என்ன பிரகாஷ்ராவோ என்ன பிரதீஷ் அவன் நடிச்சு திரைப்படம்
1: தானே
0: புதுப்படம் அவ்வளவு பலசம் இல்ல. அப்படி அவனுக்கு பிருத்திவிராஜா வந்து அவர் நல்ல பேர். பிருத்திவிராஜா என்ன ஒரு பேர்? நல்ல நடிகன், அவன் நல்ல நடிகன். அப்படி பெற்றதாயாலே பொறுத்துக் கொள்ள முடியாதவனுக்கு பேசாமல் அவனை பெற்றதுக்கு நெஞ்சு கொடுத்து சாவுக்கு. ஏன்னா அவன் அவ்வளவு
1: இரண்டாவது
0: பிரகாஷ்ராஜ் இல்ல, பெரிய பிரகாஷ்ராஜ் இல்ல. உங்களோட உமாவுடைய உங்களோட வாழ்க்கையிலே நண்பர்கள் யாராவது அப்படி இருந்து கெட்டு போனவர்கள் இருக்கின்றார்களா?
1: நிறைய பேர் இருந்திருக்காங்கப்பா, சொல்லி சொல்லி பார்த்தேன், யாரும் திரும்புற மாதிரி தெரியல.
0: நல்லவேளை நீங்களும் அவங்களோட வந்து விட்டீர்கள்.
1: ஆமா ஆமா, அவங்களெல்லாம் பார்த்துதான் நம்ம திரும்பி நம்ம வந்து ஒழுக்கமா இருக்கிறதுக்கு
0: வாய்ப்பேன். ஒழுக்கமா
1: இல்லைன்னா வந்து ஆமாப்பா,
0: அந்த பிள்ளைகளை உங்களுக்கு
1: நம்ம ஒழுக்கமா இருக்கிறதுக்கு அவங்கள பார்த்து நம்ம ஒழுக்கமாக்கிட்டோம்.
0: வாழ்த்துக்கள். அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த இடம் எந்த ஆறு முன்னாள் தெரியாது ஐயா. அப்படிப்பட்டது மிருகத்தை விட போகும், மிருகங்கள் கூட அப்படி பாருங்க. அந்த இறைவனுடைய விளையாட்டை இந்த மிருகங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு பிலோசபி. மிருகங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு முகத்தை படைத்து அந்த மிருகத்தை கண்டவுடன் அது என்ன குணம் உள்ளது என்று நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. புலி கண்டவுடன் எப்படி இருக்கும், பாம்பை கண்டால் எப்படி என்ன செய்யும் எங்களுக்கு தெரிகின்றது. ஆனால் இந்த மிருகங்களின் குணமெல்லாம் இருக்கின்ற மனிதர்களை ஒரு மனித முகத்தோடு மட்டும்தானே படைத்திருக்கின்றார். ஒரு மனித முகத்துக்குள்ளே

0: மிருகங்கள் இருக்கிறதுங்களால் கண்டுபிடிக்க முடியாது.
1: அது கண்டுபிடிக்க அவங்களோட பழகி பட்டா தான் தெரியும்.
0: அப்ப சிங்கத்தை கண்டாலும் இது பொருளாது, மாட்டை கண்டால் பசு சாதமான சாதமான மிருகம் உங்களுக்கு பால் தரும். நாயை பார்த்தவுடன் அந்த உருவத்தை பார்த்தவுடனே நாங்கள் நாய் நன்றியுள்ளது என்று அறிவோம். ஆனால் மனிதர்களே அத்தனை மிருகங்களும் இருக்கு, புலி இருக்கு, சிங்கம் இருக்கு, கரடி இருக்கு, நரி இருக்கு, புலி இருக்கு, எல்லா விதம் பாம்பு இருக்கு, நஞ்சு இருக்கு, எல்லாம் இருக்குன்றது மனிதன். ஆனா ஒரே முகம் தான் மனிதன். கண்டுபிடிக்கிறது கடினம், அவருடைய செயல்பாடுகளில் தான் நாங்கள் புரிந்து கொள்ளலாம். நல்லது, சிலப்பார் சிறப்பாக பேசி இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம், நாளை நன்றி உங்களுக்கு கிடைக்கும்.
1: அந்த ரெண்டு
0: இது செய்ய முடியாது, இது ஏற்பட்டா செய்ய முடியாது. நல்ல சிம்பா, இதே இந்த காலையிலே ஒரு பாடலிலேயும் வந்து நான் அந்த பாடலுக்கு மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுதும் கூட இந்த வார்த்தை கண்டுபிடிச்சு கொண்டு வாருங்க. இல்ல மேலே இதே நேரத்திலே வந்து கேட்ட பாடல்கள் உள்ளே ஒரு பாடலில் இந்த சொல் இந்த பதம் வந்தது, நான் அதை குறிப்பிட்டு இருந்தேன். நன்றி, மீண்டும் வாருங்க.
1: நன்றி
0: நன்றி பாருங்க நன்றி. அதை கூற முடியாமல் போய்விட்டார்கள். எங்கே யாருக்கு ஞாபகம் இருக்கு அவர் வந்து கூறலாம். ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். இது மண்ணெடுத்த வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை. ராஜ்குமார் வந்துட்டு. வணக்கம் வணக்கம் தருமபுரி ராஜ்குமார் அவர்களே, வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம் வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கிறோம் ஐயா. நீங்க அம்மா நல்லா இருக்கீங்களா?
0: எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். வாழ்த்துக்கள். அங்கே தருமபுரியில எப்படி இருக்கின்றது? கொரோனாவினுடைய அதிகரிப்பு அதிகரித்துக் கொண்டு போகின்றதா, குறைந்து கொண்டு வருகின்றதா?
2: கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க ஐயா, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு.
0: கொஞ்சம்
2: நிறைய குறையிலங்க, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த அரசாங்கத்தின் நடவடிக்கை காரணமா கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க.
0: கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. வாழ்த்துக்கள், நன்றி. நல்ல செய்தியாக இருக்கின்றது. சற்று நன்றி. இப்பொழுது நாங்க நாளைய தினம் இன்னும் பாடல் உங்களுக்கு தேவை, அதை மேல கூறுவோம், பின்பு பேசுவோம்.
2: சரிங்க. கோபுர வாசலில் படம்.
0: கோபுர வாசல் என்ன பாடல்?
2: காதல் கவிதை படிக்கிற நேரம்.
0: ஓ, எப்படி அந்த பாடல் ஆரம்பிக்கும் நீங்க பாடங்கள் கேட்போம்.
2: காதல் கவிதைகள் படித்திரு நேரம்.
0: ஓ, அப்படி
2: இதெல்லோரும் ஆரம்பிக்க பாருங்க.
0: நல்ல பாடல், நல்ல பாடல். காதல் கவிதைகள் படித்திரு நேரம், அப்படித்தானே?
2: ஆமா.
0: அந்த பாடல் உங்களுக்கு கிளம்பத்தில் நாளைய தினம் உங்களுடைய கிளம்ப நேர் விருப்பத்தில் பகல் நேரத்தில் கிடைக்கும். சரி, இப்பொழுது நாங்கள் ஒரு விடயத்தை பற்றி பேசுகிறேன் கேட்டுக்கொண்டிருந்திருப்பீர்கள் நினைக்கின்றேன்.
2: கேட்டிருந்தீங்க.
0: குடிவாரம் பேச்சு முடிஞ்சா போச்சு, எந்த பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள்?
2: குடிகார தெரிஞ்சுதாங்க பேசுறாங்க, நானும் பாத்துருக்கிறேன். அதாவது குடிச்சிருந்தா யாரும் எதுவும் பேசமா, இதுதான் நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்கன்றது ஒரு சைக்காலஜி அவங்களுக்கு. இதுதான் வாய்ப்பின் பயன்படுத்தி பேசுறாங்க. நீங்க அவங்க தெரியாம உளர்றது இல்ல, தெரியாம பேசுறது இல்ல, தெரிஞ்சுதான் பேசுறாங்க. நானும் நிறைய பேரை
0: பாத்துருக்கீங்க.
2: அதெல்லாம் வேற. சொல்லுங்க.
0: குடிகாரன் பேச்சு முடிஞ்சா போச்சு என்று சொல்லி அவன் பேசும்போது நாங்கள் திருப்பி அவன் கேட்காம அவன் குடிச்சிட்டு போறான், நாளைக்கு அவன் கேட்டா தெரியும். அது எங்க போறது தெரியாம முடிஞ்சா போச்சு, எது அவன் பேசிய வார்த்தை போகுமா, அல்லது அவன் பேசிய விடயம் போகுமா, அல்லது அவனுடைய வெறி போகும், அந்த மது போதை போகுமா, அல்லது அந்த பேசியவருடைய மனக்குறை போகுமா? குடிகாரன் பேச்சு அவன் பேசிட்டு போவான்,
2: குடிகாரன் முடிச்சு அவன் குடிச்ச போதை தான் போகும், அவன் பேசின பேச்சு
0: போகாது. சமுதாயத்தில் அவருக்கு முத்திரை பதிக்கப்படும். நல்லபடியா? நல்லபடியா.
2: கட்டாயம், கட்டாயங்க.
0: குடிகாரன் என்று பேசுகிறான்னா நாங்கள் அதை அவருக்காக நாங்கள் பரிதாபப்படவோ அல்லது இழக்கப்படவோ அல்லது அவரை மன்னித்துவிடவோ முடியாது.
2: அதுக்கு
0: என்ன இந்த கொஞ்சம் கூட குடிப்பாங்க, ஒரு கிளாஸ் எண்ணெய் ஒன்று போட்டு
2: குடிக்கிறாங்களே இல்லைங்கயா, மக்கள் வந்து அவங்கிட்ட ஏன் பேசுறீங்க, அவனே குடிகாரன்னு மக்கள் சப்போர்ட் பண்றாங்க, அது ஒரு தப்புங்க.
0: முடியாது, நாங்கள் அவனை தள்ளி வைக்கத்தான் வேண்டும்.
2: கட்டாயம் கட்டாயம் கட்டாயங்க.
0: அவன் தானாக திருந்த வேண்டும், உணர்ந்து வந்தால் மனிதன், இல்லை என்றால் அவன் மிருகத்தை கிடக்கவில்லை. அதான் நான் சொன்னேன், மனிதன் குடியத்தில் மிருகங்கள் இருக்கு, ஆனால் ஒரு முகத்திலேதான் பார்க்கின்றோம். ஆனா மிருகங்களிலே பல குணங்கள் இருக்கிறது, பல குணங்களுக்கும் பல முகங்கள் இருக்கு, நாங்கள் பார்த்து புரிந்து கொள்ளலாம். இவன் குள்ளே எத்தனையும் இருக்கு, அதுக்குள்ள குடியாருன்னு அதை எத்தனையும் ஒரு ஆட்சியில குணம் படைச்சு. நல்லது, இரண்டு எழுத்துக்களை கொண்டு ஒரு பதம் கொடுத்திருக்கேன், ஆட்சியார் கண்டுபிடித்தீர்களா?
2: ஐயா சொல்லுங்க, இப்பதான் நான் வந்து பேசிட்டு வந்தேன்.
0: இரண்டு எழுத்துக்களை கொண்டு ஒரு பதம், அந்த பதம் என்ன வந்தால் எதை குறிக்கின்றது என்றால், இப்ப எங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய போகின்றோம், அல்லது ஒரு விடயத்தை எண்ணிக்கொண்டிருக்கின்றோம், அதை செய்வதற்கு இது கொஞ்சம் இந்த விடயம் இருக்கின்றது, செய்ய முடியாமல் இருக்கின்றது. இரண்டு எழுத்துக்களிலே அந்த பதத்தை நாங்கள் கூறுவது உண்டு. மற்றொரு பதம் நீ அந்த வீடு வேண்டியது தடை அல்ல, அதே போல இன்னும் அதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கின்றது, ஏன் இன்னும் அழுத்தமாக நல்லா அது என்னப்பா வீடு கட்டினா அந்த மாதிரி கட்டு ஒழுங்கி கொண்டு வந்து இன்னும் இடையில நிறுத்தி விட்டா என்ன நடந்தது என்று கேட்கும்போது அவர் கூறுவார். அப்படி போறது வியாபாரம் என்னால முதல் போட்டு எல்லாம் செய்ய முடியாமல் இருக்கின்றது, பெருக்க முடியாமல் இருக்கின்றது, அதுக்கு இப்படி ஏற்பட்டு விட்டது, இது தடையாக இருக்கின்றது. அந்த ஒரு ரெண்டு இடத்திலே ஒரு பதம் இருக்கின்றது, அப்படி கூறுவார்கள். மகிழ்வாக இருக்காது, துன்பமாக தான் இருக்கும். அந்த விடயத்தை தான் அது கூறுகிறது, அது ஒரு துன்பமான விடயமா தான். சார்
2: துன்பமான, சரிங்க, என்னோட வரங்கய்யா.
0: தடையை நீங்கள் மாற்றி யோசிங்க, மாற்றி யோசிங்க, சரியாக வரும். இன்னொரு பதம் இருக்கின்றது, தடை வந்து ஒரு விடயத்தை தான் கூறவில்லை, தடை பல விடயத்தை கூறுகின்றது, இது ஒரு விடயத்தை தான் அங்க அழுத்துகிறது. சரியா?
2: சரிங்க,
0: நல்லது,
2: நன்றிங்க,
0: நன்றி ராஜ்குமார் வந்தீங்க, நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நலமாக இருங்கள்.
2: நன்றி
0: நன்றி. எங்கே சந்தனாகவே காணவில்லை, ஒரு தடவை அழைச்சு ரெண்டு தடவை அழைச்சு அவர் சுங்க போய்விட்டார் போல் தெரிகிறது. 10:40 இரவு நேரம் உங்களுக்கு, எங்களுக்கு இங்கே 11:12 எங்கே பதத்தை கொண்டு வாங்க. இரண்டாவது பதமும் கொடுக்க போகின்றோம், இரண்டாவது பதமும் இரண்டு எழுத்துக்களை கொண்ட பதம். இரண்டாவது பதமும் வருகிறார் ஃபாரூக் கொண்டு வருகிறார். ஃபாரூக் கொண்டு வாருங்கள்.
2: வணக்கம்
0: வணக்கம். நோய் நோய் நோய் வந்தா கட்டுறது கட்டுறது மட்டும் சேவிக்கலாம். நான் செல்லாது செல்லாது செல்லாது செல்லாது செல்லாது செல்லாது. அடுத்து இரண்டாவது பதவும் தருகின்றேன், அதுவும் இரண்டு எழுத்துக்களை கொண்டது. அது எங்களுக்கு எல்லா உயிர்களுக்கும் இருக்க, சில உயிர்களுக்கு இல்லை, சில உயிர்களுக்கு இருக்கின்றது, எங்களுக்கு நிச்சயமாக இருக்கின்றது. நான் அதை மாறி எல்லாருந்தான் உபயோகிக்கிறோம். அது உடலிலே இருக்கின்றது, உள்பாகத்திலே இருக்கின்றது, வெளியே பார்க்க முடியாததை, இரண்டு எழுத்துக்களை கொண்டது. ஆனால் மிக முக்கியமான உபயோகம் இது. நல்ல உறுப்புகள் எல்லாம் முக்கியமானதான், இது அதி முக்கியமானது. உட்கார்ந்து பாருங்கள். இரண்டு பதம் தந்திருக்கேன், இரண்டு பதத்தையும் விடுவித்து புள்ளிகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். விரைவாக வாருங்கள்.

0: ஒரு சிலர் தூக்கத்துக்கு சென்றிருப்பார்கள் என்று எண்ணுகின்றேன். நாளை பணி இல்லை, சிலருக்கு பணி இருக்க கூற முடியாது, ஒரு சிலர் தூக்கத்துக்கு செல்லாம், ஒரு சிலருக்கு இப்பொழுது வீட்டிலே மடங்கி இருக்கின்றபடியால் வீட்டில் எல்லோரும் இருப்பார்கள், அவர்கள் தொலைபேசியில் வந்து பேசுவது இடையூறாக இருக்கலாம். ஒரு சிலர் வேறு ஊடகங்களிலே நிகழ்வுகளாக இருந்தால் பொழுதுபோக்கு பார்த்துக் கொண்டிருக்கலாம். இருந்தால் இப்பொழுது வீட்டுக்குள்ள இருக்கிறதா நீ வருகின்றார் என்று ஒருவர் கேட்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: இரண்டு பதம் தந்திருந்தேன்.
0: முதலாவது பதம் வந்து ஒரு விடயத்தை நாங்கள் செய்து கொண்டு போகும் பொழுது இது ஏற்பட்டால் இப்படி கூறுகின்றோம். நாங்கள் ஒரு விடயத்தை செய்ய போகின்றோம், நல்ல விடயத்தை செய்யும் பொழுது செய்ய முடியாமல் இருக்கும்போது அது ஒரு விடயத்திலே அது முடியாமல் இருக்கின்றது. ஒரு விடயத்தால் அதை இரண்டு எழுத்துக்கள் கொண்ட சொல்லால் நாங்கள் அதை கூறுவோம். அவர் ஒருத்தர் வந்து தடை என்று கூறினார், தடை ரெண்டு எழுத்து தான், அது அல்ல என்னிடம். தடை வந்து பல விடயங்களே, அதற்கு பல விதமான தடைகள் இருக்கின்றது. இது வந்து ஒரே ஒரு விதமான விடயத்துக்காகத்தான் இது ஏற்படும். அது இரண்டு எழுத்துக்களை கொண்டது. துன்பமான விடயமா தான் இருக்கும். ஒன்று செய்ய முடியாது, துன்பம் தானே ஐயா. ஒரு ஒரு வீடு கட்டி எல்லாம் கட்டி முடிஞ்சு கடைசியில் முடிவடைவதற்கு சில இந்த விடயம் ஏற்பட்டு விட்டது. ஏற்பட்டு விட்டால் இந்த ஒரு விடயத்திலே இந்த விடயம் இந்த ஒரு விடயத்திலே அது செய்ய முடியாமல் இருக்கின்றது. அந்த விடயத்தை கூறுவதற்கு இது உபயோகிக்கப்படுது. இந்த வார்த்தை இந்த வார்த்தை இளந்தெழுத்து வார்த்தை. அடுத்தது உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பு, அது ஒரு உள்ளுறுப்பு, மிகவும் அத்தியாவசியமான உறுப்பு, தேவையான உறுப்பு. இதை வைத்துத்தான் மனித நடமாட்டமே. உடலில் உள்ள உறுப்புகளுக்கு எல்லாம் முக்கியமானதானே, இது அதிமுக்கியமானது. இரண்டு எழுத்துக்களை கொண்டது. எங்கே அதையும் கண்டுபிடித்து பாருங்கள். அந்த நேரத்தில் இந்த குடிகாரன் பேச்சு விடுஞ்சா போச்சு என்பதற்கு நீங்கள் என்ன விளக்கம் கூற இருக்குங்க? குடிகாரன் பேச்சு விடுஞ்சா போச்சு என்ன கூறுகிறோம்?
2: நம்ம பார்த்ததே சொல்லுங்க, நம்ம அந்த வழக்கு நமக்கு இல்ல.
0: அது இல்ல, அது தெரியல. இப்ப நாங்களே இல்லாமல்தானே வெற்றிடத்துல படிச்சிருக்கோம், காட்சிகளை பார்த்திருக்கோம், நேரடியாக கண்டிருக்கின்றோம். இந்த குடிகாரர் பேசுவதை எல்லாம் அவர் பேசுற பேச்சு விடுஞ்சா போச்சு, அதுக்கு என்ன அர்த்தம்?
2: குடிகாரன் பேச்சு விடுஞ்சா போச்சுன்னா நிறைய விடம்
0: இருக்கியா?
2: குடிப்பழக்கம் வந்து உடல் நலத்துக்கு கேடா இருக்கு விஷயம்.
0: அதெல்லாம் தெரியுது. குடிகாரன் பேசுற பேச்சு விடிஞ்சா போச்சு, இது என்ன அர்த்தம்? இது
2: அவங்க மாத்தி மாத்தி பேசுவாங்க, தண்ணி தண்ணியை சாப்பிட்டுட்டு அது சரியான பதிலா இருக்காது, எதையாவது சொல்லிட்டே இருப்பாங்க, அதை ஏத்துக்கிற முடியாதா இருக்காது. பேசிட்டே இருப்பாங்க, நான் போய் கேட்போம், அது ஒண்ணுக்கும் பயன்பாடா இருக்காது. ஒண்ணுக்குமே ஆகாத விஷயத்த வந்து திரும்ப திரும்ப பேசிட்டே இருப்பாங்க, அது சரியான விடயமா இருக்காது.
0: முடிஞ்சா போச்சு சொன்னா அவன் பேசி அந்த இடத்துல விட்டுற வேண்டும், அடுத்த நாள் இருந்தா அவனுக்கு தெரியாது. ஆனா எங்களுக்கு மனதுக்கு உறுத்துமி.
2: ஆமா ஆமா ஐயா, சிலவங்க நேரத்துல பாத்தீங்கன்னா தண்ணிய சாப்பிட்டு வார்த்தை வித்தியாசமா பேசிடுவாங்க.
0: யார் நிக்கிறவர்கள் தெரியாமல் பேசுவார்கள்.
2: யார் நிக்கிறாங்க, என்ன தங்கச்சியா மனைவியா குழந்தையா கூட தெரியாது உங்களுக்கு.
0: அதிலே பேசுகிறார். அந்த பேச்சு அவருக்கு மறுநாள் ஒரு மதுபோதை முடிஞ்சு அவர் தூக்கத்தாருன்னா அவருக்கு தெரியாது. சரி போச்சு, அந்த கருத்து இல்லை. மது அருந்திவிட்டு அவர் துர்வார்த்தைகளை எல்லாம் பேசி துன்மார்க்கமாக நடந்தால் அது எப்படி போகும்?
2: போக
0: முடியாது.
2: மத்தவங்க மனநில பாதிக்கப்படுறாங்க. பேசிட்டு நைட் அப்படி அப்படிங்கிற வேதனை இவங்களுக்கு மனசுல இருந்துகிட்டே இருக்கியா?
0: அப்ப அவர்
2: மத்தவங்களுக்கு பெரும்
0: பாதிப்பதாயிருக்கு.
2: நடிக்கிற பழக்கம் இருக்கு அவங்களுக்கு.
0: அவர்களும் சமூகத்தில் எப்படி நம்ம கணிக்க வேண்டும் சமுதாயத்தில்?
2: அவங்க நம்ம ஏத்துக்கிற முடியாது. அந்த கவர்மெண்டே தான் அடைச்சு வச்சிருக்காங்க பாந்தி கடையெல்லாம். இப்ப எல்லாத்தையும்
0: கள்ளச்சாராயம் காட்டுவார்கள். எனக்கு தெரிந்த ஒரு வழி இருக்கிறது ராமலிங்கம் அவர்களே, அப்படி மது போதையில் மதுவுக்கு அடிமைப்பட்டவர் மது அருந்துபவர்களை தள்ளி வைக்க வேண்டும்.
2: சரியான
0: ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அவர் பல துன்பங்களை செய்வார்கள். உடனே காவல்துறைக்கு அறிவிக்கலாம், அயலட்டையை பஞ்சாயத்துக்கு கொண்டு அவரை தள்ளி வைக்க வேண்டும். மனத்தோடு சம்பந்தப்பட்டது இது. ஒவ்வொரு நாளும் அதை செய்யும் அவர் அப்படியே செத்து போயிருந்த. அவன் சமுதாயத்துக்கு உதவாதவன். அவனுக்கு கேன்சர் நோய் ஐயாது. சமுதாயம் அந்த சமுதாயத்துக்கு அவனோட
2: மனசுக்கு வேதனை தரக்கூடிய எத்தனையோ விஷயங்களை குடிக்கிறதுனால மங்கைமார்கள் தாலிக்கரையில இருந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க.
0: சின்னவளையர் பிபி பிரகாசர் உதாரணம் சொன்னார், ஒரு முனிவருடைய கதையை. நல்லவனா இருக்குன்னா மூன்று பிள்ளை செய்ய சொன்னோம், மூன்றும் பிள்ளைகள் தெரிந்து விட்டு சின்ன பிள்ளையை செய்வோம் என்றது மதுவை கொடுத்த உடனே மற்ற பிள்ளைகளையும் செய்துவிட்டான். அவன் மனம் தான் காரணம். அவன் மனத்தாலே தான் உணர்ந்து திரும்பினால் மனிதன். இல்லை என்றால் அவன் வந்து ஒரு சமுதாய துரோகி. சமுதாயத்துக்கு கிடைத்த ஒரு புற்று நோய், மாற்ற முடியாத நோய். அதை வெட்டி அறிந்து விட வேண்டும். புற்றுநோய்க்கு
2: எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன கூடிய நாய் வளர கூட நிறுத்தலாம். அவன் நிறுத்தும் தேவையா?
0: அவனை திருத்தல அவனை தள்ளி வைப்பதுதான் ஒரு மருந்து.
2: நம்ம குடும்பத்துல மட்டும் தள்ளி வைக்க சரியா வராது.
0: உறவினர்கள் நண்பர்கள் பெரிய போட்டுகளையும் வெளியே வைத்து இவன் குடிகாரன் இவனை யாரும் சேர்க்காதீர்கள்.
2: சாப்பாடு போடுறீங்கன்னா
0: அப்படி சண்டைக்கு சண்டை மூளைக்கு முறை அவன் பேரையும் மொழியை கட்டி தொடரப்படுவான். இவன் இன்ன இவன் இன்னார் இவன் இவன் வர குடிகாரன் சமுதாய விரோதி. சமுதாயத்துக்கு இவனால் துரோகம் உண்டளி விடவனும். தூவி இல்லாமல் தான் பேசுவாங்க இல்லையா வந்து.
2: ஆமா, தன்னுடைய சீனத்துக்காண்டியே தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டு தன் பின்னாடி இருக்கக்கூடிய குழந்தைங்க பெத்த தாய் தகப்பன் மனைவி இதெல்லாம் இழந்துட்டு அவன் வாட்டுக்கு போயிடறான். நீ பார்த்தா அவங்க படுற வேதனைகள் கண்மாடி தெரியுதா இல்லையா?
0: சில பெண்கள்
2: கண்மாடிப்பாக்கலாம்.
0: நாலாம் பேரு பாரங்கள் தூக்கி மூட்டை கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு. தேகால புக்கு கூட கொஞ்சம் நல்ல பால் வாங்கி குடிங்க. என்ன பூசாக்குள்ள சத்து இல்ல, உணவுல சாப்பிடுங்களே. இதை குடித்த உடனே அவருக்கு சோம் வந்துருமா, உஷார் வந்துடும், உற்சாகம் வந்துடும். வியாபாரத்துக்காக விளம்பரங்களை அழகா செய்கிறார்கள் இவர்கள். அதை விட பெரிய விளம்பரதாரிகளா இருக்கின்றார்கள். கருணைத்தோடு நாலே தினம் என்ன பாடல் ஐயா உங்களுக்கு வேண்டும்?
2: சின்னஞ்சிறு உலகம் படத்துல இருந்து ஒரு பாட்டி, அது மனசு இருக்கணும் மனசு இருக்கணும் பச்சை பிள்ளையாட்டம் ஒரு பாட்டி. அந்த பாட்டு போடுங்கயா.
0: அந்த பாடல் வந்து அண்ணன் தங்கை பாடுற பாடா?
2: அதே அண்ணன் தங்கை ரெண்டு பேரும் சேர்ந்து
0: பாடுறது கொண்டு பாடுறாரு.
2: ஆமா ஆமா ஆமா பாட்டிங்களே அவரு
0: நல்ல
2: மாதிரி பாடுவாங்க.
0: எழுத்துக்களில் மனசிருக்கணும் மனசிருக்கணும் நல்ல பாடல். இப்ப இந்த இரண்டு பதத்தையும் கண்டுபிடிச்சு கொண்டு வரலாம் தானே ராமன்?
2: கண்டுபிடிச்சு வரைய முதலாவதுக்கு வந்து அதுக்கு கஷ்டம்னு சொன்னீங்க. அது அதுக்கு பணம் விடயமா வருமா ஐயா?
0: வருமா
2: காசு காசு
0: அது காசுக்கு என்ன நடக்கின்றது? ஏன் காசு இருந்தா செய்யலாம் தானே. அது எப்படி கூறுவோம், அப்படி கூறுவோம். அந்த பணத்தோட தான் சம்பந்தப்பட வரும் அந்த படம். அதே மாதிரி எல்லோரும் பாதிக்கிற பயம் தான் அது. நீங்க கிட்ட நெருங்கி விட்டீங்க. இரண்டு இடத்துக்களை கொண்ட படம், நாங்கள் உபயோகிக்கின்ற படம் தான் அது. மற்றதும் வந்து இரண்டு எழுத்துக்களை கொண்ட உடம்புக்குள்ளே இருக்கின்ற ஒரு ஒரு உறுப்பு, மிகவும் முக்கியமான உறுப்பு. கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள். இணைந்தவர்களும் இந்த பதத்தை கண்டுபிடித்தால் கொண்டு வரலாம். மிகவும் சுலபமான ஒரு பதம். எங்கே கொண்டு வாருங்கள். யார் சொல்வது? ஓடி வர வேண்டும், சொல்ல வேண்டும், ஓடி வந்து சொல்ல வேண்டும்.

0: எங்கே கண்ணன் தீர்ந்து விட்டாரோ தெரியவில்லை. மாலை நேரத்தில் நேரத்துக்கு வந்து அவரால் இணைய முடியவில்லை. கண்ணன் வந்தால் இந்த முறைகளை எல்லாம், அந்த தடைகளை எல்லாம், இந்த எல்லாவற்றையும் இந்த கொண்டு சீதாக கூறிவிடுவாரே. கண்ணா ஓடி வாருங்கள். பாரவ் கொண்டு வந்திருக்கு, பாரவ் கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம்ப்பா. அந்த ரெண்டாவது சொல்லுக்குப்பா மூளைப்பா மூளை.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு இருக்கு ஐயா, சரியாக. இரண்டாவது ரெண்டு கொண்டம் முக்கியமான ஒரு மூளை என்பது என்னிடம் பதம். கண் இருக்கு, கால் இருக்கு, அப்படி இருக்கு, ஆனா மூளை தான் மிக முக்கியமா, அது முக்கியமானது. சரி, அந்த பதத்தை
1: ராசியாப்பா, ராசி ராசி ராசி
0: ராசி இல்லாதபடியால் இது முடியாமல் இருக்கின்றதா? அது சொல்ல அந்த சொல்ல அது சொல்ல
1: மீண்டும்
0: பாருங்கள். எங்கே இப்ப நீங்க கூறியது இருந்தவர்கள் இப்ப கூறலாம். மூளை என்ற பதம் கொண்டு வந்து தந்தீர், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதை அது இருப்பவர்கள் அந்த கண்டுபிடிக்க உதவியா இருக்கின்ற இப்ப நடந்த சம்பாஷணையிலே அந்த சொல்லு வந்து விட்டது, தெரியாமல் நானே கூறிவிட்டேன். எங்கே கண்டுபிடித்து விட்டான் கண்ணன். கண்ணா கொண்டு வருவாருங்கள். வணக்கம் கண்ணா. ஐயா தூங்குறீங்களா? ஐயா மன்னிக்க வேணும், தூங்குறீர்கள். தூக்கத்தால் எழுந்தது போல் கூட குரல் தெரிகின்றது. சரி, நலமா
1: இருக்கீங்களா?
0: இப்ப சரியா வருது. மாலை நேரத்தில் நேரத்தில் உங்களை இணைக்க முடியவில்லை என்று
1: கடைசி நேரத்தில்
0: கடைசி நேரம் இல்ல, நீங்கள் கடைசி நேரம் இல்ல, அந்த நீங்க வந்த நேரத்திலும் நிறைவாக வந்து விட்டார்கள். இல்ல 21 நேர்கள் இப்ப குறிப்பிட்ட நேரத்துக்கு நடிக்கோடு இன்னும் 15 நிமிடம் கூட எடுத்துக்கிட்டேன். செல்லவங்க கணக்கு பார்த்து போட்டு சொல்லி விட்டேன். நீங்களும் கூட எடுத்துட்டீங்களா? பாட்டு இப்ப இரண்டு பதங்கள் கொடுத்திருந்தேன் கண்ணா. அதிலே முதலாவது பதம், ஒரு பதம் வந்து ஃபாரூக் கூறிவிட்டு போகிறார். அது இரண்டு எழுத்துக்களை கொண்ட மனித உறுப்புகள் என்று மூளை என்று குறிப்பிட்டார்.
1: மூளை
0: அது
1: கூறிவிட்டார்.
0: அடுத்த பதம் வந்து இன்னும் யாரும், அதான் முதல் வந்த பதம் யாரும் கூறவில்லை. இரண்டு எழுத்துக்களால் ஆன ஒரு பதம், ஒரு சொல்லு. அநேகமாக நாங்கள் ஒரு விடயத்தை செய்ய முடியும், ஒன்று செய்து கொண்டு போகின்ற போலும் தொடர்ந்து செய்ய முடியாமல் இருக்கும். ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைப்போம், அதை செய்ய முடியாமல் இருக்கும். அந்த நேரத்தில் இந்த விடயம் ஏற்பட்டுவிடும். அப்ப கேட்டார், ஏனப்பா இது செல்லாது செல்லாது மாத்தி யோசி. நாளைக்கு அப்ப என்ன பாடல் கேட்கப்போறீங்க? நாளைய தினம் என்ன பாடல் கேட்க போகிறீர்கள்?
1: நாளைக்கு வந்து நீ பாதி நான் பாதி கண்ணே பாத்தீங்கப்பா.
0: நீ பாதி நான் பாதி கண்ணே என்ற பாடல். நீ பாதி என்ன திரைப்படம்
1: அது? கேடி கண்ணுப்பா.
0: கேளடி கண்மணி. கண்ணன் கூறினா சரியாக நேற்றைய தினம் ஒரு ஒரு பாடலுக்கு பிழைத்து விட்டது.
1: என்ன பாடுங்க?
0: அது வந்து திருமதி பகுமதி என்ற திரைப்படத்தை பாட நீங்கள் மாறி கூறிவிட்டீர்கள். அது அழைத்து விட்டோம். அது பாடல் சரியா வந்தது ஐயா. என்ன பாடல் என்றதை நான்
1: பாருங்க.
0: என்ன பாடல்? சரி, இந்த ரெண்டு பாடத்தை விட இன்னும் ஒரு விடயம் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் என்று என்னவென்றால், நீங்கள் இந்த குடிகாரன் பேச்சு முடிஞ்சா போச்சு, இதை எப்படி பாக்குறீர்கள்?
1: அது உண்மைதானப்பா. நூற்றுதான் குடிகாரன்க்காக போச்சுங்கிற மாதிரி.
0: அது எது போகும்? பேச்சு போகுமா? பேச்சு போகுமா? போதை போகுமா? எது போகும்?
1: என்ன சொன்னாங்க விஷயமே போயிருந்தா போதே போயிடும். அவர் சொன்ன விஷயமும் போயிடும். அதுல வந்து ஒண்ணு இருக்காது. அதனால அதாவது நண்பர் ஒருத்தர் இருக்காருப்பா. அவரு நைட்டு அது மாதிரி போதையில போன் பண்ணி நிறைய சொல்லுவாரு, பேசுவாரு. காலையில போன் பண்ணி கேட்டா சொன்னதால அப்பவே நடந்திருக்காரு. நான் எப்படா பண்ண
0: தெரியாது. ஆனால் மகன் அந்த காலத்துல இப்ப குடிகாரன் பேச்சு முடிஞ்சா போச்சுது. விடயம் போச்சுன்னா அது யாருக்கு போவது? அது பேச்ச பேசினா பேசப்பட்டவர் ஒருவரை பற்றி கூடாமல் பேசுகிறார். அது முடிந்தவுடன் அவர் பேசியதெல்லாம் போயிருமா?
1: அந்த வழியதல்லப்பா. விடிஞ்சாதான் அந்த பேச்ச பத்தி பேசி முடிச்சா.
0: அவர் பேசிய பேச்சு அவருக்கு காலையில மதுபோதை முடிந்தவுடன் தெளிந்தவுடன் போய்விடும். அது
1: ஆமா.
0: ஆனால் அவர் பேசிய பேச்சினால் பாதிக்கப்பட்ட அந்த மனிதனுடைய உள்ளத்திலே ஏற்பட்ட வடு போகுமா? அந்த துன்பம் போகுமா?
1: துன்பம் போகாதுப்பா,
0: போகாது. அப்ப எப்படி குருகிறார் வீட்டுக்கு குடிகாரன் பேச்சு முடிஞ்சா போச்சுன்னு எப்படி கூறுகிறார்கள்?
1: அப்ப அந்த சொன்ன வார்த்தை தான் போச்சு, அதனால ஏற்பட்ட வடுதான் போகப்போகாது. அந்த வார்த்தை போய்
0: சொன்ன வார்த்தை போயிருந்த அவருக்கு அவருக்கு மறந்து போகுமே தவிர எங்களிடம் அழிந்து
1: பாதிக்கப்பட்டு கேட்டவருக்கு பாதிக்கப்பட்டவருக்கு அது மறக்காது
0: மறக்காது. நாங்க சும்மா அவன் குடிகாரன் சொல்லிட்டு போறான் அப்படித்தான் அவங்க பேச்சு அதெல்லாம் அந்த பேச்சு முடிஞ்சா போச்சு அப்படி நாங்க எடுத்துக்கொள்ள முடியாது. அவ்வளவு மனதுக்கு துன்பமா இருக்கு. சரி, அப்படி குடிகாரன் பேச்சு முடிஞ்சா போச்சுன்னு நாங்க கூறுவோம். அந்த குடிகாரரை நீங்கள் என்ன செய்வீர்கள்? எப்படி அவரை திருத்துவீர்கள்?
1: அறிவுரை சொல்லி பார்த்தாச்சுப்பா, என்னென்னமோ சொல்லி பார்த்தாச்சு. அவங்களா பார்த்து தெரிஞ்ச மத்தாங்க நம்ம யாரும் சுத்தம் செய்யல.
0: ஆனா இப்பவும் அவங்களோட நண்பரா இருக்கின்றாரா?
1: இருக்காரு, நண்பரா இருக்காருங்கப்பா.
0: நான் என்றால் அவரை தள்ளி வைத்து விடுவேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அவரை. தங்கத்தாலே செய்தவராக இருந்தாலும் இப்படிப்பட்டவரோடு நாங்கள் தொடர்பு வைக்கவரை தள்ளிவிட வேண்டும். அவர் தானாக தெரிந்தவனும் இல்லாதவரை அப்படியே தள்ளி வைத்துவிடும். சமுதாயத்துக்கு அது ஒரு துறை
1: தள்ளி வைத்தது. தேவி அம்மா கூப்பிட்டு பேசியதுல வரதில்ல, நம்மளால தேவியுமே சுத்திட்டு இருந்தவரை இப்ப வரதில்ல. ஆனா எங்கேயாவது பார்த்தோம்னா பேசுவோம்,
0: பேசவே கூட தள்ளி
1: கூட
0: அவரை தள்ளி வைக்கிறோம். தள்ளி வைத்தான் அவருக்கு உணர்வு வரும். மற்றபடி தானாக திருந்தாதவர்
1: தள்ளி வைத்தாலும் நம்ம பேசுறது பாரபடமாக அர்த்தம் என்று சேர்ந்து போயிடுவாங்க.
0: போட்டும் உங்களுக்கு ஒன்று மகனா தாழ்வுத்தானே மற்றவர்கள் சமுதாயம் நீங்க மட்டும் தள்ளுவாங்க, சமுதாயமே அவரை தள்ளி வைக்கணும். அம்மா அப்பா கணவன் மனைவி எல்லாரும் அவனை தள்ளி வைத்து விட வேண்டும்.
1: ஆமாங்கப்பா,
0: அப்போதான் அவர்களுக்கு அப்படி அழிந்து போயிடும். அவரால் எந்த லாபம் இல்லை. இவ்வளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தி அவர் வந்து கூட பொறுத்து வெளியில வந்து ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பிணக்கு முடியாது பேசிவிட்டு போயிருக்கார். அங்கே ரெண்டு பேரும்
1: தமிழ்நாட்டில் வந்து குடிகாரங்களும் தள்ளி வைக்கணும். தமிழ்நாட்டை தள்ளி வச்சா
0: தமிழ்நாட்டையே தள்ளி வைத்து வர்றது எதுக்கு? அப்ப குடிகார நாடு ரெண்டு பேர் பேர் எடுப்பேன். மது நாடு
1: அப்படி தமிழ்நாடு மட்டும் இல்ல, இப்ப உலகமே நீங்க அப்படித்தானே.
0: உலகத்திலே உலகம் ஐயா வியாபாரம் வியாபாரம் வியாபாரம்
1: இந்திய நாடுகள்ல இருந்த பழக்கம் வந்து தமிழ்நாட்டிலே பரவச்சுங்கப்பா.
0: மேற்கத்திய நாடுகள்ல இப்படி இல்லாம இல்லை, தமிழ்நாடு இலங்கை ஈழத்தை போல அங்க இங்கே இல்லை. அவர்களை தள்ளித்தான் வைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு வந்து ஒரு பரிபாலன நிலையத்தை எடுத்து அரசாங்கம் எடுத்துவிடும். அவர் குடும்பத்தோடய சீரவிட மாட்டார்கள், சமுதாயத்துக்கு உள்ளாக விட மாட்டார்கள். பாச்சுக்கலாம். இவர்கள் மனதை கட்டுப்படுத்தியவரை விட வேணும். எங்களுக்கு தானே இறக்கமனமாச்சு. பாவம் குடிக்க குடியில போறான் தெரியாமல் பேசுறோம். ஆனால் அவர் பேசுற பேச்சு மேலே சமுதாயத்துக்கு எவ்வளவு பிரோகங்கள் எவ்வளவு பகைகள்.
1: அந்த குடி எப்படி உடனே பல விளம்பரம் பல விமர்சனம். நான் கூட ஒரு நிகழ்ச்சி கொடுத்தீங்கப்பா குடியை பற்றி கேட்டவங்க கேட்டு ஒருத்தர் தெரிஞ்சுதான் கூட நாங்க சந்தோஷம் தாங்கப்பா.
0: ஒருத்தர் தெரிஞ்சவங்க அவன் அப்படியே அவரை தள்ளி வைப்பதை விட வேறு வழி இல்லை அவர்களை திருத்துவதற்கு. தானாக திரும்ப வேண்டும் இல்லை என்றால் அவரை தள்ளி வைத்து விட ஒதுக்கி விட வேண்டும். அது ஒரு புற்றுநோய் சமுதாயத்துக்கு கேடு. இவ்வளவு பஞ்சமா பாதகம் பஞ்சமா பாதகங்கள் நடைபெறுவதற்கு அதுதான் காரணம். மனைவியார் பிள்ளையார் தாய் என்று தெரியாமல் நடப்பாங்க மதபோதர். அவங்களெல்லாம் அவங்க குடிஞ்சு எப்படி செய்து கொண்டா நாளைக்கு போயிருந்து விட முடியுமா? யோசிச்சு பாருங்கள். தந்தை அதாவது தாய் மகள் மனைவி மூவருக்கும் வித்தியாசம் தெரியாமல் இந்த கீழ் போக்கானவர்கள் செய்வார்கள். அவர்களை கூறலாமா குடிகாரன் செய்து கொண்டா நாளை விழுந்து செய்ய முடியாது ஐயா. நன்றிக்கன்னா நாளைய பாடல்
1: நன்றிப்பட்டிருக்கோம்.
0: சிந்தித்து பாருங்கள். நல்ல நீங்கள் சொன்ன நல்ல கருத்து தான். ஆனால் அவர்களோடு நாங்கள் சேரக்கூடாது, தள்ளி வைத்துவிட வேண்டும் அவர்களை. அவற்றை பேச்சு செவி மறக்கவே கூடாது. நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவு யார் அழைத்திருந்தோம்? ரேவதியம்மா நீங்கள் வந்திருந்தீர்கள். ராமன் நீங்கள் பதன் கொண்டு வந்தீர்கள் போல் இருக்கு. ரேவதி பதன் கொண்டு வந்திருக்கீர்கள், வாருங்கள் ஓடி வாருங்கள். இரண்டு எழுத்துக்களை கொண்ட அந்த பதம் மூளை உள்ளவர்கள் கண்டுபிடிப்பார்கள். இப்பொழுது கொண்டு வருவார்கள். ராமன் கொண்டு வந்திருக்கின்றார் என்று எண்ணுகின்றேன். அங்கே ஓடி வாருங்கள். இது மூன்றாம் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே நாங்கள் கண்டுபிடி யார் சொல்வதோ என்ற நிகழ்விலே இன்னும் சொற்களை சேர்த்து கண்டுபிடித்து ஞாபக சக்தியை உருவாக்குகிற ஒரு கவனத்தை கொண்டு வர ஒரு விடயம். ஓடி வாருங்கள்.

0: மகள் ரேவதி வந்துவிட்டார். வணக்கம் மகளே. ரேவதி, வணக்கம் ரேவதி. ரேவதி வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்.
0: வணக்கம் மகளே, வானொலி நிறுத்தி விட்டீர்களா? நல்லது. பேரும் தூங்கி விட்டாரா? அவர் பதவியில போட்டிருக்க தாத்தா, தேங்க்யூ தாத்தான்னு சொல்லி அவர் ஒரு பாடல் போகும்போது ஆடிக்கொண்டிருந்தாரா? ராமனுடைய மகன் அவரும் வந்து இந்த பாட்டு தாத்தாவோட பேசணும் தாங்கன்னு கேட்டு பாடலை கேட்டார் அக்காவோட வந்து. அந்த பின்பு நான் கேட்டேன்னு அவருக்கு கூட அவர் ஆடி ஆடி அந்த பாடல் கேட்டு முடிஞ்சுதான் போனார். அவரை பாடு போகும்போது ஆடிக்கொண்டே கேட்கின்றார். அந்த இசை அவர்களை கவர்ந்திருக்கின்றது. அவர்களுக்கு அதுல என்ன பொருள் புரியாது. அந்த இசை அவர்களை கண்டு அதே போல இவரும் கேட்டு அந்த உஷாராகவன் கேட்டு விட்டு அதே பாணியில தேங்க்யூ தாத்தா அண்டு வாய்ஸ்ல விட்டுருக்காரு. அப்படித்தானே?
1: பாடுவான். அடிச்சு தள்ளுவான்.
0: மழை மழை போய் இந்த பதம் கண்டுபிடிச்சிருக்கலாமா? அந்த இரண்டு எழுத்து பதம்
1: அப்பா ஒரு அப்பா தடை அப்பா. நீங்க வந்து ஒரு ஒரு காரியம் செய்யும் போது, ஒரு வேலை செய்யும் போது அது தடையாப்பா? இரண்டு எழுத்து சொன்னீங்களா?
0: தடை தான். ஆனால் நான் சொன்ன தடை அது அல்ல. தடை ஏற்படும் தான் அப்படி கையில காயம் ஏற்படலாம், சுவையின் ஏற்படும், அப்படி எல்லாம் வர்றான். ஆனா இது ஒரு உடைய பணம் சம்பந்தப்பட்டு அந்த அந்த காரியத்தை செய்ய முடியாமல் ஏற்படுவதற்கு இப்படி நடந்தது, இப்படி ஆயிருக்கின்றது என்று கூறுவார்கள். இரண்டு எழுத்து சேர்ந்ததம்மா. இரண்டு எழுத்துக்களை சொல்லலாம். அது ஒரு வீடு கட்டிக்கொண்டு போக முடியும். அந்த வீட்டை
1: கட்டி
0: குறையா? குறையில அல்ல அம்மா.
1: பற்றாக்குறை. பற்றாக்குறை.
0: அதை எப்படி சொல்லுவீர்கள்? வேறு எப்படி சொல்லுவீர்கள்? அது ஆனா பற்றாக்குறையை நீங்கள் தீர்த்து வைக்கலாம், தீர்க்கலாம் தானே, எடுத்துக்கொண்டு வரலாம் தானே. ஆனா அதை பிறவும் கொஞ்சம் கடினமாக இருக்கின்றது. அதனாலே தொடர்ந்து அதை செய்ய அவன் நிறுத்தி வைத்திருப்பார்கள் சிலர். சில பேர் தொடரவே மாட்டார்கள். முக்கியம் இல்லை, பணத்தை தான் குறையீடு குறித்து சொல்லுகின்றது இந்த இந்த பதம். இரண்டு எழுத்துக்களால் ஆனது. வேற ஒண்ணு கண்டுபிடிக்க சொல்றது, இந்த குடிவாரரை பற்றி நீங்கள் என்ன, குடிவாரன் பேச்சு முடிஞ்சால் போச்சு. இதுக்கு நீங்கள் என்ன
1: கருத்து? அதுதான் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, நாளையில இருந்து குடிக்க மாட்டேன்னு சொல்லுவாரு. அப்புறம் விடிஞ்ச அப்புறம் அவர் பாட்டுக்கு அந்த சொல்ல
0: மறுபடியும் அதே வேலையை. ஓ, அதுதான் அந்த குடிகாரன் பேச்சு முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம் என்று மறுநாள் குடிப்பேன். அந்த அதைத்தான் மறந்து போகிறாரே தவிர, அவர் குடி மது போதையிலே பேசுற பேச்சுக்கள் யாவும் மறந்து போக முடியாது இல்லையா?
1: அதெல்லாம் அப்ப சொல்றது எல்லாம் உண்மைய சொல்றதாதான் சொல்லுவாங்க. அப்போ சில திரைப்படங்கள்ல அந்த மாதிரி அவர் உண்மையை சொல்லுவாரு,
0: என்ன பண்ணேன் கூட இல்லீங்களா? சலனப்படுத்தப்படும். அவர் எது சொல்லுகிறேன் நடக்க எடுத்து காலடி எடுத்து வைப்பதோ தடுமாறி கொண்டு போகும் சரி. ஆனால் அவர் பேசுற பேச்சு ஒரு உண்மை எடுத்து சொல்லணும். அவர் திரும்பி திரும்பி அதைய சொல்லிக் கொண்டிருப்பார். அந்த பேச்சு, அவர் பேசின பேச்சு மக்களுக்கு மனதிலே துன்பத்தையும் சமூகத்தில் விரோதங்களை ஏற்படுத்தும். அது ஒருபோதும் மாறாது. நீங்கள் கூறிய மாதிரி நாளை முதல் குடிக்க மாட்டேன் என்று சொன்ன அந்த பேச்சு மாறி போய்விடும். விடுங்க குடிக்க போயிருவார். பழைய வடிவில் அலமுறை நேரத்தில் இருந்தது. நல்ல கருத்தை கூறுகிறார். நன்றாக சுட்டி காட்டினீர்கள். அதுதான் 199 சரியான கருத்து. அவர் குடிக்க மாட்டேன் என்று சொல்ற அந்த பேச்சு விடிஞ்சா போச்சு தவிர, அவர் பேசிய மற்றபடி குதர்க்கமாக பேசிய பேச்சு, உண்மை பேசுகிறேன் மற்ற புண்படுத்துகிற பேச்சுக்களை ஒன்றுமே அழியாது. சமுதாயத்தின் நிலைத்து நிற்கும். சரி, இந்த வேளையில் நாளைய தினம் என்ன பாடல் மகளை உங்களுக்கு வேண்டும்?
1: நாளைய தினம் நான் யோசனை பண்ணி வந்தேன். அப்ப அந்த பணக்கார பெண், பணக்கார யாரும் இல்லை இங்கே பாடல் வரும்பா. ஆனா படம் சரியா தெரியல. யாரும் இல்லை இங்கே,
0: அது அப்படி ஆரம்பிக்கிறார்.
1: ஆமா,
0: யாரும் இல்லை இங்கே,
1: யாரும் இல்லை இங்கே, சுகம் சுகம் அது வரும் வரும்
0: வரும்
1: ஜெயசித்ரா படம்.
0: ஓ, சுகம் சுகம்
1: அது வரும் வரும்.
0: இன்னொரு பதம் தரையிருக்கின்ற அந்த பதம் வந்து இரண்டு எழுத்து தான் அதுகம், சரியா? அந்த பதம் விவசாயத்தோட சம்பந்தப்பட்டது. வைப்போம் சந்ததியிலும் அது சம்பந்தப்படும், அதாவது இல்ல சந்ததி உருவாகிறது. இந்த பழமொழியை உபயோகித்துக் கொள்வோம். அவரோட பாடல்கள் வருது, விதை புதுது மனதில் உடம்புது விதை பழத்து அப்படியானது அப்படியானது. அது வந்து வருவதற்கான ஒரு பதம் இருக்கின்றது, சரியா? இரண்டு எழுத்துக்களை கொண்டது இந்த பதம் மண்ணுள்ளே சென்ற பின்பும் வரலாம், மண்ணுக்குள்ளே செல்லாமலும் வரலாம். அதை எடுத்து போய் நடுவார்கள். இரண்டு எழுத்துக்களை
1: கொண்டது.
0: சரியான பதம் சொல்வதை கண்டுபிடித்து விட்டீர்கள், வாழ்த்துக்கணுங்க. முளை முளை நான் முதல்ல மூளை என்று ஒன்று கொடுத்திருந்தேன். இப்பொழுது பதவியும் யாரும் கொண்டு வரவில்லை. அடுத்த மதத்தையும் தரவிந்தேன், கேட்டுக்கொண்டு போங்கள். மூன்று எழுத்தை கொண்ட ஒரு பிராணி, அது மிருகம் என்றும் சொல்லலாம், பிராணி என்றும் சொல்லலாம். சிறிய ஒன்று செல்ல பிராணியாகவும் வளர்ப்பார்கள் அதை. இது காட்டிலே வீட்டிலே நாட்டிலே எங்கும் வளரக்கூடிய ஒன்று. மூன்று எழுத்துக்களை கொண்டது கொண்டு வாருங்கள்.
1: தர முடிஞ்சதா?
0: அவ்வளவுதான் தர வரும்.
1: கேட்டிக்கார்
0: எப்படி கண்டுபிடிச்சிருக்க? இப்ப
1: காட்டிலையும் வரும், வீட்டிலையும் வளர்க்கலாம்.
0: மற்றவர்கள் அருந்தா பேப்பர் அவுட் ஆக போயிட்டு சரி. இந்த பதிலையும் கொண்டு வர நாலு எழுத்துக்களை கொண்ட ஒரு பிராணி, நான்கு கால் பால் எல்லாம் இருக்கின்றது, வாய் பல்லு மூக்கு கண் எல்லாம் இருக்கின்றது, சரியா? நான்கு எழுத்துக்களை கொண்டது, காட்டில் வாழ்வது, காட்டில் வாழ்வது, வீடுகளில் வாழாது. தடிதோடு வந்து வந்துவிடும், வீட்டுக்கு வந்துவிடும், ஆனால் அதை கலைத்து அடித்து விடுவார்கள். நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இவருடைய சகோதரர்களும் இருக்கின்றார்கள், இவருக்கு சகோதர உறவுகளும் வேறு உருவத்திலே இருக்கின்றார்கள்.
1: சிரிப்பை
0: அல்ல அல்ல அல்ல அல்ல செல்லாது செல்லாது செல்லாது சிறுத்தை அல்ல. அம்மா நீங்க கண்டுபிடித்து கொண்டு வாருங்க. அப்ப இரண்டு பதம் இருக்கின்றது உங்கள்ட்ட.
1: சரி
0: சரி, கொண்டு வாருங்க. கடிக்காரி வாழ்த்துக்கிழங்களுக்கு எங்க பாரு கொண்டு வாருங்கள். ராமன் கண்டுபிடிச்சிருக்க வேண்டுமே, நீங்கள் அழைத்திருக்கின்றீர்கள். உடைய ஓடி வாருங்கள். ஒருவரும் சொல்லவில்லை, உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது, கொண்டு வாருங்கள். மூன்றாவது நான்காவது பார்த்து உடனே குறிவிட்டார் எங்களுடைய ரேவதி ஸ்பட் வின்னர் கமார்ஸ் என்று கொள்வார்கள். கையோட கமார்ஸ் உடனே உடனே புத்தி எடுத்து விட்டார் ராமன் ஜாவனுடைய. வணக்கம் ராமன், கொண்டு வாருங்கள். ஓடி வாருங்கள். என்ன பதம்?
2: ஐயன் நான்கு பதம் குரங்காயா? குரங்கு
0: இல்லை, செல்லாது செல்லாது செல்லாது. அந்த இரண்டு இடத்து போய் கண்டுபிடித்து விட்டீர்களா? ஒன்று மூளை, ஃபாரூக் சொல்லிவிட மற்றது
2: மற்றொன்று
0: யோசிக்கிறேன். என்ன நீங்கள் ஒரு விடயத்தில் செய்ய வேண்டிய போது பணம் பணம் பெற்றாக்குறை ஏற்பட்டு பணத்துக்கு தடையா இருக்கின்றது, பிற கஷ்டமா இருக்கின்றது. அப்ப அதை எப்படி சொல்லுவீர்கள்? சரி கொண்டு வாருங்கள். முடை நான் உங்களோட கூறிவிட்டேன். அதனால்தான் மூளை உள்ளவர்களை கண்டு முடிஞ்சு கொண்டு பாருங்க, மூடை பண முடை என்னப்பா கட்டிடம் கட்டினா அப்படியே போயிடும். சரியா முடிய பணம் முடியை போட்டு விட தொடர்ந்து இது வியாபாரம் இப்படி வந்து போயிருக்கின்றது. தெரியாதா செஞ்சு கொண்டு வரைக்கும் நஷ்டங்கள் வந்தது, அதனால முடை ஏற்பட்டு விட்டது. முடை முடையை பண்ணு, முடை என்பது சரியான பதம். கட்டிக்காரன் உங்களுக்கு ஒரு புள்ளி சேர்க்கிறது, நீங்க இரண்டு புள்ளி ரேவதி எந்த ஸ்போர்ட் கையோட கம்மாறுத்து ரெண்டு புள்ளி அடிச்சு நோடிட்டான் ரேவதி முடை. சரி, அந்த நான்கு எழுத்து சொல்லை கண்டுபிடித்துக் கொண்டு பாருங்கள். நான்கு எழுத்து
3: அல்ல,
0: செல்லாது செல்லாது செல்லாது சின்ன மூடுதல் வருமா
3: வேண்டாம்.
0: கடிக்காரர்கள் மூடசாலிகள் இருக்கின்றார்கள், புத்திசாலிகள் முடை இல்லாமல் வந்து தடை இல்லாமல் வந்து குறை செல்கின்றார்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். சரி, அடுத்த பதத்தை கொடுக்க இருக்கின்றேன். இப்ப ஒரு பதம் நான்கு எழுத்து பதம் இருக்கின்றது, அடுத்த மூன்று எழுத்து பதம் இந்த நான்கு எழுத்தோட சம்பந்தப்பட்டவராக வரும். எங்களை கொண்டு வாருங்கள், மூன்று எழுத்தை கொண்டவர் அந்த நான்கு எழுத்து மேற்கூர்ந்த நான்கு எழுத்துக்கு எப்படி இருப்பாரோ அதே போல இருக்கின்றார். இவர் மூன்று எழுத்தை கொண்டவர், அதே குடும்பத்தை சேர்ந்தவர் தான். கொண்டு வாருங்கள், இப்பொழுது கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு இந்த இந்த பதத்துக்குரியதை. சிறுவர் பூங்காவில் என்னுடைய அன்பு பேச்சு வந்து விடுகதையிலே கேட்டவர் என்னிடத்தில். சரியா, எங்க இப்போது பிடித்துக் கொண்டு ஓடி வாருங்கள். எங்களை அன்பு பேச்சு சஞ்சனாதிரி இப்படி விடுதலையாக கூறுகின்றவர். கொண்டு ஓடி வாருங்கள், கடிகாரர் என்ன ஓடி வர வேண்டும். மாத்தி யோசிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும், நன்றாக யோசிக்க வேண்டும்.

0: ராமன் கொண்டு வந்து விட்டார் அந்த பழத்தை. கெட்டிக்காரன் ராமன் கொண்டு வாருங்கள்.
1: முதலையா
0: மூன்று எழுத்து முதலை சரியான பதத்தை கொண்டு வந்திருக்கு. நான்கு எழுத்தை கொண்டு வரவில்லையே. மூன்று எழுத்து முதலை என்பது சரியான பதில். உங்கள் முதல் தான் இந்த பேச்சு
1: தான்
0: மற்ற மூன்று எழுத்து குறிப்பிட்டு சரிதானே. நான்கு எழுத்தை
1: நான்கு எழுத்து யானை ரெண்டு எழுத்து
0: தருமாற்றம் வேண்டாம். தாராளமாக சிந்தித்து கொண்டு வாருங்கள். கிரெடிட் காரன் எங்க கொண்டு வாருங்கள். எங்க ரேவதி கொண்டு வரவில்லை அம்மா. சியாமலா நின்று விட்டீர்களா? பதம் கொண்டு வரவில்லை. மஞ்சுளாவன் நிறையவில்லை. தூக்கத்துக்கு சென்றிருக்கலாம், காரியமில்லை. எங்கே கொண்டு வாருங்கள். இது மங்கள தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை. கதம்பத்திலே நாங்கள் சொத்து இடலே கண்டுபிடி ஓடு சேர்த்து யார் சொல்வது என்று எதிர்பார்த்து

ஃபாரூக்கும் ரேவதியும் சமமாக இருக்கின்றீர்கள். யார் வந்து ஒரு பதில் கூறுவீர்கள், அவர்கள் வெற்றியாளராக வர சந்தர்ப்பம் இருக்கின்றது. ராமன் நீங்கள் என்று கூறினால் சம பங்காக வருவீர்கள்.

0: ராமன் கண்டுபிடித்து கொண்டு வருகின்றார். ராமன் கண்டுபிடித்து கொண்டு வருகிறார். கொண்டு வாருங்கள் ராமன்.
1: ஐயா சிறுத்தை, சிறுத்தை.
0: அப்படியா?
1: நினைக்கிறேன்
0: சருவரை இல்லை ஐயா, அது செல்லாது செல்லாது.
1: சரியா சரியா
0: சரி சரி. இன்னொரு தரவு கொடுக்கின்றேன். அந்த பிராணி அந்த மிருகம் நாலு கால் வாழ இல்லாத, இது புற்றிலும் வாழும் வெளியிலும் வாழும், சரியா? நீங்கள் முயற்சி என்னவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர். பாரோக் கொண்டு வர போகின்றார்கள், நோடி வாருங்கள் பாரோக். கட்டிக்கார நோடி வாருங்கள். நீங்கள் வந்துவிட்டால் நீங்கள் தான் முதலாவது ஆள். ரேவதி வந்தால் நீங்கள் சமபங்கிலே வருவீர்கள். ராமன் கொண்டு வந்தால் முதலாவது ஆளாக வருவீர்கள். அனைவர் வரவில்லை, தூங்குகிறார்கள் போலும். பகலில வந்து தூங்குகிற விடுமுறை நேரம் தானே. இப்போ வீட்டிலிருந்து ஓய்வெடுத்து தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். சரி, இன்னொரு பதம் கொடுக்க, நாலு எழுத்து பாவத்தோடு இருக்கின்றீர்கள். இன்னொரு மூன்று எழுத்து பாவம் கொடுக்கின்றேன். இதுவும் ஒரு பிராணி, வீட்டிலே வாழ்வது. கொண்டு வாருங்கள். மூன்று எழுத்தை கொண்டது, வீட்டில் வாழும். இது நிறங்கள் மாறி மாறி இரண்டு மூன்று நிறத்திலே இருக்கின்றது. பாரு கொண்டு வந்துட்டார். வணக்கம் பாரு. வாழ்த்துக்கள். வெற்றி வீரன் ஐயா, மூளை இருக்கிறது உண்மைதான். உங்களுக்கு மூளை இருக்கத்தான் உடம்பு. சரி, அடுத்த பதம் தந்து விட்டீர்கள். உடம்பு கொண்டு வந்து தந்து விட்டீர்கள். ராமன் எங்கே மாறி யோசிச்சு விட்டார். முதலில் தந்தவர் அதே குடும்பம் என்று கூறுகிறேன். சரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரேவதி வருகின்றார், அவர் எடுத்துவிட்டு உங்களுக்கு பதம் தருகின்ற. நன்றி, வணக்கம். வணக்கம் ரேவதி. எறும்பு அல்ல பதில் பிழை. இங்கே மற்ற பகுதியில் வந்துவிட்டது. மூன்று எழுத்து என்று கூறுகிறோம், முதலை நான்கு எழுத்து உடும்பு என்று கூறிவிட்டார்கள். இப்பொழுது கூறியது மூன்று எழுத்தை கொண்டது, வீட்டிலேயே வாழும் பிராணி என்று. கொண்டு வாருங்கள்.
2: வீட்டிலே
0: வாழும் பிராணியாம். அநேகமான மூன்று எழுத்து, இரண்டு மூன்று கல நிறத்திலே இருக்கும். புள்ளி புள்ளியா இருக்கும், கருப்பா இருக்கும், வெள்ளியா இருக்கும். நாலு கால், வாய், வால், கால், கண், காது. என்ன காது இருக்கிறது? எல்லாம் இருக்கின்றது. காது வந்து கேள்வி அடையாளமே இருக்கின்றது எனக்கு. கண் இருக்கின்றது, சரியா?
2: பாம்பா
0: பாம்பு காது இல்லையா? கண் கச்சவியம்
2: எதுக்கப்பா? புற்றுல இருக்கும். நீங்க புற்றுல இருக்கும், நிலத்திலே இருக்கும்.
0: அதுவும் ஒரு அதையும் ஒன்றுதான். அது புற்றுநோய் நிலையத்தில் இருப்பதுதான் உடம்பு. அது கூறிவிட்டார் உடம்பு. இப்ப வந்தது மூன்று எழுத்தை கொண்டது, வீட்டிலே வாழும். வீட்டிலே வாழ்ந்தது நல்ல வித்தியாசம் என்றதே காணப்படும். வாய் இருக்கு, நாக்கு இருக்கு, மூக்கு இருக்கு, வால் இருக்கு, கால் இருக்கு, எல்லாம் இருக்கு.
2: எரிதா? எரிதா?
0: எரிது அல்ல அம்மா.
2: சரி,
0: பிராணி அம்மா, எனது மிருகம் அல்லம்மா. சரி,
2: இது பிராணி.
0: கொண்டு வந்து விட்டார் ராமன், கொண்டு வந்து விட்டார். வணக்கம், வணக்கம் ராமன்.
1: ஐயா மூன்றெழுத்து பிராணி சொல்லிட்டாங்களா? ஐயா
0: மூன்றெழுத்து தானே முதல்ல நீங்கள் தானே கூறுவீர்கள். இரண்டாவது மூன்றெழுத்து இன்னும் கூறவில்லை.
1: இரண்டாவது மூன்றெழுத்து சேவல். ஐயா சேவல்
0: அது ஒரு பிராணியா? பறவை அல்லவா? அதுக்கு நாலு காலம். மூன்று பதத்தை சந்தினா சிறுவிடு. சரி, நல்லது ஐயா. பாருங்க,
1: மூன்றுனா பள்ளி.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அதெல்லாம் குடும்பத்து முதலை உடும்பு பள்ளி எல்லாம். இந்த பதம் பலமுறை மகள் கூறுங்க, பேச்சிய கூறுங்க. மூன்று சகோதரர்கள், ஒன்று காட்டிலே, ஒன்று வீட்டிலே, ஒன்று ஆத்திலே இருக்கிறீங்களே, சரியா? காட்டிலே, வீட்டிலே, ஆத்திலே இருக்க. பள்ளி கட்டிக்காரன், கட்டிக்காரன். நீங்களும் ரெண்டு புள்ளி கட்டிருக்கின்றீர்கள் இப்பொழுது. சரி, இப்ப நான்காவது பதம் தந்தேன் என்று தருகிறீர்கள். எல்லா பதவும் கூறுவிட்டீர்கள். நீங்கள் கூறுவீர்கள். விட்டு சென்றீர்கள், இப்பொழுது ஒரு பாவம் தர இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது வந்து மூன்று எழுத்துக்களை கொண்டது கடல் வாழ் பிராணி, கடலிலே வாழுகின்றது. ஆனால் இதன் பெயரை பெண்களுக்கு ஒரு உறுப்புக்கு ஒப்பிடுவார்கள். கண்டுபிடிக்கலாம், உடனே கண்டுபிடிக்கலாம் உங்களை இந்த தரவை கொண்டு. இது கடலிலே வாழும் ஒரு உயிரினம், அந்த உயிரினத்தை பெண்களின் கண்களுக்கு ஒப்பிடுவார்கள். அந்த உயிரினத்திலே விசேஷமாக இந்த இனத்தை ஒப்பிடுவார்கள். கடலிலே பல பிராணிகள் வாழ்கின்றது, உயிரினங்கள் வாழ்கின்றது, அதில் ஒரு உயிரினம் பெண்களின் கண்களுக்கு இலக்கியங்களிலே கூறப்பட்டிருக்கின்றது, நாங்களும் கூறுகின்றோம். இதோட இன்னும் ஒரு இதை பெண் குழந்தைகள் பெயராகவும் சூட்டுவார்கள். இப்பொழுது இன்னும் இலகுவாக்கி இருக்கின்றன. மூன்று எழுத்துக்களை கொண்டது எங்கே கொண்டு ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 தமிழ் சேவையில் யார் கண்டுபிடிக்கப் போகின்றீர்கள்? கண்டுபிடி, கண்டுபிடி, ஓடி வாருங்கள்.

0: வணக்கம் ராமன், கொண்டு வாருங்கள்.
1: மூன்று எழுத்து கயல். கயல்
0: வாழ்த்துக்கள், வென்று விட்டீர்கள். நீங்களும் இப்பொழுது சமபண்டா வந்திருக்கின்றீர்கள். கயல், கயல் என்பதை மக்களுக்கு, பெண்களின் கண்களுக்கு கயல், கயல் விழி என்று வைத்தால் அது இன்னும் கயல் போன்ற ஒளி, கயல் மீனை போன்றிருக்குமாம். அதனால கயல் என்ற அந்த மீன், கயல் என்பது மீன், அது மிகவும் விசேஷமான, அந்த மீன்களுக்குள்ளேயும் விசேஷமான மீன், நல்ல சுவையானது. அந்த கடலுக்குள்ளே உள்ள கடல் வாழ் பிராணிகளுக்கு மிகவும் சிறப்பான ஒரு மீன் அந்த
1: மீன்.
0: வாழ்த்துக்கள் ராமன், வாழ்த்துக்கள். ரேவதி கொண்டு வருகிறா, கேட்டு. வணக்கம் ரேவதி.
2: கயல், கயல்
0: வாழ்த்துக்கள். ராமன் முதலியது வந்து புள்ளியை பெற்றார். நீங்கள் இப்பொழுது வந்து வாழ்த்துறை பெறுகின்றீர்கள்.
2: அப்படியா? அடிச்சுமே வந்துட்டா
0: உங்களுக்கு முந்தி அடித்து விட்டார். அவர் வாழ்த்துக்கள். அந்த பதம் வந்து விட்டது. இப்பொழுது இன்னொரு பதம் தருகிறேன், கேட்டுக்கொண்டு போங்கள். ஆறு எழுத்துக்களை கொண்டது. ஆறு எழுத்துக்களை கொண்டது. இது ஆண்கள் அணியும் ஆடைகளுள் ஒன்று. சரியா? இது ஆடைகளும் உண்டு. ஆண்கள் அணியும் அணியும் ஆடைகளும் உண்டு. பெண்களும் இதை அணிவார்கள். அவர்களுக்கு அந்த பெயர் அல்ல. இது ஆண்கள் அணிவதற்கு இருக்கின்றது. ஆறு எழுத்துக்களை கொண்டது. கொண்டு வருவாருங்கள். ஓடுவாருங்கள். உடனே கூறுவீர்களா? ராஜ்குமார் அழைத்திருங்க. ஓடுவாருங்கள். ராஜ்குமார் என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்? ராஜ்குமார் அழைத்திருக்கின்றீர்கள். ஒரு நிமிடங்களுக்கு முன்பு

0: ஃபாரூக் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ஃபாரூக், கொண்டு வாருங்கள்.
1: பட்டு வேட்டி அப்பா,
0: பட்டு வேட்டி செல்லாதே செல்லாதே செல்லாது பட்டு வேட்டி
1: ரெண்டு.
0: இது ஒன்றுதா இரண்டாவது சம்பந்தப்படும் ஒன்று ஒரு அங்கே நிற்கிறீர்கள், அதுக்கேதான் நிற்கிறீர்கள். மாத்தி யோசித்துக் கொண்டு வாருங்கள். அதோடு சம்பந்தப்பட்டதுதான் வாழ்த்துக்கள். எங்கே ராமன் கொண்டு வந்து விட்டார், கொண்டு வாருங்கள் ராமன்.
2: ஐயா மல்லு வேட்டி,
0: அதுதானே அன்றைக்கு சொல்லு இல்லை என்று கூறி மல்லு வேட்டி அல்ல அல்ல செல்லாது செல்லாது செல்ல. அங்கேயே நிற்கிறீர்கள், அங்கேயே நிற்கிறீர்கள்.
2: பட்டு வேட்டி ஐயா,
0: அதுதானே அவர் கூறினார் இப்ப பட்டு வேட்டி. மாத்தி யோசித்துக் கொண்டு வாருங்கள். ஆண்கள் அணிவது அந்த வேளையில் அணிவதுதான், அந்த வேளையில் அணிவதுதான். அது அந்த திருமண வடிவங்களுக்கு அழகா அப்படி வரைந்து கொண்டிருப்பார்கள். அது அதை இப்படி கூறுவார்கள். கொண்டு வாருங்கள், ராஜ்குமார் ஓடி வாருங்கள்.

0: தங்கை கண்ணனை தூங்கிட்டாரா சிவகுமார் தூங்கிட்டாரு, கண்ணனுக்கு இது தெரியாது. அவர் ஊகிப்பதுதான் ஒரே ஒரு தடவை அதை உபயோகித்திருக்கின்றார் என்று நான் ஊகிக்கின்றேன். கண்ணன் இது அணிவதில்லை என்று எண்ணுகிறேன். அதேவேளை ஒரே ஒரு தடவை நீங்கள் அணிந்திருக்கின்றீர்கள் என்றும் நான் ஊகிக்கின்றேன்.
1: சுடும் சூரியலை அடியாத்திரிய
0: கொண்டு வாருங்கள் ராமன்.
2: ஐயா சரிகை வெட்டி,
0: சரிகை வெட்டி அல்ல அல்ல, செல்லாது செல்லாது மாத்தி அதுக்கே நிற்கிறீர்கள், அங்கே நிற்கிறீர்கள், விடயம் அங்கேயே நிற்கின்றது. இப்ப குருமி கண்ணன் வரவில்லை, ஆனால் தூங்கிவிட்டாரு செஞ்சாரு, ஆனால் அவர் வந்து உபயோகிக்கவில்லை, ஒரு தடவை உபயோகித்திருக்கலாம் என்று எண்ணுகிறேன். பல ஆசிரியர்களிடம் காணலாம், முதலியார் கடம் காணலாம், பண்ணையார் கடம் காணலாம், அப்படியா
2: சொல்லி கதர் வேட்டி.
0: கதர் என்றாலே வேட்டிதானே ஐயா? அப்படி இல்லை, அங்கேதான் நீங்க சரியா இருக்க யார் கூறுகளோ அவர்கள் வெற்றி வைப்பார்கள், வெற்றியாளர்கள் அவர்வார்கள். மீண்டும் எங்களுடைய அன்பு நீங்கள் ராஜ்குமார் அழைத்திருக்கின்றீர்கள், ஓடி வாருங்கள். எந்த ரேவதி ஓடி வாருங்கள். கண்ணன், செல்வகுமார், பிரகாஷ் மற்றவர்கள் தூங்கிவிட்டார்கள் எனக்கு தெரிகின்றது. இவர்கள் ஓடி வரலாம், வந்து கூறலாம், ஆனால் எப்பொழுதும் அணிய மாட்டார்கள். அதை எப்பொழுதும் அணிய மாட்டார்கள். எங்கே கொண்டு வாருங்க, அது ஒரு மரியாதை, அப்படி போடுவதனால் ஒரு அந்தஸ்து கிடைக்கும். இது அன்றும் வந்தது ஒரு தடவை. மீண்டும் ராமன் வந்து விட்டார், கொண்டு வாருங்கள் ராமன். ராமன்
2: ஐயா
0: கூறுங்க.
2: வேட்டி துண்டாயா? வேட்டி துண்டு
0: அங்கேதான், அங்கே இருக்கிறீங்க. நீங்க உங்களை திருமணம் துண்டு அழகாக அணிந்திருந்திருக்கீங்க, சரியா? எங்களை காரியங்களுக்கெல்லாம் அதை அணிவீர்கள் ஐயா, சரியா?
2: மத்தியா
0: சொல்லுங்க. கூறுவார்கள் அணி

0: அன்பு முகன் தூக்கத்தால் எழுந்து ஓடி வருகின்றார். போட்டியிலே பங்கு பெற்ற ஞானசேகரன் வணக்கம்.
1: வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா.
0: நல்ல தூக்கம் இரண்டு நாள்
1: இல்லையா?
0: அது எல்லாம் அவ்வளவு தூரம் உடம்புல வசதி இருக்கின்றது. காலம் முழுவதும் ஏழு நாளும் ஒரு யாரு உலகம் வேலை செய்யற உடம்புகளுக்கு இவ்வளவு ஆறுதல் தேவைப்படுறதை பார்த்திருக்கலாம். எங்களோட உடம்பு நீ பிளாஸ்டிக்காலோ இல்ல இரும்பினாலோ செய்ததில்லை தானே? நரம்பு, எலும்பு, தசம், சவ்வு இதால் தான் ஆக்கப்பட்டது. அது ஈஞ்சி கொடுத்து இசைந்து கொடுத்து எங்களுக்கு எல்லாம் எவ்வளவோ தேவைப்பாடு செய்கின்றது. அது வீட்டிலே இருந்தால் அது இசை வேண்டும் இல்லாதவிட்டால் அசதி கூடுதலாக தூக்கம். ஆனால் தூக்கத்திலே உடலுக்கு பலம் கிடைக்கிறது. அங்கே கண்டுபிடிச்சீர்கள்
1: அப்பா? சருகை வேஷ்டி அப்பா.
0: சருகை வேட்டி செல்லாது மகனே, செல்லாது.
1: சரியப்பா, வருகிறேன்.
0: இது வந்து நீங்களும் வாழ்க்கையை அது அணிந்திருக்கின்றீர்கள். இப்படி நீங்களும் அணிந்திருக்கின்றீர்கள், இப்படியும் அணிவீர்கள். நல்ல மங்களகரமான வேலையிலே அணிவீர்கள்.
1: சரியப்பா,
0: சரியா? அது இப்படி சொல்ல இப்படித்தான் அதை அணிவார்கள். இப்படித்தான் இப்ப நீங்கள் அதை நீங்கள் சலவை கூடத்திலே கொண்டு கொடுத்தால் கூட அவர்கள் இப்படி ஏற்றான் அதை செய்து தருவார்கள். உங்களுக்கு இப்படி செய்வார்கள், நீங்கள் அப்படியே போடுவீர்கள் அந்த ஆடையை. பாடல் நீங்கள் கொண்டு வந்தீர்களா, மறுபடியும் வருகின்றீர்களா?
1: வருகிறேன்.
0: பாருங்க, பாருங்க, மீண்டும் பாருங்க, ஓடி வாருங்க.
1: சரியப்பா,
0: ஓடி வாருங்க.

0: இன்னொரு பதம் சுலபமான பதம் என்று தருகின்றேன். இரும்பினால் ஆனது, ஆனால் இரண்டு இரண்டு இரும்பு ஒன்று சேரும் ஆனால் சேராது. இரண்டு இரும்பு ஒன்றாக இயங்கும் ஆனால் ஒன்றோடு ஒன்று சேராது. இரும்பினால் ஆனது ஆறு எழுத்துக்களை கொண்டது. இரும்பினால் ஆன இரண்டு ஒன்றாக பயணிக்கும் ஆனால் ஒன்று சேராது. பெண்ணை கொண்டு வாருங்கள், ஒன்று சேர முடியாது. ஆறு எழுத்துக்களை கொண்டது, அதையும் கொண்டு வாருங்கள். ஓடி வாருங்கள், கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். கொண்டு வாருங்கள் ஞானதேவன்.
1: தண்டவாளம்
0: கட்டிக்காரன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தண்டவாளம் என்று குறிப்பிட்டீர்கள், ஆனால் முதலாரணத்தை உங்களிடம் இருக்கின்றதே கூறவில்லை. என்னும்
1: கொஞ்சம் தூக்க கலையிட்டு
0: பாடல் ஞாபகம் வந்து விடுறா?
1: இல்லப்பா, அந்த வரப்பா வரப்பா வச்சு வந்துடுறா.
0: கட்டிக்காரன் தண்டவாளம் என்று கண்டுபிடித்து விட்டீர்கள். இன்னொரு பதம் தரவில்லை. முதலாவது பதத்தோட இன்னொரு பதம் தருகின்றேன். நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு குஷியான, மிக உல்லாசமான ஒரு விளையாட்டு. அது உடற்பயிற்சிக்கும் என்று கூறவில்லை, உடலுக்கும். ஆனால் அதை எல்லோரும் செய்ய மாட்டார்கள். பயந்தவர்களும் இருக்கின்றார்கள், சிறந்தவர்களும் இருக்கின்றார்கள். அதை செய்வதற்கு பயப்படுபவர்களும் இருக்கின்றார்கள். அது என்ன விளையாட்டு? ராஜ்குமார் வந்துவிட்டார். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் இரண்டாவது புள்ளியில் நீச்சல் நீச்சல் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் ராஜ்குமார் அவர்கள் கெட்டிக்காரன்
1: ஸ்போர்ட்
0: அடிச்சு விட்டார். வாழ்த்துக்கள். அங்கே ராஜ்குமார் கொண்டு வாருங்க. வணக்கம் ராஜ்குமார்.
2: ஐயா வணக்கம் வணக்கம். இரும்பு பாதை,
0: இரும்பு பாதை சரியானதுதான். ஆனால் என்னோட இரும்பு பாதை தண்டவாளம். சரியாக ஞானதேவன் புள்ளியை பெற்றால் நீங்கள் வாழ்த்தினை பெறுகின்றீர்கள். ராஜ்குமார்
2: நன்றி.
0: சரி, அது இரும்பு பாறை, இரும்பு பாறை தண்டவாளம் என்று கூறுவார்கள் இல்லையா? நன்றி நன்றி ஐயா. மீண்டும் பாருங்கள். அடுத்த பதத்தை நான் குறிப்பிட்டார், நான்கு எழுத்தில் ஒரு பதம் அதையும் குறிப்பிட்டார். இப்பொழுது உங்களுக்கு ஒரு பதம் தரப்போகின்றேன். அந்த பதத்தை கொண்டு அந்த பதம் வந்து அந்த ஏழு எழுத்துக்கள், ஆறு எழுத்துக்களை கொண்டு ஆண்களின் உடை. அதுவே இப்படி அணிவார்கள், அணியும் போது இதற்கு இப்படி பெயர். எப்படி அழைப்பா? நீங்களும் செய்திருக்கீங்க. நீங்களும் ஒரு தடவையாவது அணிந்திருப்பீர்கள். அது மங்களகர காரியத்திலே பாதிப்பார்கள். கோமல்
2: கலப்பாகை.
0: அல்ல அல்ல, செல்லாது செல்லாது. மீண்டும் யோசித்துக் கொண்டு அங்கேதான் நிற்கிறீர்கள். அங்கேதான் நிற்கிறீர்கள். அந்த இடத்திலே நிற்கிறீர்கள். மாத்தி பேரன் கோரு என்ன உண்டு. வாழ்த்துக்கள் ராஜ்குமார். மஞ்சுளா வந்துவிட்டா. வணக்கம் மஞ்சுளா.
3: வணக்கம் பா, நிலமா இருக்கீங்களா?
0: நல்ல மாதிரி இருக்கின்றனமா? தூக்கத்தை போகவில்லையா? தூங்கி இருந்து விட்டீர்களா?
3: வீட்டு
0: போய் அவ்வளவு தேவையா? என்ன பத்திரம் மணிக்கு முடிச்சு வந்து இப்பொழுது ஆயத்தமா இருக்கு.
3: நேரத்துல போறதுக்கு
0: இந்த திருவாளர் முத்துக்குமார் சாமி அவர்கள் வந்து பாடல் கேட்டிருந்தார்கள், கேட்டு மகிழ்ந்தார்களா என்ன கூறினார்கள்?
3: இல்லப்பா, நீங்க பேசும்போது வந்தார்னா இப்ப கேட்கலாமா பாட்டுன்றாரு, அவ்வளவுதான் அவர் ஞாபகம்.
0: இல்ல, அவர் அவர் இருந்தா தான், அவருக்கு வசதி இருந்தா தானே வருவார்.
3: நீங்க பேசிருக்கும் போது பல்ல இருந்து வருவாரு. அது என்னைக்கு வந்தாலும் நீங்க பேசிருக்கும் போது வந்தா இப்ப கேக்கட்டுமா பாட்டு
0: அப்படின்னு
3: கரெக்ட்.
0: சரி,
3: வந்த உடனே
0: என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்? இப்ப என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்?
3: தண்டவாளம்.
0: தண்டவாளம் குறிப்பிட்டார் ஞானசேகரன். மற்றது
3: நான் அதைத்தான் நினைச்சேன்பா.
0: தண்டவாளம் சரியான பதில். உங்களுக்கு வாழ்த்துக்கள். மேலும் இன்னொரு பதம் இருக்கின்றதம்மா. ஆண்கள் அணியும் ஆடைகளுள் ஒன்று மங்களகரமான வேளையிலே இப்படி அணிவார்கள், இதற்கு இப்படி சொல்லுவார்கள். ஆறு எழுத்துக்களை கொண்டது. அவர் அணியும் பொழுது இப்படித்தான் அணிவார்கள், இதுக்கு இப்படி பெயர் உண்டு. மங்களகரமான காரியங்களிலே அதை அணிந்திருப்பார்கள். இதை சில உத்தியோகத்திலும் தான் என்னமா
3: வேட்டி சட்டை அணிவாங்க,
0: அது அணிவார்கள், இதையும் அணிவார்கள். இதே எப்படி கூறுவது? ஏழு ஆறு எழுத்துக்களால் கொண்டது. என்ன பாடல் அம்மா நாளைய தினம் உங்களுக்கு விடுமுறை விருப்பத்தில் கேட்க போகிறீர்கள்?
3: ஜாதி மல்லி பாப்படம். அழைத்தால் வருவாள் சிவரஞ்சனி.
0: ஓ, அழைத்தால் வந்து விடுவாளா சிவரஞ்சனி?
3: அழைத்தால்
0: வருவாள் சிவரஞ்சினி, சிவரஞ்சினி வருவாள் சிவரஞ்சினி. சரி, அழைத்து பார்ப்போம், சிவரஞ்சினி வருகின்றாளான்னு கேட்போம் இல்லையா? நல்லதான் மாத்தி யோசித்துக் கொண்டு ஒரு காரணம் மீண்டும் பதங்கள் தர இருக்கின்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி அம்மா, நன்றி. அடுத்த பதம் எதுவென்றால், இன்னும் இந்த ஆறெழுத்து பதம் வரவில்லை, அடுத்த பதம் வர இருக்கின்றது. இது அநேகமாக வீடுகள், எல்லா வீடுகளிலும் இருக்க வேண்டிய ஒரு பொருள், ஒரு ஒரு ஒரு பாத்திரமாக இருக்கும். இதை உபயோகிப்பார்கள். இந்த சரியான சொற்கள் இதை நாங்கள் உபயோகித்தால் எத்தனை எழுத்துக்கள் வரும் என்றால் எட்டு பதம், எட்டு எழுத்து வரும். எட்டு எழுத்துக்களை கொண்டது எல்லா வீடுகளிலும் இருக்கு. எங்கே இருக்கும் என்று உடனே கண்டுபிடித்து விட்டு விடுவீர்கள் நான் கூற மாட்டேன். இது அநேகமாக பெண்களோடு சம்பந்தப்பட்டது. பெண்கள் உபயோகிப்பதல்ல, தனக்கு சொந்தமாக உபயோகித்தல, வீட்டில் உள்ள காரியங்களை செய்யும்போது இதை வைத்து உபயோகிப்பார்கள். மேலும் கூறினால் கண்டுபிடித்து விட்டுவீர்கள். எட்டு பழங்களை கொண்டது, எட்டு எழுத்துக்களை கொண்டது, வீட்டிலே இருக்கின்றது, அந்த வீடுகளில் இருக்கின்றது. சரி, ஒரு இன்னொரு இலகு ஆக்கி விடுகிறேன். சமையலுக்கு உதவுவது, அதான் பெண்களோடு சம்பந்தப்பட்ட சொன்னேன். சமையலுக்கு உதவுவது எங்கேயே கொண்டு ஓடி வாருங்கள். இரண்டு பதங்கள் ஆறுலையும் எட்டுலையும் இருக்கிறதா, கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வர வேண்டும். இப்பொழுது வெற்றியாளர்களாக வருவதற்கு யாரையும் கூற முடியாமல் இருக்கின்றது. இந்த போட்டியில் இருக்கின்றீர்கள், பலமான போட்டி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சில நிமிடங்களில் முடியவும் இருக்கின்றது. ஓடிவார்கள்.

0: வணக்கம் ராஜ்குமார், கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம் ராஜ்குமார் தான்.
0: ஆமா, கொண்டு வாரு.
1: ரெண்டாவது கேட்டது அஞ்சலிப்பட்டி. அஞ்சலிப்பட்டி.
0: வாழ்த்துக்கள் ராஜ்குமார், வாழ்த்துக்கள். சிறப்பான பதிலை தந்திருக்கிறீர்கள். அஞ்சரைப்பட்டி, அஞ்சரைப்பட்டி கட்டிக்காரன். அப்ப இன்னும் ஒரு அந்த ராமன் கொண்டு வாழ்த்துக்கள் நன்றி. நான் மீண்டும் தரவேண்டும் என்பதும் சென்று பாருங்கள். எங்களை ராமன் கொண்டு வாருங்கள்.
2: ஐயா, இடியப்ப உரல். ஐயா, இடியப்ப உரல்.
0: அஞ்சரைப்பட்டி என்பது சரியான பதில். ராஜ்குமார் இடியாப்ப உரல்ல அஞ்சரைப்பட்டி என்பதை அவர் கூறிவிட்டார். சரி, அடுத்த ஒரு பதம் தரப்பு உண்டு. மூன்று எழுத்துக்களாலான பதம். மூன்று எழுத்துக்களாலான பதம். அந்த பொருள் இல்லாத வீடே இல்லை. அந்த பொருள் இல்லாத இடமே இல்லை. மூன்று எழுத்துக்களால் ஆனது. இது இல்லை என்றால் வாழ்க்கையில் சுவை இருக்காது. சுவை இருக்காது இது இல்லை என்றால். ஆனால் இது கூடினால் நோய் ஏற்படும். இந்த பொருள் கூடினால் நோய் ஏற்படும். மூன்று எழுத்துக்களால் ஆனது. எல்லா வீடுகளிலும் இருக்கின்றது. எங்கள் உடம்புல இருந்தும் இந்த இது இருக்கின்றது. எங்கள் உடம்பிலேயும் இருக்கின்ற பொருட்களே உண்டாக இருக்கின்றது. நான்கு கொண்டு வாருங்கள். என்ன பதில், என்ன பதில்?
1: உப்பு.
0: வாழ்த்துக்கள். பொட்டிலே அடிச்சு விட்டார் ஞானதேவரும். உப்பு. உப்பு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். புள்ளியை
1: பாடல்
0: பாடலாம் கூடுங்கள்.
1: என்னைக்கு படத்துல இருந்து புதிய பூவிது பூத்தது.
0: ஓ, புதிய பூவிது பூத்தது. நல்ல பாடல். சரி, தமிழ் பாரூக் கொண்டு வர அவர் அஞ்சிருக்கின்றேன். வணக்கம் பாரூக்.
3: உப்பு உப்பு
0: உப்பு உப்பு மீண்டும் உப்பு சொல்றீங்க. உப்பு உப்பப்பா உப்பு இது சரி. உப்பு என்ற பதிலை நான்கு நந்து புள்ளியை பெற்றுக் கொண்டாடுறீங்க. அடுத்த பதில் வேற இருக்கின்றார். இன்னும் அந்த ஆறு எழுத்து சொல்லு கண்டுபிடிக்கப்படவில்லை. ராஜ்குமார் வருகின்றார். வேற ராஜ்குமார்.
1: வணக்கம். உப்பு.
0: உப்பு சரியான பதில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஞானதேவன் கூறிவிட்டார் முதலிலே. புள்ளி அவருக்கு வாழ்த்துக்கள். நன்றி. புள்ளி அவருக்கு வாழ்த்துக்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, அடுத்தது மஞ்சளா கொண்டு வாருங்க. ஒரு வருங்க மஞ்சளா.
4: அப்பா உப்பு.
0: உப்பு வாழ்த்துக்கள் மஞ்சளா. ஆனால் முதல்ல ஞானதேவன் கூறிவிட்டார், பாரூக் கூறிவிட்டார், ராஜ்குமார் கூறித்தான் நீங்கள் கூறுவீர்கள். இந்த உப்பு லேட்டா போச்சு.
4: கூடுதான் போட்டேன்.
0: அதுக்குள்ள அவர் கேட்டுக்கொண்டே இருந்து அடிச்சு விட்டார் ஞானதேவரம். வாழ்த்துக்கலாமா? அடுத்த பழத்துக்கு அடுத்த பழத்துக்கு போ. அடுத்த பழம் வந்து உப்பு குறைவிட்டீர்கள். இது வந்து ஒரு மரத்திலே உள்ளது. எங்கள் வீடுகளிலும் இருக்கின்றது. தெருவீதியிலும் நாங்கள் அதை பெற்றுக் கொள்ளலாம். தாகத்துக்கு உகந்தது எதுவாக இருக்கும்? நான்கு எழுத்துக்களை கொண்டது. நான்கு எழுத்துக்களை கொண்டது. கொண்டு வாருங்கள். ஓடி வாருங்கள். பாரூக் ஓடி வாருங்கள்.

0: ஞானதேவரும் கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம்ப்பா. இளநீர்
0: வாழ்த்துக்கள். இளநீர், இளநீர் என்பது சரியான பதில். இளநீர்
1: நன்றியப்பா.
0: கரண்டு இருக்கின்றது, தண்ணீர் இருக்கின்றது, இப்படி எல்லாம் இன்னும் பெற்றுக் கொள்ளுதான் வேறு வேலை இருக்கின்றது. இளநீர் சரியான பதில். இங்கு ராமன் கொண்டு வந்தது. வாருங்கள் ராமன்.
2: நான்களுக்கு இளநீர்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரியான பதில் எப்படி கண்டுபிடிச்சீர்கள்?
2: கடையிலையும் இப்பாங்க, வெளியும் கிடைக்கும்
0: சொன்னீங்க. தேடி போட்டாரு வந்து புள்ளி. அவருக்கு வாழ்த்து உங்களுக்கு ஐயா.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: அடுத்த பலம் தரப்போன்றேன். மிகவும் இனிப்பானது, கையினால் செய்வது. இது கோவில்களில் அபிஷேகத்துக்கு உதவும். நாங்கள் வீடுகளிலையும் செய்வோம். உருண்டையானது என்னதான நான்கு எழுத்தை கொண்டது. மூன்று எழுத்து, நான்கு எழுத்தை கொண்டது. நான்கு எழுத்தை கொண்ட பதம். நாங்கள் கையினாலே நாங்கள் அதை செய்யலாம். அந்த உணவை ஒரு சிற்றுண்டி வகையோடு சேர்ந்தது. எங்க மஞ்சுளா வந்து, மஞ்சுளா கொண்டு வாருங்கள். மஞ்சுளா
3: இளநீர்.
0: இளநீர் வந்து விட்டதாம்மா அந்த பதில். அடுத்த பதம் வந்து விட்டது. கேட்டீர்களா? நான்கு எழுத்தை கொண்டது. அது வீட்டிலேயும் தயாரிப்பார்கள். கையாலே தயாரிக்கலாம், கோவில்களிலே அபிஷேகத்துக்கும் தயாரிக்கலாம். நான்கு எழுத்தை கொண்ட ஒரு சிற்றுண்டி ஒரு உணவு. நான்கு எழுத்துக்களை கொண்டது. எதுவாக இருக்கும்? சர்க்கரை அறிஞர். சர்க்கரை தனியும் ஒரு உணவு அம்மா. சர்க்கரை அது உபயோகிக்கிறதில்லை ஒரு சமையலுக்குள்ளே. இது ஒரு உணவோட சேர்ந்தது அம்மா. உருண்டையாக இருக்கும். நான்கு அம்மா. எங்கே ராமன் கொண்டு வந்து விட்டார்.
2: நான்களுக்கு கோவில்லையும் வீட்லையும் செய்யறது அபிஷேகம் மோதகம்.
0: நீங்க செஞ்சிருக்கீங்களா? வீட்டுக்கு
2: வீட்டுல செஞ்சிட்டாங்க ஐயா.
0: இன்னைக்கும் செய்வார்களா? சரிதான், செஞ்சிருப்பாரு.
2: இன்னைக்கு செஞ்சா நான் வந்து போய் வேலைக்கு
0: அவரோட மோதகத்துக்கு உள்ளே எப்படி போய் வைத்து வேண்டியது. மோதகம் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள் ராமன். ஒரு புள்ளியை பெற்றிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி நன்றி.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்தது அடுத்த பதத்தை திரட்டுமா? என்னவா இருக்கு அந்த அந்த ஆறு எழுத்து பதம் இன்னும் நீங்கள் கண்டுபிடிக்கவில்லை. அதை நான் கூறவா? அதை கூறுகிறேன். அதுதான் உத்தரீகம் என்று கூறுவது. அந்த பட்டுச்சாலை ரெண்டு கரையும் மாறி அப்படி மடித்து அழகாக கழுத்திலே தொங்க போடுவது அல்லது இடுப்பிலே கட்டுவது. அது இடுப்பிலே கட்டும் போது கூறும்போது கழுத்திலே போடும்போது தொங்க போடும்போது உத்தரீகம் என்று கூறுவார்கள். பட்டு வேஷ்டி எல்லாம் சரி அங்கேதான் நின்றீர்கள். உத்தரீகம் என்று கூறுவது. கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த சொல்லை. தமிழ் சொல்லு, சுத்தமான சொல். உத்தரீகம் அதாவது சால்வே நீட்டாக அந்த வெட்டிக்கு வர சின்னத்தங்க அந்த சால்வே நீட்டாக மடித்து மடித்து மடித்து கொண்டு வந்து ரெண்டு பக்கம் கரையை மடித்து வைத்து எல்லாம் அழுத்தி விட்டு இஸ்திரிக்கை போட்டு எடுத்து அதை அப்படியே கழுத்து வைத்தவங்க போட்டு தொங்க விட்டு கொண்டிருப்பார். உத்தரீகம் பெரியவர்கள் எல்லாம் அணிவார்கள், பணியாளர்கள் எல்லாம் அணிவார்கள். உத்தரீகம் சார் கட்டிகாரன் இந்த பதத்தை கூட நான் கூறிவிட்டு அந்த புள்ளி யாருக்கும் செல்லாது. உங்கள் எல்லோருக்கும் பயந்து தந்துவிட்டிருக்கேன். யாருக்கு புரியவும் தெரியவில்லை. நானும் எடுத்துக்கொள்ளுகிறேன். சரியா? அடுத்தது ஒரு பதம் இருக்கின்றது. அந்த பதம் ஒரு மரக்கறி வகையை சேர்ந்தது. ஒரு மரக்கறி வகையை சேர்ந்தது. அது வந்து எத்தனை எழுத்துக்களை கொண்டது என்றால் ஆறு எழுத்துக்களை கொண்டது. ஆனால் நீட்டாக இருக்கும் இந்த மரக்கறி, இந்த நீளமான மரக்கறி உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஆறு எழுத்துக்களை கொண்டது. கொண்டு வாருங்கள். மோதகமும் வந்துவிட்டது. கட்டிக்காரன் ராமன், இந்த மரக்கறி மிகவும் சுவையானது. எப்போதும் சமைப்பதில்லை. மரக்கறிகள் சமைக்கிறனாலே ஒரு நாள் இதையும் சமைப்பார்கள். காய்கறி கடைகளிலே பார்க்கலாம், விவசாய துறையிலே போய் பார்க்கலாம். ஒரு நீளமான மரக்கறி, மரக்கறி வகையைச் சேர்ந்தது. கொண்டு வாருங்கள். ஓடி வாருங்கள்.

0: பாரூக் கொண்டு வாருங்கள்.
1: மரக்காய் முருங்கைக்காய்,
0: முருங்கைக்காய் பார்த்தோம் வேறு ஒன்று பதில் வருதுன்னு கேட்டு பார்த்தோம். இந்த உத்தரவும் சரியா புரிஞ்சுதா உங்களுக்கு? முதல் தெருவியா கேள்விப்படுவோம், கழுத்திலே மடிச்சு போடுவோம், உத்தரீகமாக மடிச்சு போடுவோம். நான் சொல்லியிருந்தேன், நான் போட்டிருக்கேன் பதில் உத்தரீகம். அதுதான் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அவர் முருக்கன் காய் வருவீங்க, இங்க ராமன் என்ன காய் கொண்டு வர வேண்டியீர்கள்?
2: ஐயா புடலங்காய்.
0: வாழ்த்துக்கள் ஐயா, நல்லா புடலங்காய் கறி சாப்பிட்டு இருக்கீங்களா ஐயா? சரியான பதில் புடலங்காய். மாதிரி வந்து முருகங்காய் தான் வேண்டுதா, புடலங்காய் காய்ச்சு புடலங்காய், புடலங்காய். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, அடுத்த பதிலை பார்ப்போம். இப்பொழுது இனிமொரு கேள்வியை தந்துவிட்டு நாங்கள் போட்டியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன். என்ன பதம் கேட்க போகின்றீர்கள், என்ன பதவி தரலாம் என்று எண்ணுகின்றேன். இது வந்து எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு ஏற்படும் துன்பத்திலேயும் இன்பத்திலேயும் உருவாவது நான்கு எழுத்தே கொண்டது. எங்கள் உடலிலே இருந்து ஒரு உறுப்புகளிலிருந்து உண்டாவது, அது நான்கு எழுத்துக்களை கொண்டது. அது இன்பத்திலேயும் உண்டாகும், துன்பத்திலேயும் உண்டாகும். சரியா, அங்கே கொண்டு வாருங்கள். நான்கு எழுத்துக்கொண்ட இறுதிப்பதம் யார் கொண்டு வந்து வெற்றி புள்ளியை நாடி தேடுகிறதை பெறுகிறார் என்று கேட்டு பார்ப்போம். கொண்டு வாருங்கள். நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம் இன்பத்திலும் துன்பத்திலும் எங்கள் வாழ்க்கையிலே எங்களுக்கு ஏற்படும் எங்கள் உறுப்பிலிருந்து வருகின்றது. வணக்கம் பாரு.
1: தண்ணீர்.
0: எது?
1: தண்ணீர், தண்ணீர், தண்ணீர்.
0: தண்ணீரா?
1: தண்ணீர்,
0: கண்ணீர், கண்ணில் என்று வர கண்ணீர். மற்றவர்களை கொண்டு வருகின்றார் என்று கேட்போம். வணக்கம் ராமன்.
2: ஐயா துன்பத்தில் சிரிப்பு. ஐயா சிரிப்பு,
0: சிரிப்பு, துன்பத்திலிருந்து சிரிப்பு. வாழ்த்துக்கள், எங்கே வாழ்த்துக்கள் பார்ப்போம். அடுத்தவற்ற பதிலை நான்கு பேரும் கொண்டு வருங்கள்.
3: வணக்கம் அப்பா. கண்ணீர்,
0: கண்ணீர் என்று பாரதம் சொல்லியிருக்கின்றார். எங்கே வேறு யாராவது வேறு பதில் கொண்டு வாருங்கள். எங்கே கொண்டு வாருங்கள். ராஜ்குமார் கொண்டு வருகிறார். கொண்டு வாருங்கள் ராஜ்குமார்.
3: கண்ணீர்,
0: கண்ணீர், கண்ணீர் என்று இங்கே அதைத்தான் பாரூக்கும் சொன்னார், ஞானசேகரன் சொன்னார், அங்கே ராமன் சொன்னார். ராமன் சிரிப்பு என்று கூறுகிறார். கண்ணீர் என்று கூறுகிறீர்கள். அடுத்து மஞ்சுளா கொண்டு வாருங்கள். என்ன பதம்?
4: சிரிப்பு.
0: சிரிப்பு, துன்பத்திலேயும் சிரிப்பீர்களா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இங்கே சாமலா இருந்து விட்டு விடுகிறீர்கள். சரிமாரே
4: துன்பத்திலும் சிரித்திரும் மகளேன்னு ஒரு
0: அது அவர் சொல்லியிருக்காங்க, சிரிக்க இல்லையே. சாமலா கொண்டு வாருங்கள்.
4: அப்பா கண்ணீர்.
0: சாமலா, அவன் கண்ணீர் என்று கூறிய பதில், கண்ணீர் தான் தெரியாத பதில். அதை மேலில் தந்தவர் பாரூக், பின்பு தந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கின்றது. சரியா, என்ன தெரியுங்கள். சரி, இன்னொரு பதவி கொண்டு வருகின்றேன். இன்னொரு பதில், இன்னொரு பதம் இரண்டு எழுத்துக்களை கொண்டது. கண்ணீர் என்பது சரியான பதில். இன்னொரு வித்தியாசம், கண்ணீர்ல என்ன வித்தியாசம் என்றிருக்கீங்களா? சோகத்திலே வரும்போது இந்த கண்ணீர் வந்து உப்பாக இருக்குமாம், ஆனந்த கண்ணீர் விடும் பொழுது இனிப்பாக இருக்கும். அதை பார்த்திருக்கீங்களா? இந்த கண்ணீர்
2: உணர்ந்து
0: வச்சு பார்க்கணும். அதுக்கு அந்த கண்ணீர் வந்து துன்பத்திலே வரும்பொழுது உப்பு மாதிரி இருக்குமா, உபராக இருக்குமா? ஆனந்த கண்ணீர் விடும் பொழுது அது இனிப்பாக இருக்குமா? மஞ்சுளா வந்து விட்டு இன்னத்தை கொண்டு வருகின்ற கேட்டோம். வணக்கம் மஞ்சுளா. மஞ்சுளா,
4: வணக்கம். வரும் அழுதாலும் கண்ணீர் வரும்பா.
0: சரியான என்ன எது வரும்? சிரிப்பதாக துன்பமா? கண்ணீர், கட்டிக்காரி, கட்டிக்காரி கண்டுபிடித்து விட்டார். கண்டுபிடித்து சரி. அந்த கண்ணீர் இன்பத்தில் வரும்போது இனிக்குமா புளிக்குமா உயர்ப்பா இருக்குமா? துன்பத்தில் வரும்போது எப்படி இருக்கும்? இன்பத்தில் வரும்போது அந்த கண்ணீர் சுவை எப்படி இருக்கும்? துன்பத்தில் வரும்பொழுது உப்பாக இருக்கும், இன்பத்தில் வரும்போது கொஞ்சம் இனிப்பாக இருக்குமா? ஆனந்த கண்ணீர் வரும்போது என்று ஒருவர் கூறியிருக்கின்றார். நன்றி மகளே, நன்றி. சரி, இன்னும் ஒரு கதை நன்றி வரும்.
4: தப்பா சொல்லிட்டேன், பாடல் வரி தப்பா
0: சொல்லிட்டேன், சொல்றேன்.
4: அழுத்தால் வருவாளே ஸ்ரீரஞ்சனி, நான் சிவரஞ்சனி.
0: வருவாளே ஸ்ரீரஞ்சனியா? சரி,
4: ஸ்ரீரஞ்சனி,
0: ஸ்ரீரஞ்சனி, ஸ்ரீரஞ்சனி. நல்லதம்மா, சரியா, நல்லது. திருத்தி அமைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு பதம் வரையின்றது. எங்களுக்கு தினமும் நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு தென்படுகிற ஒரு பொருள், நாங்கள் உபயோகிக்கிறது தான் அது. ஆனால் இப்பொழுது அது அநேகமாக உயிரிழையே இல்லை. இருப்பினும் அவர் தான் எங்களுக்கு நாளை குறிக்கின்றார், நாளை காட்டுகின்றார். அஞ்சு பதங்களை கொண்டது. பகலவன் வந்து ஒளிச்சமா திரும்பவும் நாள் வந்துவிட்டது என்று ஒன்றுகிறோம். அந்த நாள் எப்படி என்று இருப்பதற்கு ஒரு ஒன்று இருக்கின்றது. அதை நாங்கள் எங்கள் சுவர்களிலே மாட்டியிருப்போம். அதுக்கு என்ன பெயர்? ஐந்து எழுத்துக்களால் ஆனது. ஒரு வாருங்கள், ஐந்து எழுத்துக்களால் ஆனது.

0: பரம ஞானதோரன்
1: பழக்கம்ப்பா நாட்காட்டி
0: நாட்காட்டி நாட்காட்டி சரியான பதம் போல் இருக்குன்னு வருகின்றார்கள் அவர்களையும் கேட்டு பார்ப்போம். நாட்காட்டி என்பது சரியான பதம், உங்களுக்கு புள்ளி சேர்க்கின்றது. இங்க மற்றவர் என்ன கொண்டு வருகின்றார்கள் கேட்டு பார்ப்போம். கொண்டு வருங்கள் பாரோக்.
2: நாட்காட்டி
0: சரியான பதம், சரியான பதம், சரியான கண்டுபிடிப்பு ஞானதோரன் கூறிவிட்டார். அவருக்கு புள்ளி, உங்களுக்கு வாழ்த்து. போட்டி கடுமையாக இருக்கின்றது இப்பொழுது எல்லோரும். சரி, அடுத்த பதம் ஒன்று தருகின்றேன். அந்த பதம் தங்கை சாமிலா கொண்டு மஞ்சுளா கொண்டு வாருங்கள்.
3: காலண்டர்
0: காலண்டர் காலண்டர் தமிழா ஆங்கிலமா என்னம்மா அது? அது எப்படி தமிழிலே கூறுவது? காலண்டர் சரி, ஆனா எங்கட பதம் அது அல்ல. நாட்காட்டி நாட்காட்டி நாட்காட்டி நேரங்காட்டிதான் கடிகாரம், நாட்காட்டிதான் காலண்டர். காலண்டருக்கு சரியான தமிழ் பேர் நாட்காட்டி, கடிகாரி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தது. சரி அம்மா, அது ஞானதேவன் குறிப்பிடர். இப்பொழுது ராஜ்குமார் கொண்டு வருகிறார். வணக்கம் ராஜ்குமார். ராஜ்குமார் அங்கே காணவில்லை ராஜ்குமார். இப்ப சியாமலா வந்திருக்கேன். வணக்கம் சியாமலா. அடுத்த பதம் என்னவா இருக்கும் என்றால், இப்பொழுது இது பழுக்குதில்லை, இந்த பழம் இப்பொழுது கிடைக்கவில்லை மக்களுக்கு, அதனால் வருத்தப்படுகின்றார்கள். அது என்ன பழம்? நான்கு எழுத்து ஐந்து எழுத்துக்களை கொண்டது, அது என்ன பழமா இருக்கும்? அது பழக்கவில்லை, அநேகர் வீட்டிலே பழக்கவில்லை, அநேக இடத்திலே பழக்கவில்லை இந்த பழம். அதனால் மக்கள் துன்பப்படுகின்றார்கள். மிகவும் முக்கியமான பழம், சிறப்பான பழம், ருசியான பழம். உங்களை கொண்டு வாருங்கள். இந்த பழத்தை இல்லாமல் பெரிய தண்டை திண்டாடுகிறார். இந்த பழம் கிடைக்காமல் தட்டுப்பாடாக இருக்கின்றது. கொண்டு வாருங்கள்.

0: பொண்ணுகாரங்க சியாமலா, என்ன பகன் சியாமலா?
1: அப்பா சாத்துக்குடி. அப்பா
0: சாத்துக்குடி பாப்போம், மற்றவர்கள் என்ன கொண்டு வருகின்றார்கள்? அஞ்சு வருடம் சரியா சொல்லியிருக்க பாப்போம், அடுத்தவர்கள் என்ன கொண்டு வருகின்றார்கள்? பாட்டு பண்ணாங்களே, அங்கே கொண்டு வாருங்கள், அடுத்தவர்கள் கொண்டு வருகிறார்கள். நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் வந்துவிட்டது, கூடிவிட்டது. நிரம்பி உங்களுக்கு பாடல் தர வேண்டும். இதை இறுதி பதமாக எடுத்துக் கொள்வோம், ஒழுகாருங்கள். இந்த பதம் கொண்டு வந்தால் வெற்றியாளரை தீர்மானிக்கலாம், இயலாத வெற்றியாளரை.

0: உங்களை பாருக்கு வருவார்கள்.
1: சம்பளம்,
0: வாழ்த்துக்கள், சம்பளம். அந்த பழம் இப்பொழுது பழம் குறைவா இருக்குது, மக்கள் கவலைப்படுறது சாத்தக்கூடிய சம்பளம். வாழ்த்துக்கள் பாருக்கு, வாழ்த்துக்கள். சிறப்பாக எல்லோரும் விளையாடி இருக்கின்றால் போட்டியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். சம்பளம் என்ற இந்த பழம் இப்பொழுது பழுப்பது இல்லை, குறைவு, சரியான குறைவு. அதனால மக்கள் திண்டாடுகின்றார்கள். சரி, அந்த ஒரு புள்ளிகளை பார்த்தால் ராமன் ராஜ்குமார் ஒரு புள்ளி பெற்றிருக்கின்றார், ரேவதி இரண்டு புள்ளி பெற்றிருக்கின்றார்கள். ராமன் ஞானதேவரன் ஐந்து ஐந்து புள்ளிகள் பெற்றிருக்கின்றார்கள். ஃபாரூக் ஆறு புள்ளிகளை பெற்று முதலிடத்துக்கு வந்திருக்கின்றார். இப்பொழுது கூட பாடல் கிடைக்க இருக்கின்றது, வாருங்கள். இங்கே தர்ம இவர் இங்கே அழைக்கின்றார். வணக்கம், வணக்கம், வணக்கம். மாம்பழமா? இப்ப சீசர், இப்ப சீசர் இல்ல, பழக்கிறது குறைவா? சரி, அது சரியான விடை, அதுக்கு சரியான விடை சம்பளம். அதை பாடல் குறிப்பிட்டார். வாழ்த்துக்கள் ராஜா. உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும் என்று கூறுங்கள். நான் இப்ப பாடல்கள் ஒலிபரப்ப இருக்கின்றது, உங்களுக்கு விரும்புகிற நீங்கள் எங்களோட இருந்தீர்கள். என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு? ஆமா, ராஜ்குமார் தான் கேட்கின்றேன். நாளே பாடல் தந்து விட்டீர்கள், இப்பொழுது என்ன பாடல் வேண்டும்? ஓ பட்டர்ஃபிளை, நல்லது நல்லது. சரி, அந்த பாடல் உங்களுக்கு இப்பொழுது ஒலிபரப்பாக வெற்றியாளர்களை கூறப்போகின்றேன். கேட்டுக்கொண்டிருங்கள். நீங்கள் என்னுடைய தொலைபேசிக்கு அழைச்சிருக்கீங்க, காரியம் இல்லை. நீங்கள் ஒரு புள்ளி கேட்டிருக்கின்றீர்கள், ஆறு புள்ளிகள் பெற்று பாரத் முதலாவது இடத்தில் இருக்கின்றார். ஐந்து ஐந்து புள்ளிகளை பெற்று ராமனும் ஞானதேவரும் இருக்கின்றார்கள். இரண்டு புள்ளிகளை பெற்று ரேவதி இருக்கின்றார். புள்ளிகளை பெற்று இப்ப நீங்கள் வந்து பாடல் கேட்கலாம். உங்களுக்காக ஒலிபரப்பப்படும் ஓ பட்டர்ஃபிளை என்ற பாடல் உங்களுக்காக ஒலிபரப்பப்படும். நன்றி ராஜ்குமார், நன்றி. ராஜ்குமார் வந்து இங்கே அழைத்து பார்த்திருக்கின்ற இந்த தொலைபேசி கலையத்து தொலைபேசி இணைப்பு இருக்கின்றோட என்னுடைய சொந்த தொலைபேசிக்கு அழைத்து விட்டார். நல்ல என்ன ஞானதேவரம் உடையாருங்கள், ஞானதேவரம் என்ன பாடல் வேணும்? தூங்கி இருந்தவர்களா ஃப்ரெஷ்ஷா பண்றோம் ஞானதேவரம்.
2: நவராத்திரி படத்துல இந்த இரவு நீளாட்டம்
0: பகவலின் தூக்கம், நவராத்திரி இரவு நீளாட்டம். அங்க ராஜ்குமார் நினைஞ்சிருந்தா அவரை உடனே அவரை பாடலையும் கேட்டு விட்டேன். அவரை திருப்பி அழைக்க வேண்டும் இல்லவா? இரவு
2: நன்றி.
0: அடுத்து ஃபாரூக் வரவில்லை, அவரிடம் சொல்லணும். வணக்கம் வெற்றியாளரே, ஃபாரூக் வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சொல்லுங்க என்ன பாடல்?
3: வணக்கம், வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கொள்ளும். சரியா, சிவாஜி
3: என்ன பாடம்?
0: அப்படியே வாஜி வாஜி என்று திருப்பி வாஜியா சிவாஜி என்று வருவதா? எங்க அன்பு மகளை சியாமலா கொஞ்சம் சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்மா அவளுக்கு? சியாமலா, சியாமலா என்ன காணவில்லை? சியாமலா, சியாமலா இப்ப தொண்டிக்கப்பட்டு விட்டது அவளு. வணக்கம் ராமன், ராமனுக்கு என்ன பாடல் வேண்டும்?
4: அந்த சிவகாமி மகன் அந்த பாட்டு
0: போடுது. சிவகாமி மாடுல தூங்க மாட்டாரா? பூட்டி வச்சிருக்காங்களா? அவருடைய நீங்க சொல்ற அந்த சிவகாமி மகனிடம் நல்லது, அந்த பாடல். சரி, நன்றி நன்றி நன்றி நன்றி. அதே மகளே சியாமலா, மீண்டும் சியாமலா அம்மா வந்து விட்டீர்கள், தெளிக்கப்பட்டு விட்டு அம்மா. என்ன நடந்தது? இங்கே ஓடி வாருங்கள், வருங்கள். சியாமலா என்ன பாடுங்க அவளே?
5: அப்பா அன்னை தடத்துல பூவாகி காயாகி கடிந்த மனம் உண்டு, அந்த பாட்டு.
0: அந்த பாடலா பிள்ளைக்கு மகளுக்கு வேண்டும், தருகின்றேனம்மா. பூவாரி நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி. பூவாயி காயாயி கனிந்த மரம் ஒன்று, நல்லது. எங்க மஞ்சளா உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்? ஒரு வாருங்கள், ரேவதி முடித்தார்கள் வாருங்கள். ராஜ்குமார் கேட்டுவிட்டார், ராமன் கேட்டுவிட்டார். என்னோட விட இறுதி பெற இருந்தார் நீங்கள். எங்க ஒரு வாருங்கள் மஞ்சளா, உங்கள் பாடலும் தருகின்றேன். இப்ப கேட்டிருந்தார் ஃபாரூக், வாஜி பாஜி என்று கேட்டிருந்தோம். அதை கூட ராஜ்குமார் கேட்டிருந்தார் ஒரு பாடல், ஓ பட்டர்ஃபிளை பட்டர்ஃபிளை அப்படிங்கிறது, ஓ பட்டர்ஃபிளை நல்ல நீண்ட பாடல், நல்ல அமைதியான தூக்கம் வரக்கூடிய பாடலை கேட்டிருந்தார். எல்லாரும் கேட்டுக்கிட்டு தூங்கி விட்டுறாதீர்கள். ஓகே, அந்த ராஜ்குமார் உங்களுடைய பாடல் காத்தல் வருது கேட்டு வந்திருக்கோம். மஞ்சளா ஒரு வாரங்கள் பாடலை கேளுங்கள். ராஜ்குமார் பாடல் கூட விளம்பரம் வந்து விட்டது. அதிலே ராஜ்குமார் உங்களுடைய பாடல் காத்தலையில் வருகின்றது.

0: வணக்கம் பா. நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு அப்ப லேட்டா வரும் போல இருக்குதுப்பா. நீங்க பேசி முடிச்ச உடனே தான் போட்டேன் நான். மூணு இதுக்கும் பேசுங்கதான்பா, தொலைபேசிங்க. சரி சரி, இருவர் உள்ளம்பா படம். இதய வீணை தூங்கும் போது பாட முடியும். இல்ல வேற பேச பண்ண கூட கேக்குறப்பா. தன்னெதிரே தோன்றும் தனிமு அணிமுகத்தை அணிமுகத்தை சுவரையே அத்தினால் அப்படின்னு
1: அந்த பாடம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன பிடிச்சு விட்டாரு சார், இங்க மஞ்சள் நோட்டீஸ் அனுப்பிவிட்டாரு, இங்க சத்தம் வரவில்லையென்று. நன்றி மகளே, நன்றி. வணக்கம் ஞானதேவன், நான் கூட்டி விட்டேன் சத்தத்தை. கொடுத்து விட்டீங்களாப்பா, மஞ்சள் கடதாசி எனக்கும் கொடுக்குறாங்க அப்பா. சரி, இந்த பாடல் வேறு என்னது உங்களுக்கு?

அழகான அந்த பாடல் இதயத்தை தளபதியோ போல் இருந்தது. இதை இறுதி பாடலாக தந்திருந்தால் நாங்கள் எல்லோரும் தூக்கத்துக்கே சென்றிருக்கலாம். ராஜ்குமார், உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வந்து நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இணைந்தே சிறப்பித்தமைக்கு உங்களுக்கு நன்றி. அடுத்த பாடல் என் அன்பு மகன் ஞானதேவன் உண்மையை கூறிவிட்டார். இரவில் ஆட்டம் பகனையும் தூக்கம் என்றார். தூக்கத்துக்கு ஆளாகிவிட்டார். நவராத்திரி திரைப்படத்தை பாடல கேட்டுக்கிற மகனே உங்கள் பாடல் காற்றலைக்கு வருகின்றது. கேட்போமா? நீங்கள் ஐந்து தூக்கத்தால் எழுந்து பைசா வந்து ஐந்து புள்ளிகளை அடித்து விட்டீர்கள். எல்லாம் ஸ்போர்ட் அடியே அடித்து விட்டீர்கள். ஒன்று ரெண்டு அடித்தது கட்டிக்காரன் கட்டிக்காரன்.

என்னது என்ன உனக்கும் தெரியாது, இறந்த பின்னாலே நடப்பது என்ன எனக்கும் புரியாது, இருப்பது சில நாள் அனுபவிப்போமே எதுதான் குறைந்துவிடும், எதுதான் குறைந்துவிடும்.

மயக்கம் தரவில்லையா எதிலே.

0: பகலின் கூட்டம் இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம்.
1: இரவின் ஆட்டம் பகலின் தூக்கம், நாங்கள் பகலின் ஆட்டம் இரவின் தூக்கமும் இல்லை, பாதி இரவும் பாதி பகலும் தூங்குகின்றோம் என்பவர்களே, இந்நிலையில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. இப்பொழுது கனடாவில் நேரம் 2:06 நிமிடம், பிற்பகலாகிவிட்டது. உங்களுக்கு நள்ளிரவை தாண்டி 25 நிமிடங்கள், 12:25 நிமிடம் பாரத நாட்டிலும் ஈழத்திருநாட்டிலும். அங்கே 9:56 நிமிடம், இரவு 10 மணியை எட்டி பிடிக்கப் போகின்றது வளைகுடா நாட்டின் சவுதி அரேபியாவில். அந்த வேளையிலே முதலாவது பரிசு பெற்றிருக்கின்றார் என்று ஆறு பாடல்களை அதிகப்படியாக தந்து ஒரு புள்ளி கூடுதலாக அமைச்சர்களை தந்து பாரூக் அவர்கள் வெற்றி பெற்ற போலே அவர்கள் பாடலை கேட்டிருக்கிறார். நீண்ட பாடல் வாஜி வாஜி ஸ்ரீ வாஜி என்று வருகின்றதாம். கேட்போமா பாடலை பாரூக் உங்களுக்காக.

இனிமையான நம்ம பாடல் சிவாஜி படத்திலிருந்து கேட்டோம். ஃபாரூக், உங்களுக்காக இன்றைய இரவு நள்ளிரவாக உங்களுக்கு அமையட்டும், வெற்றி வெற்றிக்கு வாழ்த்துக்கள் ஐயா. அடுத்த பாடல் அன்பு மக அன்புடன் வந்து மனைவி ராமன் அவர்கள் போட்டியிலே பங்கு பெற்று 5 புள்ளிகளையும் பெற்றுவிட்டு கேட்டிருந்தார். அவர் கேட்ட பாடல் வருகின்றது பட்டணத்தில் பூதம் திரைப்படத்திலிருந்து. அந்த சிவகாமி மகனிடம் தூது செல்லடி இந்த இரவு நேரத்திலே தூது அனுப்புகிறார், எதற்கோ தெரியவில்லை, இருப்பினும் நாங்களும் சேர்ந்து போவோம் அவரோடு.

ஒரே பாடலோடு ராமன் அவர்கள் தூங்கி இருப்பார் என்று எண்ணுகின்றேன். நாங்கள் தூங்க முடியாது, இன்னும் பாடங்கள் இருக்கின்றது, நாங்கள் கேட்டுத்தான் தூங்குவோம். அந்த வகையில் அடுத்த பாடலை தந்திருந்தால் அன்பு மகளே ஷியாமலா, நீங்கள் கேட்ட பாடலம்மா அன்னை திரைப்படத்திலிருந்து வருகின்றது, பூவாகி காயாகி.

சரியான நேரத்தில் தூக்கம் வரும் பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது இரவு முன்னின பாடலாக உங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. கேட்டு தூங்கலாம் என்று கூறிக்கொள்ளும் அடுத்த பாடல் சியாமலா உங்கள் பாடலை தொடர்ந்து மஞ்சுளா கேட்டிருக்கிற பாடல் ஜாதி மல்லி என்ற திரைப்படத்திலிருந்து அவர் கேட்டிருந்தா அழைத்தால் வருவாளே சுரேரஞ்சனி கேட்போமா மஞ்சுளா உங்களுக்கான பாடல் காற்றலையில் வருகின்றது.

0: சங்கீதத்தில் விளையாடி தூங்கச் செல்வோம் எல்லோரும் என்று கேட்டுக்கொண்டு மஞ்சுளா நீங்கள் கேட்ட பாடலையும் கேட்டு மகிழ்ந்து விட்டோம். இன்றைய நிகழ்விலே வந்து இனிமையாக அன்பாக மகிழ்வாக உறவாடி சென்ற உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு பாடல்களிலே வந்து இணைந்துவிட்டு வராது சென்றிருக்கின்றார்கள், அவர்கள் தூங்கி விட்டார்கள் என்று தெரிகின்றது. வருவதா இருந்தால் தொடர்ந்து வந்திருப்பார்கள். ஆதலாலே இத்தோடு நாங்கள் காற்றலையில் இருந்து நிறைவுக்கு கொண்டு வருவோம் இந்த நிகழ்ச்சியை. என்று இன்றைய கதம்பத்தில் வந்து இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் பாலச்சந்தர், ஷியாமலா, பரூக், பிரகாஷ், செல்வா, குமார், ராஜ்குமார், ராமன், கண்ணன், ரேவதி, ஞானசேகரன், மஞ்சுளா, உங்கள் அனைவருக்கும் என் நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு போட்டியிலையும் கலந்து சிறப்பித்த உங்களுக்கும் நல்ல வாழ்த்துக்களை கூறுகிறது. புள்ளிகள் எடுக்காவிட்டாலும் அவர்கள் கலந்து கொண்டார்கள், கலந்து கொண்டு அவர்களும் தங்களுக்கு தெரிந்ததை கொண்டு கூறினார்கள் தான். எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இத்தோடு நான் காற்றலையிலும் நிறைவு கொண்டு வந்து தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொள்ளலாம். இரவு நேரம் உங்களுக்கு நேரம் 12:46 ஆகிவிட்டது, எங்களுக்கு 3:17 ஆகிவிட்டது, வளைகுடா நாட்டிலேயும் 10:17 ஆகிவிட்டது தானே. அதனால் காலையிலும் இதுவரையும் இணைந்து கொண்டிருந்த எனக்கு உற்சாகம் ஊக்கம் அளித்து என்னோட ஒத்துழைத்து இந்த நிகழ்ச்சிகளை நிறைவேற்ற உதவியாகிய உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் வீடுகளில் இருந்து கொண்டும் திறமையில் வானொலியை கேட்டுக்கொண்டும் இருக்கும் மற்ற அன்பு உறவுகளும் எங்களுக்கு எனக்கு இங்கே எழுதி கொண்டிருந்தார்கள். விசேஷமாக எங்களுடைய தர்மபுரி ராஜ்குமார் உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். நீங்கள் உறுதிவரை இணைந்தீர்கள், எல்லோரும் உறுதிவரை இணைந்தவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம், கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கும் நன்றி வணக்கம் கூறி நாளை காலை நேர நேரத்தில் உங்களை நான் சந்திப்பேன் என்று கூறும் வரையிலே எங்களுக்கு இந்த பகலும் உங்களுக்கு ஏற்பட்ட இரவும் நல்ல இரவும் நல்ல பகலுமாக அமைய வேண்டும். இறைவா எல்லாம் வல்ல இறைவா, உலகிலே சிறந்த செல்வம் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம். அந்த குறைவற்ற செல்வமாகிய நோயற்ற செல்வத்தை எங்கள் எல்லோருக்கும் உலகளாக தந்து கொள்ள வேண்டும் என்று சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி அவரிடம் வணங்கி கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து காற்றலை விடப்பெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே, தொடர்கின்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். இரவு வணக்கத்தோடு நாங்கள் விடைபெறுவோமா?
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒலித்தரம், மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
2: அவர் ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து சாதாரணமான சம்பந்தப்பட்டது,
3: நீங்க கவனமா அதுக்கு மருந்து எடுக்கணும் என்றால் நீண்ட காலம் இந்த சளி வருத்தத்தை வைத்துக் கொள்ள கூடாது இல்லையா? அப்படித்தான்
2: அது சுவாச போய் அடைத்து சுத்தி வைத்துக்
3: கொள்ளும்.
2: எந்த பிரதேசத்தில் இருந்தாலும்
3: நாங்கள் இவ்வளவுதான் தமாஷா பேசினாலும் இந்த நோயோடு நாங்கள் வாய்காட்டவோ அல்லது நாங்கள் போட்டி போடவோ முடியாது.
2: உங்களுக்கு வந்து தெரியுமா, அந்த மல்யுத்த வீரர்கள் எந்த நோய் வந்தாலும் துன்பப்படுவார்கள் தான், ஆனால் இந்த நோய் இந்த ஜலதோஷம் என்று ஒன்று வந்தால் மிகவும் துன்பப்படுவார்களாம். ஏனென்றால் அந்த எங்களுடைய இரத்தங்களை வர அதை காய வைத்து அதை சளியாக்கி கபமாக வெளியே கொண்டு வர்றது, உடல் எல்லாம் குரல் பார்வை எல்லாவற்றையும் மங்க வைத்து விடும். அப்படியான பொல்லாத பொருள் இந்த இது இதயத்தோடு சுவாசத்தோடு சம்பந்தப்பட்டது.
3: கவனமாயிருக்கும், உண்மையாக நீங்கள் அதை கவனம் எடுக்க வேண்டும். கை மருந்துகள் நிறைய நீங்கள் எடுத்து வரலாம் கூடுதலாக கவனமா, ஏனென்றால் உண்மையா தான் அது என்னுடைய விளைவு எனக்கு மிகவும் தெரியும். இப்பொழுது நான் நல்ல துடிதுடிப்பாக இருக்கிறேன், நல்லா விட்டால் ரெண்டு பஃப், அதாவது இந்த பஃப் மாதிரி அடிப்பார்கள், அது ரெண்டும் கையில இருந்து கொண்டே இருக்கும். இந்த தடவை நான் அது இல்லாமல் இருக்கிறேன் என்றைக்கு அது கண்ணனுடைய அதிசயம், அவனுடைய அருள் என்றுதான் சொல்ல வேண்டும். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
4: எனக்கு பூக்கள்களின் தூது படத்துல இருந்து இதமான ராகம் என்ற பாடல் இல்லை.
3: எங்கேயாவது அது கிடைக்காத பாட்டா பார்த்தா நீங்க எடுத்துட்டு வருவீங்க?
2: தெய்வீக சங்கீத கலகலன்னு ஜலங்கை சரங்கையில்
3: பூக்கள் படத்துல இருந்து என்ன ஜலஜல என்ன செய்யறது? ஆனா ஒரு கொஞ்ச நேரம் நாங்கள் எல்லா இடமும் தேடுவோம், தேடி பார்த்துட்டு நாங்க பேசாம இருப்போம். இருந்துட்டு மெல்ல அந்த பார்க்க வேண்டிய சொல்லுங்க
2: காலநிலை தெரியுமா உங்களுக்கு?
3: இல்ல, நான் வெளியில போனதான் எனக்கு தெரியும்.
2: இப்பொழுது அதிகாலையில் 19-19 ஆக இருந்து உரைநிலை, இப்பொழுது சற்று சூரிய பகவானுடைய கிரகணம் வந்தபடியால் சற்று குறைந்து 10 காட்சி கொடுத்து இன்னும் 1 மணி நேரங்களில் 17 சென்று, அதன் பின்பு மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் 23 நள்ளிரவில் 25 ஆகின்றது, -25. அதை நாங்கள் உணரும் வேளையில் -37 அந்த நிலைக்கு செல்கின்றோம். இன்று இரவு மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்று அறிவித்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த உறவுகளே கனடாவில் இருக்கும் அந்த உறவுகளுக்கு இதை நான் தெரிவித்துள்ள கால நிலை நல்ல குளிர் போக்கி உடைகள் ஆடைகளுடன் உங்கள் வாகனங்களை 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அதை இயங்க வைத்து வையுங்கள். ஏனென்றால் அந்த இயந்திரம் குளிர்நிலை அடைந்துவிடும். அங்கே இருக்கின்ற அந்த ஆயில்கள் எல்லாம் மாஜரின் போல் ஆகிவிடும் என்றும்
3: கூறுகின்றனர்.
2: உஷ்ண நிலையில் வைத்திருக்க வேண்டும். நாங்கள் வீடுகளில் உள்ள பைப் லைன்கள், தண்ணீர் ஓடுற பைப் லைன்களின் அடைப்புகள் அதெல்லாம் கவனமாக பார்க்க சொல்லுகின்றார்கள். என்றால் அது உறைந்து உறைநிலைக்கு கீழே இவ்வளவு தூரம் செல்லுகின்றபடியால் ஒரு ஆபத்தான நிலை. அது மட்டுமில்லாமல் வீடுகளில் உங்களுடைய ஹீட்டர் போதாது போனால் நீங்கள் பொது இடங்கள் இருக்கின்றது அங்கே சிட்டிக்கு நீங்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டால் அவர்கள் எங்கு வந்து தங்க வேண்டும் என்று கூறி
3: சொல்லுவார்கள்.
2: பவர் கட் ஆகிறது இருக்கின்றது. அப்ப எங்களுக்கு மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். கடை வீதிகள் இப்ப விடுமுறை நாட்கள் என்றபடியால் ஒரு சில நாட்கள் பூட்டப்பட்டிருந்தது. நீங்கள் செல்லும் வேளையில் மேலதிகமான உணவு பொட்டலங்களையும் கொண்டு வந்து வீடுகளில் சேகரித்து வையுங்கள் என்று கூறப்படுகின்றது.
3: நல்லது. இந்த அறிவித்தலை இங்க கனடா இந்த அறிவித்தலை தயவு செய்து கனடாவில் வாழும் மக்கள் எல்லோரும் இதை இந்த அறிவித்தலை நீங்கள் கேட்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். சிந்தனை செல்வன், நீங்களும் உட்பட நான் இல்லை, நான் இப்ப இந்தியாவிலான் இருக்கேன்.
2: என்னென்றால் அந்த பஸ் தரிப்பு நிலையத்தில் பேருந்து நிலையத்தில் சிலர் பயணம் செய்வதற்காக பேருந்துக்காக காவல் நிற்கும் பொழுது அவருடைய காது கை குளிர்ந்து கொண்டு வந்து இறுகி வெள்ள நிறமாக வெளிறமாக இருந்தால் உடனே அவர்கள் 911 இலக்கத்துக்கு அழைத்து விட வேண்டும். ஏனென்றால் அந்த உறைநிலை பனி வந்து கை கால்களை அவித்து விடும். எத்தனை பேருக்கு விரல் நுனிகள் காது நுனிகள் வெட்டப்பட்டிருக்கின்றன, காரணம் உறைநிலை அவிந்து.
3: இந்த விடயத்தை கேட்டுவிட்டு நீங்கள் இறக்கி போட்டு முடிவு படுத்த அப்படி
4: வேற
2: வாகனத்தை நீங்கள் சன் கிளாஸ் என்று கூறப்படுகிற அந்த கருப்பு கண்ணாடியை எடுத்து செல்ல மறக்க வேண்டாம். காரணம் வெள்ளை வெளியில் என்று பளிச்சென்று வெள்ளி போல மினுமினுக்க கூடிய அந்த வெள்ளை பனி மீது சூரியன் ஒளிபட்டு தெரித்து வரும் ஒளியை பார்த்துக்கொண்டு உங்களால் வாகனம் செலுத்த முடியாது இருக்கும். அதற்காக நீங்கள் கருப்பு கண்ணாடியை போட்டுக் கொள்ளுங்கள்.
3: என்னவென்றால் உண்மையிலே இந்த விடயத்தை நீங்கள் இப்பொழுது நல்ல காலம் நீங்க வந்து சொன்ன வடிவா இது அறிவித்தலுக்கு வந்தது. அல்லாவிட்டால் எனக்கு தெரியாது, எனக்கு வழியில் நான் செல்லவும் இல்லை. ஆனால் இங்கே காலநிலையை பார்ப்பதற்கு எனது தொலைபேசி நீர்களை அழைப்பில் இருப்பதனால் எனக்கு தெரியவில்லை. இணைப்புகள், அதாவது இணையதளம் எல்லாம் பாடல்கள் எடுப்பதற்கு ஒரு துணையாக இருக்கிறது, அதிலும் நான் எனக்கு பார்க்க முடியாது.
2: இப்பொழுது குளிர்நிலை கூடிக்கொண்டு போகிறது. -12 அங்கே எக்ஸ்ட்ரீம் கோல்ட் வார்னிங் என்று போட்டிருக்கின்றார்கள்.
3: சரி, எங்களுடைய காலநிலை எங்கிருப்பதோ நீங்கள் அதை அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது அந்த அன்பு செல்வத்தின் பிறந்த தினம். சரி, ஸ்ரீ சதீஷ், நீங்கள் அவரை வாழ்த்த போகிறீர்களா?
4: மாதிரி பல்லாண்டு வளமூடும் நலமூடும் என்றும் ஐயகத்தில்
2: நான்பு மகன் அந்தோனி மெர்வின் நாலாவது பிறந்த நாளை விட்டு கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் சிந்தனை செல்வன் நானும் மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகளுடனும் இனி உறவுகளுடன் சேர்ந்து அவரை வாழிய பல்லாண்டு வாழ்க வாழ்க வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன்.
3: அந்த சின்ன குட்டிக்கு என் குடும்ப சார்பாகவும் என் நேர்கள் கலைஞர்கள் உறவினர்கள் சார்பாகவும் எல்லா நலனும் பெற்று பல் கலையிலும் வல்லவனாக வாழ என் கண்ணன் நருள் வேண்டி நான் வாழ்த்துக் கொள்கிறேன். உங்களுடைய அந்த பாடல் இருக்கு அல்லவா, அந்த பாட்டு எவ்வளவு நேரத்துல நாங்கள் எடுப்போம் அல்லது அது எடுக்கலாம் என்று நீங்க நினைக்கிறீங்க?
4: இரண்டு பாட்டு இடைவெளிக்குள்ள வந்துட்டு நினைக்கிறேன்.
3: நல்லது, சந்தோஷம், வாழ்க வளர்க என்று சொல்லி உங்களிடம் உடனே கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிந்தனை செல்வன் தனது விருப்பமாக அந்த செல்லக்குட்டியை வாழ்த்தி கண்ணன் பிறந்தான் கண்ணன் பிறந்தான் என்ற அந்த பாடலை கேட்க விரும்புகிறார். அவருக்காக சிந்தனை செல்வன் எடுத்து வரும் இந்த பாடல்.

0: பிள்ளை மொழியோ.
1: காற்றிலே இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்தித்துக் கொண்டு பாடலை எடுத்து வரலாம். சிந்தனை செல்வன் வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் தமிழ்வாணன்.
2: அவர்களே வணக்கம். உங்களுக்கு சிந்தனை
3: வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கிறது.
2: நலமா இருக்கிறீர்களா?
3: எனக்கு நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கும்.
2: கேட்பதற்கு நல்லமா
1: இருக்கும். உங்களை நேற்றைய தினம் உங்களை காணவில்லை தமிழ்வாணன். தமிழ்வாணன் நேற்றைய தினம் உங்களை காணவில்லை. வெளியூர் போயிருவீங்க, நாங்களும் இல்லையா? நினைச்சு நினைச்சு உருவுறோம். காணையில தமிழ்வாணன்
3: அன்பு
2: நெஞ்சங்கள் அல்லவா?
1: அழகு தமிழில் பேசுவார், அழகு தமிழில் பாடுவார், கம்பீரமான குரல் வளம். அவரை போல இன்னொரு தருப்பம் இணைந்து கொண்டார் ரவி என்பவர். அவர் பொள்ளாச்சியில் இருந்து இல்லையா? அவரும் இணைந்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது.
2: இப்பொழுது பொள்ளாச்சியில் தான் தமிழ் காற்று வீசுகின்றது.
1: சரி, சொல்லுங்கள் தமிழ்வாணன். தமிழ்வாணன், உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
3: என்னுடைய இனிய நண்பர் சிறுவை சந்தானராஜ் அவருடைய தம்பி ராஜா அவர்களுடைய கையெழுத்து பிறந்த நாள்.
2: ஆமாம்.
3: அந்த பொறுமையை மனமார்ந்து நல்வாழ்த்துக்களை அவருக்கு
2: சொல்லணும்.
3: எல்லா வளமும் எல்லா நலமும் விட்டு நீடு வர மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் அவர்கள்.
2: உங்களுடைய வாழ்த்து அவர்களை போய் சேரும் இப்பொழுது.
1: என்ன பாட்டு கேட்க போறீங்க நீங்க?
3: நம்ம நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. பாடல் வேணும்.
2: நல்ல ஒரு பாடலை கேட்கின்றீர்கள் இன்றைய தினத்தில். நிச்சயமா அந்த பாடல் காற்றலைக்கு வரும். அதை நீங்கள் வாழ்த்திய அந்த மகனும் அந்த அந்த குழந்தை அவரும் கேட்டு அந்த பாடலின் கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொள்வார் என்று.
1: சரி, அவருக்கு வாழ்த்தி நீங்கள் நம் நாட்டில இருந்து ஒரு பாடலை கேட்டீங்க. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
3: அந்த பாட்டை நானும் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நல்ல நல்ல பிள்ளைகளை வந்து இந்த நாடே இருக்குது தம்பி பாடல். அந்த பாட்டு
1: சரி, அதை எடுத்து வைத்திருந்து இன்னும் மற்றவர் வரும்போது நாங்கள் அந்த பாடலை கொடுக்கிறோம். நல்லது. சந்தோஷம் இணைந்து சிறப்பித்ததுக்கு அடிக்கடி இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.
2: நன்றி தமிழ்வாணன். வாழ்த்துக்கள்.
1: நேரம் சரியாக 12:24.

0: காற்றலையில் இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்தித்து விடுவோம். வணக்கம். மதிய வணக்கம். எங்கேயோ சென்று தானும் ஒரு பரிசை வாங்கி கொண்டு வந்து விட்டார் சாந்தி தங்கராஜ்.
1: நாளைகளாக குரலை மாறிவிட்டது.
0: நலம் நலம். நாங்கள் எல்லோரும் நலம். நீங்கள் நலம் பெற வேண்டும்.
1: எப்பயுமே கதைத்துக் கொண்டிருக்கும் வாய் கதைக்காமல் இருக்க முடியவில்லை. கதைத்து பழகி விட்டது. வானொலியாக இருந்தால் என்ன, உறவுகளிடமாக இருந்தால் என்ன, எல்லோரோடும் அளவலாக பழகி விட்டது. இப்பொழுது ரொம்ப சிரமம் கதைப்பது. அண்ணா வணக்கம். அண்ணா
2: வணக்கம். சாந்தி, என்ன உங்களுடைய இனிமையான குரல் என்று இப்படி வந்து விட்டது. நீங்கள்
1: என்ன செய்வது, தடி மனிதமால் காய்ச்சல் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து விட்டார்கள்.
2: நீங்கள் அதற்காக அந்த முன்னெச்சரிக்கையாக அந்த புளூ ஷாட்
0: போட்டுக்கொள்ள
2: வேண்டும்.
1: இல்லையா, நாய்க்கே போட்டாகி விட்டதா, போட்டுவிட்டு தான் திரும்பி வந்தது.
2: அப்படியான அந்த தாக்கம் குறைவாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் மருந்துகளும் வெளியில போவதை குறைத்துக் கொள்ளுங்கள்.
1: இந்த
2: அதுல நின்று பாரதூரமான கால உங்களுக்கு இங்கே
1: இல்ல, டொரண்டோ போய் வந்தது. வரும் பொழுதுதான் இப்படி எல்லாம் சேர்ந்து படித்துக் கொண்டது. சென்றிருந்தோம் சனிக்கிழமை, டொரண்டோ சென்றிருந்தோம்.
2: கவனித்துக் கொள்ளுங்கள்
0: உடல். எல்லோருக்கும் எல்லோருக்கும் இந்த நோய் எல்லோரிடம் இருக்கிறது. மிக கடினமான
1: முயற்சிகளை கேட்டுக் கொண்டிருப்பேன், வந்து கதைக்க முடியவில்லை. அது ஒரு பெரிய மனக்கம். குட்டிக்கு வாழ்த்துக்களை சொல்லி வருவோமே. மர்வினுக்கு என்னுடைய நிறைந்த வாழ்த்துக்கள். அந்த செல்லம் தங்கம் எந்தும் சிறோடு சிறப்போடு மலர்ந்த புஷ்பங்களை போல உனது ஆயுள் முழுவதும் மலர்வாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் நிறைவான ஆயுள் ஆரோக்கியம் இறையரலோடு கூடிய நல்லாசிகளும் உனக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும். அந்த செல்வம் கல்வி கல்விகளில் சிறந்து விளங்கி அலைமகள் கலைமகள் மலைமகள் என அத்தனை தெய்வங்களின் அருளும் ஆசியும் உன்னோடு கூடி வர வேண்டும். நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்ல பிள்ளையாக நீ உருவாக வேண்டும். உன் தாய் தந்தையரை மதிக்க வேண்டும். அன்பு செல்வம், நல்ல சிறப்போடு சந்தோஷமாக நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோடு நிறைவாக வாழ்க வாழ்க என வருவின் குட்டிக்கு எனது இதயம் நிறைந்து என் வாழ்த்துக்கள்.
0: உங்கள் வாழ்த்து இப்பொழுது அவர் கேட்டுக்கொண்டிருப்ப சந்தோஷமாக எல்லாரும் அந்த வாழ்த்துக்கு வாழ்த்து தான் முக்கியம்
1: எல்லோருக்கும். சந்தோஷப்படும் இல்லையா, இந்த நாளில் தனக்கு பிறந்த நாள் என்று எங்கோ முகம் தெரியாத உறவுகள் எல்லாம் எங்களுக்கு வாழ்த்து கொடுக்கிறாரே என்று அவர் சந்தோஷப்பட வேண்டும். அவரது நண்பர்களோடு இணைந்து சந்தோஷமாக உறவுகளோடு இணைந்து இந்த இன்றைய நாள் போல ஒரு ஆயுள் முழுவதும் மலர்வாக இருக்க வேண்டும்.
0: என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்?
1: நான் குட்டிக்காக ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேரை சொல்லும் ரோசாப்பூ இந்த பாடலை முடியுமானால் எடுத்து வாருங்கள்.
0: எடுத்து வாருங்கள். இனிமையான பாடல். எடுத்து
1: நன்றி.
0: உடலை பார்த்துக்கொள்.
2: சிதம்பரம் வண்டிக்கே கஷ்மீர் ராஜா கெர்மஸ் ராஜா கிங்ஸ்லிங் தம்பதிகள் கிங்ஸ்லிங் ராணி தம்பதியரின் அன்பு மகன் குரூஸ் அந்தோனி மர்வின் அவர்கள் தமிழ்நாட்டில் தன்னுடைய 4வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் மொன்றியல் தமிழ் வானொலி ஊடாக வந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் அன்பு உறவுகள். அவருக்கான வாழ்த்து பாடலையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். வாழ்க வாழ்க என்று சொல்லி நாங்கள் மீண்டும் மீண்டும் அவரை கூறுகின்றோம். குரூஸ் அந்தோனி மெர்வின் அவருடைய 4வது பிறந்த நாள் மிகவும் சிறப்பாக சிதம்பரம் வண்டிக்கே பகுதியில் நிகழ்ந்து கொண்டிருப்பதை மொன்றியல் தமிழ் வானொலி மகள்வோடு கூறிக்கொள்கின்றது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றிய தமிழ் வானொலியின்.
2: இப்பொழுது நேரம் 12:29 ஆக 30 எட்டிவிட்டது.
0: நிச்சயமாக அடுத்த பாடல் எங்களுடைய இளையராஜா கேட்ட பாடல் காற்றலுக்கு வருகிறது. அதைத் தொடர்ந்து பிறந்த நாள் வாழ்த்தின் வாழ்த்து பாடல்களை எடுத்து வரலாம் என்று இருக்கிறேன்.

0: நேரம் சரியாக 12:35. காட்டலை இணையம் நேரில் சந்திக்கலாம்.
1: வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். அப்படி நலமாக இருக்கின்றீர்களா ரதீஷ்?
2: நலமாக இருக்கீங்க. நீங்க எல்லாரும் நலமாக இருக்கீங்களா?
1: நலமே உள்ளோம். நன்றி.
2: நலம் நலம், மொத்தமா நலம்தான் எல்லாரும். இப்போ காசி என்ற படத்துல ஹரிஹரன் பாடின பாடல் தானே போனது?
1: ஆமா.
0: இல்ல,
2: அது வந்து கேட்கும் போது எனக்கு ஒரு மலையாளம் பாடல், இந்த படம் வந்து முதல்ல பிடிச்சது மலையாளம் படம், அதுக்கப்புறம் தான் தமிழ்ல வந்தது. அதே கதை
0: தான்.
2: அது வந்து தமிழ்ல வந்து காசி படம்.
0: காசி படம்
2: மலையாளத்துல வந்து, மலையாளத்துல வந்து கரிமாடி கூட்டன். கரிமாடி கூட்டம் கிடையாது. இல்ல இல்ல, கரிமாடி கூட்டம் கிடையாது. வாசந்தியும் லட்சுமியும் இன்ன ஞானம்.
0: வாசந்தியும்
2: லட்சுமியும் இன்ன ஞானம். அதாவது வாசந்தியும் லட்சுமியும் அப்புறம் ஞானம். இந்த நடிக்கிற ஹீரோயோட தங்கச்சி.
0: தங்கச்சி, ஒரு பொண்ணு தங்கச்சி, ஒரு பொண்ணு
1: அவருடைய
0: காதலி,
1: அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட். அதே
2: போலதான்
0: தமிழ்ல பாத்துருக்கோம்.
2: இதே கதை தான் மலையாளத்துல. அதுல மலையாளத்துல அந்த பாடல் வந்து மானின் கொண்டுண்டாக்கிய மாறி பெரு செண்டா அப்படி போகும்.
1: ஒரே இசை ஒன்றாகத்தான். ஒரே இசையா?
2: இசை இளையராஜா தான். இளையராஜா தான்.
1: இளையராஜா அது இசைக்கு சொற்கள் மட்டும் மலையாளத்தை.
2: ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு பாடல் தமிழும்
1: மலையாளம்.
2: ஒரு கொஞ்சமா வித்தியாசம்,
1: அந்த அசைவில வித்தியாசம் வரத்தானே வேணும். மலையாளம் பேசும் பொழுதும் தமிழ் பேசும் பொழுதும் சற்று அந்த கொலோக்கியல் டிஃபரன் இருக்கின்றது. அது கருத்து ஒன்றுதான், பொருள் ஒன்றா இருந்தாலும் அந்த கொலோக்கியல் படி அவர்கள் அதன்படிதான் அந்த திரைப்படத்தை வெளியே விடுவார்கள். அந்த அந்த அந்த அப்படி கூறுவாருன்னா அந்த அந்த ஃபீல் இருக்க வேண்டும் என்றதுக்காக. மலையாளம்,
2: இந்த மலையாளம் படத்துல நடித்த ஹீரோ வந்து கலாபவன் மணி. அவர் அடைஞ்சது ஒரு வருஷம் ஆச்சு.
1: எனக்கு ஒரு விருப்பமான ஒரு நடிகர்,
0: எனக்கும் பிடித்த நடிகர் அவர்.
1: அவர்
2: ஜெமினி படத்துல எல்லாம் வில்லனா வந்தது முதல்ல.
1: எல்லா ரோலும் நடிக்கக்கூடிய ஒரு பல் முக கலைஞன் அவர். பேசுவார்,
2: எல்லா ரோலும் நடிக்கிறார். எல்லா ரோலும்
1: அவர் ஒரு வருடம் ஆகின்றது அவர் காலமாகி. எங்களுக்கு எல்லாம் கவலை. இறுதியாக தமிழ் படம் பாபநாச சிவத்தில்
0: நடிச்சிருக்கு.
2: அந்த படம் வந்து, அந்த படம் மலையாளத்துக்காரன் டைரக்ட் பண்ணது. மலையாளம் படம் தான் இருந்தது. மோகன்லாலோட திருஷ்யம். திருஷ்யம் வந்து நல்ல ஃபேமஸ் ஆன படம். அப்படியே அது தமிழ்ல வந்தது. கமலஹாசன், கமலஹாசனும் நல்லா நடிச்சிருக்கு படத்துல.
1: நீங்க சொன்ன அந்த காசி திரைப்படத்தின் மலையாள வேர்ஷன் கதாநாயகன் கலாபவன் மணியா?
2: ஆமா, கலாபவன்
1: மணி. இதுலயே வந்து இவர் விக்ரம் நடித்திருந்தார்.
2: அது நீங்க இப்போ எப்பாவது டைம் கிடைக்கும் போது இப்படி வாசந்தியும் லட்சுமியும் பின்ன ஞானம் அப்படி டைப் பண்ணி பார்த்தாலே அந்த படம் வரும். இந்த இந்த பாட்டும் வரும் அதுல.
1: எங்களுக்கு நேரம் கிடைப்பது அரிது. கிடைத்தால் அந்த படத்தை நாங்கள் கண்டிப்பாக பார்க்கின்றோம்.
0: நீங்க உங்களோட கண்ணூடாக பாத்துட்டு வந்து சொன்னீங்கடா, நாங்க அப்படியே பார்த்தபடியே தப்பு நாங்க பார்த்த மாதிரி தான்.
2: இந்த படம் வந்து கலாபவனுக்கு அவார்டு கிடைக்கும் நினைச்சு, ஆனா அவார்டு கிடைக்கல. அந்த மாதிரி நல்லா
0: நடிச்சிருக்கு.
2: நடிச்சிருக்கு விக்ரம், விக்ரம் நடிச்சிருக்கு. அதே மாதிரி
1: அழகா நடிச்சிருந்த வசந்தியும்
2: லட்சுமியும் பின்னே ஞானம்.
1: பின்னே ஞானம்,
2: வாசந்தியும் லட்சுமியும் என்ற டைப் பண்ணும் போது அது வரும் படம்.
0: வசந்தி இல்ல, வாசந்தி.
2: ஆமா, மலையாளம், மலையாளம் பிலிம் வாசந்தியும் லட்சுமியும் மட்டும் போதும்.
0: அப்பவே வரும்,
2: அப்பவே வரும், டைப் பண்ணும் போதே வரும்.
0: உங்க ஒரு பாடல் எடுத்து வந்து விட்டேன், வேற என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்? முதல்ல நீங்க அந்த குட்டி பையனை வாழ்த்தலாம்.
2: வாழ்க்கையில் அர்த்தம் இல்லை அந்த பாடல்.
0: அது வாழ்க்கையில் அர்த்தம் இல்லையா? அப்படி ஒரு பாடல் என்ன பண்ணுவோம்
2: சொன்ன மலர்களின் வண்ணம் கொண்ட பின் மகளே என் மகளே.
1: அந்த பாடல் வருமா?
2: நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வந்தது உயிரில் கலந்த என் உயிர். இந்த பாடல்
0: உங்களுக்கு தமிழ் பாட்டெல்லாம் பாடம் இல்லையா?
2: சின்ன கண்ணம்மா,
0: சின்ன கண்ணம்மா படம். ஆமா ஆமா. அந்த அந்த சின்ன பையனுக்கு நீங்க வாழ்த்து.
2: பஞ்சு அருணாச்சலம்.
0: ஒரு சின்ன பையனுக்கு பிறந்த தினம் இன்று
1: தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டில்
2: சிதம்பரம்
1: இன்று சிதம்பரம் வண்டிக்கு தமிழ்நாட்டில் கெர்மஸ் ராஜா கிங்ஸ்லின் ராணி தம்பதியருடைய மகன் குரூஸ் அந்தோனி மெர்வின், இவர் வந்து சந்தன ராஜருடைய தம்பி
0: தம்பியாரின் மகன்.
1: அந்த பையன்
0: காட்டு காட்டு காட்டு அவருடைய தம்பியாரின்
1: பிரதருடைய மகன். அவர் வந்து நாலாவது பிறந்த நாளை வீட்டிலே கொண்டாடுகின்றார். எல்லோரும் வாழ்த்தி
2: கொண்டு பிறந்த நாள் கொண்டாடும் இந்த தம்பிக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள்.
1: நன்றி. உங்களுடைய வாழ்த்து அவர்களை போய் சேர்ந்திருக்கும். இதுவரையில்
0: சிந்தனை செல்வன் சொன்னமாய் பார்த்தாம் எதுவாத்தான் போவோம். உங்களுடைய வாழ்த்து இப்பவே போய்
1: என்றால் அவர்களும் இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையிலே அந்த பையனை வானலாக எல்லோரும் வாயார வாழ்த்தும் பொழுது அந்த வாழ்த்துக்கள் அவருக்கு பலிக்க வேண்டும். அவருக்காக நீங்கள் வாழ்த்து பாடலாக பிறந்த நாள் பாடலாக விரும்பினால் ஒரு பாடலை
0: இன்னொரு பாடலை கேட்கலாம். நீங்கள் இது இப்ப நீங்க கேட்டது அது பெண் பிள்ளைக்கு ஒரு அப்பா பாடும் பாட்டு.
2: என்னோட பையனுக்கு நீங்க சாப்பாடு எல்லாம் குடுக்கறதுக்கு இருந்தா அதனால
0: பின்னாடி
2: போச்சு.
0: நல்லது. அப்ப இன்னொரு பாட்டு அவருக்கு வாழ்த்து நீங்க எடுத்து வருவதாக நாங்க எடுத்து வரோம்.
1: என்ன பாடல்?
0: அழகு குட்டி செல்லம் என்ற பாடல்.
2: நீங்க எடுத்துட்டு வரீங்களா இல்ல நான் எடுக்கணும்?
0: உங்களுக்கு எது விருப்பம் அதை சொல்லுங்க. நாங்க எடுக்கிறோம்னா அழகு குட்டி செல்வம் நாங்க எடுத்து வரோம்னா உங்களுக்காக அழகு குட்டி செல்வம் என்ற பாட்டை எடுத்து வருவோம். நீங்க எடுக்கிறோம்னா நீங்க உங்க பாட்டு சொல்லுங்க.
2: அழகு
0: குட்டி செல்வம்
2: அந்த பாடலே போதும். ஆமா ஆமா அது நல்லா இருக்கு.
1: உங்கள் சார்பில் அந்த குழந்தைக்கு அந்த அழகான பாடலை வாழ்த்து பாடலாக உங்கள் சார்பில் கட்டளையில் தருகின்றோம்.
0: காரணம்
1: அவருக்கும் புரிய வேண்டும்.
0: இவருக்கு இப்ப நல்ல தமிழ் புரியும்.
1: சரி, அவருக்கும் புரிய வேண்டும். அதுக்காக தமிழை எப்படி உச்சரித்தேன்
0: அவர் விட்டு கேட்கிறார் நீங்க பேசுவதை. நல்லது. உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கிறது. சரி, உங்களுக்கு உள்வாங்குறீங்க தெரிகிறது. உங்களுடைய மலையாளத்தில் ஒரு வாழ்த்து பாடல் ரெண்டு வரி பாடங்கள் பார்க்கலாம்.
2: மலையாளத்தில் வாழ்த்து பாடல்
1: பிறந்த நாள் பாடல் ஆன்மாவுக்கு ஏதாவது இருந்தால்
0: இருந்தால் உங்களுக்கு
2: பாடங்கள் நல்ல நாடு பிறந்தாடு அப்படி ஒரு பாடல். அது ஒரு பையனோட பர்த்டேக்கு பாடுற பாடல் தான். இந்த திரைப்பட நிகழ்ச்சியில மோகன்லால் மோகினி நடத்தப்படும் நாடோடி என்ற படம்.
1: நாடோடி என்ற ஒரு
2: அது நல்ல சூப்பர் மியூசிக்கு. அது நல்ல ஒரு பிறந்த நாள் கொண்டாடும் அவருக்கு கேக்குற மாதிரி தகுந்த மாதிரி ஒரு பாடல் தான்.
1: நல்லது.
0: அனுப்பி வைங்க, நாங்கள் நேரம் கிடைக்கும் கிடைச்சால் அதை எடுத்து
2: வரலாம். நேரத்துக்கு
0: அனுப்புறேன். நல்லது. நன்றி நன்றி. உண்மையிலேயே நன்றி.
1: நன்றி நன்றி.
2: நன்றி சார். நன்றி.
1: பாடலும் கேட்டு அந்த பையன் அந்த அந்த குழந்தையையும் வாழ்த்தி வாழ்த்துறையும் ஒரு பாடலும் கேட்டதுக்கு நன்றி. உங்களுக்கு மீண்டும்
2: நன்றி.
0: நன்றி. வணக்கம். அடுத்த பாடல் நான் நினைக்கிறேன் எங்களுடைய தமிழ் வாணன் ஒரு பாடல் கேட்டிருந்தார், இரண்டு பாடல் உண்டு, அதை எடுத்து பாருங்க.
1: பாடல் பெற்றால் தான் பிள்ளையா திரைப்படத்தில் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி என்ற பாடலை கேட்டிருந்தார்.
0: இன்னொரு தடவை எங்களுடைய செல்லக்குடிய வாழ்த்து விடுவோமா?
1: வாழ்த்தலாம்.
0: எங்க பார்க்கலாம்?
1: இன்று இந்தியா தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிக்கெட் கர்மஸ் ராஜா கிங்ஸ்லின் ராணி தம்பதியரின் அன்பு மகன் குரூஸ் அந்தோனி மெர்வின் தன்னுடைய 4வது பிறந்த நாளை தன்னுடைய இல்லத்தில் அன்பு உறவுகளும் நண்பர்களும் சூழ கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளை அன்பான அப்பா அவரை அன்புடன் வாழ்த்துகிறார் கர்மஸ் ராஜா. அவருடன் ஆசையான பெற்றெடுத்த அம்மா கிங்ஸ்லின் ராணியும் இருவருமாக இணைந்து அவரை முத்தமிட்டு வாழ்த்தி கொண்டிருக்கும் வேளையிலே தாத்தா விட்டு வைப்பாரா? தாத்தா மிக்கேல் தாசன், அவருடன் ரோசம்மாள், தாத்தா அருள்தாசன், பாட்டி ஜெயமேரி, பெரியப்பா அந்தோனி கிறிஸ்டோபர், பெரியம்மா ராஜ கிங்ஸ்லி, பெரியப்பா சிலுவை சந்தனராஜ், பெரியம்மா அனுஷியா ராணி, சித்தி ஜென்சி மெல்கியர், மாமா துரை அவர்களுடன் அண்ணன் வினித் மெர்சன் கெவின் இவர்களோடு சேர்ந்து அக்கா விவிதா மெர்சி மெர்லினும் அவரை பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டிருக்கும் இந்த வேளை முன்னியல் தமிழ் வானொலி ஊடாக வானொலி நேயர்கள் உறவுகள் கலைஞர்கள் அறிவிப்பாளர்கள் தொழில்நுட்பவியலாளர்களுடன் இயக்குநரும் சேர்ந்து பல சிறப்புடன் பல கலைகளும் பெற்று ஆண்டவனின் அருளினால் நல்லருளோடு நல்ல ஆசை பெற்று அவர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், நாடும் ஏடும் போற்றும் ஒரு நல்ல மகனாக பெற வேண்டும் என்று எல்லோரும் வாழ்த்தி கொள்ளுகின்றார்கள். வாழிய பல்லாண்டு, வாழிய பல்லாண்டு. இந்த வேளையில்
0: இது எங்களுடைய தமிழ் வாணன் அவர்கள் அந்த குட்டிக்காக கேட்ட பாடல்
1: வாழ்த்தி அவருக்கு ஒரு பாடலை கேட்டிருந்தார். அந்த பாடல் காற்றலை

0: பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி.
1: காற்றிலே இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் காற்றிலேயில.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், கேட்கலையா? வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
3: வணக்கம். வணக்கம் சிந்தனை செல்வன். வணக்கம்.
2: அம்மா வணக்கம்மா.
1: வணக்கம். உங்களுக்கு கேட்கவில்லையா?
3: சந்தோஷத்தில்
2: புரியல.

0: அதிலும் இரண்டு தினங்களுக்கு முன்பு உங்களுக்கும் எங்களுக்கும் பத்தரை மணி வித்தியாசம், நீங்கள் முந்தி நிற்கின்றீர்கள், நீங்கள் அனுப்பும் அந்த செய்தி எங்களுக்கு பத்தரை மணித்தியாலும் பிந்தி கிடைக்கும், பிந்திய நேரமாக
1: இரண்டு நாட்களுக்கு முன்பு
0: நீங்கள் தந்தது நல்ல நேரம், உங்களுடைய பதிவு அறையிலே சில ஒழுங்கினங்கள் இருந்தும் நாங்கள் நேரடியாக எடுத்து வர வேண்டும் என்று வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உங்கள் மகனின் பிறந்த நாளை தான் இப்பொழுது கொண்டாடி
1: கொண்டிருக்கின்றோம். நாங்கள் செல்வங்கள் எங்களுடைய செல்ல குட்டிகள் மாதிரி நினைத்து எப்பொழுதும் அவன் சிறப்போடு இருக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்து வருவோம்.
0: அவர்கள் வந்து எதிர்காலத்து முன்றியல் தமிழ் வானொலியின் முதுகெலும்புகளாக
1: இருக்கும். மூச்சு பாய்க்கு அவர் வரத்தான் வேணும். அப்ப
0: நிச்சயமாக அவர் சிறப்பாக வருவார் என்று
1: நீங்க நினைக்காங்க. சிந்தனைச்சாலும் அதுக்கு தான் ஐடியா போடுவார்.
0: என்னன்னா
1: இப்ப உங்களுக்கு கொடுத்த மூச்சு பாய்ச்சி மாதிரி அவர்
0: அம்மாவுக்கும்
2: ரொம்ப நன்றி. காத்தலி இருந்த ஸ்ரீ சதீஷ் சாந்தி தங்கராஜ் அவர்களுக்கும் தமிழன் சார் மற்றும் சார் அவர்களுக்கும் மற்றும் இணையதில் தெரிந்த அனைத்து அன்புகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறோமோ.
0: நன்றிகள், உங்கள் நன்றிகள் அவர்களை போய் சேர்ந்திருக்கும், எங்களுக்கும் அது மனம் நிறைவாக இருக்க. நீங்கள் நன்றி சொல்லி எங்களை மூன்றாவது நபராக எண்ண வேண்டாம். அந்த குழந்தை எங்களுடைய செல்வம் என்று நினைத்து தான் நாங்கள்
1: வாழ்த்துக்கிறோம்.
0: நாங்கள் ஒரு உறவு, ஒரு குடும்பம், அதாவது முன்னியல் தமிழ் வானொலி என்ற குடும்பத்திலே இருக்கும் அங்கத்தவர்கள் ஒருவருக்கொருவர் நன்றி பாராட்டுவது அது முறை, அது ஒரு பழக்கம். ஆனாலும் நன்றி சொல்லாது விட்டாலும் நாங்கள் நன்றியோடு தான் அதை மனம் வந்துதான் வாழ்த்து.
1: இது எங்கள் வீட்டு கொண்டாட்டம் போல நாங்கள் வாழ்த்துகிறோம். இது நாங்கள் வாழ்த்தாக எடுத்து வரவில்லை, வானொலிகள் எடுத்து வரவணும் அப்படி இல்ல.
0: சிற்றுண்டிகள் செய்து கலையகத்துக்கு வந்த உறவுகளுக்கும் அன்புக்கும் அவர் பரிமாற போகின்றார்.
1: என்ன எனக்கு சிற்றுண்டி
0: நல்லது. என்ன பாடல் நீங்கள் விரும்புகின்றீர்கள்?
2: கிழக்கு மலை படத்தில் இருந்து
0: கிழக்கு மலை. ஆமா,
2: நிலவுக்கு பிறந்த நாளை வானம் கொண்டாடும். மகன் பிறந்தாலும் என்னுடைய எம்டிஆர் வசம்பு எல்லா அன்பு நஞ்சம் கொண்டாடுற பாட்டா திரும்ப கேட்க ஆசைப்படுறேன்.
0: நன்றி. நான் அந்த பாடலை எடுத்து வருகிறோம். அது கிழக்கு மலை திரைப்படத்திலிருந்து.
2: நிலவுக்கு பிறந்த நாளை வானம் கொண்டாடும்.
0: நிலவுக்கு பிறந்த நாளை வானம் கொண்டாடும் என்ற பாடலை நாங்கள் காட்டலையில் எடுத்து வருகின்றோம்.
1: இன்னொரு கேள்வி, நான் இதை கேட்கணும் மண்டே இருந்து உங்களை எப்படி பேசலாம். நீங்க இப்ப அந்த மூச்சு பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வரலையே, அது எதுக்கு? அது எதுக்கு?
2: அதுக்கப்புறம் வந்து வேளாண் போனோம், எல்லாம் கோயிலுக்கு போயிட்டோம். அப்படி இப்படி கொஞ்சம் வேலை இல்லைனா நானும் தொடர்பு கொள்ள முடியல. அண்ணனும் பிஸி ஆயிட்டாலும் நானும் அண்ணன் இது பண்ண முடியல. ஆனா தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருக்கேன்.
1: அப்ப எப்படி உங்களோட உடல் நல்ல மூச்செல்லாம் நல்லா இருக்குதானே?
2: நல்லா இருக்குமா? பயிற்சி கொடுத்த ஐயா இல்ல
1: மீண்டும் உங்கள் செல்வத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உடனே சொல்லுங்க, நாளைக்கு நான் நேரடியாகவே என் செல்வத்தை நான் பேசி நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இனி நாங்கள் பிழைவிட மாட்டோம். நாங்கள் எங்களுடைய இரவு நேரத்தில் உங்களுக்கு பகல் நேரம் அங்கு
0: காலை நேரத்தில் பிறந்த நாள்
1: எல்லாம் வரும், நாங்கள் எடுத்து வருவோம்.
0: நன்றி.
1: சந்திரராஜ் நன்றி. சந்திரராஜின் தம்பி ராஜா.

0: நன்றி நன்றி நேரம் சரியாக 12:28. அடுத்த பாடல் யார் கேட்ட பாடல்?
1: மந்திரி எம்ஜிஆர் நேயர் நேரத்தில் அவர் எழுதியிருக்கின்றார்கள். பூம்புகார் திரைப்படத்தில் இருந்து வாழ்க்கை என்னும் உடம் என்ற பாடலை வெளியேற்றுங்கள் என்று கேட்டிருக்கின்றார். இந்தியா புதுச்சேரி தன்னாட்சி பிரதேசம் பெரிய காலாப்பட்டிலிருந்து பேனா சந்திரசேகரன் மலர்மதி சந்திரசேகரனுடன் பாண்டுரங்கன் ஜெயச்சந்திரனும் ஜெயபிரியா ஜெயச்சந்திரன் அவர்களும் கேட்டுவதோடு நன்றி என்றும் எழுதியிருக்கின்றார்கள். அவருடைய பாடலை காட்டலையில் இப்பொழுது
0: எடுத்து வாங்க.

0: ஆத்மனுக்கு வருத்து என்ற உயிர் மூச்சி உள்ள
1: நேரம் சரியாக 1:02 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது NTR FM மொன்றியல் தமிழ் வானொலியில். இன்று பிறந்தினத்தை கொண்டாடும் அந்த சின்னக்குட்டிக்காக தமிழ்வாணன் அவர்கள் ஒரு வாழ்த்தை அனுப்பியிருக்கிறார்கள். இனி நான் இந்த வாழ்த்து காட்டலையில் எடுத்து வரப்போகிறேன். தமிழ்வாணன் எழுதியிருக்கும் வாழ்த்து: ஒரு ஆண்டின் பல நாட்கள் வரும், ஒரு ஆண்டின் பல நாட்கள் வரும், ஆனால் உனக்காக காத்திருக்கும் ஒரே நாள் அழகான உன் பிறந்த நாள். ஒரு ஆண்டில் பல நாட்கள் வரும், ஆனால் உனக்காக காத்திருக்கும் ஒரே நாள் அழகான உன் பிறந்த நாள். அதுதான் இன்றைய நாள், அதுதான் இன்றைய நாள். உன்னை உலகிற்கு அடையாளம் காட்டிய நாள், அதுதான் இன்றைய நாள். உன்னை உலகிற்கு அடையாளம் காட்டிய நாள். அழகான இந்த நாளில் மேகங்கள் பூமலை தூவி, அழகான இந்த நாளில் மேகங்கள் பூமலை தூவி, வானம் வாழ்த்து மடல் அனுப்பி, வானம் வாழ்த்து மடல் அனுப்பி, விண்மீன்கள் உன்னை பார்த்து ரசிக்கும், விண்மீன்கள் உன்னை பார்த்து ரசிக்கும். அழகான உன் பிறந்த நாளில், அழகான உன் பிறந்த நாளில் கவலை மறந்து மகிழ்ச்சி புறந்து, சோகம் தளர்ந்து புன்னகை மலர்ந்து, மலர் போல் உன் வாழ்வு மனம் வீச அன்பார்ந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்து. கவலை மறந்து மகிழ்ச்சி புறந்து, சோகம் தளர்ந்து புன்னகை மலர்ந்து, மலர் போல் உன் வாழ்வு மனம் வீச அன்பார்ந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்து. இது தமிழ்வாணன் மாமா உங்களுக்காக. மாமாவோ உறவு எப்படி சொல்லுவதுன்னு தெரியவில்லை. அந்த பெரியவர் உங்களுக்காக வாழ்த்திய இந்த வாழ்த்து, இது கவிதை போலவே அவர் எழுதியிருக்கிறார் நினைக்கிறேன். அவருடைய வாழ்த்து மிக அருமையாக இருக்கிறது. இந்த வாழ்த்து நிறைந்த வாழ்த்து என்று சொல்லிக் கொண்டு நாங்களும் வாழ்த்திக் கொண்டு அந்த சின்னக்குட்டிக்கு சின்ன கவலையை அந்த நேற்றைய தினம் எடுத்து வரவில்லை அந்த செல்லம் அதை கேட்கும் தருணத்தில் என்று சொல்லிக்கொண்டு. சரி, அடுத்த பாடல் யாருடைய பாடல்? அடுத்த பாடல் நாங்கள் எங்களுடைய ஸ்ரீ சதீஷ் கேட்ட பாடல் எடுத்து வரலாம்.
2: பாடல் தயாராக இருக்கின்றது.

0: பாடலை இடைநிறுத்தி காற்றலையில் வந்திருக்கும் அன்பு உறவு எங்கே வணக்கம். முதலில் எடுத்து வந்திருக்கோம், அப்போதான் நீங்க இணையும் போது அப்பொழுது வாழ்த்தி இருப்பீர்கள். அது எங்கள் பிழை என்று சொல்லிக்கொண்டு அந்த மன்னிப்பை நாங்கள் கேட்டு விடுறோம். என்ன பிழை விட்டவர்கள் மன்னிப்பு கேட்க வேணும்,
1: கேட்டுட்டோமா?
0: அப்படி இல்ல, அது பிள்ளை
1: சின்ன குழந்தைகள் வாழ்த்துக்கள்.
0: இனி உங்கள் வாழ்த்து அவருக்கு சென்றடைந்திருக்கும் நினைக்கிறேன். நீங்க அற தூக்கம்
2: நாங்கள் அதை பகல் தானே சாயந்தரம் தானே பிறந்தநாள் கொண்டாடுகின்ற நோக்குடனும் எங்களுடைய பதிவு அறையின் உள்ளே பதிவு உபகரணங்களுக்குள் சில கோளாறு இருந்தபடியாலும் பதிவு செய்து எடுத்துக்கொண்டு வர முடிய போய்விட்டது. அதனால் நாங்கள் நேரடியாக காற்றாலையில் செய்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய பதிவு செய்து கொண்டு வந்திருந்த அந்த பதிவு கருவியிலே சில பிழை இருந்திருக்கு. நாங்கள் அதை ஒலிபரப்பு செய்த பிழையில் அதுக்குள்ளே கொஞ்சம் இதம் இல்லாமல் இருந்தது. அதனால்
0: நாங்கள்
2: செய்ய வேண்டியதா இருந்தது. அடுத்தது அந்த நேர வித்தியாசம், இனிமேல் அந்த தவறு
0: ஏற்படாமல்
2: நாங்கள் பார்த்துக்கொள்ளோம். இது இருப்பினும் எங்கள் முழுமனதான ரியல் தமிழ் வானொலி உறவுகளின் வாழ்த்துக்களும் எங்கள் வாழ்த்துக்களும் அவரை சென்றடையும். அன்பு
0: உங்கள் வாழ்த்து
1: கட்டணம்
0: பிடிக்கிறதுல கூரை பிடிக்கிறதுல எல்லாம் நீங்க தான் கேட்டீங்க.
2: கட்டடத்தையும் பிடிப்பதற்கு மீரா சொல்லும் பொழுது நான் கற்பதில் பொடி பிடிப்பார்கள் என்று சொல்லி
0: அவர் பார்க்கவில்லை. நீங்க பிடிச்சிருக்கிறத உங்களோட மோனூர் பக்கத்துல இருக்க குடுக்கட்டுமா? அவரும் உங்களை
1: அதுக்கப்புறம்
0: நினைத்து கொண்டு பாருங்க. சொல்லுங்க.
1: நான் ஒரு உடம்பு சொல்லியிருந்தேன், அவர் கேட்டாங்களா இல்லையா தெரியல.
0: அதே நீங்க சொல்லுங்க. அவர் கேட்கவில்லை.
2: பதிவு அறையிலே இருந்தேன். அதை விட முன்னுக்கு வரவேற்பு அறையிலும் ஆட்கள் வந்து கொண்டிருக்கும் வேலைகளிலே சில சமயம் என்னால் கேட்க முடியவில்லை. நான் வேலை பார்க்கும் நேரத்தில் என்னால் கேட்க முடியும். காதனுள்ளே குச்சியை வைத்துவிட்டு போகலாம். மற்றவருடன் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது மற்றது பதிவு அறையிலே பதிவுகள் செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் என்னால் கேட்பது கொஞ்சம் கடினமாக குறுங்கள். உங்கள் வாயால் நேரடியாக கேட்டு விடுறேன்.
0: 31ஆம் தேதி நான் கேட்டுமா?
1: இல்ல, எம்டிஆர் வானொலியின் இயக்குனர் அவர்களிடம் வந்து ஒரு பேட்டி ஒன்று இருக்கு.
2: அப்படியா? எப்பொழுது?
1: 31ஆம் தேதி இரவு அல்லது 1ஆம் தேதி
2: இரவு? உங்களுக்கா எங்களுக்கா? அந்த இரவு அதை நாம் இரவு என்று சொல்ல வந்தோம்.
1: இரவு என்பது
0: இந்த நேரம்
1: எங்களுக்கு இரவு.
2: உங்களுக்கு இரவு நேரம். நல்லது. இப்பொழுது உங்களுக்கு இரவு தானே?
1: இப்பொழுது இரவு தான்.
2: என்ன போயிட்டு, யாருடன் போயிட்டு, எப்படியான போயிட்டு அதை தெரிந்து கொள்ள முடியுமா அல்லது அன்றுதான் கூறுவீர்களா?
1: இயக்குனர் அவர்களிடம்.
2: இயக்குனர் அவர்களுடன் யார் போயிட்டு காண்பார்கள்?
1: எடுத்தது தென்றல் சாகுல் ஹமீத்.
2: தென்றல் சாகுல் ஹமீத்.
0: நீங்கள்
2: அதை அந்த செவியை அவர் வழங்கி கொண்டிருக்க நீங்கள் அதை செவி கண்டு கொண்டிருக்கும் போதே நாங்கள் எல்லாம் செவி மடுத்து கேட்டுக் கொண்டிருக்கின்றோம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: நான் மட்டுமில்ல எங்கள் முன்றில் தமிழ் வானொலி உறவு நெஞ்சங்கள் நீய நெஞ்சங்கள் அனைத்தும் அகல காதை திறந்து வைத்து கேட்டுக்கொண்டிருப்போம்.
1: கண்டிப்பா நானும் காத்திருக்கிறேன் பதிலுக்காக.
2: ஆமா, நீங்கள் செவியை காண வந்தவருக்கு அவ என்ன பதில் கொடுக்கின்றாள் என்பதை நீங்கள் அவளோடு அங்கே எந்த சென்சர் இல்லை தானே, தகவலும் இல்லை தானே, நேரடியாக
1: அதெல்லாம்
2: என்னுடைய முகநூலும் அதை நான் பதிய விட்டுக் கொண்டு வானொலியிலும் அடிக்கடி கூறிக்கொள்ளிருந்தேன். டிசம்பர் 2017 டிசம்பர் 31 இரவு நேரம் கனடாவின் இரவு பகல் ஒலிபரப்பு ஏனைய நாடுகள் இரவு நேர நிகழ்ச்சியில் நேர் நேரத்தில் குவைத் நாட்டிலிருந்து தென்றலில் சாகுல் ஹமீது அவர்கள்
0: அறிவிப்பாளர்
2: சாகுல் ஹமீது அவர்கள் கனடாவின் மொன்றியல் தமிழ் வானொலி இயக்குனர் மீரா அவர்களை செவி காணுகின்றார், பேட்டி காணுகின்றார். அவளுடன் எல்லோரும் செவி மடுத்து கேட்டுக்கொள்வோம். நேரம் பின்னர் அறிவிக்கப்படும்.
0: இதுல ஒரு முக்கிய அறிவித்தல், உங்களுடைய கேள்விகளை விளம்பரம் சிரிக்க கூடாது. விளம்பரம் அது
1: எப்படி கேள்விகளை எப்படி கேட்கறதுன்னு உங்களுக்கு தெரியும், பதில வந்து நீங்க சரியாக வச்சுங்க.
0: இல்ல அது சரி, அந்த கேள்வியதான் இப்ப நான் சொல்ல போறேன், கொஞ்சம் புரிங்களேன். நேர்களை இந்த கேள்விகளை கேட்க தயாராக இருக்கும் ஷாவுல் ஹமீது அறிவிப்பாளர் ஷாவுல் ஹமீதுக்கு நீங்கள் உங்களுடைய கேள்விக்கணைகளை கேட்க விரும்பினால் இந்த தொலைபேசி இலக்கத்தில் அழைத்து நீங்கள் இதில் இந்த கேள்வியை தர வேண்டும். 5149592379 என்ற இலக்கத்துக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் எழுதி வந்தால் அந்த கேள்விகளை அவர் எடுத்து வருவார். அப்படித்தானே?
1: ஒரு
2: திருத்தம், மீரா அவர்கள் கொடுத்த தொலைபேசி இலக்கம் முன்னியல் தமிழ் வானொலியின் இலக்கம். ஆனா மீரா
1: அதுதான்
2: வேட்டி காண்பது அறிவிப்பாளர் தென்றலில் ஷாகுல் ஹமீது அவர்கள். அப்ப நீங்க நாங்கள் ஏதாவது கேள்விக்கணை கேட்க வேண்டும்னா அவர் மூலம் தானே கேட்க வேண்டும் உங்களிடம். ஆகவே அவருடைய தொடர்பு இலக்கம் தொடர்பு தான் எங்களுக்கு தேவை.
0: ஒரு பாடசாலையில் ஒரு குழந்தை படித்த பின்பு, ஒரு மாணவன் மாணவி படித்த பின்பு பரீட்சைக்கு செல்லும் முன் அந்த பரீட்சை பேப்பர் என்ன வரப்போறதுன்றத முதல்ல சொல்லி கொடுத்து இன்ன இன்ன இன்ன கிளி எல்லாம் வரும் இப்படி எல்லாம் படிப்பிப்பார்கள். முதல்ல
1: அப்படி இல்ல, அது
2: பாடசாலையில் அந்த பகுதியை படிப்பித்து விடுவோம். அந்த டியூஷன் சென்டர் என்று ஒன்று இருக்கு அல்லவா, டியூஷன் சென்டர் ஊக்குவிப்பு வகுப்புகள் நடத்துவார்கள் பிரைவேட்டா, அவர்கள் பழைய கேள்வி மொடல் கேள்விகளையும் பதிலையும் படிப்பித்து
0: விடுவார்.
2: சரியான கேள்வியை சொல்ல
0: மாட்டார்கள்.
2: ஷாகுல் ஹமீது அவர்கள் கூறியது போன்று அப்படியும் வரலாம் இப்படியும் இவற்றை போன மொடல் கேள்விகளை தான் அவர்கள் கூறியிருக்கோம்.
0: நீங்க சிந்தனை செல்லோட கண்ணத்திலிருந்து சொல்லுங்க, உண்மையா உங்களோட புண்ணியம் கிடைக்கும். இந்த டியூஷன் யார் கொடுக்கறேன்னு சொன்னா நான் அதுல
2: இதற்கெல்லாம் டியூஷன் என்ற ஒரு வகுப்பு இல்லை.
0: நீங்கள் கேட்க போறவர் ஆசிரியர் சொல்வது போல இந்த குளத்துக்குள்ள இன்ன இன்ன இந்த பந்திக்குள்ள இந்த பந்திக்குள்ள தான் இந்த கேள்வி வரும் போல நீங்க அதுல சொல்லி தர
2: செவ்வி காண்பதற்கு முன்பு அறிவிப்பாளர் தென்றலில் ஷாகுல் ஹமீது அவர்கள் எந்த எந்த அம்சங்களுக்கு உங்களை நான் கேள்வி கேட்க இருக்கின்றேன் என்று மட்டும் கூறுவார். உதாரணமாக புவியியல் சம்பந்தமாக ஒரு கேள்வியை கேட்க போகின்ற காலநிலைனா இப்படி ஒன்றுக்குள்ள வரும், அல்லது பொருளாதாரத்துக்குள்ள வரும், அல்லது குடும்ப நலத்துக்குள்ள கேள்வி, அல்லது அப்படி அந்த துறையை சொல்லுவார். நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கணும். சரியா,
0: நல்லா எடுத்து நல்லா எடுத்து கொடுக்குறீங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்குது. சில வேளை உடல்நல குறைவு பிள்ளைகளுக்கு மாறுவது.
2: ஒன்று மட்டும் கூறுகின்றேன் சந்திர அமீது அவர்களே, மீரா அவர்களுக்கு நீங்கள் செவ்வி காண்பதை சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. காரணம், இந்த பெரிய டைரக்டர் விசு அவர்கள் வந்தபோது கூட அவர் ஆச்சரியப்பட்டவர், கையில் ஒரு பேப்பரும் இல்லாமல் என்னை கேள்வி கேட்க வருகின்றாரே மீரா என்று. ஆனால் அவர் ஒரு மணி 45 நிமிட செவ்வி நேரத்தை 1.5 மணி நேரம் ஆக்கிவிட்டது மீரா. அவர் கடைசியாக சொன்னார், எத்தனையோ செவ்வி கண்டவர்கள், எத்தனையோ ஊடகவியலாளர்களை நான் பார்த்திருக்கின்றேன், இந்த பொண்ணு கையில் ஒரு கடதாசியும் இல்லாமல் என்னிடமிருந்து புட்டு புட்டு புடுங்கி எடுத்து விட்டார் சகலத்தை கொண்டு
0: கலையத்துக்குள் நுழையும் போதே எல்லோரும் நிறைய மக்கள் வந்திருந்தார்கள். அப்ப சரி, அவரை செவி காண்பதற்கு நாங்கள் தயாரானோம். அப்பொழுது மற்ற அறிவிப்பாளரும் இருந்திருந்தார்கள். அவர் நான் சற்று சரி அவரை வேற யாராவது எடுத்து வரட்டும் என்று சொல்லும் போது அவர் தான், இல்லை நீங்களே எடுத்து பாருங்கள். அப்ப நான் அவரை சரி என்று கலையத்துக்குள் அழைத்தேன். இருக்க சொல்லி கேட்கறது கிடையாது. அவர் சொன்ன ஒரு பாட்டு போடுங்கன்னு சொன்னார். அப்ப நான் சரி பாட்டு போட்டுட்டு, சரி நீங்க ஆயத்தமா தண்ணி எதுவும் வேணுமா, எப்படி இருக்கீங்க சார், அப்படி எல்லாம் கேட்டு நீங்க நலமா இருக்கிறீங்களான்னு கேட்டோன்னு அவர் கேட்டோம்னு சொன்னார். ஒரு பெண்ணும் பேப்பரும் எடுக்க இல்லையாமாண்டு. அப்ப நான் கேட்டது எதுக்கு என்று கேட்டேன். நான் கொஞ்சம் கேள்விகள் சொன்னத்தானே நீங்க அந்த கேள்வியை கேட்பீங்க. நான் சொன்னேன், சிரிச்சிட்டு சொன்னா இல்ல தேவையில்லை, நீங்க பேசிட்டு போங்க முதல்ல, நான் அதுல இருந்து ஏதாவது கேள்வி எனக்கு கேட்க முடிஞ்சா நான் அதுல இருந்து எடுத்து கேட்கிறேன். அப்படி சொல்லி கடினம் எல்லாரும் எழுதி வச்சுட்டு தான் கேட்கிறேன். அவர் சொல்ற திருப்பி திருப்பி சொல்றேன் எனக்கு, இல்ல இல்ல நீங்க பேசிட்டு போங்க, நான் அதுக்கு போய் அதுல இருந்து எடுக்கிறேன். அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நான் இப்படி சொன்னது. கடைசியா அவர் பார்த்துட்டு ஆரம்பிச்சு விட்டோம் கேள்வி. அவர் பேசிக்கொண்டே போனார் முதல்ல இருந்து. ஆனா முழுமையாக என்ன எனக்கு அவரை பற்றி கொஞ்சம் படங்கள்ல பார்த்திருந்தாலும் முழுமையாக அவரை பற்றி முழு விடயமும் எனக்கு தெரியாது. ஆனா அவர் சொன்ன சொல்ல சொல்ல ஒவ்வொரு ஒரு கேள்வியாக நான் அதில் இருந்து எடுத்து எடுத்து கேட்டேன். அந்த விளக்கமாக தன்னுடைய முழுமையான கேள்விகளுக்கு பதிலை எல்லாம் தந்து முடிச்சு விட்டார். முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு எல்லாம் நாங்கள் படம்லாம் போட்டு கோயில் வந்து எல்லாரும் படம் எடுக்குவதற்கு முன்னாடி சொன்னார், இங்க வாங்கம்மா முதல்ல நான் எல்லாருக்கும் சொல்றேன், நான் எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கிறேன், எத்தனையோ பேர் என்னை பேட்டி என்றிருக்கிறார்கள், எத்தனையோ கேள்விகளை கேட்டு செவி கண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லோரும் முதல் பெண்ணும் பேப்பரும் எடுத்து வச்சு முதல் கேள்விகளை என்ன கேப்பீங்க என்ன கேப்பீங்க என்ன கேப்பீங்க எழுதித்தாங்க. நீங்க அதுவும் கேட்க இல்லையே என்று உண்மையாக அவர் சொல்லியிருந்தேன். பெருமையா இருக்கிறது ஒரு அவங்களோட இந்த படம் எடுக்கணும்னு படம் எடுத்து கொண்டு போனார். அப்ப அப்படி அது வந்து என்னவென்றால் என்னவென்றால் ஷாவுல் கமீன் ஒரு ஒரு விடயத்தை ஒருவர் பேசும்போது நாங்கள் உண்மையை வாங்குறோம் அவர் ஒரு விடயத்தில். அப்ப இதில் என்ன கேள்வி கேட்கலாம் என்று நாங்கள் அந்த இடமே நாங்கள் செய்தோம். அது அது எல்லாராலும் முடியும். அது என்ன, அது பொறுமையாக நீங்கள் பேசுவதை நான் உள்வாங்க வேண்டும். அவர் வரும்போது நான் அவ்வளவு திறமையான ஒரு, இப்ப 20 வருஷம் இது, அப்ப எல்லாம் அவர் வரும்போது நான் நினைக்கிறேன் 4-5 வருடங்கள் தான் இருக்கும் எங்களுடைய வானொலி ஆரம்பித்து 3 வருடங்கள் அப்படியா. நான் இது அப்பொழுது நான் ஒரு விளையாட்டு பிள்ளை. அப்பொழுது உண்மையாக எனக்கு அந்த ஒளிபரப்பில் நான் அந்த காலங்களில் விளையாட்டு பிள்ளை ஒரு டக்குன்னு வந்து அதுல இருந்து நான் செய்துட்டு போகலாம் என்று அந்த ஒரு நீயோட பார நான் ஒரு முழுமை பெற்றவள் அல்ல. ஆனால் எல்லாரும் சொல்லுங்க,
2: தென்றல் அறிவிப்பாளர் தென்றல் சாகுத் ஹமீத் அவர்களே, மிக கவனம், மிக கவனம் என்று உங்களுக்கு கூறுவேன். அன்பு உறவுகளே, நாங்களும் மிகவும் ஜனரஞ்சகமா இந்த நிகழ்வை அவளோடு எதிர்பார்க்கிறோம். வாழ்த்துக்கள் உங்கள் இருவருக்கும்.
0: அப்படி இல்லை ஷாகுல் ஹமீத், என்னென்றால் இந்த இந்த கலையின் மேல் இதன் மேல் உள்ள பற்றுதல் தான் எனக்கு அப்படி வருகிறது ஒழிய. இப்பொழுது நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு ஒரு நாள் பூராவும் அறிவிப்பு செய்வாயா என்று யாரும் கேட்டால் நிச்சயமாக செய்வேன். இருந்து பாடலும் போட்டு அந்த அசையாமல் இருந்து அந்த இடத்திலிருந்து செய்வேன். அந்த அந்த வல்லமையும் அந்த இதுவும் அந்த எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லலாம். இப்ப காலையில் வந்து நான் இதில் இருந்தவள் தான். எத்தனை மணிக்கு சரியாக 10 மணிக்கு இருந்தவள் தான். இன்னும் எழும்பவில்லை அந்த இடத்தை விட்டு. சிந்தனை செய்து 2-3 தினம் எழும்பி போய் வந்தவள்.
2: என்னுடைய கடமை அப்படியாது, இங்கு அங்கு அங்கு என்று எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்க வேண்டியவர்.
0: அது அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் என்னோடு சேர்ந்து எல்லாரும் அப்படித்தான் வர வேண்டும். ஒரு வாங்க வேண்டும், நல்லா பேச வேண்டும். மற்றவர் வந்து பேசும்போது அவர்களை எப்படி கேள்வி கணைய தொடுத்து சிரிக்க வைக்கலாம், பேச வைக்கலாம் என்பதை எடுத்து வர வேண்டும். எனக்கு அது சந்தோஷமான விடயம். அப்படி செய்தால்தான் நீர்களுக்கும் பிடிக்கும் இல்லையா? உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே?
2: ஒன்று
0: அது இன்னொரு தடவை நான் கேள்வி கேட்பது, என்னை கேள்வி கேட்டு நான் பதில் சொல்வது என்பது சில விடயங்களுக்கு நான் ஊமையாக இருப்பேன்.
2: அப்படி ஒன்று
0: நிச்சயமாக சிந்திச்சொல்லன், இது ஒரு உண்மையான ஒரு கூட்டு. சில கேள்விகளுக்கு நான் ஊமையாக இருக்கலாம், உண்மையாக தான் உங்களுக்கு பதிலை கொடுக்க முடியாமல் இருக்கலாம் என்பது என் மனதுக்குள்ள தென்படுகிறது. இருந்தாலும்
1: அப்படிப்பட்ட கேள்விகள்லாம் இருக்காது, சொல்ற மாதிரியாதான் இருக்கும்.
0: சரி, அப்படி நீங்கள் எனக்கு தெரியும், நீங்கள் நான் ஒரு சின்ன பிள்ளை, அதுக்கேத்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கேள்வியை தான் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும்.
2: அப்போ இந்த செவ்வி காணல் வருடத்துக்கு ஒரு தடவை, அல்லது மாதம் ஒரு தடவை, அல்லது வாரம் ஒரு தடவை?
0: இவர் ஒரு தடவையும் காண வேண்டும். இவர் இப்ப ஆரம்பிச்சா இல்லையா, இது ஆரம்பிச்சால் என்னில் தொடங்கினால் நீங்கள் ஒவ்வொரு வரை ஒவ்வொரு அறிவிப்பாளர்களையும் நீங்கள் செவ்வி காண வேண்டும். அறிவிப்பாளர்கள் மட்டுமல்ல, நீங்கள் நேர்களையும் ஒவ்வொரு தடையும் வைத்து நீங்கள் செவ்வி காண
1: வேண்டும்.
0: அது உங்களுக்குரிய விடயம், அது நீங்களாவே பொறுப்பாக நீங்கள் தொடங்குகிறீர்கள். முதல்ல சின்ன பிள்ளையிலிருந்து தொடங்குறீங்களோ, அதனால இனி தொடர்ச்சியாக நீங்க அந்த நிகழ்ச்சியை நீங்க எடுத்து வரலாம். சரியா? நல்லது, சந்தோஷம் ஷாவல் ஹமீத். இப்ப நான் நீங்க அந்த செவ்வி காணும் வரையும் நான் உங்களோட நல்ல மரியாதையா இருப்பேன். நன்றி. பயபக்தியும் மரியாதையும் எனக்கு நிறைஞ்சே இருக்குது. அப்படிதான்
2: இப்பொழுது கோயத்தில் 9:25 விட்டேன்.
0: நல்லது.
2: கர்ணாவில் இப்பொழுது 1:25 உங்களுக்கும் எங்களுக்கும் 8 நேர வித்தியாசம். நீங்கள் எங்கள் கனடாவின் நேரத்திலிருந்து 8 சூரியன் முன்னிலிருந்தது.
1: இந்திய
2: 10:30 இந்திய ஸ்ரீலங்கா 10:30
0: சொல்லும் போது அப்துல் ஹமீத் அண்ணாவின் அந்த எண்ணமும் அந்த நிறைவும் தான் இருக்கிற உங்களுடைய அந்த பெயரை உச்சரிக்கும் போது எனக்கு விருப்பமா இருக்கிறது. எப்பொழுதும் நான் அந்த அண்ணாவின் ஞாபகம் நல்ல ஒரு பேர். நல்லது, சந்தோஷம் சந்தோஷம். நன்றி,
2: நன்றி, வணக்கம். நன்றி.
0: சதீஷ் என் பாடல் மிகுதி இருக்கிறது. சதீஷ் நீங்க கோவிக்க மாட்டீங்கன்னு தெரியும், அவர் கோவிக்க மாட்டார். அவர் தான் இந்த பாட்டை எத்தனை தரம் கேட்டிருப்ப, கேட்டுட்டு தானே இப்ப எங்களை கேட்க சொல்றேன். சரி, பாடல் வருது.

0: பிறகு மீண்டும் நிறுத்திவிட்டேன் சதீஷ். மன்னிப்பை கேட்டுக்கொண்டு ஒரு அன்பு உறவு இணைகிறேன் சதீஷ். எப்படியும் இந்த பாடலை நான் இரண்டு தடவை என்றாலும் இரவு நேரத்தில் வெங்கல இரவு நேரத்துக்கு எடுத்து வருவேன். சரி, வணக்கம். காட்டிலையில் நீ காட்டு நான் மரம்,
1: என்ன
0: சொன்னாலும் தலையாட்டுவேன்.
2: காட்டு நீ வாசல்
0: மெதுவாக கதவை திறந்து
1: கட்டி கொட்டி போவாங்க, கதவை திறந்துறாங்க.
2: நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் சந்தனராஜ்?
1: நலமா இருக்கேன்.
2: எல்லோரும்
1: வாழ்த்து, மிகப்பெரிய வாழ்த்தா கொடுத்தீங்க எல்லாருமே. எல்லா நண்பர்களும் எல்லா அறிவாதம் கொடுத்துருக்காங்க.
2: இப்ப வந்து வாழ்த்து
1: சுட்டி பையன்,
0: சொல்லுங்க.
2: மகனுடைய
1: போட்டி நடக்குமா எங்க ஊர்ல, போட்டிலாம் வைப்பாங்க. அது சில விளையாட்டு நடந்துட்டு போது திடீர்னு பாத்தீங்கன்னா யாரு அதிகமா வளையல் போட்டுருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு, கையில மோதிரம் அதிகமா போட்டுருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு, அதிகமா போடுறாங்க அவங்களுக்கு என்றது. அது மாதிரி விளையாட்டு போட்டி நடக்கும் கோயில்களோட நிறைய போட்டிகள் வைப்பாங்க. அதுல இது திடீர்னு கையில யாரு அதிகம் மோதிரம் போட்டுருக்காங்க, யாரு அதிகம் வளையல் போட்டுருக்காங்க அவங்களுக்கு ஒரு பரிசு.
0: எனக்கு வைக்கிறேன், யாரு அதிகமா பேசுறாங்களோ அவங்களுக்கு பரிசு தான் எனக்கு தான்.
1: நீங்க
0: எங்க கூட நல்ல அன்பா இருக்கிறீங்க, எதுக்கும் அவருக்கு ஒரு ஒரு வார்னிங் ஒன்று கொடுத்து வைங்க, சரியா?
1: ஐயா சொல்லிட்டாங்க, கவனம் கவனம், மிக கவனமா இருக்கும். அப்புறம் நம்ம ரதீஷ் சார் கேட்டாரு இல்லையா, காதலன் திரைப்படம் நடிச்சது வந்து இங்க எடுத்திருந்தாங்க திரைப்படம் சிதம்பரத்துல வந்து நடராஜர் ஆலயம்,
2: நடராஜர் ஆலயம்.
1: ஆமா, ஆகாயமா இருக்கக்கூடிய இந்த இது வந்து நடராஜர் ஆலயம் தான் அது. நானும் கூட ஷூட்டிங் கொஞ்ச நேரம் பார்த்தேன், இறந்த இடம் வந்து கோயில் உள்ளதா இருந்தாங்க.
2: என்ன படம் ஷூட்டிங்?
0: காதலன். காதலன்,
1: காதலன்,
2: காதலன்.
0: காதலன் அதான் நக்மாவோட நடித்த படம்.
1: என்றும் இன்பத்தோடும் பலமோடும் நலமோடும் எல்லா செல்வங்களையும் பெற்று கல்வியும் பல கலைகளையும் கற்று சிறப்போடு வாழ மனம் திறந்து வாழ்த்துகிறேன்.
0: நல்ல குரல் வளம் உங்களுக்கு. அந்த வாழ்த்துக்கள் உங்களோட குரல்ல வச்சு அடிச்செடுத்தா நல்ல போல இருக்கு
2: இல்லையா?
0: எங்களுடைய தமிழ் வாணன் வாழ்த்து இருந்தார், நல்ல ஒரு கவிதை அனுப்பி
2: பொள்ளாச்சி
0: ரவி இணைந்திருந்தார், அவருக்கு வாழ்த்த முடியாம போய்
2: வாழ்த்து
0: இல்ல
1: வினய் தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க.
0: ஆமா ஆமா, அவர் ஆனா கேட்டுக்கொண்டிருக்கிறார்.
1: ஆமா உண்மையிலே அந்த தண்ணி வருகிற நேரம் அவங்க வந்து பயிர்களுக்கு வந்து பாய்க்க முடியும். அதனால இந்த நேரம் அவங்க எல்லாம் ரொம்ப விழிச்சிருந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உறுதுணையா இருக்கிறதே நம்ம எம்டிஆர் வானொலின்னு சொல்லணும். இந்த நேரத்துல நல்ல நிகழ்ச்சிகள் கொடுத்து நல்ல பாடல்கள் கொடுத்து அவங்க வந்து ஊக்கம் இல்லாம ஒரு அளவுக்கு அவங்களை தெம்பூட்டி கொண்டு இருக்கிறது.
0: அதுதான் நான் இந்த இரவிரவா இரவிரவா எடுத்து வருவதற்கு காரணம் இரவு நேரத்தில் அந்த பகல் நேரமே தான் அவர்களுக்கு கேட்டுமண்டு. இந்த நேரம் கூட நாங்கள் கொஞ்சம் தாமதமாகவே எடுத்து வருவதற்கான கேட்டுக்கொண்டு பாட்டை கேட்டுக்கொண்டு அவர்கள் செய்யட்டுமண்டு. நீங்க வேலை ஆடி பாடி
1: பாடல் வந்து பாடல்
0: என்ன பாடல் உங்களுக்கு?
1: ஒரு ஒரு கொடியில் இருமலர்கள். கண்ணனின் சந்நிதியில் எந்த கண்மணி புன்னகையில் அந்த பாடல்.
2: அந்த பாடல் உங்கள் பாடல் காத்தலை வரும் சந்தனராஜ். இருவரும் காலங்களில் இந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுடைய காலை நேரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய மாதிரி நாங்கள் ஒளிப்பதிவு செய்து
1: கொண்டாடி இருக்காங்க. நான் கூட வெளியில போயிட்டேன்.
2: ஒளிப்பதிவு செய்து வைத்தோம். அந்த ஒளிப்பதிவை கொண்டாடி நாடாவில் ஏற்றும் பொழுது அதில் சில தவறுகள் தவறல்ல இந்த ஒளிப்பதிவு கருவியில் சில பிழைகளை ஏற்பட்டுவிட்டது. அதனால் திருப்பி நான் இரண்டு முறை பதிவு அறையுள் சென்று அதை முயற்சி வேண்டி பார்த்து முடியவில்லை. அதனால் வந்து நேரடியாக
1: நீங்களே
0: தூண்டி கொடுப்பீங்க போல இருக்கு. கேள்வி நல்லது. நன்றி நன்றி.
1: நாங்க முக்கியமான கேள்வி நாங்க தான் கேட்போம்.
0: அதுதானே
1: இருக்கணும்ல.
0: நல்ல
1: உங்களுடைய
0: அந்த என்ன உங்களுடைய அந்த பிளட் டெஸ்ட் பண்ற அந்த ஓ நீங்களும் ஓடிட்டீங்களோ இளையராஜா இணைந்திருந்தார். சரி, நீங்கள் மீண்டும் சரி அடுத்த பாடல் மீண்டும் அணைந்து கொள்ளுங்கள். முடிந்தால்
2: பாடலை கொடுக்க
0: இல்லை இவருடைய பாடல் இன்னும் முடியவில்லை.
2: சரி கொடுங்கள்.

0: எங்களுடைய இளையராஜா அவர் உங்கள்ட்ட வேலை கேட்டிருந்தாரா?
1: அவருடைய போட்டு ஒண்ணும் டவர் கிடைக்கல.
0: நிறைய
1: நேரம் என்னுடைய கடைக்கு வர நேரம் கஸ்டமர் எல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியல. அவங்களுக்கு என்னங்க எஃப்எம் இப்படி இருக்கு இப்படி இருக்கு பயங்கரமா அவங்கதான் நம்பர் கொடுத்துருக்கேன், கேளுங்க நிகழ்ச்சியை கேளுங்க அப்படின்னு
0: கொடுத்துருக்கேன்.
1: ஒவ்வொருவருக்குமே அது வந்து உள்ளத்தை மகிழ்விக்கின்றது.
0: நல்லது, சந்தோஷம்.
1: பல நேர்கள் தான் சொல்லணும், அவங்க எல்லாம் பலரும் வந்து கேக்குறாங்க. தொழில் முடிக்கும் போது எந்த எஃப்எம்ல எந்த எஃப்எம் இலங்கை எஃப்எம்மாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் நான் கனடா இருந்தோன்னே அப்படியா என்ன இப்படி இருக்குது, இவ்வளவு அன்பா பேசுறாங்க, இவ்வளவு நிகழ்ச்சி, இவ்வளவு நேரம் கொடுக்குறாங்க நேர்களுக்கு அப்படின்னு இருக்காங்க. இல்ல இதெல்லாம் வந்து பொய் கிடையாது, உண்மையிலும் உண்மை. அவங்க வந்து ஒரு இது வந்து ஒரு தொண்டாவே செஞ்சுட்டு இருக்காங்க, நிறைய பணிகள் செஞ்சிருக்காங்கன்னு சொன்னோடனே ஐயோ மிகவும் மனம் திறந்து பாராட்டுகிறார்கள். நிச்சயமா அதே நேரத்தில் சொல்லிக்கிறேன்.
0: நன்றி, அவ்வளவு உங்கள் மூலமாக தான் பாராட்டுகள் வருகிறது. நன்றி நன்றி நன்றி
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். ஸ்ரீ சதீஷ், மீண்டும் உங்களிடம். சின்ன பையனா இருந்தாலும் நான் ஒரு சின்ன பிள்ளை உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறேன். உங்களோட
2: பாடல்
0: இல்ல இல்லையே, அவருக்கு அவர் கேட்டுக்கொண்டிருப்பார். பாடலை நான் இரவு நேரத்தில் முழுமையாக எடுத்து வருவேன். இதை சொட்டு சுட்டாக கேட்போம்.

0: காட்டலையில் இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் காட்டலையில்.
1: தூத்துக்குடியில இருந்து துரை பேசுறேன்.
0: தூத்துக்குடியில இருந்து துரை. இன்றைக்குதான் நீங்க முதல் இணைஞ்சிருந்தீங்க, பின்பு சட்டு உங்களை காணல. எங்க போயிட்டீங்க?
1: கொஞ்சம் பிஸியா இருந்துச்சு, ஒரு விஷயமா
0: வர முடியல. உங்களுக்கு தெரியுது நீங்க வராட்டி, நீங்க வராட்டி, நாங்க என்னங்க
1: என்னையா, அதனால ஒரு சின்ன தயக்கம் நாளும்.
0: ஓ இல்ல, நீங்க உங்களுக்கு புரியுது, உங்களோட மனசுக்கு வராட்டி இவங்க தேடுவாங்க, எப்படியோ நாங்க எல்லாம் தேடி இருப்போம். அப்ப அதனால
1: ஞாபகம்
0: வச்சிருக்கோம் நாங்க. நீங்க ஒரு
1: கேட்டேன் என்னோட சர்ச்சைக்கு போக வேண்டியது
0: இருந்தது மாப்பிள.
1: ஆமா ஆமா.
0: ஓ அதான்
2: நலமே உள்ளோம். இப்பொழுது நீங்கள் வாழ்த்துவதற்கு வந்தீர்களா, பாடல் கேட்டு வந்தீர்களா?
0: எல்லாத்துக்கும்
2: எப்படியும்
1: கண்டிப்பாக உங்கள் சார்பாகவும் உங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நண்பர் மருமகன் அவனுக்கு இன்னைக்கு நாலாவது பிறந்த நாள் கொண்டாடுறேன். அவனுக்கு என்னோட இன்னும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
0: சந்தோஷமா இருக்குது. ஆனா இவரையும் பயந்து பயந்து பேசுதான் தெரியும்.
2: மருமகன் அல்லவா, அதனால
0: அவர்கள்
2: மாமா அன்பாக வாழ்த்து இருக்குமே, அந்த வாழ்த்து அவரை சேர்ந்திருக்கும். ஆனா அவர் தூங்கி கொண்டு
1: அவருக்கு தெரியல.
0: நீங்க பேசுறதும் சற்று அப்படித்தான் இருக்கிறது. சிந்தனை அவரை பயந்து பேசுவதற்கு காரணம் என்ன
2: தெரியுமா?
0: அவருடைய அவருடைய வச்சானுக்கு தான் நீங்க
2: பாடி
1: காமிச்சிட்டீங்க நீங்களே,
0: நீங்க உங்க மச்சான் கேளுங்க எப்படி மூச்சு பயிற்சி சிந்தனை செல்வன் எடுக்கிறாண்டு. அப்ப நீங்க ஒரு
1: தடவை
0: பேச முடியாம இருக்கும் போது மூச்சு பயிற்சி சிந்தனை செல்வன் கொடுத்திருந்தா அதன் திரும்ப நல்லா பேசினார்.
1: இல்ல இங்க அதாவது
0: முடிவடையும் உங்களுக்கு ஸ்லோவாகி திரும்பவும் புதுசு ஆரம்பிக்கும்.
1: டூ ஹவர்ஸ் கழிச்சு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா நர்மலா வரும். அதனால எனக்கே இப்போ வெளியே வந்து நான் பேசுறேன், அதனால இப்போ கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: சரி, சந்தோஷமா இருக்கிறது. கவனம் பனி பெய்யறது, நீங்க வீட்டுக்குள்ள போங்க.
1: பனி பெய்யலாம், இங்க எல்லாம் பனி இல்லை.
0: பனி இல்லையா? பயமுறுத்தி பார்த்தா அதுக்கும் பயமுறுத்தி.
2: தூத்துக்குடி
1: கரெக்டா
2: சொன்னீங்க
1: சார்.
0: நல்ல சந்தோஷம் துரை, அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க. நெட்வொர்க் ஸ்பீடா வேலை செய்யற நேரம் இணைஞ்சு கொள்ளுங்க.
1: நீங்க எந்த டைம் டு எந்த டைம் இருப்பீங்க, அதாவது
0: உங்களுக்கு காலை 7:30 இருந்து ஞாயிற்றுக்கிழமை 7:30, மற்ற நாட்கள்ல 8:30 காலை, அந்த 8:30 இருந்து இல்ல மாலை 8:30 உங்களுக்கு 8:30 இருந்து இதுவரை நேரமும் இன்னும் ஒரு மத்தியானங்கள் நாங்கள் தாண்டி செல்லும். உங்களுக்கு காலை நேரம் சரியாக என்று
1: பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சியா தெரிவித்துக் கொள்றேன். அவங்க இன்னைக்கு கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவாங்க, என்னால வீடியோ மட்டும் தான் பாக்க முடிஞ்சது.
2: அப்படியா? உடனே எழுந்து விட்டாரு மாமாவுக்கு.
0: அடுத்த தடவை நாங்க உங்களை நேரடியா இருந்தே கொண்டாடுவோம். உங்களோட பிறந்த நாள்
1: கண்டிப்பா கொண்டாடுவோம்.
0: நன்றி.
1: பிறந்த நாளையும் கண்டிப்பா உங்களை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலியமாவே நீங்க கிட்டத்தட்ட இதை ஒரு லைவ் டெலிகாஸ்ட், அதாவது வீடியோ காலிங்க இருந்தா கண்டிப்பா உங்களை
0: அப்படி பண்ணனாலும் கேக் துண்டு வராதே கேங்க.

வணக்கம் உறவுகளே, மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதுரத்தில் வணக்கம் என்று கூறி அன்புடன் இணைகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அன்னை, தந்தை, ஆசான் இவர்களையெல்லாம் எனக்கு அளித்த நான் தெரிந்து கொண்ட அன்பு தமிழ், இவற்றுக்கெல்லாம் மூலம் ஓம் நம சிவாய என்று நாங்கள் உச்சரிக்கும் எல்லாம் வல்ல இறைவன், இவர்கள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து வணங்கி, என் முகம் தெரிந்த தெரியாத உலகளாக இருக்கும் அன்பு நேய உறவுகளே, உங்களுக்கும் வணக்கம் தந்து வருக வருக என்று வரவேற்றுக் கொள்ளுகின்றேன் மொன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்திற்கு.

2026 ஆண்டின் 7வது மாதத்தின் இறுதி வாரம் 28வது நாள் காற்றலையில் சந்திக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்திலே சந்திக்கும் இந்த வேளையில் நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை கூறிக்கொண்டு எங்கள் காலநிலை என்று 21 பாகையை காட்டிக்கொண்டிருந்தாலும் மழைக்கான காலம் என்று காட்டிக்கொண்டு இன்று மழை வருகின்றது என்று எழுதியிருக்கின்றார்கள். அந்த மழை வந்துவிட்டது. இந்த மழை இன்று பகல் முழுவதும் தொடர்ந்து பெரிதாகவும் சிறிதாகவும் தந்து மாலை 5 மணி வரை நிலைக்கும் என்று கூறுகின்றார்கள். இந்த மழை தொடர்ந்திருந்தாலும் 22 பாகையை நாங்கள் எட்டலாம், மீண்டும் 18 பாக வரை குறைந்து செல்லலாம் என்ற வெப்பமும் தட்பமும் கொண்ட நாளாக அமையும் இந்த வேளையிலே காற்றலையின் ஈரப்பதம் எங்களுக்கு இன்று 20% இருக்கும் என்று கூறுகின்றார்கள். 6 கிலோமீட்டர் வேகத்தில் லேசான காற்றும் வீசும். சூரிய பகவான் 5:40 உதித்துவிட்டு 14 மணி தியாலம் 40 நிமிடம் தான் இருப்பேன் என்றும் கூறியிருக்கின்றார். படிப்படியாக தன்னுடைய பகலை குறைத்து கொண்டு வருகின்றார். இது குறைந்து கொண்டு செல்லும் காலம் தானே அன்பு உறவுகளே. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து நாங்கள் இன்று கதம்பத்திலே இணைந்து விட்டோம். நீங்களும் வந்து இணைந்து எங்களோடு கலந்துரவாடும் வேளை 6477864615 என்ற வளமையான எண்களை சுழற்றி இணைந்து கொள்ளலாம். இன்று நாங்கள் இணைந்து கொண்டு காணும் நிகழ்வு 2026 ஆண்டு 7வது மாதம் 28வது நாள் செவ்வாய்க்கிழமை அல்லவா? ஆதலால்

சொல்லோடு பாடல் நிகழ்வு என்று எண்ணிக்கொண்டு நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்பு வணக்கம் போட்டதற்காக அன்போடு அந்த வணக்கத்தை பார்த்து அழகாக நல்ல முறையாக சின்னங்களை எல்லாம் அழைத்து ஷியாமலா, ஞானசேகரன், மகாலிங்கம், மேலும் எங்கள் அன்பு ஜெகவர் சாதிக் அவர்கள், கே எஸ் கிருஷ்ணன் போன்றோர் இந்த நிகழ்ச்சியை எதிர்பார்த்து வரவேற்று கொண்டிருக்கின்றார்கள். வருக வருக ஒன்று வரவேற்று கொண்டிருக்கும் இந்த வேளையிலே நானும் வந்து உங்கள் நேரத்தில் இணைந்து கொண்டேன். நாங்கள் இணைந்து இருந்து சொல்லோடு பாடல் நிகழ்ச்சியை அலங்கரிப்போம் என்று கூறிக்கொண்டு ஆரம்பிப்போம். வாருங்கள் 6478744615 என்ற எண்களோடு.

என்ன சொல்லாயோ என்று எண்ணும் வேளையில் சொல்லாததையெல்லாம் சொல்லலாம், சொன்னதையும் சொல்லலாம், சொல்ல வேண்டியதையும் சொல்லலாம், சொல்ல வேண்டியதையும் செய்யலாம் சொல்லலாம். அதனால் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் சொல்லுவோம், சொல்லக்கூடிய ஒன்றையும் செய்வோமா என்று கேட்டால் சிலதை செய்யலாம், சிலதை செய்ய முடியாது. ஆனால் சொல்லுதல் யாருக்கும் எளிதாம் என்று கூறியிருக்கின்றார்கள். சரி உறவுகளை, நீங்கள் என்ன சொல்லப் போகின்றீர்கள் என்று, நான் என்ன சொல்லப் போகின்றேன் என்று மழை பொழிகின்றது, உங்களுக்கு மழை பொழிகின்றதா, காலநிலை எப்படி இருக்கின்றது என்றெல்லாம் சொல்லுவோம். சொற்களை நாங்கள் கூறுவதற்கு எங்களுக்காக இலக்கண முறைப்படி ஆதிகாலந்தொட்டு இன்றவரை நாங்கள் கண்டது 247 எழுத்துக்கள் மட்டும் கொண்ட பதங்கள் தான். ஆனால் அந்த 247 பதமும் 247 எழுத்துக்களும் 247 சொற்களை தான் தருகிறதா? இல்லை இல்லை, கோடானு கோடி பதங்களை தாங்கி நிற்கின்றது, இன்னும் தாங்கிக் கொண்டிருக்கும், சொல்ல சொல்ல சொல்லிக் கொண்டே போகலாம். அந்த வகையில் நாங்கள் இன்று உங்களுக்கு விருப்பமான அருஞ்சொல் ஏதாவது இருந்தால் எனக்கு வந்து கூறுங்க. உங்களுக்கு விருப்பமான பதம் என்ன என்பதை வந்து கூறலாம். அந்த வேளையில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கொண்டு வந்து எங்களோடு இணைந்து கேட்டு மகிழலாம். அந்த பாடலை தரும் பொழுது அந்த பாடலிருந்து நாங்கள் சொல்லாடலாம். இது ஒரு சொல்லாடல், சொல்லோடு பாடல் சொல்லாடலோடு வருகின்றது. சொல்லாதே சொல்ல சொல்லாதே என்று கூட பாட இருக்கின்றது. சொல்ல வேண்டாம் என்று சொல்வதற்கும் இந்த சொல்லுத்தான் எங்களுக்கு உதவி செய்கின்றது. ஒருவரை பார்த்து நாங்கள் தண்டனை கொடுப்பதற்கும் சொல்லாலே தான் கொடுக்கின்றோம். அதனால் இந்த தீயினால் சுட்ட புண் உள் ஆறும், ஆறாதே நாவினால் சுட்ட வடு. அதனால் அந்த தீய சொற்கள் வடிச்சொற்கள் என்

இருக்கும் என்று. இந்த சொல்லோடு பாடல் என்ற நிகழ்வுக்கு எத்தனை அர்த்தங்களை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒரு பதத்தை எடுத்துக்கொண்டால் அதிலிருந்து எத்தனை பொருட்களை நாங்கள் உற்பத்தியாக்கிக் கொள்ளலாம். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி அல்லவா சொல்லோடு பாடல். இனிமையான பாடல்களை கேட்டு மங்களும் இந்த வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகளே, இப்பொழுது நீங்கள் அழையுங்கள். 647-8-7-4-6-4-1-5 எண்களோடு ஒரு பாடல் கேட்போமா? அந்த பாடல் கருத்தில் கிடைத்திருக்கு. இது அல்ல, இது விளம்பரம். நாங்கள் எங்கு சென்றாலும் இப்பொழுது விளம்பரத்தின் மத்தியிலே தான் இருக்கின்றேன். விளம்பரம் வந்துதானே மனிதனுக்கு விமர்சனத்தையும் தந்து விமோசனத்தையும் தந்து அழிவையும் தருகின்றது இந்த விளம்பரம். வாழ்க்கை பயணத்தில் விளம்பரம் என்று ஒன்று வந்து மனிதனுக்கு விவரத்தை தரும் வேளையில் விபரீதத்தையும் தந்து கொண்டிருக்கின்றது. உறவுகளே, வார்த்தைகள் சொற்கள் விளையாடிக்கொண்டே இருக்கும். எங்கே இந்த பாடலை கேட்போம். பாடலை ஒலித்தாலே நீங்கள் காற்றலைக்கு வரலாம்.

0: இனிமையான இந்த பாடல் சிகரம் திரைப்படத்து பாடல். அகரம் இப்போ சிகரம் ஆச்சு என்று கூறும் வேளையிலே அந்த அ என்பதுதான் எங்களுடைய அதற்கிடையிலே ஒரு விளம்பரம் ஓடி வந்து குறுக்கிடுகிறது. பார்த்தீர்களா, வார்த்தைகள் எந்தெந்த மொழிகளிலே அமைந்தாலும் ஓடி வந்து எங்கள் இதயத்திலே செவி வழி புகுந்து ஆட்கொண்டு கொண்டிருக்கின்றன. உறுப்புகளை அகரம் என்பது முதல் என்று கூறப்படுகின்றது. எங்கள் எழுத்துக்கள் எல்லாவற்றுக்கும் முதல் எழுத்து ஆ, அது உயிர் எழுத்தின் ஆரம்பம். அந்த ஆ என்ற எழுத்து 247 எழுத்துக்களை தன்னுள்ளே கொண்டு அது என்று சிகரம் உயரப் சென்று விட்டது. போ சென்று விட்டது, எங்கோ சென்று விட்டதை எட்டி பிடிக்கவே முடியாது, அதை மறக்கவும் முடியாது. அந்த அகரம் சிகரமாகியது போல் எத்தனையோ உயரங்கள் வந்துவிட்டன, எத்தனையோ எல்லையே கடந்து கொண்டு செல்கின்றன. இந்த இடத்திலே அன்பு உறவு ஒருவர் அன்போடு அழைக்கின்றார், அவரை நாங்கள் இணைத்து விடுவோம். முதல்லே வணக்கம், வணக்கம், வணக்கம். முதல் முதல் வந்த நேயரே வருக வருக.
1: வணக்கம் அரசடி குப்பம் சரவணன்.
0: நெய்வேலி அரசடி குப்பம் சரவணன் அவர்களே முதல் நேயராக வந்திருக்கின்றீர்கள். வணக்கம் என்று கூறிவிட்டேன், நீங்களும் வணக்கம் என்று கூறி உங்கள் ஆதார் அட்டையை சமர்ப்பித்தீர்கள். சரியாகத்தான் இருக்கின்றது, நீங்கள் தான் என்பதை ஊகிப்பதை விட உறுதி செய்து கொண்டோம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாகவும் மகிழ்வாகவும் இருக்கின்றோம்.
0: மகிழ்வாகவும் நலமாகவும் இருக்கின்றீர்கள். நேற்று கேட்டது போன்று இன்று நீங்கள் நல்லவராயிருக்கின்றீர்களான்னு கேட்க மாட்டோம் என்றால் நீங்கள் நல்லவர், நல்லவன் அது எங்களுக்கு தெரியும். நல்லவர்கள் தான் எங்கள் வானொலியில் இணைந்திருக்கின்றோம் என்று என்னை இணைத்து சேர்த்துக் கொள்ளுகின்றேன். சரி, அங்கே முக்கியமான கேள்வி உங்களிடம் கேட்பது, மகிழ்ச்சியோடு கூறுவீர்கள், காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: காலநிலை பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெயில் அதிகமா இல்ல, வெப்பமும் அதிகமா இல்ல. என்ன கொஞ்சம் வீட்டு மேல் தலை கொஞ்சம் வேலை நடந்தது இன்னைக்கு. நாங்கள் காலையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி வரைக்கும் மேலேயேதான் இருந்தோம். கொஞ்சம் வெப்பத்தோட தாக்குதல் கொஞ்சம் குறைவா தான் இருந்தது இன்னைக்கு.
0: அது என்னன்னா மேல் வீடு பிள்ளையானது. உங்களுக்கு மேல் வீடு பிள்ளை என்று கூறிவிட்டீர்கள், கவலையாக இருக்கின்றது. அது பின்புதான் நான் நினைத்தேன், உங்களுடைய இல்லத்தின் மேல் பகுதியில் எங்களுக்கும் மேல் வீடுகள் இருக்கின்றது. பழுதாயின எப்படி இருக்கும் எங்கள் மொழிக்கு?
1: ஏன்னா மழைக்காலம், இப்போ மழைக்காலம் வரப்போகுது. சரி, கொஞ்சம் அது கொஞ்சம் சரி செய்யணும்னு சொல்லிட்டு சரி செஞ்சு ரெண்டு நாள்.
0: மழை முன் காப்போன், மழை வரும் முன் காப்போன், அதாவது வருமுன் காப்போன் என்ற பகுதியிலே அடங்குறது. நான் கூறிய பாருங்கள், எங்கள் தமிழ் வார்த்தைகள் எவ்வளவு தூரம் நகைச்சுவையாக கூறலாம். அந்த ஒரு வார்த்தையை கோபம் வரக்கூடியதாக கூறலாம், ஏளனப்படக்கூடிய வகையில் கூறலாம். மேல் வீடு பிழை என்ற ஒரு வார்த்தை எடுத்துக்கொண்டால் அதை கூறினால் எத்தனை விதமாக கருத்து எடுத்துக்கொள்ளலாம் அந்த மேல் வீட்டுக்கு, இல்லையா? மூளை உள்ளவர்கள் சிந்திப்பார்கள்.
1: மேல் தளம், மேல் தளம்
0: இல்லை, நீங்கள் கூறியது பிழை இல்லை, நீங்கள் கூறியது இல்லை. நான் கூறு எங்கட சொல்லோடு பாடலுக்கு வந்தால் எத்தனை சிக்கல்கள் சீரழிவு சிரிப்புகள் வரும், இல்லையா? மேல் வீடு என்றுதான் அதிகமாக அங்கே நீங்கள் அண்மையிலே தானே புதிதாக அமைத்த அந்த இல்லை மேலே சில சீரமைப்பு இருந்ததோ?
1: நாங்கள் கீழெல்லாம் எல்லா வேலை முடிச்சுட்டு மேல தளம், அந்த தளம் வந்து எப்படி லெஸாக கசிவு, நீர் கசிவு இருந்தது.
0: அதை கவனித்து
1: கொஞ்சம்
0: நல்ல வேளையாக அதை நீங்கள் கவனித்து விட்டீர்கள். மழை காலத்துக்கு முன்பு, மழை காலம் வரும் பொழுது கசிவை கண்டிருந்தால் அதை சரி செய்வதற்கு
1: சிரமப்பட்டிருக்கும்.
0: இதைத்தான் வரும் முன் காப்போன் என்று ஒரு பகுதியிலே கூறுவார்கள் எங்கள் தமிழிலே. வரும் முன்கோ காப்போன், ஒரு பிரச்சனை வரக்கு முந்தைய அதை நாங்கள் முன்கூட்டியே தீர்த்து விட வேண்டும், இல்லையா? வரும் முன் காப்போம், சரி வரும்போது பார்ப்போம் என்று இருந்தால் எப்படி இருக்கும்
1: அது? டேமேஜ்.
0: சரி, வந்த பின்பு
1: பின்னாடிதான் செலவுகள் அதிகமாகிடுவேன். செலவு கவி குறைவா இருக்கும், அப்புறம் கவனிக்காம விட்டுட்டோம்னா அப்புறம் செலவு அதிகமாக இருக்கும்.
0: ஓ, அப்படின்னா வந்த பின்பு பார்ப்போம் என்றால் சீரழிந்து விடும். வரும்போது என்றாலும் ஓரளவு அதை அவசரமாக ஆட்களை கூட போட்டு அதை சரி செய்து விடலாம் ஓரளவுக்கு. வந்த பின்பு பார்ப்போம் என்றால் ஒன்றும் செய்யலாம், எல்லாம் சீரழிந்து. பாருங்கள் எங்கள் இது வரும் முன் காப்போன், வரும்போது காப்போன், வந்த பின்பு காப்போன் என்ற குணம் உள்ள மனிதர்கள் எங்களுக்குள்ள இருக்கின்றார்கள்.
1: நீங்க சொல்லும் போதுதான் வந்த பின்பு பார்ப்போம் சொல்லும் போதுதான் ஒரு நினைவு, ஒரு நடந்த நிகழ்வு ஒன்று நினைவுக்கு வருகிறது.
0: கூறுங்கள் கூறுங்கள்.
1: அந்த 2011 எங்கள் பகுதியில் தானே புயல் அடித்தது. தானே புயல் பார்த்தீங்கன்னா அந்த வீடு, எங்களுக்கு வீடு அப்போல்லாம் எங்களுக்கு கூரை வீடு. இந்த எப்படின்னா அந்த கரும்பு, கரும்போட அந்த தொகை சோலையை தான் நான் மேலே போட்டிருப்போம் அந்த கூரை வீட்டில்.
0: அதை கூறுவது சோலை என்றும் கூறலாம், தோகை என்றும் கூறலாம்.
1: ஆமாம், ரெண்டு விதமாக கூறலாம். அது போட்டு இருக்கும்போது புயலுக்கு, ஆனால் வானொலியில் வந்து அறிவிப்பு காற்று பலமாக வீசும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு, ஒரு 3 வாரம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு அந்த கூரையெல்லாம் பறக்காம இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மேலே ஏதாவது ஒரு பாய் போடலாம்னு சொல்லிட்டு ஒரு மனசில் தோணுது. அப்ப இதெல்லாம் என்ன பண்ணிட்டு போகுது, ஒரு அலட்சி, ஒரு வந்தவர் எல்லாமே பறந்து
0: பார்த்தீர்களா,
1: பறந்து போயிட்டு அது அப்புறம் தான் எங்களுக்கு அந்த தானே புயல் அந்த வீடு அரசாங்கத்தால கொஞ்சம் அலர்ட் ஆச்சு. அப்புறம் ரெண்டு வீடை போட்டு அப்புறம்
0: அந்த சம்பவம்
1: அந்த வீட்டில் இருந்தோம். அப்புறம் பிறகு அந்த வீடு இல்லாம இப்ப வேற புதுசு, அதுக்கு பிறகு கட்டின.
0: நல்லது நல்லது. அந்த சம்பவத்துக்கு பின்பு வரும்போது பார்ப்போம் என்று இல்லாமல் வருமன் பார்ப்போம் என்று பார்த்து விடுவீர்கள் இல்லையா?
1: இந்த ஞாபகம் வருது. அது அந்த வரைக்கும் பார்த்துக்கலான்னு அது எங்களுக்கு அந்த சமயத்தில் அந்த வீடே ரொம்ப மோசமான சூழலாயிட்டு.
0: இந்த தத்துவத்தை நான் படிக்கின்ற காலத்தில் தெரியவில்லை, அனுபவத்திலும் இல்லை. ஆசிரியராக வந்தாலும் பாடசாலையிலே படிப்பிக்கும் பொழுது 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ் மலர் என்ற புத்தகத்தில் 3வது அத்தியாயமாக இது இருந்தது. வருமுன் காப்போன் என்ற தலைப்பிலே அந்த ஒரு கதை, ஒரு மீன்கள் கூட்டத்தோடு வைத்த கதையாக இருந்தது. சிறப்பான கதை, அந்த கதை தத்துவமாக இருந்தது. வருங்கள் இன்றும் எங்கள் வாழ்க்கைக்கு
1: தேவைப்படுகிறது. அந்த புயல் எங்களுக்கு நிறைய பாடங்களை கத்து கொடுத்துட்டு போயிட்டு
0: போயிருக்கோம்.
1: நாங்க எச்சரிக்கையா இருந்துருவோம்,
0: எச்சரிக்கையா இருந்துருவோம். சிறப்பு நல்ல வருமுன் காப்போன் புத்திசாலித்தனமாக அதை சீர்செய்து விட்டீர்கள். அதனால் இந்த இனிமேல் எப்படிப்பட்ட மழை வந்தாலும் அச்சமில்லை, அச்சமில்லை என்று நீங்கள் மகிழ்ச்சியோடு இல்லத்தில் வாழலாம் இல்லையா? அப்படி என்றால் உங்கள் வீட்டை சுற்றி, உங்கள் வீட்டை சுற்றி, ஊரை சுற்றி அல்ல, வீட்டை சுற்றி பெரிய மரங்கள் இருக்கின்றனவா?
1: பல எங்களுக்கு வீட்டுக்கு பின்னே
0: பல மரம், மாமரம்,
1: பின்புறம் பின்புறம் பார்த்தீங்கன்னா புளிய மரம் இருக்கு. கிழக்கு புறத்தில் பார்த்தீங்கன்னா மாமரம், பலாமரம், கொய்யா மரம், தென்னை மரம், விளிமிச்ச மரம், வாழை மரம், இந்த மரங்கள்லாம் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்க எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் இருக்கு. அப்புறம் அப்புறம் சில்வர் டீன்னு சொல்லுவாங்க, அப்புறம் சில்வர் டீன் அந்த மரம் இருக்கு. மரப்பொருள்கள் செய்வதற்காக
0: தளபாடங்கள் செய்வதற்கு மிகவும் தளபாடங்கள், தளபாடங்கள்
1: நல்ல மரமாக
0: மர தளபாடங்கள் செய்வது வைரமுள்ள உறுதியான நீண்ட காலம் உழைக்கக்கூடிய மரங்களாகத்தான் வைத்திருப்பார்கள் நம் முன்னோர்கள்.
1: வெளியில வரும்போது அந்த நிழல்லதான் இருக்கும்போது எங்களுக்கு நல்ல காற்றோட்டமாக குளிர்ச்சியாக இருக்கும்.
0: அது மட்டுமில்லையே, அவ்வளவு சுத்தமான காற்று, அந்த காற்று காற்று வீசி கொண்டிருக்கின்றது. ஆனா உங்கள் இல்லத்தை சுற்றி வீசும் பொழுது இந்த மரங்கள் எல்லாம் சுவாசித்து தீய காற்றை உள்ளே எடுத்து நல்ல காற்றை வெளியே தருகின்றது. பிராணவாயுகளை புளிய மரம் ஒன்றை தவிர புளிய மரமும் அப்படி செய்கின்றது. கால வித்தியாசம் இருக்கின்றது. புளிய மரம் வந்து இரவு நிலே பகலினிலே ஏனைய மரங்கள் கரியமில வாயுவை உள்ளே இழுத்து அதை உணவாக பெற்றுக்கொண்டு அதை சுத்திகரித்து பிராணவாயுவாக எங்களுக்கு தருகிறது, ஆக்சிஜனாக. ஆனால் புளிய மரம்
1: மரங்களாக என்னால் கிட்டத்தட்ட ஒரு 30 மரங்கள் இருக்கும் இப்போ எங்கள் வீட்டு பக்கத்திலே.
0: அப்போ நீங்களோட
1: மரங்கள் கிட்டத்தட்ட
0: நீங்களோட மர உறவாளிதான்.
1: ஆமா ஆமா. அந்த மரங்களை பற்றி சொல்லும் போது கர்நாடகா மாநிலத்துல வந்து ஒரு பெண்மணி அவங்க வந்து அவங்களுக்கு குழந்தை இல்லாம அந்த மரங்களே வைத்து அவங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 112 வயதில் வரைக்கும் பாத்தீங்கன்னா 8000 மரக்கன்றுகள் வச்சிருக்காங்களா? ஆமா, அவங்களுக்கு வந்து அவங்க அவங்களுக்கு வந்து கர்நாடக மாநிலம் அரசு வந்து பத்மஸ்ரீ விருது கொடுத்திருக்கு.
0: அந்த மரம் 8000 மரங்களை நடுது.
1: ஆமா ஆமா, லண்டன் பிபிசி நிறுவனம் பாத்தீங்கன்னா, லண்டன் பிபிசி செய்தி நிறுவனம் பாத்தீங்கன்னா, உலகில் உள்ள தலைசிறந்த 100 பெண்கள் பட்டியலில் வந்து முதலாம் இடத்துல வைத்து பார்த்திருக்காங்க அவங்க. மரங்களை வைத்ததுனால
0: 100 பெண்கள்
1: பட்டியல் உலகில் 100 பெண்கள்
0: தேர்ந்தெடுத்த 100 பெண்மணிகளுக்குள் இவரும் ஒருவர். இவருடைய பெயர் தெரியுமா?
1: முதலாமிடம். ஆமா ஆமா,
0: முதலாமிடம். அப்படியே அப்பா, வாழ்த்துக்கள், பாரதத்துக்கு பெருமை. அதனால் மரம் இப்பொழுது வந்துவிட்டது காலம். இந்த 2 வருடத்துக்குள் பெரும் வெப்பம் ஏற்பட போகின்றது, தண்ணீருக்கு பஞ்சம் வரப்போகின்றது, மழை கிடைப்பது அரிதாக வரப்போகுது. அதற்காக இப்பொழுதே நீங்கள் உங்கள் வீட்டில் மரம் நாட்டுங்கள், கிடைக்கும் இடங்களில் ஒவ்வொரு மரம் நாட்டி அதை வளரப்படுங்கள் என்றெல்லாம் அறிவுறுத்தல் செய்கிறார்கள். சிறப்பு. நாங்கள் மரங்களை பற்றி பேசினோம்.
1: அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு முறை அந்த இலங்கை வானொலியில் நேரலையில் பேசும்போது அந்த அறிவிப்பாளர் வந்து எங்க ஊர் அப்படி கூகுள் மேப்ல பார்த்துட்டு பேசுறாரு என்கிட்ட. அப்ப பார்க்கும்போது சொல்றாரு, உங்க ஊர்களில் எங்கு பார்த்தாலும் அப்படியே பசுமை தழைத்தோங்கி பசுமையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு சொல்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது.
0: அதனால்தான் மரங்கள் எல்லாம் பச்சை இலை தோன்றுவதற்கு அதற்கு ஸ்டார்ச், மாப்பொருள் தேவை. அந்த மாப்பொருளை சூரிய உதயத்திலிருந்து, சூரிய வெளிச்சத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுகின்றன.
1: எங்கள் பகுதியில் மரங்கள் அதிகமாக இருப்பது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விவசாயம் வந்து மரத்திலிருந்து கிடைக்கும் பொருட்களை வைத்து விவசாயமே இப்போ நடைபெறுகிறது.
0: இந்த உலகமே பூமியில் இருந்து தானே
1: அதனால்தான் மரங்கள் அதிகம். இப்போ நாங்கள் வந்து இப்போ கூட ஒரு 30 கன் இந்த ஆண்டு 30 கன்றுக்கு குறைய வைக்கிறதா இருக்கும். ஆண்டுக்காண்டு இப்படி நாங்களே வைக்கிறோம்னா இப்போ ஊரில் இவ்வளோ மரம்.
0: அதைத்தான் கூறுகிறேன், எல்லோரும் அதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதை இது நீங்கள் வீட்டை சுற்றி வைத்திருப்பது ஒரு புறம் இருக்க, முந்திரியை வைத்திருக்கின்றீர்கள் தானே உங்கள் விவசாயத்தில். அதுவும் பெரும்
1: நாற்று விட்டுருக்கோம், அது முளைச்சி வந்த பிறகு மழை பெய்ஞ்சதுன்னா கொண்டு வச்சிடும்.
0: வாழ்த்துக்கள். நீங்கள் கூறுவதை பார்த்தால் ஒரு தடவை அரசடி பக்கம் வர வேண்டும் போல் தெரிகின்றது எனக்கு. ஆனால் முடியாது, அது முடியாது. மனத்தால் வருகின்றேன் உங்களோடு தானே இருக்கிறது.
1: இன்னொரு செய்தியும் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எங்கள் ஊருக்குள்ள நீங்கள் வரணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த திசையிலேருந்து பார்த்தாலும்
0: மரங்கள் கூட தான் வர வேண்டும்.
1: 4 கிலோமீட்டர் இப்போ காட்டுக்குள்ளே பயணித்து தான் எங்கள் ஊருக்குள்ளே நீங்கள் அவ்வளோ வர முடியும்.
0: ஓ,
1: நீங்கள் எந்த திசையிலேருந்து வந்தாலும் சரி, கிழக்கிலிருந்து வந்தாலும் சரி, மேற்கிலிருந்து வந்தாலும், வடக்கிலிருந்து வந்தாலும், தெற்கிலிருந்து வந்தாலும், 3 கிலோமீட்டர் அந்த காட்டு பகுதியில் பயணித்து தான் எங்கள் ஊருக்குள்ளே நீங்கள் வர முடியும்.
0: வாழ்த்துக்கள். சிறப்பு. பசுமையோடு பசுமையாக இருக்கும் ஒரு பசுமையான மனிதன் நல்லவனாக தானே இருக்க முடியும். சரி, அப்போ இன்று என்ன பாடலை எங்களோடு கேட்டு மகிழலாம் என்று வந்திருக்க, இத்தனை சொற்களை கலந்து இத்தனை விடயங்களை நாங்கள் அலங்கரித்தோம் காற்றலையிலே. உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல் இருக்குமே?
1: நிகழ்ச்சியில் கேட்பதற்கு ஒரு பாடல் நினைத்தேன். இப்போ இந்த மரங்கள் காடுகள் சம்பந்தமாக பேசும்போது, அந்த காட்டுக்குள்ளே திருவிழா அந்த பாடல் கேட்கலாம் போல்
0: பார்த்தீர்களா? சொல் ஆளுமை எப்படி இருக்கு, இந்த சொற்கள் நீங்கள் ஒன்று நினைத்து வந்தவுடன் உங்களால் சொல்லப்பட்ட சொற்களுக்குள்ளே உங்களை கவர்ந்தது வேறு ஒரு சொல்லாக வந்துவிட்டது. என்ன பாடலை நினைத்து வந்தீர்கள்
1: என்றாலே மரங்கள் தானே.
0: ஆமா, என்ன பாடலை நினைத்து வந்தீர்கள்?
1: நாங்க வந்து ஓடும் மேகங்களே அந்த
0: பாடலை கேட்க வந்தீர்கள். அப்ப இப்பொழுது என்ன பாடல் நினைவுக்கு வந்தவுடனே கேட்க வேண்டும் போல் தோன்றுகிறது?
1: அதான் காட்டுக்குள்ளே திருவிழா அந்த பாடல்.
0: அடேங்க அப்பா, காட்டுக்குள்ளே உண்மையில திருவிழா தானே ஐயா, அதனால பாடல ஐயா. காட்டுக்குள்ளே திருவிழா கண்ணி, ஓ காட்டுக்குள்ளே திருவிழா தான். அப்ப வீதிகள் எப்படி இருக்குன்னு, பெரிய பெரிய வீதிகள் இருக்குமா?
1: இல்ல, வீதிகள் பார்த்தீங்கன்னா எங்க வீதிகள் அந்த வீதிகள் இந்த ரோடு அகலம், அந்த அகலம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ரோடு தான் எல்லாமே.
0: சிமெண்ட் ரோடு தான் எல்லாமே. அப்ப மேலே கருப்பாக தார் போடவில்லையா? தார்
1: இல்ல இல்ல இல்ல இல்ல, திருவள்ளூர் முழுக்க சிமெண்ட் சாலை
0: தான். அப்பா சிறப்பு,
1: பதினைந்து அடி அகலாம், பதினைந்து அடி அகலாம்,
0: பதினெண்டு ஒரே நேரத்தில் நான்கு கார்கள் போகலாம் வரலாம்.
1: ஆமா ஆமா, என்னென்ன சிறியதாக போட வந்து வரும்போதே நாங்க தடுத்துட்டோம், எங்களுக்கு ரோட் பெருசா போட்டு
0: கொடுக்கணும்,
1: சின்னதா இருந்தா பின்னாடி வசதியா இருக்காதுன்னு சொல்லி நாங்க ஆரம்பத்திலேயே வந்து ஊர் முழுக்க அந்த 15 அடி தான் அகலம்.
0: வீதி பெரிதாக இருந்தால் மனசும் பெரிய மனசாகத்தான் இருக்கும். அதனால தான் நீங்கள் நல்லவன் கூறுகின்றேன். சரியா? அப்ப உங்களுக்கு காட்டுக்குள்ளே திருவிழா வேண்டும். நான் காட்டுக்குள்ளே திருவிழா தரும் பொழுது முடிந்தால் ஓடும் மிருகங்களையும் தர பார்க்கின்றேன் என்றால் நீங்கள் அதையும் விரும்பி வந்தீர்கள்வா? ஓடும் மிருகங்கள் இல்லையா என்றால், ஓடும் மிருகங்கள் இல்லையா
1: வந்தால் இல்லாம இருக்க, அந்த மேகங்களுக்கு ஒரு மேகங்கள்கிட்ட சொல்லி இந்த மழையெல்லாம் கொண்டு வரலாம்.
0: ஆமா ஆமா, ஓடும் மிருகம் இல்லை என்றால் நாடு பசுமை காண முடியாது, நாடு வெளிச்சம் பெற முடியாது. ஓடும் மிருகம் இல்லை என்றால் நாடு பசுமை காண முடியாது. அந்த ஓடும் மேகங்கள் தான் கலைந்தோடி சென்று இருள் மேகமாக மழை ஆவியை சேர்த்து எங்களுக்கு மழையாக கொண்டு வந்து கனம் கூடியவுடன் நீராக பொழிகின்றது. மழை மேகத்துக்கும் சாதாரணமான மேகத்துக்கும் வித்தியாசம். சாதாரண மேகம் இலகுவாக ஓடி செல்லும், ஆனால் கருமேகம் வந்துவிட்டால் நின்றுவிடும், கனம் கூடிவிடும், ஒரு இடத்தில் நின்று கருக்கட்டி அதில் இந்த மழையாக நீராக கிளை பொழியும். சிறப்பான கருத்துக்கள் பார்த்தீர்களா? தமிழில் எவ்வளவு ஆளுமை கொண்டிருக்கின்றோம் நாங்கள் என்பதை உணரக்கூடியதாக இருக்கின்றது. நல்லவன் எனக்கு நாளே நல்லவன் என்று இல்லாமல் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்கின்றீர்கள். ஏனென்றால் இப்படி பசுமையான ஒரு இடத்தில் இருந்தோண்டு வருமுன் காப்போனாக இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் சரவணா. உங்கள் பாடலோடு நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்வோம் வானொலியிலே. நன்றி, நன்றி சரவணா. அது மட்டும் இல்லாமல் அங்கே தளத்திலே உங்கள் பாடல் 2-3 நாட்கள் இல்லை, நான் நினைத்தேன் நீங்கள் கேட்பதற்கு நேரம் இல்லாமலோ தெரியவில்லை என்று. நேர் நேரம் தளத்திலே பாடலை காணவில்லை, இருப்பினும் பாடல் தந்து கொண்டிருக்கின்றீர்கள். நேற்றைய தினம் கேட்டீர்களா பாடல்?
1: பகல் வேளையில்.
0: ஆமாம் ஆமாம், பகல் வேளையில். நன்றி சரவணா, நன்றி. நகைச்சுவையோடு நேரத்தை கழித்தோம். வாழ்த்துக்கள், உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம் ஐயா. நன்றி,
1: நன்றி,
0: நன்றி மகனே. இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம்.

0: வணக்கம் வணக்கம் மகளே,
1: ஆ
0: வணக்கம்
1: வணக்கம்ப்பா.
0: வணக்கம் சாவளா, நலமாக இருக்கின்றீர்களாம்மா?
1: நல்லா இருக்கேப்பா.
0: நல்லா இருக்க வேண்டும். இஞ்சிக்குடியில் தானே இருக்கின்றீர்கள்?
1: ஆமாப்பா ஆமாப்பா.
0: என்ன சொல்ல முடியாது, நீங்கள் இருந்தவுடன் பறந்து விடுவீர்கள், எங்கெங்கோ எல்லாம் பறந்து விடுவீர்கள், போய் விடுவீர்கள். அங்கே மழை பொழிந்தது,
1: ரெண்டு பேர் கூப்பிட்டு
0: பார்த்தீங்களா, அழைப்புகள் தொகையாக இருக்கின்றது. உங்களுக்கு ஈடுபாடு கூட, அதாவது சோ மெனி அப்பாயின்மெண்ட். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்க மழை பொழிந்ததா?
1: அது மட்டும் இல்லப்பா,
0: அது மழை லேசாக மழைந்தால் உங்கள் ஊரிலும் மயில்கள் வந்து உறவாடும் நிறைய. இப்பொழுது மயில்கள் வராது, என்ன வெப்பம் அதிகம், மயில் வெப்பம் தாங்க முடியாது. மயிலாகிய நீங்கள் நாடு நாடா போய் ஊரா போய் விடுவீர்கள்.
1: அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்குப்பா, நிறைய இருக்கு. ஆனா மயில் முன்னெல்லாம் எங்கேயோ ஒண்ணுதான்ப்பா நான் பாத்துருக்கேன் மயில். நான் சின்ன வயசுல எல்லாம் ஒரு 15-20 வருஷமா நிறைய மயில் வருது.
0: அங்கே நீங்கள் மயில் இறகுகள் பெற முடியுமா? உங்களுக்கு நீங்கள் சென்று செல்லும் இடங்களில் மல மயில் தோகை, அது இறகண்டும்
1: எங்கேயும் கீழெல்லாம் பொறுக்கிறது இல்லைப்பா.
0: அது இறகண்டும் கூறலாம், தோகை என்றும் கூறலாம். உங்கள் தமிழ்லேயே பல வார்த்தைகள். சரி, சிறப்பாக இருக்கும் இந்த வேளையில் மழை இல்லை. சரி, இன்று இந்த வாரம் உங்களுடைய உத்தேசம் எங்கு செல்வதென்று?
1: இந்த வாரம் இல்லப்பா, வர திங்கட்கிழமை போவோம்ப்பா.
0: அடேங்க அப்பா, இந்த வாரம் திங்க வாரத்து. சரி, வாழ்த்துக்கள். நலமாக சென்று நலமாக உறவாடி,
1: அது ஒரு நாளுக்கு அப்பா போயிட்டு மறுநாள் அன்னைக்கு நைட்டே வந்துருவோம்.
0: எங்கு போனாலும் நீங்கள் வானொலியோடு தான் இணைந்திருக்கின்றீர்கள், நீங்கள் எங்களோடு இருப்பதாகத்தான் நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் மகளே. சரி, அந்த சின்ன குட்டி எப்படி இருக்கின்றார்? அந்த சத்திர சிகிச்சை பெற்றவர் இப்பொழுது எப்படி இருக்கின்றார்? பாடசாலைக்கு போக சென்று விட்டால் பின்பு அவர்கள் வீட்டில் இருக்க மாட்டார். அவரை அவருடைய பருவத்தினர்கள் பாடசாலையில் தானே இருக்கின்றார்கள். அவரோடு ஒத்து அதை ஒத்தார் குழு என்று கல்வி இயல்லே கூறுவார்கள். ஒத்தார் குழு என்று அவருடைய பாலிய அவருடைய பருவத்துக்கு பார்க்க போறீங்களா? பார்க்காம இருக்க முடியாது இல்லையா? அவர்களோடு இருந்தால் உள்ள நோய்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். சின்ன குழந்தைகளோடு நாங்கள் இருந்தால்
1: பெரிய சேட்டையா இருக்குப்பா.
0: ஆமா, அது நாங்கள் குழந்தைகளோடு குழந்தைகளாக நாங்களும் மாறிவிடுவோம், உண்மையிலே தீர்ந்துவிடும். இங்கே நாங்கள் இந்த கலையகத்திலிருந்து எல்லா பணியும் முடிந்து இரவு நேரம் சென்றாலும் அங்கே என்னுடைய நண்பர்கள் வீட்டிலே ஒரு குழந்தை இருக்கின்ற அவருக்கு ரெண்டு வயது வருகின்றது, வந்து விட்டது கடந்த வாரம். அவ செய்கிற அட்டகாசம் என்றால் எங்களுக்கு, எனக்கு இவ்வளவு பேர குழந்தைகள் பூட்ட குழந்தைகள் இருந்தாலும் ஒருவரும் கிட்ட இல்லை, அங்குதான் போவோம். அவர்கள் போகாது விட்டால் அவர்கள் வலிந்து அழைப்பார்கள். அந்த மூத்தவர்கள் 7 வயதும் 10 வயதும் அவர்களுக்கு மீரா என்றால் நல்ல விருப்பம். அவர்கள் தூங்க போகும்போது இவ வேண்டும் அப்படி அழைப்பார்கள். வேற இல்லையானா அவர்களே தொலைபேசி வருவார்கள். அண்மையில் தான் இருக்கு, தூரம் இல்லை. அது சென்றால் கொஞ்சம் மன ஆறுதல், எங்களுடைய மன உழைப்புகள் எல்லாம் குறைந்துவிடும். மகளே, குழந்தைகளோடு நாங்கள் இருக்கும் பொழுது அது இறைவன் கொடுத்த ஒரு வரம். அது மட்டுமல்ல, அவர்களுடைய மொழி வரும் பொழுது எங்களைப் போலதான் அவரும் தமிழை பேசப் போகின்றார்கள். ஆனால் அந்த பருவத்தில் அவர் தருவதை மழலை என்று கூறுவார்கள் இல்லையா? அந்த மொழியிலே வருகின்ற அத்தனை வார்த்தைகளும் எங்களுக்கு மருந்து தான். யாழ் இனிது குழல் இனிது,
1: குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர்.
0: யாழ் இனிது குழல் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்கள். இப்போ மழலை சொல் கேளாதவர்கள் தான் என்ற பிள்ளை அப்படி இப்படி எனக்கு, அது உண்மைதான். ஆனால் அதைவிட யாழ்ந்த இசையை பார்த்து மயங்குகிற நாங்கள் அந்த மழலை கேட்டால், குழந்தையின் மழலையை கேட்டால் எங்களையே மறந்து விடுவோம். வை ஒன் இல்லை என்னாமல் எல்லாம் கொடுத்து விடுவோம் இல்லையா? அந்த கொடுக்கின்ற புத்தி எந்த எல்லாம் கொடுத்து விடுவோம். சிறப்பு சிறப்பு வாழ்த்துக்கள். நல்ல பேச்சுக்களை நாங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டிருக்கின்றோம் சொற்களிலே. இன்று உங்கள் வீட்டை சுற்றி என்னென்ன மிருகங்கள் இருக்கின்றன உங்களால் பார்க்கக்கூடியதாக?
1: மிருகங்கள்லாம் ரொம்ப இருப்பாங்க வீட்டுல வளர்க்கறது. நாய் மட்டும் தான்,
0: நாய் இருக்குது.
1: வேற என்ன? நரி வரும், இப்ப வர்றது இல்லப்பா.
0: நரி
1: எல்லாம் இப்ப காணா போயிடுச்சுப்பா.
0: ஆமா, அது அது குறைத்து கொண்டு வருகின்றார்கள். வேற என்ன மிருகங்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள்?
1: மிருகங்கள் அல்லப்பா, மாடு இருக்கும், ஆடு இருக்கும், நாய் இருக்கும், பூனை இருக்கும்,
0: இதெல்லாம் மிருகங்கள் தானே. மம்மி, நாய், பூனை, ஆடு, மாடு, வேறு என்ன மிருகம்? நரி வந்து காட்டு மிருகம்.
1: குரங்கு எப்போது வரும்பா?
0: குரங்கு வந்து நாட்டுக்கும் காட்டுக்கும் இருக்க மிருகம். அதான குரங்கு அது காட்டுக்கும்
1: ரொம்ப வராதுப்பா, நான் வெளியில ஊர்ல எல்லாம் பாப்பேன், இங்க எப்பவாது தான் வரும்.
0: எங்கள் நாட்டு
1: நாய் எல்லாம் அதை துரத்திக்கிட்டே போகுமா? ஓடி போயிடுவாங்க,
0: நாய் ஓடிடும். வேற என்ன? சரி, பறவைகள் என்ன பார்க்க முடியும் உங்களாலே?
1: அது இங்க கிளி வரும்.
0: வீட்டுல முதல்ல நீக்கம் பாக்குற பறவை கோழி, அதன் பின்பு புறா வீட்டோடு வரும். உங்களை சுற்றி இருக்கின்ற பறவைகள், கோழி இருக்கின்றது, கிளி இருக்கின்றது, புறா வருகின்றது,
1: ஆந்தை வெளியிலேருந்து, மயில் வெளியிலேருந்து வரும், புறா, ஆந்தை, காக்கா எல்லாம் இங்கே இருக்கு.
0: ஆமா, நீங்க ஆந்தையை பார்த்திருக்கின்றீர்களா?
1: இருக்குப்பா, இங்கே ஜன்னல் தான், ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் முட்டை விட்டு வச்சிருக்குப்பா.
0: அப்ப என்ன உங்களோட வீடு, வீடா காடா?
1: காட்டுக்கு நடுவில் ஒரு வீடு,
0: காடும் வீடும் இணைந்த இடம்.
1: பசங்க எல்லாம் நிறைய இருப்பாங்கப்பா வீட்டுல, நிறைய அங்க வீட்டுல நிறைய பேர் இருப்பாங்களா?
0: காடும் வீடும்
1: கிடையாது, காடும் கீழே இருப்பாங்க, நான் மேல இருப்பேன்.
0: காடும் வீடும் இணைந்த இடம் இல்லை.
1: ஆமாப்பா.
0: சரி, அப்படி இருந்தாலும் என்ன பாடலே கேட்கலாம் என்று நினைத்து வந்தீர்கள்?
1: முதல்ல நாம நினைச்சதே வந்து ஆகரமிப்ப சீக்கிரமாச்சு பாட்டை யோசிச்சு வச்சிருந்தப்பா, நீங்களே அதை போட்டுட்டீங்க.
0: பாத்தீங்களா, பாப்பாவுக்கும் மகளுக்கும் ஒரே சிந்தனை தான் பாடல்.
1: எனக்கு ஒரே சந்தோஷமா இருந்தது, ஐயோ நம்ம கேட்க நினைச்ச பாட்டா அப்பாவுக்கு போட்டாங்களே அப்படின்னு.
0: நான் ஐ ஆம் அன் மைண்ட் ரீடர். இப்பொழுது உள்ள வலைத்தளத்தில் நீங்கள் ஒரு வலைத்தளத்திலே ஒரு அல்லது கூகுளிலே ஒரு தேடலுக்கு போய் நீங்கள் ஒன்றை நினைத்து கொண்டு தேடினால் அது உங்கள் மூளையை உங்கள் மூளையை படித்து அதை போன்ற செய்திகளை தந்து கொண்டிருக்கும். புரியுதா?
1: எனக்கு முன்னாடி தெரியாது.
0: அப்ப நான் இவ்வளவு தூரம் காற்றலையிலிருந்து இன்று சியாமலாவுக்கு இந்த பாடல் விருப்பமா இருக்கும் தந்து விட்டேன், பார்த்தீர்களா?
1: கட்டிக்கா,
0: சிறப்பு, மகிழ்ச்சியோடு.
1: எனக்கு அன்புள்ளப்பா படத்துல இருந்துப்பா.

0: நீர்கோளம் அந்த பாட்டு பா.
1: என்ன திரைப்படம் சொன்னீர்கள்? அன்புள்ள அப்பா தானே?
0: அன்புள்ள அப்பா பா, அன்புள்ள
1: அப்பா,
0: அப்பா பா.
1: அற்புதம். அன்புள்ள அப்பாவிலே இந்த பாடல் மரகதவல்லிக்கு. இந்த சொல்லை நினைக்கும் பொழுதுமா எங்களால் முயற்சி பண்ணி பார்க்குறோம் இத்தனை என்று. ஆனால் ஒரு நாளுக்கு நாங்கள் 16,000-க்கு மேற்பட்ட சொற்களை பாவிக்கிறோம்.
0: அப்ப நான்லாம் இன்னும் அதிகமா பேசுவேனாப்பா.
1: ஆமாம், நீங்கள் 32 பாவிக்கிறேன். ஆய்விலே கூறுவது ஆண்களை விட பெண்கள் தானாம் அதிகமான சொற்களை உபயோகிக்கிறார்களாம். அதிகமான சொற்களை. வாழ்த்துக்கள், சிறப்புகள். உங்களுக்கான மரகத வல்லிக்கு மலர்கோலம், அதை நாங்கள் கேட்டு மகிழ்வோம். மேலும் சிறப்பாக இருங்கள் முல்லை வனத்திலே, இல்லையா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே செவ்வாய்க்கிழமை தோன்றும் கதம்பத்திலே நாங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்வை அலங்கரிக்கின்றோம்.

0: வார்த்தை சொல்வதற்கு வருகின்றார் எங்களுடைய எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் கிருஷ்ணா.
1: வணக்கம் அனுசியா
0: பேசுறேன். ஓ கிருஷ்ணன், அவருக்கு பதிலாக அவ வந்திருக்கின்றார்கள். வணக்கம் மகளே அனுசியா. வணக்கம் மகளே, நலமா இருக்கின்றீங்களாமா?
1: நலமா இருக்கேன்ப்பா, நீங்கள் நலமாப்பா?
0: நாங்கள் நலம். நேற்றைய தினம் வாக்களிக்க வரவில்லை என்று கேட்டேன், வரமாட்டார் என்று கூறிவிட்டார். அது உண்மைதான். என்னம்மா நீங்கள் வர முடியாமல் போய்விட்டது? சரி, இப்போ எல்லோருக்கும் கேட்பது போன்று உங்களையும் அங்கே மழை பொழிந்ததா? அது இப்பொழுது ஆச்சரியமான கேள்வியாக இருக்குன்னு. பொழிந்ததா?
1: மழை இல்லப்பா.
0: எங்களுக்கு இருந்து நாள் முழுதும் மழை என்று எழுதியிருக்காரு. ஒரு தூற்றலோட நின்று விட்டது. நான் இங்கே உள்ளிருந்து பார்க்கும்போது அருகில் இருக்கும் மண்டபத்திலே மேல்கூரைகள் நனைந்தது போல் தெரிகின்றது. வேறு ஒன்றும் தெரியவில்லை. மழையை காணவில்லை. காற்றோட்டம் இல்லைத்தான். அங்கே இலைகள் குலைகள் மரத்தில் உள்ள தலைகள் எல்லாம் ஆடுவது மெதுவான நர்த்தனம்தான். மழையை காணவில்லை. ஆனால் இன்று நாள் முழுவதும் மழை என்றபடியால் மந்தாரம் இருக்கின்றது. வானம் இருட்டவில்லை, ஆனால் மந்தாரமாக இருக்கின்றது. உங்களுக்கு மழை வர வேண்டாம் இப்பொழுது. என கோலம் இருக்கின்றது அழிந்து விடும் அல்லவா? அது இரவு நேரம் தானே. என்னம்மா நாளைக்கு புதிய கோலம் போடுவது தானே? என்ன கோலம் அமைத்தீர்கள்? பூக்கோலம்.
1: பூக்கோலம்
0: பூக்கோலம் பூக்கோலம் பண்ண மகள் அனுசியா, வாழ்த்துக்கள், சிறப்புகள். சரி, அங்கே உங்கள் வீட்டை சுற்றி மரங்கள் இல்லை என்று முன்பு கூறினீர்கள். உண்மையிலே ஒரு மரங்களும் நாட்டவில்லையா நீங்கள்? இடம் பற்றாக்குறையா? என்ன காரணம்?
1: வெளியில முருங்கை மரம் இருக்குப்பா.
0: ஆஹா, அது ஒரு முருங்கை மரம் இருந்தாலே எவ்வளவு வைத்திய குணமுறையதம்மா. முருங்கையிலே காய் பெறும். முருங்கை இலை, பட்டை, வேர் எல்லாம் எங்களுக்கு பயன்படக்கூடியதான். செல்வாக்கு, முருங்கை உள்ளவர்கள் வெறுங்கையோடு போக மாட்டார்களாம். ஒரு பழமொழி இருக்கின்றது. சரியா? எங்களுடைய இல்லத்திலும் எங்கள் நாட்டிலே 12 மாதங்களும் மாரிகாலம், கோடைகாலம், மழைக்காலம் எல்லாம் ஒரு ஆக குறைந்தது ஓரிரு முருங்கங்காயாவது தொங்கும். தினமும் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அந்த முருங்கை மரம் கொடுத்த செல்வம். அதனுடைய பட்டை, அதனுடைய சாரம், அதனுடைய இலை எல்லாம் வைத்திய குணம் உள்ளது. முருங்கை இலையிலே நிறைய கால்சியம் இருக்கிறது. முருங்கை இலை நீங்கள் ஆக குறைந்தது வாரத்தில் இரு தடவையாவது சாப்பிட வேண்டும். முருங்கை இலை நீங்கள் அதில் சமையல் செய்வீர்களா? முருங்கை இலையிலே இல்லையா? அது பயனுள்ளது. அப்போ முருங்கைக்காய் அதெல்லாம் பாவிக்கலாம். அதனுடைய இலை அதை விட மிகவும் சிறப்பானது அம்மா. அதை நீங்கள் சுண்டல், அது வறுவல் செய்தெல்லாம் சாப்பிடலாம். தேங்காய் பூவோடு இணைத்து. ஆமாம் ஆமாம் ஆமாம், சிறப்பாக இருக்கும். நல்லது. அதனுடைய வாசனை, அதனுடைய அந்த பூ இருக்கின்றது அல்லவா, முருக்கம்பூ, வெள்ளையாக வரும் பூ கொத்தாக, அதில் பெரிய மருத்துவ குணம் இருக்கிறது. என்னவென்றால், என்னுடைய மகள் தானே நீங்கள், கூறுகின்றேன். எங்கள் ஊரில் பெண்மணிகளுக்கு பிரசவ வேதனை ஏற்படும் வேளையிலே மருத்துவம் பார்க்கும் வயோதி பெண்கள் இருப்பார்கள் வீட்டிலே. ஒருவர் கர்ப்பம் அடைத்து விட்டால் அவர் பிள்ளை பெறும் வரைக்கும் ஒரு அன்னை வந்து, வயதில் முதிர்ந்தவர், அவர் படித்தவராயிருக்க மாட்டார், வயது முதிர்ந்த எல்லோருக்கும் விருப்பமான ஒரு பாட்டி, அவர் வந்து இந்த இல்லத்திலே வந்து அந்த பெண்ணை பராமரித்து கொள்ளுவார். இருப்பது, எழும்பது, குத்துவது, இடிப்பது, அரைப்பது, கரைப்பது என்று எல்லாவற்றுக்கும் அவர் உதவி செய்திருப்பார். அவரையே செய்ய வைத்து கொண்டு அந்த வேளையிலே அந்த மருத்துவ நேரம் காலம், அந்த மருத்துவ காலத்தை அண்மிக்கும் பொழுது ஏதாவது வயிற்றுநிலை கோளாறு ஏற்பட்டால் அது பிரசவத்துக்குரியதா அல்லது நல்லதா கெட்டதா என்றது அறிந்து பார்ப்பதற்கு அந்த முருங்கை பூ ஒரு வைத்தியம். அந்த முருக்கம் பூவை அவித்து அந்த தண்ணீரை கொடுப்பார்கள் குடிப்பதற்கு. அது குடிக்கும் பொழுது பிரசவ வேதனை என்றால் தொடர்ந்து பிரசவ வேதனை என்று உணரக்கூடியதாக இருக்கும். வேறு ஏதாவது வாய்வு தொல்லை, உணவு செயல்பாட்டு குறைவு, குழந்தை இருக்கும் நேரத்தில் இருக்கின்ற வித்தியாசமான இடம் மாறிவிடும். அது முறுக்கம் மிக அற்புதம். இப்பொழுது இங்கே என்ன செய்கிறார்? டெஸ்டிங் ஊசி போட்டு பார்ப்பார்கள், படம் பிடித்து பார்ப்பார். அது அந்த வைத்தியம். சிறந்த ஒரு பொருள் அந்த பொருள். சிறப்பு, நல்லது. ஒரு மருத்துவத்தோடு உள்ள மரங்களோடு வாழுகின்றீர்கள், வாழ்த்துக்கள். சரி, அந்த வீதியோரங்களிலே என்ன மரங்களை நீங்கள் பார்க்கலாம்?
1: அரளி மரம்.
0: அரளி, அது அருளி என்றுதான் அதுக்கு சரியான தமிழ். சரி, அருளி மரம் பார்ப்பீர்கள். வேறு
1: எந்த மரம் இல்லப்பாங்க?
0: அப்படியா? அந்த அரளி, அருளி மரம் என்ன பூ எல்லாம் நல்ல அழகான பூ பூர்க்கும் இல்லவா அருளி? நல்லா இருக்கும் பாரு. சரி, வாழ்த்துக்கள். நீண்ட நேரம் உங்களுக்கு நான் உரையாடி கொண்டோம். சொல்லோடு பாடலு, என்ன பாடலை கேட்கலாம் என்று எண்ணி இருந்தீர்கள், இப்பொழுது என்ன பாடலை கேட்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்? என்ன நடந்தது? எல்லா வேலையும் ஒன்றுதான், என்ன ஆண் என்ன பெண்ணு, நீங்களும் தானே பணிக்கு உதவி செய்கிறீர்கள். இது வந்து இருவரும் செய்கிற தொழில் தான், ஆண் என்ன பெண் என்ன. இந்த பாடலை கேட்பதற்கு ஏதாவது காரணம் உண்டா?
1: ரஜினி
0: பாட்டு ஆடலாக பாடலாக பேச்சாக பொருளாக வந்து எங்களை ஆட்கொண்டு எங்களை வாழ்க்கை பயணத்தில் பெருந்துணை புரிகின்றது என்பது உறுதியாகின்றது. நல்லது, அந்த பாடலை நான் உங்களுக்காக ஒளிபரப்புவேன். உங்களோட நானும் கேட்டு மகிழ்கின்றேன். இப்பொழுது அவர் இருக்கின்றாரா? அவர் இல்லாமல் நானா என்றது போன்று அவர் வந்தால் தானே நீங்கள் வர முடியும். சிறப்பு மகளே,
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே. தஞ்சாவூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து தானே வருகின்றீர்கள்?
2: ஆமாம் ஐயா, கே எஸ் கிருஷ்ணன்.
0: அது தெரிகின்றது, கே எஸ் கிருஷ்ணன் தான் என்று. ஏன் கேட்டு என்றால், நீ இருந்துவிட்டு எங்கே கிருஷ்ணகிரிக்கு போவீர்கள், கும்பகோணத்துக்கு போவீர்கள், பேருந்திலே போவீர்கள், தொடருந்திலே போவீர்கள், மிதிவண்டியிலே போவீர்கள், எங்கிருந்தாலும் அழைத்து கொண்டிருப்பீர்கள். தரிப்பு பஸ் தரிப்பு நிலையங்களில், அது பேருந்து நிலையத்தில் கூட இருந்து எங்களோடு பாட்டுக்கு பதில் படித்தது இருக்கின்றீர்கள். எனக்கு நல்ல ஞாபகம். சரி, அங்கே இன்று மழை இல்லை என்று மகள் கூறிவிட்டார் காலையில். உங்களை சுற்றுச்சூழலை பற்றி பேசினோம். இப்பொழுது உங்களோட உங்களோட தொழில் ரீதியாக ஒரு தடவை சில வார்த்தைகளை நாங்கள் உங்களோடு பேசும்பொழுது சில வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளலாம் உங்களிடமிருந்து. நீங்கள் செய்யும் நெய்தல் தானே நீங்கள் செய்கின்றீர்கள் உங்களோட தொழில்? நெய்தல் மிகவும் புனிதமான ஒரு நெய்தல். அது நெய்தல் இல்லை என்றால் இந்த உலகத்தில் மானம் இல்லாமல் போயிடும், மானம் எல்லாம் போய்விடும். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்?
2: உண்மைதான்.
0: நான் முன்பே உங்களுக்கு ஆரம்பத்தில் நீங்கள் வந்த புதிதிலே கூறியிருந்தேன், ஒரு ஒரு குழந்தை சிசு வெளியே வந்து இந்த பூமிக்கு வந்ததிலிருந்து இறுதியில் அது வளர்ந்து எல்லாம் முடிந்து சிதையிலே சென்று தீ பிடிக்கும் வரைக்கும் அல்லது குழியிலே போடும் வரைக்கும் மூடி இருப்பது ஆடை தான் இல்லையா? பலவிதமான நிறங்கள், பலவிதமான வடிவங்கள் இருந்தாலும் ஆடை ஆடை தான். அதை இன்னைக்கும் அந்த புனிதமான தொழிலை நீங்கள் செய்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. இதற்கு இன்னும் ஒரு கதையும் வந்து உங்களுக்கு கூறுகிறேன். ஐவர் சேர்ந்து ஒரு மரக்கட்டையை ஒரு பெண் உருவாக்கி இறுதியாக அந்த பெண் உயிர் பெற்று வரும்பொழுது யார் அதுக்கு உயிர் அதை திருமணம் செய்ய அவள் யாரை விரும்புவாள் என்றால், பொன்னல்ல, பொருள் அல்ல, மணியல்ல, அது ஒன்றுமே இல்லை, மானம் தான் இல்லையா? மானத்தை காக்கின்றது. மகாபாரதத்திலும் கூட திரௌபதியின் தூக்கில் உரியும் பொழுது கடைசியாக கிருஷ்ணரின் பேரர்களால் அவளை காத்தது ஆடைதான். சிறப்பு, கட்டிய கணவனால் கூட காக்க முடியவில்லை. சிறப்பான தொழிலை செய்து கொண்டிருக்கேன். நாங்கள் பல வார்த்தைகளை அதுக்குள்ளே உதிர்ந்து கொண்டோம். நீங்கள் பணிபுரியும் அந்த இடத்துக்கு என்ன பெயர்? நீங்கள் நீங்கள் பேச்சு வழக்கிலே கூறுறதே கூறுங்கள், பேச்சு வழக்கிலே கூறுறதே கூறுங்கள். எப்படி கூறுவீர்கள்? அந்த தரி
2: கூட
0: சொல்லு, தரி தான அறியினா தரைக்கு இன்னும் இருக்கு இல்லவா ஐயா, தரைகட்ட என்ற ஒரு பழமொழி. இவன் தரைகட்டு போய்விடுவான், தரைகட்ட பிற என்றெல்லாம் தரைகட்ட பயல் என்றெல்லாம் கூறுவோம் இல்லையா? தரி என்பது மிகவும் முக்கியமானது. தரி வேறு என்ன, அந்த நீங்கள் அதன் உள்ளே அந்த ஓடி சென்று இழைக்கின்ற நூலிலேயே ஓடி கொடுக்கும் அல்லவா, அதுக்கு என்ன பேர் ஐயா?
2: பட்டு.
0: பட்டுவா தட்டுவா பட்டுவா தானா என்ன தட்டு?
2: பட்டு என்றால் சில்கு தான்.
0: என்னையா?
2: பட்டு பட்டு ஐயா,
0: பட்டு சேரும் நூல், நூல் பட்டு இல்லை. அதை கொண்டு செல்லுகின்ற அந்த முழு நீங்கள் இப்படி இழுக்கும் பொழுது இங்கும் அங்கும் நூலை இழைத்து கொண்டிருக்கின்றது, அதுக்கு பேர் பட்டுவா?
2: ஆமாம், அதெல்லாம் துணி நெய்வோம்.
0: ஆ பட்டு இல்லை, நீங்கள் நெய்கிறீர்கள். நான் கூறுவதா, அங்கே நூலை சுற்றி ஒரு ஒரு ஒரு இதையா ராட்டினம், ராட்டினம் அதைத்தான் கேட்க வந்தேன். இப்படி பொருள் பலவிதமான சொற்கள், பலவிதமான சொற்களை நீங்கள் பரிசு மின்தறியா அல்லது கைத்தறியா?
2: கைத்தறி.
0: கைத்தறி. அப்ப கைத்தறின்னா உங்கள் காலுக்கும் வேலை இருக்கின்றது இல்லையா?
2: காலுக்கும் வேலை உண்டு ஐயா.
0: அதுக்கு என்ன அந்த கால் கால் புனிகிற பணி என்ன பணி ஐயா? அதுக்கு என்ன பேர் ஐயா? எப்படி ஐயா கூறுவீர்கள்?
2: கால் நெய்ய
0: மிதி மிதி அடி என்ன மிதி அடி? கட்டிக்காரன் கட்டிக்காரன் கட்டிக்காரன். சுமார் எத்தனை வயதில் இருந்து நீங்கள் இந்த தொழிலை கற்றீர்கள் கற்றுக்கொண்டீர்கள்?
2: எனக்கு வந்து 6 வயசு இருக்கும்.
0: 6 வயதிலேயே நீங்கள் இதை ஆரம்பித்து விட்டீர்கள் கற்று தேர்ந்து.
2: அதனால தொடர்ந்து என்ன பள்ளிக்கூடம் போக முடியவில்லை.
0: அது இது பெரிய நுட்பமான கலை அல்லவா? அதை கற்று தேர்ந்து இப்பொழுது
2: 50 ஆண்டுகளுக்கு மேல் இப்போ ஆயிடுச்சு.
0: ஆமா, சீனியர். நீங்கள் இப்பொழுதுல பெரிய பெரிய ஒரு மேதையாகி விட்டீர்கள். கற்று தேர்ந்து கை சேர்ந்து வந்து விட்டீர்கள். பாருங்கள், எங்கள் தமிழை கற்று தேர்ந்து கை தேர்ந்து இப்பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கும் காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விற்பன்னராக இருக்கின்றீர்கள். சிறப்பு சிறப்பு. இது உங்களுடைய உங்களுடைய குடும்பம், நீங்கள் சின்ன வயதிலிருந்தே கற்றுக்கொண்டு வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் படிப்புக்கு சென்றிருக்கலாம். அந்த நேரம் இருந்த படிப்பு காலங்களிலே படிப்பில் நீங்கள் பெற்றுக்கொள்கிற ஊதியத்தையும் நிம்மதியையும் விட இதில் பெரிய நிம்மதி உண்டு. ஒரு சொந்த தொழில், கைத்தொழில், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலைகள் உனக்கில்லை ஒத்துக்கொள் என்ற பாடல் இருக்கின்றது ஐயா. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலைகள். அந்த கைத்தொழில் இருந்தால் கவலை இல்லை. அது ஏதோ ஒரு தொழில் கைத்தொழிலாக இருந்தால் அது கையிலே இருக்கின்ற தொழில். நாங்கள் அதைத்தான் கையால், ஏன்னா எங்கள் கையிலே இருக்கின்றது. இன்னருடன் தேடிச் சென்று இன்னொருவருக்கு நாங்கள் பணிபுரிய தேவையில்லை. அரசாங்க உத்தியோகம் என்று கூறுகின்றோம். நாங்கள் அரசாங்கத்துக்கு பணியாளர்களாகத்தான் இருக்கின்றோம். இது நீங்களே உரிமையாளர், நீங்களே அதனுடைய உற்பத்தியாளராக இருக்கின்ற சிறப்பு சிறப்பு சிறப்பு. அதனால் செய்யும் தொழிலே தெய்வம் என்று நீங்கள் அதை கடைபிடித்து இருவருமாக இணைந்து புனிதமாக செய்து உலகில் உள்ளவர்களுடைய மானத்தை காக்கும் புண்ணிய தொழிலை செய்கின்றீர்கள். அது புண்ணியம். சிறப்பையா, சிறப்பு சிறப்பு. சரி, இப்பொழுது நீங்கள் காற்றலைக்கு வரும்பொழுது என்ன பாடல் கேட்கலாம் என்று எண்ணி வந்தீர்கள்?
2: எம்எல் வசந்தகுமாரி, டி எம் சவுந்தரராஜன் ஐயா பாடிய மன்னாதி ஆடாத மனமும்.
0: எங்கே பாடுங்க அந்த முதல் வரியை, வல்லவியை.
2: ஆடாத மனமும் உண்டோ, நடை அலங்காரமும் அழகு சிங்காரமும் கண்டு ஆடாத மனமும் உண்டோ.
0: ஆடாத மனம் உண்டோ என்று கேட்டு நீங்கள் ஆடி ஆடி அந்த தொழிலை புரிந்து எங்களை எல்லாம் அதை அணிந்து கொண்டு ஆட வைத்துக் கொண்டு இருக்கின்றீர்கள். ஆட வந்த தெய்வம் ஐயா. நல்ல பாடல் இந்த பாடல், ஆடாத மனமும் உண்டோ. இதிலே பொன்மனை செம்மல் அவர்கள் மிருதங்கம் மத்தளம் வாசிக்கின்றார். அது உண்மையாக வாசித்தவராம் அவர். அவர் அதிலே வேலை கைதேர்ந்தவர். அந்த கலையிலும் அவர் கைதேர்ந்தவர் பொன்மனை செம்மல். குறிப்புகளிலே பார்த்தேன். சிறப்பு. இருவருடைய பாடலை நான் ஒளி வருவேன். நேற்றைய தினம் நேயர் நிறமெல்லாம் கேட்டீர்கள் தானே? நல்லது. ஒரு தெரிவுகளை கொண்டு வருகின்றீர்கள். ஒரு திரைப்படத்தில் 2 பாடல் இத்தனை விதமாக வந்தது, ஒரு திரைப்படத்தில் 2 குரலில் ஒரு பாடல் எப்படி வருகின்றதெல்லாம் நாங்கள் உணரக்கூடிய வகையில் படத்தை பார்த்து பாடலை கேட்டுவிட்டு போய்விடுவோம். நீங்கள் அதை எங்களை உன்னிப்பாக கவனிக்க வைக்கின்றீர்கள். கிருஷ்ணா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: இன்னும் ஓரிரு பாடல் தானே முடிஞ்சிருச்சு.
0: அது என்ன, அது முடிந்தவர் வேறு ஒரு சிந்தனை வரும் தானே உங்களுக்கு?
2: கண்டிப்பா
0: ஏதோ வரும் உங்களுக்கு, வரும் எப்படியாவது கருவீர்கள். நன்றி நன்றி கிருஷ்ணா. இருவரும் நலமாக மகிழ்வாக வாழ வேண்டும். வாழ்த்துக்கள் ஐயா, மீண்டும் சந்திப்போம். இது சொல்லோடு பாடல், மொன்றியல் தமிழ் வானொலி, கனடா கலையகம்.

0: வணக்கம் வணக்கம் மகளே,
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் மகளே தேவதி, எப்படி நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக இருக்கிறேன் அப்பா, நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நான் மகிழ்வாக நலமாக இருக்கின்றேன். காற்றலையில் வந்து இருந்து விட்டால் என்னுடைய உடல் வலியோ உணர்வு வலியோ ஒன்றும் தெரியாது. உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பேன். உலகத்தில் குழந்தைகளோடு பேசுவது போன்ற ஒரு மனத்திலே இருப்பேன். நான் பஞ்சகம் சூது பொறாமை போட்டி எந்த எண்ணமும் இருக்காது. துன்பங்கள் அதிகமாகவோ இன்பங்கள் அதிகமான இல்லை, சாதாரணமாக உங்களோட பேசும்பொழுது என்ன நான் மறந்து இருந்து பேசிக்கொண்டிருப்பேன். நீங்களும் அதே போன்று எங்களோட உறவாடுகிற இந்த ஒரு உறவு பாலத்தை வளர்த்துவிட்டு மகள் மீராவை எப்பொழுதும் நினைத்து கொள்வேன் நான். சரி, அங்கே உங்களுடைய காற்றலை உங்களுடைய காலநிலை இன்று எப்படி இருக்கின்றது? கே கே நகர் சென்னையிலே
1: வெயில் காய்ந்தது, இப்ப இது கொஞ்சம் காற்றும் வீசுகிறது.
0: சென்னை காற்று வீசுகின்றதா? வாழ்த்துக்கள். சென்னை காற்று வித்தியாசம் தான் கூறுவார்கள். அதை விட நீங்கள் இன்று பெரிய ஒரு விளையாட ஒரு சிறப்பான ஒரு விஷயம் செய்கிறீர்கள். என்னவென்றால், சியாமளாவை பற்றி பேசும் பொழுது அங்கே பாம்பு வரும் என்று எழுதியிருக்கிறீர்கள். எங்களை பயமுறுத்துகிறீர்கள். நாங்கள் பறவைகள் அவருக்கு நான் கேட்கவில்லை, கேட்டு பார்த்து நான் மிருகத்தையும் பறவையும் தான் கேட்டேன். பிராணிகள் கேட்டிருந்தா உடனே உடனே சொல்லிடுவா பாம்பு இருக்குங்கன்னு சொல்லி. அவள் பாம்பு அவ ஒரு எப்படி சொல்லலாம், அவ நாகராணி. அவ சர்ப்ப தேவதைகளும் அவ உண்டு, சர்ப்ப நாயகி அவ தேடி வந்துவிடும். ஏன்னா அவர் வீட்டை விட்டு போயிடுவார் தானே, அடிக்கடி வீட்டை விட்டு போயிடுவார் தானே. அடுத்த பதில் அடுத்த வந்து தந்திருக்கீங்க. கிருஷ்ணாவுக்கு ஒரு பெயர் வச்சிருக்கீர். கிருஷ்ணன் என்றாலே மானம் காத்தவர் தானே கிருஷ்ணன். அந்த விடயத்தை அந்த நான் அந்த விடயத்தை அவரோடு பேசும் பொழுது திரௌபதி என்ற மானத்தை காத்தது என்று கூறினேன். அதை நீங்கள் வலிவாக அழகாக, அதனால் நான் நீங்கள் ஒரு மானம் காத்தவர் என்று அவரை ஒரு கூறின வேளையிலே கிருஷ்ணன் என்பவர் மானம் காத்தவர் என்று ஒரு அர்த்தத்தை கொண்டது. உண்மை உண்மை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த உள்வாங்கி அவருக்கு ஒரு பேரையும் தந்ததுக்காக பெருமைப்படுகிறேன் மகளே. சிறப்பு எங்களோட தமிழ் எப்படியெல்லாம் எங்களை உறவாட வைத்து பெருமை கொள்ள வைக்கின்றது. எங்களுக்குள்ளே இருக்கின்ற பெருமைகளை நாங்கள் சிந்தித்து பார்த்த நேர்முறை வகையிலே நேர்மறை வகையிலே எல்லாம் சிறந்ததுதான். சரி, காலநிலை அப்படி இருக்குது என்றால் உங்களுடைய வீதி நிலை எப்படி இருக்கின்றது? மிகவும் போக்குவரத்து அதிகமாக நெரிசலாக இருக்கின்றதா?
1: ஆமாம்ப்பா, நாங்கள் வந்து நான் என்னோட வீடு இருக்கிற இடம் வந்து அந்த பஸ் நிற்கும் இடம் அப்பா, அதனால எப்பொழுதுமே போக்குவரத்து போய் கொண்டு வந்து கொண்டே ராத்திரி இரவு 11:30 போயிருக்கோம். காலையில 4:30 ஆரம்பிச்சோம்.
0: அது அந்த இடம் பஸ் நிற்கும் இடம் என்று நல்ல தமிழிலே தான் கூறுகிறீர்கள். நான் பேருந்து நிலையம் என்றுதான் எண்ணினேன். அது சரியா நான் சொல்லுவது?
1: பேருந்து நிலையம்ன்றது எல்லா அது பஸ் ஸ்டாண்ட் அப்பா. பஸ் வந்து பஸ் ஸ்டாப்
0: பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாப் என்ன நல்ல தமிழ் தானம்மா இந்த தமிழ். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அப்படி அதுவும் பஸ் தான் வருகிறது, பேருந்து வரவில்லை. சிறப்பு மாதிரி இல்லை இல்லை அம்மா, இது எங்கிட்ட பேசிக்கொள்வதுதான் இப்போ பேசுகிறோம். கலந்து நகைச்சுவையாகத்தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு பசியாளர் ஒரு உணவு சாலைக்கு செல்கின்றார். பெரிய உணவு சாலை, அங்கே ஒவ்வொரு மேசைக்கு அதில் வைத்து அதில் உட்கார்ந்து சாப்பிட எல்லா ஒழுங்குகளும் இருக்கின்றது. உணவு கொண்டு வந்து உணவு பரிமாறுபவர் உணவை பரிமாறுகிறார். அவர் உணவை உட்கொண்டு கொண்டு அவருக்கு அதற்கு இந்த உப்பு என்ற காரம் அதற்கு பற்றாக்குறையாக இருந்தது. சில பேர் கூறுவார் உப்பு அதிகமாக சாப்பிடுவார், உப்பு குறைஞ்சி சேர்த்து சாப்பிடுவார்கள். அவர்கள் சமமாகத்தான் செய்திருப்பார்கள். இவருக்கு உப்பு பற்றாக்குறையாக இருந்திருக்கு நாவுக்கு. உடனே அந்த அவரை அழைத்து பரிமாறுபவரை அழைத்து கூறுகின்றார், என்னப்பா கொஞ்சம் உப்பு கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அவர் போயிட்டு பேசாமனுக்கு வருகிறார், தேடுகிறார் எல்லா இடமும் சமையல் அறைக்குள்ளே. அப்போ மீண்டும் வந்து நீங்கள் என்னையா கேட்டீர்கள், உப்பு கேட்டேன் தம்பி, கொஞ்சம் உப்பு பற்றாக்குறையாரு கொண்டு வாருங்கள். மீண்டும் போய் தேடுகிறார். அப்போ அருகில் இருந்த ஒருவர் கூறினாராம், தம்பி சால்ட்டை தான் அவர் கேட்கிறார் உப்பு சொன்னாராம். உடனே அவர் தலையில் கையை தட்டிக்கிற, என்னையா மனுஷன் நீங்கள், சால்ட்டுன்ட்டு தமிழில் பேசுங்க ஐயாண்டாராம். அப்படி இருக்கும். அந்த வேற்று மொழிகள் அம்மா எங்கள் நாவிலும் மூளையிலும் பதிந்து விட்டது, தள்ளிவிட்டு அது சுலபமாக உட்கார்ந்து விட்டது. அதுதான் காரணம், நாங்கள் தமிழை உபயோகிப்பது, தாய்மொழி தமிழை உபயோகிக்க வெறுத்து அல்லது மறுத்து அல்லது தெரியாமல் அல்ல, அது பேச்சு வழக்கில் எங்கள் நாவில் வந்து ஆட்சி பெற்று விட்டது. எத்தனை எனக்கு இன்றும் அந்த இலக்கம் என்பதை மாற்ற முடியாமல் இருக்கின்றேனே. இந்த பொக்கிஷத்தில் வந்து ஆரம்பத்தில் இலக்கம் இலக்கம்னு கிருஷ்ணா சுட்டி காட்டினார் ஒரு தடவை எனக்கு, அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஆனாலும் இலக்கம் என்று மாறி வருகின்றது. என்னது ஆட்சி பெற்று விட்டது எங்கள் நாவிலை அமர்ந்து இந்த தமிழ் மொழியை தள்ளிவிட்டு அதுக்கு பதிலாக எத்தனை மொழிகள், எத்தனை மொழிகள், எத்தனை சொற்கள், எத்தனை சொற்கள். அதிலும் சென்னை போன்ற நகரிலே பல் இன மக்கள் வாழுகிற இடம், அங்கே எல்லா விதமான மக்களும் வந்து எல்லா விதமாக பேசிக்கொண்டு அங்குள்ள பேச்சு தமிழ் அவ்வளவோ வித்தியாசமானது. புரிந்து கொள்வது கடினம் உங்களுக்கு இதாக இருக்கும், எங்களை எல்லாம் புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும் அவர்கள் கூறுகிற வார்த்தை. என்னுடைய நண்பர் இங்கே இருக்கின்றார், சென்னையைச் சேர்ந்தவர். அவர் ரசித்து கொண்டே பேசுவார் எங்களுடைய தமிழை, அவர் முயற்சிப்பார். ஆனால் அவர் பேசும் பொழுது நான் அதுக்கு அதுக்கு குறிப்புகள் சொன்னவுடன் சிரிப்பார். அப்படி வாழ்த்துக்க. அப்புறம் பஸ் ஸ்டாண்டும் பஸ் ஸ்டாப் நிலையம் எல்லாம் உங்களுக்கு இருக்கின்றது. சிறப்பு சிறப்பு
1: பேருந்து நிலையம், பேருந்து நிற்கும் இடம்
0: பேருந்து நிலையம் என்றால் நீங்கள் கூறுவது போன்ற பேருந்துகள் உலாவும் இடம், அதாவது எல்லா நகரங்களும் வந்து ஒரு இடத்துல வந்து குவிந்திருக்கின்ற இடம், அதை நீங்கள் ஆங்கிலத்தில் பஸ் ஸ்டாண்ட் என்று கூறுகின்றீர்கள். அடுத்தது நீங்கள் நிப்பாட்டுற இடத்து பஸ் ஸ்டாப் என்று கூறுகிறீர்கள், அது வந்து பேருந்து தரிப்பு நிலையம், அங்கு தரிப்பு இது நிறுத்தும் இடம், தரிப்பு இடம் என்றும் கூறலாம். சரி, சிறப்பு. நான் சென்னை தமிழை திருத்த வரவில்லை, எனக்கு தெரிந்த தமிழை நாங்களும் எங்கள் ஊரில் பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாண்ட் என்று தான் கூறுவோம். அப்படி
1: ஒரு சேவாரோட சேர்ந்தா வந்துடும். நீங்க அழகான தமிழ்ல, இலங்கை தமிழ், அழகான தாய் தமிழ் மொழியில உரையாடுவீங்க. நாங்க வந்து உரையாடி உரையாடி
0: இல்லையம்மா, என்னவென்றால் நாட்டுக்கு நாடு, கிராமத்துக்கு கிராமம், மாநிலத்துக்கு மாநிலம், பிராந்திய மொழிகள் என்று கூறப்படுவது உண்டு. அந்த பிராந்திய மொழிகளில் வந்து பேச்சு மொழி அது வழக்கு மொழியாக வந்து பழக்க வழக்கமாக மாறிவிட்டது. இந்த பழக்கங்கள் அது வழக்கமாகிவிட்டது. வழக்கம் என்றால் தொடர்ந்து வழக்கம், இது வழக்கம். அது அது ஒவ்வொரு கிராமத்துக்கு ஒரு பொருள் ஒன்று தான் பேச்சு. ஆனால் தமிழ் சிதையவில்லை, தமிழ் சொற்கள் மாறி உபயோகிக்கின்றார்கள், தமிழ் சொற்கள் வேறு மொழி சொற்களாக மாறி வருவது தான் கவலை. சரியாம்மா, புரிகிறதா நான் சொல்றது? தமிழ் சொற்கள் அந்த அந்த அர்த்தத்தை வேறு மொழிகளால் கூறுகின்றோம்,
1: அதுதான்.
0: சரி, போக்குவரத்து போக்குவரத்து நெரிசல்ல நீங்க உங்கள் வீதி, உங்கள் வீடு, உங்கள் இல்லம் அமைந்திருக்கும் முன்னாலே இருக்கின்ற வீதி, நீங்கள் பயணம் செய்கின்ற வழமையாக பயணம் செய்கிற வீதி, இரு வழி போக்குவரத்தா ஒரு வழி போக்குவரத்தா? ஒன் வேயா டூ வேயா? இரு வழி போக்குவரத்து, ஒரு வழி போக்கு, இரு வழி போக்குவரத்து. புரிகிறதா? டூ வே போக வர, ஒரு வழி என்ன போக மட்டும்தான் அல்லது வர மட்டும்தான். சரி, சாலைகளில் நீங்கள் பயணம் செய்யும் பொழுது அநேகமாக உங்கள் இல்லத்திலிருந்து வாகனம், என்ன வாகனம், உங்கள் சொந்த வாகனத்தில் செல்வீர்களா இல்லை பேருந்தில் செல்வீர்களா அல்லது வாடகை வாகனங்களில் செல்வீர்களா?
1: அதிக அளவு பேருந்து,
0: பேருந்து.
1: அப்புறமா வாடகை வண்டியிலையும் போவோம். அதிக அளவு பேருந்து தான்,
0: பேருந்து இலகுவாக இருக்கும் இல்லம்மா, மக்களோடு மக்களாக
1: கூடிக்கொண்டு.
0: ஓ, அதுதான் இலவசம் என்றபடியால். ஆமா, இப்பொழுது புதிய அரசாங்கம் வந்து பெண்களுக்கு எல்லாம் போக்குவரத்து இலவசம்,
1: இன்னும்
0: ஆரம்பிக்கவில்லையா?
1: அதை எடுக்கல, அது எங்களுக்கு அப்படியேதான் மறுபடியும் தொடர்றாங்க.
0: பணம் வேண்டும், பணம்,
1: அந்த சலுகையை, அந்த சலுகையை அப்படியேதான் தொடர்றாங்க,
0: அப்படியே தொடர்றாங்க. சரி சரி, வாழ்த்துக்கள். சரி, இன்று நேற்றைய தினம் பாட்டு சவாரிக்கு நான் எதிர்பார்த்தேன். என்ன, உங்கள் போன்றவர்கள் தான் பாட்டை ரசித்து கொண்டு சுவைத்து கொண்டு பாடலை பற்றி கேட்டுக்கொண்டு அந்த பாட்டு தேர்தலே வந்து நே ஒரு போ வந்து ஒரு வாக்களிச்சிருக்கிறார். நேற்று தினம் மிகவும் சிறப்பான நாளாக இருந்த அந்த ஒரு பாடல், வந்தவர்கள் அத்தனை பேரும் ஒரு பாடலையே தெரிவு செய்தார்கள். நீங்க கேட்கல, இல்லை இல்லை இல்லை, நீங்களும் அதுக்கு தான். குலமகள் ராதை திரைப்படத்து பாடல் சந்திரன் என்ற தலைப்பிலே வந்தது. சந்திரனை அந்த பார்த்தீங்களா, உங்களோட உள்ள வாயில வந்து விட்டது. அந்த பாடல் தான் வந்தது. அந்த பாடலும் வேறு பாடல்களும் வந்த வேளையிலே சந்திரனை காணாமல் அலிமுக மலர்மான இளைய தலைமுறையும் புதிய தலைமுறையும் அதைத்தான் விரும்பியிருந்தார்கள். அது நேற்றைய தினம் அந்த 155வது பாட்டு சவாரியில இதற்கு முன்பு அப்படி வரவில்லை. நேற்றைய தான் ஒரே பாடலை எல்லோரும் ஒருமித்த முகத்தில்
1: வெற்றி பெற்றது
0: ஏகமனதாக சிறப்பு அவர்கள்.

0: குழு சென்று
1: விடுமுறை
0: விட்டது,
1: கேட்பார்.
0: ஒரு குழு சென்று விட்டது இலங்கைக்கு. அதனால் அவர்
1: அப்படியா?
0: மூன்று பாடல்கள் குறைந்து கொண்டனர். இளவரசி,
1: ஓ
0: வசந்தி, காஞ்சனா மூவரும் வன்கூவர் மாநிலம், பிரிட்டிஷ் கொலம்பியா. இங்கே எங்களுடைய ஒரு
1: ஓ
0: எங்களுடைய மாநிலத்துக்கும் அவருடைய மாநிலத்துக்கும் 3 மணி நேர வித்தியாசம். எங்களை
1: ஆமா.
0: அப்படி அந்த அந்த
1: அது எப்படி இப்ப அந்த பயணம் எப்படி போவீங்க?
0: வாகனத்தில் போகலாம், விமானத்தில் போகலாம், சொந்த வாகனத்தில் போகலாம். ஒரு இரவும் 2 பகலும் பயணம் செய்யலாம், அல்லது 1 பகலும் 2 இரவும் பயணம் செய்யலாம். என் மகள் குடும்பம் முன்பு அங்கு வாழ்ந்த எங்கள் மகள் மீரா குடும்பமாக அங்கு கொஞ்ச காலம் வாழ்ந்தார்கள். அப்போ எத்தனை மாகாணம், எத்தனை மாநிலம் சென்று வந்து விட்டார். எங்கள் வினிபேக் இன்னும் ஒரு மாநிலம், அப்படி அவவும் பல மாநிலங்கள் இருந்து. அங்கு காலநிலை எங்களை இங்கே கியூபெக் எங்களுடைய மாநிலம் போல் இல்லை. குளிர் குறைவு, வெப்பம் அதிகம், கடல் எல்லாம் இருக்கின்றது அங்கே, நல்ல பீச்சுகள், நல்ல இடம், நல்லது. அப்போ இன்னும் நாங்கள் என்ன பாடலை கேட்போம், நேரம்
1: இந்த பாடல் சொல்றேன்ப்பா உங்களுக்கு. நான் ஒன்னே ஒண்ணு சொல்லட்டுமாப்பா?
0: கூறுங்கள் கூறுங்கள்.
1: அதாவது இந்த மீன் பத்தி சொல்லியிருந்தீங்கல்லப்பா,
0: என்னது பற்றி?
1: அதாவது ஒரு ஒரு குளத்துல
0: வரும்
1: அது அந்த மூணுல நான் கூட அந்த தமிழ் பாடத்தை பசங்களுக்கு எடுத்துட்டேன்ப்பா, எனக்கு வந்துருக்கு. அப்போ நான் நினைப்பேன் இந்த மூணுல நம்ம எந்த மூணு வந்த பின் பார்ப்போன்ற அந்த இதுல வந்து மீன்கள்லாம் செச்சே போயிடும். அதனாலே பேசுவோம், ஒண்ணு வரும் முன்னே ஓடிடும், ஒண்ணு வந்து வந்த பின் வரும்போது போவோம், அடுத்தது வந்து வந்த பின் போகிறதுக்கெல்லாம் நினைக்கிறது சுத்து போயிடும். அது அந்த மாதிரி கதைகள்ல நான் 3வது வகை மீனை சேர்ந்தவன்.
0: நீங்களா? ஏனம்மா எப்படி வந்த பின்பு பார்ப்போம். வந்த பின்பு பார்ப்போம் என்று எண்ணுகின்ற பழக்க வழக்கம் கூடாது. இதையும் வந்த பின்பு பார்ப்போம், இல்லை ஆபத்து வந்த பின்பு அப்படியம்மா. அந்த கதை என்னவென்றால், சுருக்கமாக சொன்னால், ஒரு குளத்திலே கொஞ்சம் மீன்கள் வாழ்ந்து கொண்டிருந்தன. கூட்டம் கூட்டமாக மகிழ்ச்சியோடு சுதந்திரமாக ஓடித்திருந்த வேளையிலே ஒரு நாள் வெளியே 4-5 பேர் வந்து பேசிக்கொண்டிருந்தார். நல்ல குளம், நல்ல இருக்கு, தண்ணி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கின்றது, இதுக்கு நாளைக்கு வந்து இதிலே வலை வீசி இதில் உள்ள மீன்களை எல்லாம் பிடிக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டார்கள். அந்த மீன் கூட்டத்திலே ஒரு மீன் அதை கேட்டுவிட்டது. உடனே அது அந்த மீன் கூட்டத்துக்கு கூறினார், வெளியே வந்து இப்படி மீனவர்கள் எங்களை பிடித்து கொண்டு போவதற்காக வருகின்ற, அவர்கள் பிடித்து கொண்டு விட்டால் எங்களை உணவாக்கி கொள்வார்கள், நாங்கள் இறந்து விடுவோம், அதனால் நாங்கள் தப்ப வேண்டும். அடுத்தவர்கள் இந்த குளத்துக்கு நாங்கள் எங்கே தப்புறது, அவங்க எங்களையெல்லாம் பிடிக்க மாட்டாங்கள் அப்படின்னு சொல்லி, இல்லை இல்லை நான் உங்களோடு சேர மாட்டேன் என்று அது ஓடி சென்று ஒரு புது அதுக்குள்ளே நல்ல ஆழமான இடத்துக்கு சென்று சேற்றுக்குள்ளே தன்னை மறைத்து வைத்து கொண்டது. அடுத்தவர் சொன்னார், நீ போறண்டப்போ நாங்கள் வரும்போது பார்த்து கொள்வோம் என்று வரும்பொழுது. அப்போ வரும்பொழுது அவர் வந்து என்ன செய்வான், அவர் பார்ப்போம் என்று கூறிவிட்டார். மற்றவர் சொன்னார், அதெல்லாம் வந்தாப்புற பார்க்கலாம் போங்கப்பா என்று சொல்லிவிட்டார். அப்போ முதல் மீன், வருமுன் காப்போன் தன்னை காத்து கொள்வதற்காக அடியிலே ஆழமான இடத்துக்கு சென்று பாதுகாப்பாக இருந்து விட்டது. வரும்போது பார்ப்போம் என்ற கூட்டம் ஓடி திரிகின்றது. வலைஞன் வந்து வலையை வீசும் பொழுது துள்ளி அடித்து அங்கு மீங்கும் ஓடிக்கொண்டிருக்கின்ற, ஒரு சிலது தப்பியது, ஒரு சிலது அகப்பட்டு விட்டது. அவ பெரிய அந்தரப்பட்டு அவ சரியான கஷ்டப்பட்டு விட்டார்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு. வந்த பின்பு பார்ப்போம் என்றவர் அவர் வலை உள்ளே அகப்பட்டு விட்டார், அதன் பின்பு பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு அவர் வலையன் வலையை இழுத்தவுடன் மீன்களோடு மீன்களாக போய் அவர் வந்த பின்பு தன்னை காத்துக் கொள்கிறார், துடிக்கிறார், அடிக்கிறார், வலையை பித்து கொண்டு ஓடலாம் என்று முடியவில்லை. வலைஞன் ஒரு அடி போட்டு அவரை கொன்று விட்டார். அப்போ வருமுன் காப்போன், ஒரு விடயம் ஆபத்து வருவதென்று தெரிந்தோன்னு அதுக்கு முன்பே எங்களை காத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் வரும்போது பார்ப்போம் என்றவன் ஓரளவு துள்ளி அடித்து அதுக்குள்ள நீந்தி கீந்தி ஒரு சிலது வெளியில் ஓடிவிட்டது, ஒரு சிலது ஆகப்பட்டு வந்த பின்பு என்று இருந்தவர் முற்றாக ஆகப்பட்டு விட்டார். புரிகிறதா? இது நான் சுருக்கமாக சொன்னேன், இன்னும் அழகாக சொல்லி கொண்டு போகலாம், சுருக்கமாக சொன்னேன். அதனால் மகளே, எதையும் வருமுன் காக்க வேண்டும், வருமுன்பு காப்பது தானே நல்லது மகளே, சரியா?
1: வரும் முயற்சி செய்கிறேன் அப்பா, என்னுடைய பாடல்
0: இப்ப எங்களுக்கு ஒரு நோய் கூட எங்களுக்கு இலேசாக

0: தீதன்றோன்னு அதுக்கு உடனே முதலுதவி செய்கிறார். நம் முன்னோர்கள் ஏதாவது காயங்கள், காயகல்பங்கள் அல்லது மூலிகைகளை பாவித்து கொள்வார்கள். அது இல்லை என்றால் உடனடியாக வைத்தியரை நாடுவார்கள். அந்த வைத்தியத்தை பார்ப்போம், இருந்து விட்டு பார்ப்போம், இதை செய்யுது செய்யுது அப்படி செய்யுது அப்படி செய்யுதுன்னு சொல்லிக்கொண்டே இருந்து உபாதைப்படுபவர்கள் இருக்கின்றார். உபவாதை முற்றிவிட்டால் என்ன செய்ய முடியும் அம்மா? முற்றிவிட்டால் என்ன செய்ய முடியும்? வைத்தியரும் சொல்வார், முடிந்தவரை முயற்சிக்கின்றன, அப்புறம் ஆண்டவனை பொறுத்தவன் அவரும் சொல்லுகிறார். அதனால் எதுவும் வரும் முன்பு நாங்கள் காப்பது நல்லா இல்லையா? நன்றி மகளே. சரி,
1: என்ன
0: கொடுங்கள், என்ன பாடல் என்று?
1: வானமழை போலே ஒரு பாடல்கள், வானமழை தூகிலாடல்கள், நிலைக்கும் நெடுநாள் வாழும் இது வானமழை போல் பொழுது பாடல்கள், வானமழை தூங்கும் மூங்கிலாடல்கள்.
0: இது என்ன திரைப்படம் இல்லை மகளே?
1: திரைப்படம் ஏதான் முதலில் நம்ம பூமி, இது நம்ம பூமி அப்பா.
0: ஓ, நம்ம இது நம்ம பூமியா? நம்ம பூமி,
1: இது நம்ம பூமி.
0: இது நம்ம, இது நம்ம பூமி என்ற திரைப்படம், வானமலை போல. இது நம்ம இந்த பாடல நேற்று முன்தினம் யாரோ கேட்டிருந்தார்கள். அது வந்து சர்வதேச நேர்விருப்பத்தில் போட்டிருக்கின்றது. சரி, நல்லது. எங்கள் இப்போது நீங்கள் தளத்திலே பாடல், தளத்திலே பாடல் கேட்பதில்லை, எழுதுங்கள் முடிந்தால் உங்களுக்கு விருப்பமான பாடலை தர. அதுவும் வானிலைக்கு முடிந்தவரை வாருங்கள். இந்த நேரத்திலே வந்து கலந்து கொண்டால் கொஞ்சம் இந்த நேரத்திலே உங்களுக்கு இது சிறப்பாக இருக்கும். மற்றவரோடு பேசி மகிழ்ந்து உள்ளத்தை திறந்து எங்கள் குறைகளை, மஞ்சுளா எல்லாம் தனியாக இருக்குன்னு கவலைப்படுவார். மஞ்சுளாவுக்கு நிறம் கிடைக்கணும். நேற்றையெல்லாம் அவ வந்திருந்தா, வந்து அவள் வலைத்தளமும் சிறப்பு இல்லாதவுடன் காற்றலைக்கு வந்தபோது கொஞ்சம் அவளுக்கு சுகமாக இருக்கின்றது. வாருங்கள், வந்து கலந்து பேசி மகிழ்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு தெரிந்தவற்றை எங்களோடு. ஆமாம் ஆமாம், பொக்கிஷத்தை தவறவிட மாட்டீர்கள், பாட்டுக்கு பாடுவோர் பாடலாம் தவறவிட மாட்டீர்கள். அன்று பல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் மாறி மாறி நிகழ்ச்சிகள் தமிழிலே தானே வருகின்றது. மற்றது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பாடல் கிடைக்கும் வாய்ப்பாகத்தான் இந்த மொழியை, இந்த நிகழ்ச்சியை நான் தயாரித்திருக்கின்றேன், வடிவமைத்தது. நன்றி மகளே, மீண்டும் சந்திப்போம். நல்லது ஒரு பாடலை தந்திருக்கேன், வானமலை போல எங்கள் மலை ஒளியட்டும் இசை மலை இனி என்று கூறிக்கொண்டு சொல்லோடு பாடல் நிகழ்விலிருந்து விடைபெறுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி மகளே, நாளைக்கு உங்கள், நாளையும் உங்கள் நாள் பொக்கிஷம், சரியா? நன்றி நன்றி நன்றி நன்றி. அன்புடனே வந்து இனிமையாக பேசி மகிழ்ந்து செல்வதற்கு சொல்லோடு பாடல் நிகழ்வை சொற்களைத்தான் நாங்கள் பயன்படுத்தி கொண்டோங்க. அந்த வேளையிலும் எங்களுக்கு தெரிந்த வகையில் சில அற்புதமாக அயல் சொற்கள் வந்து எங்களை அயல் மேற்று மொழி என்று கூறவும் அயல் என்று வரும் பக்கவங்கள் பக்கத்திலே உள்ளவர்கள் அயல் அயல் மொழி சொற்களும் வந்து எங்களை ஆட்சியுள்ள வைக்கின்றது. அதைக்கு இடம் கொடுக்காமல் வருமுன் காப்போம் என்ற விடயத்தையும், வந்த பின்பு காப்போம் வரும்போது காப்போம் என்ற கருத்துக்களையும் பரிமாறிக்கொண்டிருந்த வேளையிலே மரங்களை பற்றிய அற்புதமான கருத்துக்களையும் சிறப்புகளையும் தங்கள் நாட்டு நிலைமையும் எடுத்து கூறினார் அன்பு சரவணன். அவர் ஓடும் மிருகங்களே என்று கேட்க வந்தவர் காட்டுக்குள்ளே திருவிழா என்ற பாடலை கேட்டிருந்தார். அந்த பாடலை ஒரு தடவை கேட்போமா சரவணன்? உங்களோடு நாங்களும் அது ஒலிக்க இருக்கின்றது இப்பொழுது. காட்டுக்குள்ளே திருவிழா, இனிமையான ஒரு பாடல். ஆண்டுகள் பல கடந்தாலும் தாய் சொல்லை தட்டாதே என்ற திரைப்படத்தில் கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களினாலே உருவாக்கப்பட்டு திரை இசை திலகம் கே வி மகாதேவன் அவர்களாலே இசை கோர்க்கப்பட்ட வேளையிலே தன் இனிய குரலிலே எங்கள் இசை அரசி பி சுசீலாம்மா குரல் கொடுத்து பாடுகின்றார். கேட்போம் அந்த பாடலை.

மகிழ்ச்சியோடு இருக்கும் வேளையிலே அற்புதமான ஒரு பாடல் எவ்வளவு மகிழ்வான வார்த்தைகளை சேர்த்து வந்திருக்கின்றது. நாங்கள் பேசிய போது சரவணா ஏதோ கேட்க வந்தின் வேறு பாடல் இந்த பாடலை தருகின்றது என்று நாங்கள் பேசியதோடு ஒட்டி அற்புதமான பொருத்தமான ஒரு பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். காடு காட்டுக்குள்ளே திருவிழா எப்படிப்பட்ட திருவிழா என்பதற்கு எத்தனை உயிரினங்களை அங்கு கூறப்பட்டும் அவரோட உள்ள மகிழ்ச்சியை எடுத்துக்காட்டும் பாடலாக ஆண்டுகள் பல கடந்து விட்டது. இந்த பாடல் வந்து கண்ணதாசன் ஐயா அவர்கள் தத்ரூபமாக எழுதியிருக்கின்றார். அதனால்தான் அவர் காவிய கவிஞர். சிறப்பான அந்த பாடலை கேட்டுக்கொண்டோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம்.

வாய் திறந்து சொல்லாயோ என்று நாங்கள் கேட்கும்படி நீங்களும் நானும் இணைந்து சொன்னோம் பல வார்த்தைகளை. அந்த வார்த்தைகளை அத்தனையும் எங்கள் அன்னை தமிழின் தந்த குழந்தைகள்தான். அந்த எழுத்துக்களை 247 எழுத்துக்களுக்கு இத்தனை வண்ணமாக, இத்தனை விதமாக, இத்தனை உணர்வுகளோடு எல்லாம் உரையாடி கொண்டிருப்பதற்கு சொற்கள், அந்த பதங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. சொல்லாமல் இருக்க முடியாது. அடுத்து ஒரு பாடல், மரகத வல்லிக்கு என்று ஆரம்பிக்கும் ஒரு இனிமையான பாடலை, அன்புள்ள அப்பா என்ற திரைப்படத்தில் அன்புடன் அன்பு மகளே, ஷியாமலா நீங்கள் தந்தீர்கள். உங்களோடு பேசிய வண்ணத்திலே பல விடயங்களை உங்களோடு நாங்கள் அறிந்து கொண்டு உங்களையும் எங்களையும் ஈடுபடுத்தி கொண்டோம் சொற்களினாலே. எங்கே உங்கள் பாடலையும் ஒரு தடவை கேட்போமா? ஷியாமலா இருக்கின்றீர்கள் தானே, இதுவோ உங்கள் பாடல்.

அற்புதமான அந்த பாடல். வரும் வரிகளிலே வரும் வார்த்தைகள் வாக்கியமாக இருந்தாலும் அது கதையோடு பாடலோடு வரும்பொழுது இசையோடு டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களின் குரலுக்கு மிகவும் பொருத்தமான பாடலாகவும், தந்தை மகள் பாசத்தை எப்பொழுது காணலாம் என்றால் அந்த திருமண கோலத்தில் வரும் வேளையில் தந்தையின் உள்ளமும் மகளின் உள்ளமும் ஒருமித்து குலுங்குவதை பார்க்கலாம். அந்த அன்பு, ஆதங்கம், ஏக்கம் எல்லாம் இணைந்து இருக்கும். அதற்குள்ளே சிறந்த வாழ்க்கை அமைய வேண்டும். தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து செல்லும் அப்பா எப்பொழுதும் அதை செய்யும் பொழுது என் வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்று அப்பா இப்படியெல்லாம் செய்தாரே என்று எண்ணும் மகளும் இணைந்து குலுங்கும் ஒரு அற்புதமான ஒரு பாடல். இதெல்லாம் வார்த்தைகளால் நாங்கள் பேசி மகிழ்ந்து உணரக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு சொற்கள் தான் மூல காரணம். அன்பு உறவுகளை, இது மொன்றில் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம் ஒலித்து கொண்டிருக்கின்றது சொல்லோடு பாடல்.

சொல்லாயோ வாய் திறந்து என்ற பரிதாங்கிய பாடலை நாங்கள் தேர்ந்தெடுத்த வழியிலே நாங்கள் சொல்லும் சொற்களிலிருந்து எத்தனை உணர்வுகளையும் எத்தனை கருத்துக்களையும் உலகளாக இருக்கின்ற சம்பவங்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக பரிமாறிக்கொள்ளக்கூடியதாக பேசிக்கொள்வதற்காக உரையாடுகின்றோம். எதை எடுத்தாலும் சொற்கள் தானே முக்கியம். நாங்கள் உள்ளத்தில் இருப்பதை வெளியேயும் வெளியே இருப்பதை உள்ளேயும் கொள்வதற்கு இந்த சொற்கள் தானே எங்களுக்கு பரிமாற்றங்களை தருகின்றது. மனித இனத்துக்குள் மட்டும்தான் என்றால் இல்லை, ஏனைய உயிர்களுக்கும் இந்த சொற்கள் அவர்களுக்கு புரிகின்றன. அவர்கள் தருகின்ற ஓசை மூலம் அந்த விடயத்தை நாங்கள் உணரக்கூடிய அந்த ஓசை அதற்கு மிகவும் ஒரு உறுதுணையாக இருக்கின்றது. அந்த வேளையிலே அந்த வார்த்தையை உதடும் நாக்கம் இணைந்து உள்ளத்திலிருந்து வரும் காற்றோடு வெளியே தரும் பொழுது இசை ஓசையும் சேர்ந்து எங்கள் கருத்துக்களை பெறுமாறி கொள்கின்றது. இப்பொழுது ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இந்த உலகத்தில் ஆண் பெண் என்ற உறவு இரண்டு தான் இருக்கின்றது. உயிரினத்திலே இரண்டு இனம்தான் இருக்கின்றது. உலகத்தில் இரண்டு இனம்தான் இருக்கின்றது. அது இவர்களில் எத்தனையோ இனங்கள் மதங்கள் என்றெல்லாம் கூறினாலும் இனம் இரண்டு, ஆண் பெண் அந்த இரண்டும் தான். ஆனால் நீதி என்பது ஆணென்ன பெண்ணென்ன எல்லாவற்றுக்கும் உண்டு தானே, ஆனால் அது மீறியெல்லாம் நடக்கின்றது போன்ற ஒரு கருத்து எங்களில் இருக்கின்றது. அப்படியான ஒரு வழக்கம் இருக்கின்றது, பழக்கம் இருக்கின்றது, பண்பாட்டு முறைகளில் இதெல்லாம் இருக்கின்றது. பேதம் பார்ப்பது, அப்படி பேதம் இல்லாமல் இருக்க வேண்டும். அடுத்தது அந்த பேதங்கள் நடைமுறையிலே பெரும்பாலும் மனதில் இருக்கின்றது. அதாவது என்ன பேதம், மகிழ்ச்சி நெகிழ்ச்சி, அந்த பேதத்தை எங்கள் உள்ளம் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ளும். ஒருவர் நடக்கின்ற நடை, ஒருவர் பேசுகின்ற பேச்சு, நாங்கள் கூறுகின்ற வார்த்தை மற்றவர்களுக்கும், அவர்கள் கூறுகின்ற வார்த்தை எங்களுக்கும், நாங்கள் செய்கின்ற செயல்கள் அவர்களுக்கும், அவர்களுடைய செயல்கள் எங்களுக்கும், ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருப்பதில், அன்பு காட்டுவதில் எல்லாம் இருக்கின்றது அந்த பேதம். அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒன்றுதான். கவலை வந்தாலும் இன்பம் வந்தாலும் இருவருடைய மனமும் ஒரு மாதிரித்தானே என்று எண்ணும் வகையிலே ஒரு பாடல் ஒன்று, தர்மதுரை திரைப்படத்து பாடல். அன்பு மகளை அனுஷியா, நீங்கள் கேட்டிருந்தீர்கள் ஆணென்ன பெண்ணென்ன என்ற கருத்தோடு வரும் ஒரு பாடல், ரஜினியின் பாடல் என்று கேட்டபடியால் இதோ அந்த பாடல்.

சிறப்பான அந்த பாடல் பாடும் பொழுதே எங்கள் வார்த்தைகளை நாங்கள் கலந்து கொண்டு சென்ற வேளையில் வார்த்தைகளில் சிறந்த தமிழ் வார்த்தை சமம், சமத்துவம், சமதர்மம் என்ற சொற்களை நாங்கள் இதுக்களை புகுத்தி கொள்ளலாம். ஆண் என்ன பெண் என்ன, இந்த நாட்டில் கூட நாங்கள் பல்லின மக்கள் கிட்டத்தட்ட 130 நாடுகளில் உள்ள தேசிய அடையாளம் உள்ளவர்கள் இங்கு வந்து ஒருவராக வாழ்கின்றோம். ஆனால் எல்லோரும் ஆண் பெண், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அவ்வளவுதான். அவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர், அப்படியல்ல. சமம் என்பது சமதர்மம், சமாதானம் என்பது மிகவும் கடினமான ஒரு விடயம். அதை நாங்கள் எங்கள் பழக்க வழக்க பண்பாட்டு விழுமியங்களில் காணக்கூடியதாக நாங்கள் வாழும் வாழ்க்கையிலே தான் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி வாழ்வதால் தான் இங்கே இந்த பாடல் கங்கை அமரன் அவர்களுடைய வரி எவ்வளோ அழகாக உதாரணங்களை கூறி இலக்கிய சுவை குன்றாமல் இலக்கணத்தோடு அழகு தமிழிலே இந்த பாடலை பொருத்தி இருக்கும் வேளில் இனிய குரலே பாடும் நில எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் பாட இசையமைப்பாளர் இசைஞானி அவர்கள் இசை கோர்த்து கொடுத்திருக்கின்றார். என்ன அற்புதமான வரிகள். இந்த வரிகளை கோர்ப்பது சிலர் கட்டுரை போல எழுதிவிட்டு இசையமைப்பாளருக்கு கடிதமாக கொடுப்பார். இசையமைப்பாளர் நல்ல ராகத்தை போட்டு நல்ல குரலாளர்கள் பாடும் பொழுது அந்த பாடல்களின் குரல் இசையால் எழும்பி வருகின்றது. வரிகளால் அல்ல, வரிகள் கட்டுரை எழுதுவது போல் எழுதுவார்கள், கதை எழுதுவது போல் எழுதுவார்கள். ஒரு சிலர் அது கவிதை என்று கூறுவார்கள், தங்களுக்கு தாங்கள் பெயர்களை சுமத்தி கொள்வார்கள். அதிலே தாங்கள்தான் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், எங்களை விட சிறந்த கவிஞர்கள் இல்லை என்று கூறுவார்கள். எங்களைத்தான் பாடல் அமர்த்த வேண்டும் நீங்கள் தயாரிப்பாளர்கள் சண்டை போடுவார்கள். ஆனால் அங்கே தத்துவம் இருக்காது, தத்துவத்தையும் கதை போல குறிப்பிட்டு செல்வார். எவ்வளோ அற்புதமாக தந்திருந்தார் இந்த கருத்து. இனிமையான ஒரு பாடல் அன்பு மகளே அனுஷா, நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ கேட்டாலும் இது எல்லோருக்கும் பொருத்தமான ஒரு பாடலாக இருக்கின்றது. சொல்லோடு பாடலில் கிடைத்த ஒரு நல்ல பாடலாக எடுத்துக்கொண்டு இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கன்னடா கலையகத்திலிருந்து செவ்வாய் தோறும் மலரும் சொல்லோடு பாடல்.

சொல்லாயோ வாய் திறந்து அந்த இந்த நிகழ்விலே அழகாக நாங்கள் வந்து பேசி மகிழ்கின்றோம். மகிழ்வாக ஒருவருடைய உள்ளத்தை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகளை உபயோகிக்கின்றோம். அந்த வார்த்தைகள் தான் சொல்லு. அந்த சொல்லுக்கு பதம் என்றும் கூறுவதென்று எவ்வளவு பதமாக இதமாக பேசி நாங்கள் மகிழ்வு கொள்கின்றோம். வாழ்க்கையில் இதம் கொள்வதற்கும் உணர்வை மாற்றிக்கொண்டு இதத்துக்கு எதிரான குணம் கொள்வதற்கும் இந்த சொற்கள் தான் காரணம். இந்த சொற்களை தருவது மொழி என்று கூறுகின்றோம். அந்த மொழியிலே இத்தனை மொழிகள் இருந்தாலும் இத்தனை எழுத்துக்களோடு இணைந்திருந்தாலும் எங்கள் தமிழ் மொழி சிறந்த மொழி, மூத்த மொழி, தொன்மை மொழி என்றெல்லாம் பெருமை கூறக்கூடிய வகையில் நாங்கள் இந்த மொழியோடு பிறந்தோம் என்று பெருமைப்பட்டு கொண்டு அடுத்து இந்த வார்த்தைகளும் இசையும் இணைந்து ஆடாத மனங்களையெல்லாம் ஆட வைக்கும் வண்ணம் நாங்கள் வானிலையிலே கேட்டு மகிழும் வண்ணம் அன்பு கிருஷ்ணா, மானங்காத்த கிருஷ்ணா நீங்கள் தந்த பாடலை இப்பொழுது கேட்போம். மன்னாதி மன்னன் என்ற மிகவும் ஒரு பழைய திரைப்படத்து பாடல், பொன்மன செம்மல் அவர்களுடைய திரைப்படம், நாட்டிய பேரொளி பத்மினி இணைந்து நடித்த படம் என்று எண்ணுகின்றேன். ஆமாம், அந்த படத்தில் வந்த ஆடாத மனமும் உண்டோ என்ற அற்புதமான ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. கிருஷ்ணா உங்களுக்காக இன்றைய சொல்லோடு பாடலில் நீங்கள் கேட்ட பாடல் ஒலிக்கின்றது இப்பொழுது.

பிரம்மாண்டமான ஒரு பாடல். இசை மலை கொட்டோ கொட்டோன்று கொட்டியது போல் இருந்தது. இசையும் வரிகளும் குரலும் நடனமும் சிறப்பு சிறப்பு. பொன்மனை செம்மல் அவர்களோடு பத்மினி அம்மாவும், நாட்டிய பேரொளி பத்மினி அம்மாவும் இணைந்து நடித்த திரைப்படம் மன்னாதி மன்னன். இந்த பாடலை இசை அரசரும் பிரபல பின்னணி பாடகி இசைத்தாரகை எம்எல் வசந்தகுமாரி அம்மாவும் பாட வேண்டும் என்று இரட்டையர்களாக எம் எஸ் விஸ்வநாதன் ஐயாவும் டி கே ராமமூர்த்தி ஐயாவும் இணைந்து இசை அமைத்து கொடுத்து இருந்தார்கள். இந்த பாடலை இவ்வளவு இனிமையாக நாங்கள் கேட்பதற்கேற்ற வரிகளை புகுத்தியவர் வேறு யாருமல்ல, கவிஞர்கள் திலகம் என்ற பெயர் பெற்ற ஏ மருதகாசி ஐயா அவர்கள். அவர்கள் பாடல்களை தொகுக்கும் வேளையிலே திரைக்கு ஏற்ற கதைக்கேற்ற அந்த பாவங்களோடு வரக்கூடிய பாடல்களாக எழுத வேண்டும் என்பதற்காக வரிகளை சேர்த்து கொள்வார்கள். வரிகளை சேர்க்கும் பொழுது இலக்கண இலக்கிய பிறழ்வுகள் ஏற்படாமலும் நேரடியான கருத்தை கதை போல கூறாமல் அல்லது கட்டுரை போல கூறாமல் மறைமுகமான கருத்துக்களை, இரண்டு கருத்துக்கள் பொருத்தப்படக்கூடிய வகையிலே தந்திருப்பார்கள். எவ்வளோ ஒரு சிருங்காரமான ஒரு பாடல். இப்போ அற்புதமான இந்த பாடலை இந்த சொல்லோடு பாடல் நிகழ்வுகளை நாங்கள் கேட்டோம் அல்லவா, கேட்க வைத்து அன்பு கிருஷ்ணா உங்களுக்கு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இணைவோம் மீண்டும் அடுத்த பாடலில். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், சொல்லோடு பாடல்.

சொல்லாயோ வாய் திறந்து நிகழ்வே வந்து இணைந்து சிறப்பித்தவர்கள் இறுதியாக ரேவதி, நீங்கள் வந்திருந்தீர்கள் மகளே. சென்னை மாநகரத்திலிருந்து பல விடயங்களை பேசி பல விடயங்களுக்கான உதாரணங்களை கேட்டு தமிழ் எப்படி எப்படியெல்லாம் இருக்கின்றது என்பதை உணர்வதற்கு இந்த சொற்கள் இவ்வளவு தூரம் ஆளுமை கொண்டவை, அதனுடைய வீரியம் என்ன என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்ட வேளையிலே அதில் வருகின்ற கருத்துக்களை சுமந்து வரும் கதைகளும் கட்டுரைகளும் பாடல்களும் எவ்வளவு வல்லமை பொருந்தியது, எங்கள் வாழ்க்கை பயணத்தில் எவ்வளவு மாற்றத்தை தந்திருக்கின்றது என்பதை உணரக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கெல்லாம் சொல்லு மிக முக்கியம். அதனால்தான் சொல் என்பது சாதாரணமானது அல்ல என்று கூறுகின்றார். சொல்லுக்கு என்று பெயர் பெற்றவர்கள் இருக்கின்றார்கள். சொல்லுக்கு அரிச்சந்திரன் என்று ஒரு பழமொழி உண்டு. ஏனென்றால் அரிச்சந்திரன் வாய்மை தவறாதவர். தன்னுடைய அவருடைய பிராணத்தை படைக்கப் போனால் எங்களால் எங்களையே மாற்றிக்கொள்ள முடியும். அண்ணல் மகாத்மா காந்தி ஐயா அவர்கள் ஒரு தடவை அரிச்சந்திர நாடகத்தை பார்த்துவிட்டு மயங்கிவிட்டார். அங்கிலிருந்து அவர் பொய் பேசுவதை நிறுத்தினாராம். அப்படியெல்லாம் வார்த்தைகள் அங்கே அவரை பற்றி வருகின்ற கட்டுரைகள், கதைகள், புராணங்கள், இசைகள் எல்லாம் அந்த பொருத்தப்பட்ட வார்த்தைகளை பொறுத்தது. அந்த சொல்லிலே உள்ளதுதான் எங்களை ஆட்சி பெற்று கொண்டிருக்கும் வேளையிலே இது நம்ம பூமி என்ற ஒரு திரைப்படத்தில் ஒரு பாடலை வானமலை போலே என்று இந்த இசைமலையே கேட்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த ரேவதி கேட்டிருந்தீர்கள் அல்லவா? இது அந்த பாடலையும் தருகின்றேன், கேட்டு பார்ப்போம்.

ஐந்தே தலைமுறைகளுக்கு பாடல்களை எழுதி குவித்த வாலிப கவிஞர் வாலி என்று பெயர் பெற்ற வாலி அவர்களினால் வரையப்பட்ட வார்த்தைகளை என்ன அற்புதமாக இருந்தது. அதைவிட இசைஞானி அவர்களின் இசையோடு டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களின் குரலும் இணைத்து எங்களுக்கு மொன்றியல் தமிழ் வானொலியில் இணைந்திருக்கும் வேளையில் ஒவ்வொருவரும் இன்று வானமழை பொழியாதோ என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் கானமழை பொழிந்து எங்களை நனைய வைத்திருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். வானமழை பொய்த்தாலும் ஒன்றியால் தமிழ் வானொலியிலிருந்து காண மழை பொய்யாது என்பதை நிரூபிப்பது போன்ற இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். வந்து இணைந்த நாங்கள் பேசிய வார்த்தைகளை எண்ணி பார்த்தால் எத்தனை ஆயிரம் வார்த்தைகளை பேசிவிட்டோம். அத்தனை வார்த்தைகளும் இந்த 247 சொற்களுக்குள்ளே தான் அடங்கி எழுத்துக்களுக்குள்ளே தான் அடங்கி சொற்களாகியது. இந்த வழியிலே ஆரம்பத்தில் முதலாக வந்து இணைந்த எங்கள் அன்பு நேயர் அரசடி குப்பம் சரவணன் அவர்கள் தான் நினைத்து வந்தாராம் ஒரு பாடலை எங்களோடு பேசி சொற்களை அடக்கி கொண்டு சென்ற வேளையிலே பாடலை மாற்றி கேட்டுவிட்டார். ஆனால் சிறந்த ஒரு பொருத்தமான பாடலை தந்தவர் கொண்டு வந்த பாடலும் இந்த காலநிலையை மனதிலே வைத்து எண்ணம் தோன்றியது போன்று ஓடும் மேகங்களே என்ற பாடலை கேட்கலாம் என்று வந்தேன் என்று கூறினார். கிடைக்கும் நேரத்தில் அந்த பாடலையும் ஒரு தடவை கேட்டுவிடுவோம். சரவணா, இதோ ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தில் நீங்கள் விரும்பிய பாடல்.

அற்புதமான அந்த பாடலை கவிஞர்கள் திலகம் காவிய கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் வகுத்திருந்தார்கள். ஒரு ஓடுகின்ற முகத்தை பார்த்து உள்ள கடக்கையில் உள்ள கருத்துக்களை சமதர்மம் சமாதானம் நாட்டுக்கு வீழ்ச்சம் எல்லாம் வர வேண்டும் என்ற உள்ளடக்கத்தோடு வைத்து ஏங்குவதை அழகாக எண்ணிக்காட்டி பொருத்தப்பாடோடு பாடியிருந்தார் அந்த பாடலை. அந்த பாடலை அவர் வரைந்தாலும் அவர் எழுதினாலும் மெல்லிசை மன்னர்கள் இருவரும் இணைந்து இசை கோர்த்துவிட இனிய குரலில் ஏழிசை மன்னர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் எங்கள் உள்ளத்தை தொட்டு செல்லும் வகையிலே பாடி மகிழ்ந்தார் தந்தார். கேட்டு மகிழ்ந்தோம் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து. சரவணா, உங்கள் விருப்பப் பாடலையும் தந்துவிட்டோம் என்ற திருப்தியோடு இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வர எண்ணுகின்றேன். நிறைவுக்கு கொண்டு வரும் இந்த வேளை 2026 ஆண்டின் 7 மாதத்தின் 28 நாள் செவ்வாய்க்கிழமை கதம்பத்தில் சொல்லோடு பாடல் இனிது நிறைவேறும். இந்த வேளையிலே எல்லாம் வல்ல இறைவனிடம் இருகரம் குப்பிசிரம் தாழ்த்தி வணங்கும் வேளை அன்னையுடன் தந்தையும் ஆசானையும் இணைத்து அவர்கள் தாழ் பணிந்து அவர்களுக்கு நன்றியும் வணக்கமும் கூறி இன்றைய நிகழ்ச்சியை வல்லமையோடு கொண்டு வந்து நிறைவு பெற உதவிய என் அன்புநேய நெஞ்சங்களான சரவணன், ஷியாமலா, அனுஷியா, கே எஸ் கிருஷ்ணன், ரேவதி இவர்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறுவதோடு அல்லாமல் கேட்டுக்கொண்டிருந்து எனக்கு பதில்களை தந்து எனக்கு ஊக்கம் கொடுத்து கொண்டிருந்தார்கள் உலகளாக இருக்கும் உறவினர்கள் ஏனைய உறவினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த முன்றியல் தமிழ் வானொலிக்கும் நன்றி கூறி வாழ்க்கையிலே எங்களுக்கு அறம், மனிதநேயம், சீவகாரணம் மிக மிக முக்கியம். அதை நாங்கள் கடைப்பிடிப்போம் என்று உறுதி கூறி அல்லல்கள் வேண்டாம், தொல்லைகள் வேண்டாம், இந்த அசம்பாவிதங்கள் வேண்டாம், இதெல்லாம் நல்லவர்கள் வாழ்ந்த காலத்தில் இப்பொழுது நல்லவர்கள் என்று தெரியாமல் கண்டவர்களுக்கு நாங்கள் வாக்குகளை கொடுத்து தலைவராக்கிவிட்டோம், அந்த உலகத் தலைவர்கள் என்று உலகத்தை மறுமையாக்கி விட்டார்கள் என்று அந்த கோலம் இனியும் வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு காற்றலை இந்த விடவேற்றிச் செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் நல் வணக்கமும் என் அன்பு உறவுகளே நிறைவு பெற்றது சொல்லோடு பாடல்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காட்டலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது முதல் காற்றலையில் முன்னியல் தமிழ் வானொலியில் ஒலிக்க இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் பரிதி என்ற திரைப்படத்து பாடல். இத்தனை அழகை என்ற முதல் வரியோடு முழுவதையும் பாடுகின்றது. இந்த பாடலுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலே அருள் மோகன்.

மணித்திரு நாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிராஞ்சி தந்த பாடல் வசந்த ராகம் திரைப்படத்து பாடல். பாடுகின்றது தேடாத இடமெல்லாம் என்ற வரி கொண்டு.

0: அவரை தொடர்ந்து ஒழிக்க இருக்கும் இனிமையான இன்னுமோர் பாடல், யார் தருவார் இந்த அரியாசனம் என்று மகாகவி காளிதாஸ் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை தந்திருப்பவரும் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டி மாநகரத்திலிருந்து விஜயராணி.
1: மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே மதங்க மாமுனிவரின் மாதவச் செல்வியே மாதுளம் சிவந்த

0: நயம் வேண்டுமா.
1: இவரை தொடர்ந்து வரும் பாடல் சம்மதம் தந்துட்டி நம்பு என்ற காதல் தேவதை திரைப்படுத்து பாடல். இந்த பாடல் ஒலிக்கின்றது கனடா அல்பர்டா மாநிலம் சாந்தினி உங்களுக்காக.

மீண்டும் கனடா. மொன்றியாலிருந்து தனுஷன் தந்த பாடலையும் கேட்போம். வீனஸ் விட்டு குதித்து என்ற வரி கல்கண்டு திரைப்படத்து பாடல். கேட்போமே அவரோடு.

மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடலை கேட்பதற்கு முன் இது சர்வதேச நேயர் விருப்பம் என்பதை தெரிந்து கொள்வோம்.

ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடலை கேட்க இருக்கின்றோம். முதலில் ஒலிக்க இருக்கும் பாடலை தருகின்றார்கள் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர். பாஸ்கரன் மாலா சிறப்பான ஒரு பாடல் கர்ணா என்ற திரைப்படத்திலிருந்து மலரே மௌனமா என்று வரியெடுத்து பாடுகின்றது.

இவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ரமணி நீங்கள் அனுப்பி வைத்திருக்கிறீர்கள். தத்தி தாவி துள்ளட்டுமா என்ற பாடல் பாகன் என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள்.

கொண்டிருக்கும் பாடல்களுள் அடுத்த பாடலையும் ஆஸ்திரேலிய கண்டம் மெல்போர்ன் மாநகரம் கேதீஸ் தந்த பாடலாக கேட்க இருக்கின்றோம். பூந்தளிர் ஆட என்ற பாடல், பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார்.

அதை தொடர்ந்து வரும் பாடல் சிங்கார பூமியம். சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் அனுப்பி வைத்த பாடல் பூம்புகார் திரைப்படத்து பாடல். மிகவும் காவியமான ஒரு பாடல். என்னை முதல் முதலாக பார்த்தபோது என்ற வரியோடு பாடும் பாடல்.

ஒன்றில் தமிழ் வானொலி. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து ஜெனீவா நகர் நிரேஷன் தந்த பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. ஐயா சாமி இது நம்ம பூமி என்று கூறும் பாடல் கேணி என்று 2018 ஆண்டு திரைக்கு வந்த ஒரு திரைப்பட பாடல்.

0: கருத்துக்குள்ள சக்கரைய தூதுதடி.
1: அவரை தொடர்ந்து ஐரோப்பியம் என்றால் என்னவள் பாடல் கிடைக்க வேண்டும் அல்லவா? அவர் ஈழமணி திருநாடு சென்று ஓய்வில் இருந்தாலும் எங்களை மறவாமல், ஆடியில செய்தி சொல்லி என்ற ஒரு வரி கொண்ட பாடல் என் ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து கேட்க விரும்புகிறார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே இறுதியாக ஒரு பாடல் ஒலித்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. நிழல் நிஜமாகிறது திரைப்படத்து பாடல். கம்பன் ஏமாந்தான் என்ற வரியெடுத்து பாடும் அந்த பாடலை கனடா அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள் தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றனர்.

உறவுகளை நாங்கள் இதுவரை இந்நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான தித்திக்கும் தீனான பாடல்கள், இனிமையான பாடல்களை கேட்டு மகிழ்ந்த இந்த வேளையிலே மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம் என்று கூறி காற்றலிருந்து விடைபெற்றுச் செல்ல வேண்டும் நான். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

முதல் பாடல். என்னருகே நீ இருந்தால் இயற்கை எல்லாம் சுழலுவதேன் என்ற பாடல். இந்த பாடல் திருடாதே என்ற திரைப்படத்திலிருந்து ஒலித்த பாடல். இன்று அந்த பாடல் நேய நேரத்துக்காக நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். வளமை போல அவரது உறவுகளான முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது யூசுப், முகமது சுபாயித், முகமது அனஸ் மற்றும் கதீஜா ஷஹானா பர்வான், ஷஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான், ஷாகில் உலகத் தமிழர்களோடு கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

தொடரும் இனிய பாடல் ஒன்று. அந்த பாடலை தருகின்றார் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் அவர்கள், தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து. அவரோடு இணைந்து கேட்க காத்திருக்கின்றார்கள் தமிழ் செல்வி சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முக பெரியா மற்றும் எடப்பாடி வெள்ளைப்பாண்டி வலசு, துரை பாண்டியன், காந்திமதி இவர்கள். ஒலிக்கும் அந்த பாடல்

அதைத் தொடர்ந்து வரும் பாடலாக அடுத்து வரும் பாடல் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா நீங்கள் தந்த பாடல் அண்ணா கலக்கமா என்று கேட்கும் இனிமையான பாடல் உன்னை சரணடைந்தேன் திரைப்படத்திலிருந்து. நீங்கள் கேட்கும் அந்த பாடலை வளமை போல என்றும் இஞ்சி ஜெயவீரபாண்டியன் கௌதமன் லட்சசாரா மதுஸ்ரீ சிவசங்கரன் நற்பவி நரமுகையாள் தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கின்றார்கள்.

வெயில் நிறத்துக்கான பாடல்கள் என்று தெரிந்து கொள்ளும் இந்த வேளையிலே கண்ணே பாப்பா திரைப்படத்து பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. கண்ணே பாப்பா என்று தான் வரியெடுத்து பாடுகின்றது அந்த பாடல். நீண்ட கால உறவு, தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் அனுப்பி வைத்த பாடல். பழமை போல இன்றும் அவரோடு இணைந்து செவி மடுக்கின்றார்கள் கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், விமல், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா அவர்களோடு ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோர்.

பழமை போல இன்னும் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து திருமதி கே அனுசியா கிருஷ்ணன் அவர்கள் ஒரு பாடலை தந்திருக்கின்றார்கள். அந்த பாடல் கைதி கண்ணாயிரம் என்று 1960 திரைக்கு வந்த திரைப்படம். அதில் பாடிய பாடலாக இசை அரசி பி சுசீலா அம்மா அவர்கள் கொஞ்சி கொஞ்சி பேசி மதி மயக்கும் என்ற வரியோடு பாடியிருக்கின்றார். இன்று அந்த பாடலை தன்னோடு இணைத்து தன்னுடைய அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவுகளை இணைந்து கேட்கும் பாடலாக கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

தொடரும் பாடலும் கைதி கண்ணாயிரம் திரைப்படத்தில் இருந்துதான். எங்களுடைய இசை அரசி பி சுசீலா அம்மா சோகமாக பாடியிருக்கின்றார் என்று அந்த பாடலையும் தாருங்கள் என்று திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். தன் உறவுகளோடும் உலக தமிழர்களோடும் ஒலிக்கின்றது அந்த பாடலும்.

ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருக்கும் நேயர் நிறுத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் நெய்வேலி அரசடி குப்பம் யமிருக்க பயமேன் சரவணன் உங்கள் பாடல். புதிய பூமி திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள். வெளியே வெளியே என்று ஆரம்பிக்கும் பாடலை உங்களோடு இணைந்து தங்கம் சரவணன் பெரியசாமி ஜனனி இவர்களும் இணைந்து கேட்கும் வேளையிலே ஒலிக்கின்றது இனிமையான அந்த பாடல்.

அடுத்து வரும் ஒரு பாடல், அழகன் என்ற திரைப்படத்து பாடல். சங்கீத ஸ்வரங்கள் என்று வரி எடுத்து பாட வைக்கின்றார் எங்களுடைய புதுச்சேரி மாநிலத்து மேல ஓடுதுறை காரைக்கால் எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள்.

தொடரும் பாடல் தமிழ்நாடு வண்டிக்கை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் சிதம்பரத்திலிருந்து 10 காசு இல்லைன்னாலும் என்ற முதல் வரியை கொண்ட ஜனநாயகன் திரைப்படுத்து பாடலாக கேட்கின்றார் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடல் வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து நீண்டகால உறவு ஜோஜ் தந்த பாடல். கண்ணை படித்தேன் என்ற பொன்னர் சங்கம் திரைப்படுத்த பாடலை பாட வைக்கின்றீர்கள். இறுதியாக ஒரு பாடல் இன்றைய நேரத்தை அலங்கரித்து விடைபெறச் செய்கின்றது. வெண்பனியே முன்பனியே என்ற வரி கொண்டு கே ஓ கோ என்ற திரைப்படுத்த பாடலாக கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் நீங்கள் தந்த பாடல் நாங்களும் கேட்கின்றோம்.

0: அவனது வழியாகும் அன்பே, அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது முதல் காற்றலையில் மொன்றியல் தமிழ் வானொலியில் ஒலிக்க இருக்கின்றது பாட்டு சவாரி நேயர் விருப்பம்.

வளமை போல இன்றைய கதம்பத்திலே முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் பாட்டு சவாரி 155 நிறைவேறிய வேளையில் கலந்து சிறப்பித்து வாக்களித்து சிறந்த பாடலை தெரிவு செய்து தந்த அன்பு உறவினர்கள் நேயர்கள் அனைவரும் கேட்டு மகிழ வேண்டும் என்று தங்கள் விருப்பமாக சில பாடல்களை பதிவு செய்த வேளையிலே அந்த பாடல்கள் இப்பொழுது பாட்டு சவாரி நேயர் விருப்பம் என்ற தலைப்பில் ஒலிபரப்பு.

முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் நேற்று வரை நீ யாரோ என்ற வாழ்க்கை படகு திரைப்படத்து பாடல். இந்த பாடலை நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர் சாதிக் அவர்கள் விருப்பமாக ஒலிக்கின்றது.

தொடரும் பாடல் கிழக்கும் மேற்கும் என்ற திரைப்படத்திலிருந்து. திருவாரூர் மாவட்டம் மிஞ்சிக்குடி ஷியாமலா, நீங்கள் கேட்ட பாடல் சந்திர பிறை பார்த்தேன் என்ற முதல் வரியோடு முழுவதையும் பாடுகின்றது.

இந்த வேளையிலே வளைகுடா மண் குவைத் நாட்டிலிருந்து ஜோர்ஜ் நீங்கள் கேட்ட பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. செம்பருத்தி என்ற திரைப்படத்திலிருந்து நிலா காயும் நேரம் என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

தொடரும் பாடல் வாழ்வே மாயம் என்ற பாடல். இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் நீங்கள் கேட்ட பாடல் வாழ்வே மாயம் திரைப்படத்திலிருந்து ஒலிபரப்பாகின்றது.

அன்பு உறவுகளே, நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வாரத்தில் ஒரு நாள் மலரும் பாட்டு சவாரி நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள்.

நெய்வேலி நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பைமின் சரவணன் நீங்கள் தந்த பாடல் மாயா பஜார் திரைப்படுத்து பாடல். நீதானா என்னை நினைத்தது என்று கூறும் வரிகொண்ட பாடல் முழுவதையும் இனிமையாக தருகின்றது. ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்று கேட்டாலும் இனிக்கும் அந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் கன்னிப்பெண் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் பௌர்ணமி நிலவில் என்ற முதல் வரியை கொண்டு. இந்த பாடலை தர்மபுரி தகடூர் சாந்தினி வந்து நீங்கள் கேட்ட பாடல் வாக்களித்து விட்டு உங்களுக்கு விருப்பமான பாடல் என்று கேட்ட வகையிலே அந்த பாடல் இப்பொழுது எல்லோருடைய விருப்பம் போல உங்களுக்கும் ஒலிக்கின்றது.

காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்ற பாரதியாரின் பாடல் அந்தமான் கைதி என்ற திரைப்படத்தில் ஒலித்தது என்றும் அந்த பாடலை தாருங்கள் என்றும் அன்புடன் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கிருஷ்ணன் நீங்கள் கேட்ட வேளையிலே அந்த பாடலும் இன்றைய காற்றலையை அலங்கரிக்கின்றது.

0: வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும்,
1: காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும்.

நன்மாடங்கள் தூய நிறத்தினதாய் அங்கு துணில் அழகியதாய் நன்மாடங்கள் தூய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை க

மரம் அந்த பக்கத்திலே வேணும், 10-12 தென்னை மரம் அந்த பக்கத்திலே வேணும். நல்ல முத்துச்சுடர் போல நிலா ஒளி முன்பு வர வேணும், நல்ல

வந்து காதிப்பட வேணும் சித்தமதில் வர வேணும் எங்க சித்தமதில் வர வேணும் எங்க சித்தமதில் வர வேணும்.

0: கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேணும். பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேணும்.
1: எங்கள் கூட்டு கலியில கவிதைகள் கொண்டு தர வேணும். எங்கள் கூட்டு கலியில கவிதைகள் கொண்டு தர வேணும். அம்மா நீங்கள் காவலுட வேணும். காட்டு வெளியினிலே அம்மா நீங்கள் காவலுட வேணும்.

பாட்டு சவாரி நேயர் விருப்பத்தை அலங்கரித்து செல்லும் இறுதி பாடல் பகலிலே சந்திரனை பார்க்கப் போனேன் என்ற வரி கொண்ட குலமகள் ராதை திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை வேலூர் மாவட்டம் கனியம்பாடியிலிருந்து மஞ்சுளா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளை நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலில் வாரத்தில் ஒரு நாள் மலர்ந்த பாட்டு சவாரி 155 நேயர்கள் விருப்ப பாடல்கள். மீண்டும் இப்படி ஒரு நிகழ்வில் உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

0: அவனது வழியாகும், அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நேயர் நேரத்திற்கான முதல் பாடல் பாரத நாட்டின் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓடுதுறை எஸ் ஏ பு விஜயராகவன் அன்போடு தந்த பாடல் ஒருக்கி இருக்கின்றது. அந்த பாடல் சின்ன பொண்ணுதான் என்று வரி எடுத்து வைகாசி பிறந்தாச்சு திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து நாங்கள் கேட்க இருக்கும் ஒரு பாடல், இசை பாடும் பறவை இதோ என்று வரியெடுத்து சுமங்கலி திரைப்படத்தில் பாட வைக்கின்றார் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா. ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரி, நெப்பவி அவர்களோடு நரமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கின்றார்கள் அந்த பாடலை.

பாட்டு ஒன்னும் பாடு தம்பி, பசியை கொஞ்சம் மறந்திருப்போம். அற்புதமான வரி கொண்ட பாடல், வறுமையின் நிறம் சிகப்பு திரைப்படத்தில் ஒலிச்சிருந்தது. இன்று அந்த பாடலை கேட்க வேண்டும் என்று தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, எடப்பாடி வெள்ளாண்டி, வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களை அணைத்து கேட்கின்றான்.

0: உறவுகளை, நாங்கள் கேட்டு மகளும் இந்த வேளையிலேதான் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து திருமதி அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவினர்களை அழைத்து, மலர் கொடுத்தேன், கைகுலுங்க வளையலிட்டேன், மங்கை எந்தன் ராசாத்தி என்று திருசூலம் திரைப்படுத்த பாடலை 1979 ஆண்டு கேட்ட நாங்கள் இன்றும் கேட்போம் என்று இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலில் கேட்டு மகள விரும்புகிறார். ஒலிக்கின்றது பாடல்.
1: மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையலிட்டேன், மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையல்

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மூன்றியல் தமிழ் வானொலியிலே 24 மணி நேர தமிழ் பணியில் தினமும் மலரும் மேயர் விருப்பம் பாடல்கள். மேயர் விருப்பம் பாடலே இன்று மீண்டும் திரிசூலம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை மீண்டும் டி எம் சவுந்தரராஜன் இசை அரசர் சோகக்குரலில் பாடுகின்றார் என்றும், மலர் கொடுத்தேன் கைகுலுங்க வளையலிட்டேன் மங்கை என்ற ஆசாத்திக்கு என்ற வரியை மீண்டும் கேட்கின்றேன் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் உலக தமிழர்களோடு கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முந்தியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிக்கும் நேயர் விருப்பம் நேயர் நேரத்திற்கான பாடல்கள்.

சித்திரம் பேசுதடி என்ற சிந்தை மயங்குதடி, அற்புதமான பல்லவி. இந்த பாடல் வரிகள் சபாஷ் மீனா என்று ஆண்டுகள் பல கடந்து இன்றும் நிலைக்கும் பாடலாக, ஒரு காவிய பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை இன்று விருப்பத்தோடு கேட்டு இருக்கின்றார் தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள். ஜெகபர் சாதிக் அவர்களே, வளமையாக நீங்கள் உங்களோடு முகமது யூசுப் முகமது இர்பான் முகமது சுபைத் முகமது அனஸ் மற்றும் கதீஜா சகானா பர்வின் நசீகா ரிஃபாகா இம்ரான் சாஹில் இவர்களோடு இணைந்து கேட்பீர்கள், உலக தமிழர்களும் கேட்கின்றார்கள் என்றும் எழுதுவீர்கள். இன்றும் அப்படித்தான் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகள் கேட்டு மகிழும் பாடல்களோடு எனது பாடலையும் தாருங்கள் என்று இன்றைய தின வாழ்த்துக்களை கூறி கேட்டிருக்கின்றார் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். நம் நாடு திரைப்படுத்த பாடல் ஒன்று, நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே என்று பாடுகின்றது. அவர் மட்டுமல்லாமல் வளமைப்போடு இன்றும் தன்னோடு கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி மற்றும் வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரையும் இணைத்து கேட்கின்றார் ஒலிக்கும் பாடலை.

அடுத்து வரும் பாடல் முதலாம் சந்திப்பில் என்ற ஷாலி ஷப்ளின் திரைப்படத்து பாடல். இந்த பாடலை நீண்ட கால உறவு வளைகுடாமன் முன்னியல் தமிழ் வானொலியை சுவாசிக்கும் ஜோர்ஜ் உங்கள் காதோரம் அனுப்புகின்றது, பாடுகின்றது அந்த பாடல்.

கடைசியாக ஒரு பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து அன்புடனே ரதீஷ் தந்திருக்கின்றார். அந்த பாடல் ஒரு மலையாள திரைப்படத்திலிருந்து மலையாள மொழிகளிலிருந்து வருகின்றது. முல்லப்பூம் பள்ளியிலே என்ற பாடல் தான் அவர் இந்த பாடல். எங்கே அந்த பாடலை கேட்டு மகிழ்வோமே.

0: அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளை நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்திடுவோம். முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் சாக்லேட் என்ற திரைப்படத்து பாடல். சாக்லேட் என்ற திரைப்படத்தை ரசித்து கொண்டிருந்துவிட்டு அந்த பாடலை அதில் ஒரு பாடலை கேட்டிருக்கிறார். அந்த பாடல் மலை மலை மருத மலை என்று பாடுகின்றது. இந்த பாடலை கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி நீங்கள் அனுப்பி வைத்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் இதோ இந்த நெஞ்சோடு என்று ஆரம்பிக்கும் குட் லக் என்ற திரைப்படுத்த பாடல். ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிராஞ்சி நீங்கள் தந்த வேளையில் ஒலிக்கின்றது பாடல்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடலும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டி மாநகரத்திலிருந்து சரஸ்வதி சபதம் திரைப்படுத்து பாடல் பாட இருக்கின்றது. தெய்வம் இருப்பது எங்கே என்று கேட்டு பாடும் அந்த பாடலை விஜயராணி உங்களுக்காக ஒலிக்க வைக்கின்றது. மூன்றில் தமிழ் வானொலி.

கோயில்

கனடா மொன்றியாலிருந்து தனுஷனும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் எதிர்பார்க்காமலே இப்படி என்று ஆரம்பிக்கும் வரி கேப் மாரி என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

0: கருப்பு மாறி திரைப்படுத்த பாடலை கேட்ட எங்களுக்கு அடுத்து வரும் பாடல் சிங்காரபூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் அனுப்பி வைத்த பாடலை கேட்டு மகளும் பாக்கியம். கண்ணுப்பட போகுதையா என்ற வரி சின்ன கவுண்டர் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.
1: நல்லதெல்லாம்

முதல் தமிழ் வானொலியில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் ஆங்கிலேய நாடான அருள் மோகன் அவர்கள் தந்திருக்கின்றார் இங்கிலாந்திலிருந்து. ஆரஞ்சு பூவே என்ற பாடல் கேம்பஸ் என்ற திரைப்படத்தில் தெரிவு செய்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை அலங்கரிக்கும் அடுத்த பாடல்களை தருவது ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள். முதல்ல மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து கேதீஸ் நீண்ட கால உறவு தருகின்றார். ஒரு பாடல் மூக்குத்தி முத்தழகு என்று வரியெடுத்து பாடுகின்றது. கண்ணு படப்போவதையா இந்த திரைப்படத்தில் இருந்து

அவரை தொடர்ந்து மீண்டும் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்து நீண்ட நாள் உறவு ரமணி, நீங்கள் ஆசையுள்ள ரோஜா என்று ஆசையுள்ள ரோஜா செண்டு என்று சித்திரமே சித்திரமே திரைப்படுத்த பாடலை தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கு கேட்போமே.

இவர்களோடுதான் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தின் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்து பாஸ்கரன் மாலா அவர்கள் தந்த பாடல். எப்பொழுதும் ஜோடியாக வந்து ஜோடி குரலில் பாடலை கேட்கும் இவர்கள் காதல் ஆராரோ என்று வரியெடுத்து பாட வைக்கின்றார்கள் நரசிம்மா என்ற திரைப்படத்தில் இருந்து.

உறவுகளோடு உறவுகளாக ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிரேஷன் கண்ணில் தெரியாத என்ற முதல் வரியை கொண்டு செப்ரியா என்ற திரைப்படத்து பாடலை கேட்க இருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஐரோப்பிய மண்ணென்றால் என்னவள் ஒரு பாடலை தருவாள். யா யா யாதவா என்ற பாடலை தேவராகம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றீர்கள்.

ஒலிக்கின்ற பாடல்களோடு இறுதியாக ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் வளமை போல என்றும் அன்புக்கும் பாசத்துக்கும் இயக்கா வை சீனா ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து அருள் வான் என்ற திரைப்படத்து பாடல் அல்லிப்பூவியே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

உறுப்புகளே, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். சர்வதேச நேயர்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பாடல்களை தெரிவு செய்து அந்த அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று இப்பொழுது காற்றலையிருந்து விடைபெற்று நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கன்னடா கலையகத்தில் இருந்து ஒலிக்கும் MTR FM ரேடியோ கேட்டு மகளும் இந்த வேளையிலே இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை 2025 ஆண்டின் 10 மாதத்தின் 27 நாள் திங்கள் கிழமை. நேரம் சரியாக 11:32 முற்பகல், ஈழமணி திருநாட்டிலும் பாரதத்தின் தென்னகத்திலும் 9:02 இரவு வேளை. பகலும் இரவும் இணைந்திருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று அறிந்து கொள்ளும் அன்னை தமிழும் எனக்கு கிடைக்க செய்த எல்லாம் வல்ல இறைவன் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தோடு அவரை இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி மனம் நிறைந்து வணங்கி அவரை எங்கள் கலையகத்துக்கு அழைத்து முன்னிறுத்தி எங்களுக்கு அருள் புரிய வேண்டும், நலம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முகம் தெரிந்த தெரியாத உலகளாக இருக்கும் எங்கள் நேயர்களே, உறவுகளே, உங்களையும் வருக வருக என்று வணக்கம் கூறி வரவேற்று நானும் இணைந்து கொள்கின்றேன் இன்றைய கதம்பத்திலே. என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அவர்களிடம் நலம் நாடி எங்கள் நலமும் கூறி இப்பொழுது முதல் காற்றலையில் ஆரம்பிக்கும் முன்னிகள் தமிழ் வானொலியின் கதம்பத்திலே உங்களையும் அழைக்கின்றேன் இன்றைய நிகழ்வுக்கு.

சந்தோஷமான சவாரி பாட்டு சவாரி எங்கள் வானொலியிலே கடந்த 129 பாட்டு சவாரிகளை கண்டு கழித்து மகிழ்ந்து சிறப்பித்த நாங்கள் இன்று 130வது பாட்டு சவாரியில் இணைகின்றோம். அன்பு உறவுகளை வாருங்கள், நீங்கள் இணைந்து கொள்வதற்கு முன்னில் தமிழ் வானொலியின் வளமையான தொலைபேசி இலக்கம் 6478746415 என்ற இலக்கத்தோடு இங்கிதமான இந்த வேளையிலே பாட்டு சவாரி 130 வரும் வேளையில் இணைந்து கொள்ளும் உங்களை நான் இணைக்க இருக்கின்றேன். வாருங்கள், வரும் வேளை உங்களுக்கு விருப்பமான பாடலையும் மனத்திலே பதித்துக் கொண்டு வாருங்கள், பதியுங்கள், ஒளிபரப்பப்படும்.

வளமையாக பாட்டு சவாரி ஆரம்பித்தவுடன் அங்கே ஒரு புதிர் ஒன்று தந்து போட்டியாக கொண்டு வருவது உண்டு. அதற்கு முன்பு எங்கள் காலநிலையை ஒரு தடவை கவனித்து பார்த்தால் இப்பொழுது 8 பாகை என்று காட்டுகின்றது. வெப்பநிலை தோன்றவில்லை, குளிர்நிலைதான் தெரிகின்றது. ஆனால் சூரியன் பிரகாசமாக வெளிச்சத்தை தந்து கொண்டிருக்கின்றார். இன்னும் 2 பாகைகளை சேர்த்து 10 பாகை சென்ற பின்பு மீண்டும் இறங்கி வந்து நேற்றைய தினம் நள்ளிரவு போன்று பூச்சியத்துக்கு கிளை 1 பாகைக்கு செல்ல இருக்கின்றது. குளிர்வதும் நீர் எழுவதும் முழுவதுமாக இருக்கும் காலநிலை. இது கனடாவின் நாளாந்த நாங்கள் கண்டுகொள்ளும் ஒரு பருவநிலை. அந்த பருவநிலைகள் நாளாந்தம் மாறுவதை கண்டு பழகி அதை நாங்கள் அதற்கேற்ற மாதிரி எங்களை ஆக்கி கொண்டு அதை வழக்கமாக்கி இன்று அது பழக்க வழக்கமாக மாறிவிட்டது என்ற உறவுகளை. இருப்பினும் இந்த பாகையோடு நாங்கள் வெளியே சென்று எங்கள் கர்மங்களை ஆற்றி வரலாம். ஆனால் குளிர் காத்து வீசி கொண்டிருக்கின்றது. குளிருக்கு மேல் அங்கியோடு நாங்கள் செல்கின்றோம். பாரதூரமான குளிர் என்று கூற முடியாது. நாங்கள் காண இருக்கின்றோம் பாரதூரமான குளிரை. அப்பொழுது உங்களுக்கு நான் தெரிவிக்கின்றேன். ஆனால் சூரிய பகவான் வளமையை விட இன்றும் காலம் தாமதித்து இன்று நேற்றையை விட 1 நிமிடம் பிந்தியும் நேற்றையை விட 5 நிமிடம் முந்தியும் செல்ல இருக்கின்றார். 7:31க்குத்தான் அவரை எங்களுக்கு ஒளி தந்தார். இன்று 5:54 மறைந்து விடுவார். குறைந்த பகல் என்று அறிவுறுத்தி கொண்டிருக்கும் வேளையில் உயிரினங்கள் அத்தனையும் இந்த குறைந்த பொழுதிலே நாங்கள் இதை செய்ய வேண்டும் என்ற கர்மத்துக்கு ஏற்ற வகையில் இருக்கும் வகையில் இன்றைக்கு பாட்டு சவாரிக்கு நாங்கள் செல்வோம் என்ப உறவுகளே. ஒலிக்க இருக்கும் பாட்டு சவாரி.

பாடி வரும் அந்த பாட்டு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு. நாங்கள் நேர்மையோடு வந்து வாக்களிக்க போகின்றோம் என்று எல்லோருடைய நேர்மையும் கண்ணியத்தையும் பார்க்கும் ஒரு மகிழ்ச்சியாக அமைகின்றது. வழக்கமாக 5 பாடல்களை தந்து நாங்கள் பாட்டு சவாரியை ஆரம்பிப்பது வழக்கம். ஆனால் இன்று அது மாற்றமடைந்து 5 வாரங்களில் நாங்கள் கண்டுகொண்ட முதலாவது பாடல்கள் அத்தனை மூடி வந்து எங்களை விடுங்கள் போட்டிக்கு என்று சொல்லி இன்று முதலுக்குள் முதல் என்ற சவாரியிலே இருக்கின்றோம். ஆதலால் உங்களுக்கு கண்டுபிடிக்கும் என்ன பாடல் என்று கண்டுபிடிக்கும் சிரமம் இன்று இல்லை. அந்த வேளையிலே பாட்டு சவாரியை வரவேற்று அன்புடன் கிருஷ்ணன் அவர்கள், அவர்களோடு இணைந்து ஜெகபிரசாதிக்கு அவர்களும் நாங்கள் ஆயத்தம் சவாரி செய்வதற்கு என்பதை கூறும் வண்ணம் வரவேற்று செய்தியையும் அனுப்பி நல்லதொரு படத்தையும் அனுப்பியிருக்கிறீர்கள். உங்களையும் வருக வருக என்று நான் வரவேற்று ஆரம்பிப்போம் என்று முதலுக்குள் முதல் பாட்டு சவாரி 130 முதலுக்குள் முதல்.

பாட்டு சுமார் 130 அலங்கரிக்கும் பாடலாக இன்று ஒலிக்க இருக்கின்றது. வளமை போடு 5 பாடல்கள். இந்த 5 பாடல்களும் 25 பாடல்களோடு போட்டி போட்ட பாடல்கள். வார வாரம் 5 பாடல்களாக வரும் வேளையிலே அந்த 5க்குள்ளும் முதலாவதாக தெரிந்து 5 வாரமாக கடந்த காலங்களிலே நாங்கள் தெரிவு செய்த அந்த 5 முதலாவதாக வந்த பாடல்கள் இன்று முதலுக்குள் முதல் நாங்களா நானா நீயா என்று போட்டி போட்டு பாட வருகின்றது 5 பாடல்கள். இந்த 5 பாடல்களும் உங்களால் தெரிவு செய்யப்பட்ட பாடல்கள் தான். ஒன்றன் பின் ஒன்றாக 5 பாடல்களை கேட்டு மகளை இருக்கின்றோம். வளமை போல நீங்கள் வந்து ரகசிய வாக்கெடுப்பு மூலம் இந்த 5க்குள்ளும் உங்களால் தெரிவு செய்யப்பட்ட இந்த 5 பாடல்களும் ஒன்று சேர்ந்து வரும்போது இந்த 5 இந்த 5 பாடலுக்கும் இந்த பாடல் முதல் என்று நீங்கள் தெரிவு செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாக இருக்கின்றீர்கள். அதனால் தீர்க்கமாக சரியாக கவனித்து நிறைவாக வாக்களித்து இந்த வாரம் முதலுக்குள் முதலாக எந்த பாடல் வர இருக்கின்றது என்பதை நீங்கள் தான் தெரிவு செய்ய போகின்றீர்கள். ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு 5 வாரங்களும் நடந்த 5 பாடல்கள் என்ற வகையிலே இன்று வர இருக்கின்ற பாடல்களை பாடல் பாடும் பொழுதுதான் நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டி இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். 5 பாடல்களும் முதலாவது பாடலை தர இருக்கின்றேன். அந்த முதலாவது பாடும் பாடல் எங்கே ஒலித்த பாடல், எப்போது நீங்கள் தெரிவு செய்த பாடல், எத்தனை பாடல், 5 பாடல்களோடு பாடிய பாடல்கள் ஒரு பாடலாக தெரிவு செய்தீர்கள். அந்த பாடலை இரட்டையர்களாக இருந்த மெல்லிசை மன்னர்கள் எம்எஸ் விஸ்வநாதன் ஐயாவோடு டி கே ராமமூர்த்தி ஐயா இணைந்து இசையமைத்து கொடுக்க, இரட்டையர்களாக எப்பொழுதும் வந்து சரித்திரம் படைத்த சாதனை படைத்த இசை உலக சக்கரவர்த்திகளாக இருந்தவர்கள் இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு இசை அரசியாக விருது பெற்ற பி சரோஜா தேவி அம்மா மன்னிக்க வேண்டும் பி சுசீலா அம்மா அவர்களோடு இணைந்து பாடிய ஒரு பாடல். அந்த பாடல் மிகவும் சிறந்த திரைப்படமாகவும் ஒரு காலத்தில் வெளிவந்த திரைப்படம் பாலும் பழமும். அந்த பாலும் பழமும் திரைப்படத்தில் ஒரு பாடல் ஒலித்தது. என்னை என்ற முதல் பதத்தை தாங்கி வந்த 5 பாடல்களே முதல் பாடலாக அந்த பாடல் இப்பொழுது முதலுக்குள் முதல் போட்டியிலே முதலாவது வரிசையிலே நின்று இதோ பாடுகின்றது.

அன்று என்னை என்ற ஐந்து பாடல்கள் என்னை என்ற பதத்தோடு ஆரம்பித்த வேளையிலே இந்த பாடலை முதலாவது பாடலாக நீங்கள் புள்ளியிட்டு சேர்த்து முதல் பாடலாக தெரிவு செய்து தந்தீர்கள். அந்த பாடல் இன்று முதலுக்குள் முதல் போட்டியிலே முதல் வரிசையிலே நின்று ஓட வருகின்றது. அப்படி என்றால் இரண்டாவதாக எந்த பாடல் வர இருக்கின்றது என்று முதலுக்குள் முதல் போட்டிக்கு என்று பார்க்கும் பொழுது வருகின்றது பாடல். அந்த பாடலையும் இசை அரசரும் இசை அரசியும் பாட வேண்டும் என்று திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்கள் இசை அமைத்து கொடுத்த பணமா பாசமா என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை முதல் வரியாக கொண்டு ஐந்து பாடல்கள் வந்த வேளையிலே அதிலே வெற்றி பெற்ற பாடலை இன்று இரண்டாவது வரிசையிலே நின்று ஓட வருகின்றது. காதோரம் பாய்கின்றது தீன முதம். கேட்போமா இரண்டாவது பாடலை?

மெல்ல என்ற பதம் தாங்கி வந்த ஐந்து பாடல்களுள் முதலாவதாக பெற வேண்டும் என்று நீங்கள் புள்ளியிட்டு தெரிவு செய்த மெல்ல மெல்ல மெல்ல என்ற அந்த பாடல் பணமா பாசமா திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அன்பு உறவுகளே. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து வாரம் ஒரு நாள் திங்கட்கிழமை தோறும் மலரும் பாட்டு சவாரி என்று மலரும் வேளையிலே முதலுக்கும் முதலுக்குள் முதல் என்ற தலைப்பிலே ஐந்து பாடல்கள் கடந்த வாரங்களில் வெற்றி பெற்ற பாடல்கள் இன்று ஐந்தும் மோதி வரும் வேளையிலே என்னை என்ற பதம் தாங்கி வந்த பாடலையும் மெல்ல என்ற பதம் தாங்கி வந்த பாடலையும் தெரிவு செய்த நீங்கள் இப்பொழுது தெரிவு செய்ய இருக்கின்றீர்கள் ரிஷி மூலம் என்ற திரைப்படத்திலிருந்து. மீண்டும் இசை அரசரும் இசை அரசியும் குரல் கொடுக்க வேண்டும் என்று பின்னாளில் வந்த இசை ஞானி இளையராஜா அவர்கள் இசை அமைத்து கொடுத்துகின்றார்கள். அது என்ன பதத்தோடு என்ன பாடலாக இருக்கும் என்பதை கேட்போமா? இதோ மூன்றாவது வரிசையில் நின்று பாடி வருகின்றது எங்கள் காதோரம் நெஞ்சம் நிரப்பி வர இந்த பாடல்.

இனிமை சேர்த்து இந்த பாடல் நேரம் என்ற ஐந்து பாடல்கள் ஆரம்பித்து பாடிய வரியோடு நேரம் இது நேரம் இது என்ற பாடலை நீங்கள் தெரிவு செய்த வேளையிலே நேரம் என்ற பதம் தாங்கி வந்த ஐந்து பாடல்களுக்கும் சிறந்த பாடல் என தெரிவு செய்யப்பட்டு இன்று மூன்றாவது வரிசையிலே நிற்கின்றது. ஓடியது பாடியது கேட்டு மகிழ்ந்தோம் என்ப உறவுகளே. முன்னிலையில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் முதலுக்குள் முதல் பாட்டு சவாரியிலே இன்று சவாரி செய்து கொண்டிருக்கும் பாடல்களும் நான்காவது பாடல். அந்த பாடலும் இசை அரசையும் இசை அரசரும் இணைந்து பாடிய பாடல். இந்த பாடலுக்கு மீண்டும் மெல்லிசை மன்னர் மட்டும் இசை அமைத்திருக்கின்றார். அந்த பாடல் அவர் அமைத்த அந்த பாடல் அன்பே வா என்ற திரைப்படத்திலிருந்து என்ன பதம் தாங்கி வந்த பாடலில் முதலாவதாக வந்தது உங்களால் தெரிவு செய்யப்பட்ட பாடல் என்று இப்பொழுது நாலாவது வரிசையில் வந்து நின்று ஓடி எங்கள் காதோரவை நீக்க பெறும் பாடலை கேட்போமே.

இனிப்பான பாடல்கள். இதமாக காற்றலையில் கலந்து சவாரி செய்யும் வேளையிலே இது முதலுக்குள் முதல் அன்று எண்ண வேண்டி இருக்கின்றது. ஏனென்றால் அத்தனையும் முத்தான பாடல்கள். இது நீங்கள் தெரிவு செய்த பாடல், எங்கேயோ கேட்ட பாடலாக இருக்கின்றதே என்று ஆச்சரியப்பட வேண்டாம். இது உங்களால் தெரிவு செய்யப்பட்டு அனுப்பி இருக்கின்றார்கள். நீங்கள் தெரிவு செய்தப்பட்ட பாடல்களை எங்கள் குழுவினர்கள் இன்று முதலுக்குள் முதல் என்ற வரிசையிலே இவர்களை ஓடவிட்டு பாடவிட்டு கேட்டு மகிழ்ந்து உங்களிடமிருந்து சரியான தீர்ப்பை, சிறந்த தீர்ப்பை எதிர்பார்ப்பதற்காக நான்கு பாடல்களை தொடர்ந்து கேட்ட எங்களுக்கு ஐந்தாவதும் ஒரு பாடல் நீங்கள் தெரிவு செய்து அனுப்பிய பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அன்பு உறவுகளே, என்னுடைய பாட்டு சவாரி 130 முதலுக்குள் முதல் என்ற தெரிவிலே நான்கு வரிகளிலும் நான்கு பாதைகளிலும் ஓடியது. ஐந்தாவது பாதையிலே நிற்கின்றது. இதோ விடுங்கள், நான் பாய்கின்றேன், என்னைத்தான் முதலாவதாக தெரிவு செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு ஒரு பாடல். இந்த பாடலையும் இசை அரசரும் இசை அரசியும் தான் இன்றைய ஐந்து பாடல்களுக்கும் தங்கள் இனிய குரலாலே தாங்கள் இசை சக்கரவர்த்திகள் என்பதை பெருமையோடு பறைசாற்றி விருதுகளை பல பெற்று இசை உலகுக்கு சாதனையை புரிந்து இன்று எங்கள் மத்தியிலே இருந்தும் இல்லாமலும் இருக்கின்ற இருவர்கள் என்றென்றும் இருப்பார்கள் என்று வாழ்த்தி கொண்டு அவர்கள் ஐவரும் இன்று இந்த ஐந்து பாடல்களுக்கும் இந்த இருவரின் குரல் தான் வந்திருக்கின்றது. ஆனால் இசையமைப்பாளர்களோ மெல்லிசை மன்னர்கள் இருவர், திரை இசை திலகம், இசை ஞானி என்று ஒலி அமைத்த வேளையிலே இந்த பாடலுக்கும் மெல்லிசை மன்னர் அவர்கள்தான் ஒலி அமைத்து கொடுக்கின்றார். இசை அரசியும் இசை அரசரும் குரல் கொடுக்கின்றார்கள். பெற்றால் தான் பிள்ளையா என்ற திரைப்படத்து பாடல், சர்க்கரை என்ற இனிமையான பாடல், சர்க்கரை என்ற பதங்களோடு வந்த பாடல்களுக்குள்ளே தெரிவு செய்யப்பட்ட பாடல் இந்த பாடல் ஐந்தாவதாக ஒலிக்கின்றது.

0: அற்புதமான ஐந்து பாடல்கள். ஒரே குரலில் ஐந்து பாடலையும் கேட்கும் வேளையிலே குரலுக்கு நாங்கள் வாக்களிப்பது எந்த பாடலுக்கு வாக்களித்தாலும் அவர்களுக்குத்தான் என்று தெரிய வருகின்றது. அதே போன்று இந்த நான்கு இசையமைப்பாளர்கள் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி ஐயா, கே வி மகாதேவன் ஐயா, இசை ஞானி இளையராஜா ஐயா, இவர்கள் மூவரும் அல்ல நால்வரும் இசையமைத்த வேளையில் நீங்கள் எந்த பாடலுக்கு கொடுத்தாலும் அவர்களுக்கு புகழ் சேரும். அதே நேரம் பாலும் பழமும், பணமா பாசமா, ருஷி மூலம், அன்பேவா, பெற்றால்தான் பிள்ளையா, தலை சிறந்த திரைப்படங்கள் நீண்ட நாட்கள் திரையரங்களில் காட்சி கொடுத்து அநேகருடைய அபிமானங்களை பெற்ற திரைப்படங்கள், அதிலே வந்த பாடல்கள் அற்புதமான கருத்துள்ள பாடல்கள், முத்தான பாடல்கள். இசை உலகம் இருக்கும் வரை இந்த பாடல்கள் இருக்கும். இந்த பாடல்கள் ஐந்தையும் ஒரே நேரத்தில் நாங்கள் கேட்கும் பாக்கியம் இந்த மொன்றியல் தமிழ் வானொலியில் இன்று கிடைத்திருக்கின்றது, பெரும் பாக்கியமாக. இந்த ஐந்து பாடல்களும் கடந்த 25 பாடல்களுக்குள்ளேயும் தெரிவு செய்யப்பட்ட பாடல்கள். ஒவ்வொரு வாரமும் 5 பாடல்கள் வரும்போது அதில் ஒரு பாடலை சிறந்ததாக தெரிவு செய்து வித்தியாசம் வித்தியாசமான வகையிலே வந்த பாடல்கள், பழைய புதிய இடைக்கால பாடல்களுக்குள் நீந்தி கொண்டு வந்து சவாரியிலே முன்னேறி வந்த பாடல்கள் இந்த 5. வாரம் 5 பாடல், 5 ஒரு பாடலாக, 5 வாரங்களிலும் 25 பாடல்களுக்குள் 5 பாடல்கள் முதல் பாடலாக வந்தபோது இந்த 5 பாடல்களுக்குள்ளும் எந்த பாடல் சிறந்தது என்று தெரிவு செய்யும் இசை ஞானம் உங்களுக்கு இருக்கின்றதா, கருத்து ஞானம் இருக்கின்றதா, கவிதை நயம் புரிகின்றதா, குரல் ஓசைகள் புரிகின்றதா என்றெல்லாம் எங்களை சோதிக்கும் வகையிலே பாடி சொன்ன இந்த 5 பாடல்களும். அன்பு உறவுகளே, நீங்கள் செய்ய வேண்டியது இந்த 5 பாடல்களும் உங்களை கவர்ந்த பாடல் எதுவாக இருக்கும், எந்த வகையில் என்பதை தெரிவு செய்து ஓடிவந்து அதற்கு இரகசியமாக வாக்களித்து இறுதியிலே என்று இந்த 5 முத்துக்கு முத்தாக வரும் இந்த 5 பாடல்களும் முத்தான முத்தாக எந்த பாடலை தெரிவு செய்ய போகின்றீர்கள் முதலுக்குள் முதலாக என்று எண்ணி பார்க்கும் இந்த வேளையில் நெய்வேலி மாநிலம் அரசடிக்குப்பம் எங்கள் அன்பு சரவணன் அவர்கள் பாட்டும் பின்னணியும் பல விதத்திலே தெரிந்த அவர் கூட இந்த 5 பாடலையும் கேட்டு மகிழ்ந்து பாட்டு சவாரி 130 இணைந்து விடுவோம் வாருங்கள் என்று அழகாக ஒரு கட்டத்தை அனுப்பி இருக்கின்றார். அந்த வகையிலே மொன்றியல் தமிழ் வானொலி உங்களுக்கு 5 பாடல்களையும் புலனத்திலே அறிய தந்திருக்கின்றது வரி வடிவிலே. அவற்றை பாருங்கள், சிந்தியுங்கள், மிகவும் சிறப்பாக இருந்த பாடல் இதுவாக இருக்கும் என்று பாடலை கேட்பதற்கு முன்பே ஒரு அன்பு உறவு அவர் தெரிவு செய்து விட்டார் போலும் அவரோடு ஓடி வருகின்றார். நாங்கள் அவரையும் அழைக்க இருக்கின்றோம். இப்பொழுது உங்களுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றேன், தெரிவு செய்யுங்கள் முதலுக்குள் முதல் எந்த பாடலாக இன்று வர இருக்கின்றது என்று மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே 647-8744-15 என்ற இலக்கத்தோடு வாருங்கள், வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இது மொன்றியல் தமிழ் வானொலி. எங்கே வந்துவிட்டால் முதல் முதலாக ஒரு அன்பு உறவு அவரை இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நாங்கள் நலம், நீங்கள்?
1: நலம் நலம். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம், கே எஸ் கிருஷ்ணன்.
0: அதைத்தானே எதிர்பார்த்தோம். வாக்களிக்க வரும்பொழுது வாக்குச்சாவடியிலே உங்கள் அடையாள அட்டையெல்லாம் பார்ப்பார்கள் அல்லவா? கே எஸ் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்து விட்டார்கள். அவர் வந்து இன்று எந்த பாடல் 5 எந்த பாடலை சரியான பாடல் என்று தெரிவு செய்ய வருகின்றார். அவரை முதலில் நான் காற்றலையில் அழைத்து வணக்கம் கூறி நலம் கேட்டு இப்பொழுது உடனடியாக நாங்கள் வாக்குச்சாவடிக்கு அவரை அழைத்து செல்ல போகின்றோம். வாருங்கள் வாக்குச்சாவடிக்கு கிருஷ்ணன் அவர்களே, செல்வோமா?
1: செல்வோம் ஐயா.

0: வாக்கு சாவடிக்கு வந்துவிட்டோம். கிருஷ்ணன் நானும் சிறந்த பாடலுக்கு வாக்களித்திருக்கின்றேன். உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஐந்து பாடல்களையும் கேட்கும் போது உங்களைத்தான் கேட்க வேண்டும், உங்களுக்குத்தான் இதனுடைய ரசனைகள் நன்றாக தெரியும் என்றால் உங்கள் காலத்து பாடல்கள். இந்த ஐந்து பாடல்களையும் கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் என்ன கூறியது?
1: மகிழ்ச்சி அடைந்தது.
0: சரியான மகிழ்ச்சி வந்து நினைவுகள் அழுவோடியதா? இந்த பாட்டு அந்த காலத்துல அப்படி இருந்தது இப்படி இருந்தது என்னுள்ளத்திலே பல நினைவுகள் அழுவோடியது. ஒப்புக்கொள்ளவில்லை. அற்புதமான பாடல்கள். அதிலும் இன்றைய சிறப்பு ஐந்து பாடல்களும் ஒரே குரலில் வந்திருக்கின்றது. இசை அரசியல்
1: ஒரே ஒரு வித்தியாசம் இதுல என்னன்னு சொல்லணும்னா இசையமைப்பாளர் இளையராஜா மட்டும்தான் இதுல.
0: அவர் பின்னாடி வந்தவர். அதற்கு முன்னாடி வந்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா, டி கே ராமமூர்த்தி ஐயா, மகாதேவன் ஐயா இதோடு இவரும் இணைந்திருக்கின்றார் என்ற போது அவருடைய பாடல் சிறப்பாக இருந்தது. அற்புதமான பாடல். அடுத்து இரண்டும் நல்ல ஐந்தும் நல்ல குதிரம் தான். வாழ்த்துக்கள். அப்படின்னா உங்களுக்காக என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும்?
1: உள்ளம் ஒரு குதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே. இந்த சூரசம்ஹாரம்.
0: சூரசம்ஹாரம் பார்த்தாக்க உள்ள முருகதையா என்ற பாடலை கேட்டிருந்தீர்கள். அது மட்டும் இல்ல, இந்த பாடல்களை கேட்கும் பொழுது உள்ள முருகதையா சிறந்த பாடல்.
1: மனசு
0: வாழ்த்துக்கள். சிறப்பான காலம் சூரசம்ஹார புண்ணிய காலத்திலே இந்த எங்கள் மத்தியிலே எங்கள் உலகத்திலே உள்ள தீமைகள் எல்லாம் அழிய வேண்டும். எங்கள் உள்ளத்திலே இருக்க ஆணவம் அகம்பாவம் கூடாத எண்ணங்கள் வஞ்சகம் பொறாமை எல்லாம் அழிந்து போக வேண்டும். அதற்காகிய நாள் தான் இன்றைய நாள். அதற்குத்தான் நிறைவு நாள். சூரன் என்ற ஒரு உருவத்தை கொண்டு வந்து அவரை கொல்லவில்லை, அவரிடம் இருக்கின்ற அகம்பாவம் ஆணவங்களை அழித்து தன்னோடு இணைத்து முத்தி கொடுத்து கொண்ட காலம். அதுபோல எங்களுக்கு தீயனவற்றை செய்யும் பொழுது அந்த தீய குணங்களை எல்லாம் எங்களிடம் இருந்து அகற்றி எங்களையும் தங்களோடு ஆட்கொள்வார் என்று வணக்கம் செய்யும் புனிதமான காலம். அந்த காலத்தில் உள்ளம் உருகுதையா அந்த பாடலோடு உள்ளத்தை உருக்கிச் சென்ற ஐந்து பாடலையும் கேட்டு மகளை வைத்த உங்களுக்கு எங்களுக்கு முன்னேற்ற வாங்களுக்கு நன்றியை கூறி மீண்டும் சந்திப்போம். இப்பொழுது உங்கள் இணையரும் வந்திருக்கின்றாரா?
1: வந்திருக்காங்க.
0: அங்கே பேசுவோம் மகளோடு. வணக்கம் மகளே. அனுசியா வணக்கம். பாட்டு சவாரி அல்லவா, அற்புதமான பாடல்கள் பாட கேட்டிருக்கின்றோம் தானே. சரி, நாங்க முதல் வாக்குச்சாவடிக்கு சென்று மீண்டும் வந்து பேசுவோம். மகளே வாருங்கள், வாக்குச்சாவடிக்கு போவோம். சரியா, வாருங்கள்.

0: உங்கள் உள்ளத்தில் என்ன எண்ணம் தோன்றியது? தெரிவு செய்வது எந்த பாடலை விடுவது என்று ஒரு தடுமாற்றம் இருந்ததா? ஆமா, அத்தனை பாடலையும் சிறந்த பாடல். இந்த பாடல் அத்தனையும் நீங்கள் அனைவரும் சேர்ந்து தெரிவு செய்த பாடல் தானே மகளே? அப்படி என்றால் இன்று உங்களுக்கு என்ன பாடல் கேட்க விருப்பம் எங்களோடு இணைந்து?
1: திருத்தந்தூரில் கடலோரத்தில் சென்றில் நான்
0: அரசாங்கம். சூரன் போரை எண்ணி கேட்கின்றீர்கள் அந்த பாடல் என்ன? திருச்செந்தூரின் வாழ்த்துக்கள். திருச்செந்தூரின் கடலோரத்தில் இங்கே அந்த பாடல் உங்களுக்காக ஒலிபரப்ப போகிறேன். இணைந்து இணையர்களாக வந்து வாக்களித்து உங்கள் கடமையை புரிந்து தமிழ் பணி செய்ததற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றேன் மகளே. உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை இப்பொழுதே கூறுகிறேன். வரும் பாடல்கள் அப்படி வரும், இருவர் தான் வந்தீர்கள், மீண்டும் வருவார்கள், பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி அனுஷ்யா, நன்றி கிருஷ்ணன் அவர்களே,
2: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த உறவாக காத்திருக்கின்றார், காற்றலையில் வருவதற்கு எங்களுடைய அன்பு உறவு, அவர் இணைப்பு கிடைக்கவில்லை, எங்கே மீண்டும் பெற வேண்டும். இப்பொழுது உறவோடு உறவுகளாக ஓடி வருகின்றார் அன்பு உறவு. வணக்கம் வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் ஐயா. ஓம் நமசிவாயா.
0: ஓம் நமசிவாய.
3: ஆர் தேவா.
0: ஆர் தேவா அவர்கள் ஓம் நமசிவாய என்ற பூரணமாக அந்த மந்திரத்தை கூறி காற்றலில் இணைந்து விட்டார். இன்று பாட்டு சவாரியிலே வந்து முதலுக்குள் முதல் பாடலை தெரிவித்ததற்கு என்ன, அவர் தானே நேற்று கதாநாயகன் எங்களுடைய பாடுவோர் பாடலா நிகழ்வுகள். சிறப்பு தேவா, வாழ்த்துக்கள். இப்பொழுது நாங்கள் காற்றலை எப்படி இருக்கின்றீர்கள், நலமாக இருக்கின்றீர்கள் என்று கூறிவிட்டீர்கள். இன்றைய ஐந்து பாடலும் கேட்கும் பொழுது எப்படி இருந்தது?
3: வித்தியாசம் வந்துச்சு அந்த ட்ரிப்பு.
0: சரி, அப்ப
3: நாங்களுக்கு முறையில
0: ஒரு தடவை நாங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று வந்து பேசுவோம். வாருங்கள் வாக்குச்சாவடி போவோம்.

0: வந்துவிட்டோம் காற்றணிக்கு. தேவா, ஐந்து பாடல்களை நீங்கள் ஒரே நேரத்தில் கேட்கும் போல எப்படி இருந்தது உங்களுக்கு?
1: அதான் வெற்றி பெற்றவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் வெற்றி பெற்றவங்க எல்லாம் மறுபடியும் மோத விடுவாங்க. வெற்றி பெற்ற எல்லாம் அரை இறுதி கால் இறுதி அப்புறமா தான் ஃபைனலுக்கு வரும். அதே ஃபைனலுக்கு வந்து
0: ஐந்து வாரங்களா மோதிவிட்டு ஐவரம் வந்து மோதின இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பரீட்சை தந்திருக்கின்றார். சிறந்த பாடலை நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை கூறும் இந்த வழியில் என்ன பாடல் ஒலிபரப்ப வேண்டும் உங்களுக்காக?
1: இது யாரு மதுரை குதிரைன்னு உரிமலையே அந்த பாட்டு.
0: ஓ, மதுரை குதிரை என்ற வரி வார பாடலா? மதுரை குதிரை ஆரம்பம் என்ன பண்ண தெரியுமா? தெரியாது இல்லையா? நான் முயற்சி பண்ணி பார்க்கிறேன். மதுரை குதிரை என்று வருவது இந்த பாடலை தெரிந்தவர்கள் யாராவது வந்து கூறலாம். மதுரை குதிரை என்று ஒரு வரி வரை என்பது ஒரு பாடல். அது எங்கள் தேவாவுக்கு விருப்பமான பாடல். சிறப்பான பாடல் தெரிவித்து தந்திருக்கின்ற தேவா, உங்கள் பாடல் வெற்றி பெற என்று வாழ்த்துக்களை குறிக்கொள்கிறேன்.
1: மீண்டும்
0: பார்ப்போம், பார்ப்போம் இந்த பாடல் வெற்றி பெற என்பது என்று வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி தங்கத்தாமரைக்கு. அவர் கேட்டுக்கொண்டிருக்கார், நேற்று தினம் அவர் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார் தேவாவினுடைய சாதனையை எண்ணி. பார்ப்போம் வாழ்த்து.

0: நீண்ட நேரம் காத்து கொண்டிருந்து இப்பொழுது இணைந்து விட்டார் எங்களுடைய ஜெகபர் சாதிக் அவர்கள். வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே.
1: ஐயா வணக்கம். ஐயா, நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக், தாங்கள் நலமா இருக்கிறது அறிந்து கொண்டோம். இங்கு அனைவரும் நல்ல நலமாக மகிழ்வார்கள்.
0: தெரிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம் என்று நலமாக இருப்பார்கள் என்றால் உங்களை உங்களுடைய பாடல் தானே அத்தனையும் பிடித்த பாடல்கள். ஒரு சிறப்பான போட்டி இன்று அரங்கேறுகின்றது. முதலில் நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு சென்று மீண்டும் பெறுவோம்.
1: சொல்லுவோம் ஐயா.

0: காட்டலைக்கு வந்துவிட்டோம் ஜெகவர் சாதிக் அவர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன பாடலாக இருக்கும்?
1: எனக்கு பழனியா, எனக்கு வந்து என்னுடைய விருப்பமான பாடல் வந்து பழனி அப்படிங்கிற படத்துல இருந்து உள்ளத்துக்குள்ளே ஒளிந்திருப்பது ஒன்றல்ல கண்ணா அப்படிங்கிற பாடல்.
0: உள்ளத்துக்குள்ளே
1: ஒளிந்திருப்பது ஒன்றல்ல கண்ணா.
0: உள்ளத்துக்குள்ளே ஒளிந்திருப்பது, வாழ்த்துக்கள், சிறப்பான பாடல். அந்த மதுரை குதிரை என்ற ஒரு வரி வருகின்ற பாடல் தெரியுமா? சரி, தேடிக்கொள்வோம். ஐந்து பாடல்களையும் கேட்கும்பொழுது உங்களுடைய உள்ளம் என்ன கூறியது என்று?
1: ஐந்து பாடல்கள் கேட்க கேட்க ஆனந்தம் ஐயா.
0: ஏனென்றால் குரல்கள், இசையமைப்பாளர்கள் அப்படி எங்களை
1: ஈர்த்து. ஆமாய்யா, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
0: காவிய பாடல்கள் சிறந்த பாடல் ஐந்தையும் கேட்கும் பாக்கியம் பெற்றவர்களாக இன்று இருக்கின்ற உண்மையிலே முதலுக்கு முதல் வந்த பாட்டு சவாரியில் இன்று வந்த பாடல்கள் சிறப்பான பாடல் என்றுதான் கூற வேண்டும். எல்லோரும் கூறுவார்கள்
1: என்று
0: இதை பார்ப்போம். இவருக்குள்ளே யார் வெல்லுகிறான் தேவா போன்று?
1: ஆமாய்யா,
0: முதல் சுற்று, இரண்டாம் சுற்று, மூன்றாம் சுற்று வந்து முதலாவது தெரிவு செய்ய வந்திருக்கோம். பார்ப்போம். நன்றி தேவ தேவ பிரசாதிக்கு அவர்களே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் சரவணன், வாழ்த்துக்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாகவும் இருக்கின்றோம், மகிழ்வாகவும் இருக்கின்றோம்.
0: என்ன காரணம் அந்த மகிழ்வுக்கு? காலநிலை நல்ல காலநிலை கொடுத்தது என்பது எங்களுக்கு வேண்டாம். ஐயா சொல்லும்
1: இருபத்தாறு பாகை
0: அப்பா, நாங்கள் எட்டு பாகைதானே, மூன்று மடங்கை விட மேல் இருக்கின்றீர்கள் நீங்கள். மழை வரும் சாத்தியம் இல்லை தானே?
1: இல்லையா, லேசா தூரல் வந்தது, மேகமூட்டமா இருக்கு. நாளைக்கு தெரிய மழைக்கு வாய்ப்பு இருக்கா? என்ன லேசா தூரல் தான் மாலை வேலையில
0: எங்களுக்கு மழை வருகின்ற சாத்தியமே இல்லை. நான் காலையிலே கூட விட்டேன், ஐந்து பாடல்களை மொழித்தன. அந்த ஐந்து பாடல்களும் சரித்திரங்கள் தெரிந்த நீங்கள், நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு சென்று உங்கள் வாக்கினை பெற்றுவிட்டு மீண்டும் பெறுவோமா? போவோம்.
1: செல்வோம்.

0: காட்டேலைக்கு வந்துவிட்டோம். சரவணன் அவர்கள் ஐந்து பாடல்களையும் பாடியே காட்டிவிட்டார் முதல்வரையே. இப்பொழுது அவருக்கு பாடுவதில் ஆர்வம் பெருகிவிட்டது. பாட்டு பாடுவோர் பாடலாம் அப்படி உங்களை தயார் நிலையை வந்து வைத்திருக்கின்றது. பாட்டும் பின்னணியும் தெரிந்த உங்கள் அநேகமாக உங்களுக்கு தெரியும் இந்த பாடல்களை பற்றி. அந்த பாடல்கள் ஐந்தும் அப்படி இருந்தது கேட்பதற்கு. சரவணன் என்ன நடந்தது? நல்ல போல உங்கள் வாக்கினை பெற்று விட்டோம் இருக்கின்றீர்களா? ஆமாம் இருக்கின்றீர்கள் இருக்கின்றீர்கள். என்ன பாடல் உங்களுக்கு ஒளிபரப்ப வேண்டும் சரவணன்?
1: பத்து மலை
0: என்னையா கேட்கவில்லை? முத்தை தரு பத்தி திருநகை, அந்த திருப்புகள் உங்களுக்கு வேணும். அந்த பாடல் அருணகிரிநாதர். சரி, அந்த பாடல் உங்களுக்கு ஒளிபரப்ப
1: என்ன
0: பாடல்?
1: பத்துமலை திருமுத்துக்குமரன் சொல்லிட்டு வருவானுடைய
0: பத்தமலையா? பத்தமலை முத்துக்குமரன். இது திரைப்பட பாடலா தனிப்பாடலா?
1: திரைப்பட பாடல் தான். வருவான் வடிவலம் படத்தை.
0: ஓ, வருவான் படிவலம். பத்தமலை முத்துக்குமரன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அது வருவான் படவில் தான் மயில் வந்து விரும்புகின்ற பாடம். சரி சரி சரி சரி, வருவான் வடிவேலன் இனிமையான பாடல். இப்பொழுது சூரசம்காரம் முடிவடைந்து விட்டதா? என்ன நடந்தது உங்கள் இந்த இடத்துல? எங்களுக்கு இன்று மாலை தான் ஆரம்பிக்கும். இப்பொழுது பகல் வேலைதானே. இன்று மாலை சிறப்பாக இருக்கும். அங்கே சூரபத்மனை அழிக்கும் பொழுது அவருடைய சூரத்தனமான குணங்களை எல்லாம் அழித்து அவரை ஆட்கொள்ளும் படலம் என்று காட்சியாக தரும் பொழுது இறுதியிலே அவரை மயிலாகவும் சிவனாகவும் சிருஷ்டி திருப்பார் இறைவன் என்று கூறும் ஒரு கருத்து. இறைவன் உண்மையில் மக்களை கொல்வதல்ல, இந்த பொல்லாத குணங்களை எல்லாம் அகற்றும் நாள் தான் என்ற நாள். சிறப்பாக நாளே நாங்கள் ஐந்து பாடலை கேட்டு மறந்திருக்கின்றோம். ஐந்து பாடலும் கேட்பதற்கு எப்படி இருந்தது உங்களுக்கு?
1: எல்லா படம் நல்ல படம் தான்.
0: உங்களுக்கு இந்த தெரிவு செய்வதிலே கடினம் ஏற்பட்டதா? தெரிவு செய்யும் பொழுது கொஞ்சம் எல்லா பாடம் நல்ல பாடம். இதெல்லாம் நீங்கள் தெரிவு செய்த அந்த பாடல் ஐந்து வாரங்களாக தெரிவு செய்து வந்து இன்று ஐந்தாவது வாரத்தில் அவர்களை விட்டிருக்கணும். எவர் வரப்போகின்றார் முந்தி கொண்டு முதலமைச்சரை தெரிவது போன்று. வாழ்த்துக்கள். சிறப்பான பாடலை தந்த சரவணா உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்கள் பாடல் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்ட பத்தமலை முத்துக்குமாரன் என்று வருவான் வடிவேலன் பாடல் தர இருக்கின்றேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாட்டு சவாரி 130. அன்பு உறவுகள் வந்து வாக்கினை சரமாரியாக வந்து தள்ளப்பட்டு முள்ளப்பட்டு இடிபட்டு அடிபட்டு வாக்குச்சாவடியில் நெருக்கப்பட்டு வாக்கினை தந்துகொண்டிருக்கின்றனர். வாக்குச்சாவடி களை கட்டி கொண்டிருக்கின்றது. வாழ்த்துக்கள். அடுத்த உறவுகள் வரும் வரை நாங்கள் தொடர்ந்து பாடலை கேட்போம். இது முத்துக்குமரன். பத்துமலையையும் கேட்க இருக்கின்றோம். அதே நேரத்தில் உள்ளத்துக்குள்ளே அமர்ந்திருப்பது என்ற பாடல், மதுரை குதிரை என்று வருகிறோம் பாடல், திருச்செந்தூரின் கடலோரத்தில் என்ற பாடல், உள்ளம் உருகதையா என்ற பாடல்களும் ஒளிபரப்பப்பட இருக்கின்றன. கேட்போம் இப்பொழுது. பாடலுக்கு வந்த இசைகளோடு மயங்கி இருக்கும் நாங்கள் ஐந்து பாடல்களையும் ஒவ்வொன்றாக சரணம் பல்லவியை கேட்போம்.

0: ஐந்து பாடல்களும் முத்தான பாடல்களை ஒரே நேரத்தில் கேட்கின்ற வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்காது. வந்துவிட்டார் மன்னர் ஜோர்ஜ் அவர்கள் குவைத் நாட்டிலிருந்து. அவரை நாங்கள் தாமதம் இன்றி அனுப்புகிறோம். வணக்கம் வணக்கம் ஜோர்ஜ் அவர்களே. வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் ஐயா. குவைத்ல இருந்து ஜார்ஜ் பேசுகிறேன் ஐயா.
0: ஜார்ஜ் மன்னர் வரும்பொழுது நாங்கள் வழிவிட்டு விரைவாக நலமா இருக்கின்றீங்களா மகனே?
1: நலமாகவும் வளமாகவும் மகிழ்ச்சியா இருக்கிறேன் ஐயா. உங்க ஆசிரியத்துல நீங்க எப்படி ஐயா இருக்கு?
0: நாங்கள் எல்லாரும் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். உங்களை அடிக்கடி நினைந்து கொள்வோம். எப்படி இருக்கின்றது பணி?
1: பணி ஓவர் தான் ஐயா. இன்னைக்கு பார்ட்டி, திங்கட்கிழமையான பார்ட்டி.
0: உங்களுக்கு நீ ஒரே பார்ட்டி ஒரே பார்ட்டி. இப்போது நாங்கள் காற்று விட்டு வாக்குச்சாவடிக்கு முதலில் சேரும் வியாபாரத்தை நான் கவனிக்க வேண்டும்.

0: காலத்துறைக்கு வந்துவிட்டோம் ஜோர்ஜ், உங்களை நாங்கள் விரைவாக அனுப்பியிருக்கணும். பாடல்கள் ஐந்தும் கேட்கும் பொழுது என்ன தோன்றியது உங்களுக்கு?
1: ஐந்து பாடல் முதலுக்குள் முதல் என்றீங்க, எல்லா பாட்டும் சூப்பரா இருக்குது ஐயா. எதை விடுறது எதை எடுக்கிறதுன்னு தெரியல, அவ்வளவு அருமையான பாடல். எல்லா பாடலும்
0: சிந்தனைக்கு உகந்த பாடலாக வந்திருக்கின்றது. அப்படி இருந்தும் நீங்கள் தெரிவு செய்திருக்கீர்கள் இந்த பாடலை உங்கள் மனோநிலைக்கு ஏற்ப தெரிவு செய்த உடைய உங்கள் பாடல் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். என்ன பாடலை உங்களுக்கு ஒளிபரப்ப வேண்டுமா?
1: சைக்கோ திரைப்படத்திலிருந்து உன்னை நினைச்சி நினைச்சி உருகி போனேன்.
0: ஐயோ பாவம், உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போறேன் என்று கூறும் பொழுது நான் குவைத்தையும் புதுச்சேரியையும் நினைக்கின்றேன். நன்றி, அந்த பாடம் உங்களுக்கு கிடைக்க நான் வழங்குகிறேன். நன்றி மகனே, உடனே சிறப்பித்து எங்கிருந்தாலும் ஓடி வந்து உங்கள் உரிமையை காப்பாற்றிக் கொள்ள வாழ்த்துக்கள். மீண்டும்
2: சந்திப்போம். பிடிதூர போக சொல்லி நடிக்கும், தொட்டு கொள்ள வீரல் துடிக்கும், பிடிதூர போக சொல்லி நடிக்கும்.
0: அருமையான பாடல்கள் இனிமையாக சென்றன என்று வந்து நீங்கள் வாக்களிக்கும் வேளையிலே உங்களை மறந்து கூறுகின்றீர்கள். ஐந்தும் உச்சமான பாடலில் எந்த பாடலை நாங்கள் தருவது என்று தெரியாமல் திண்டாடுகின்றோம் என்று ஒவ்வொருவரும் கருத்து தெரிவிக்கும் வேளையிலே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் தானே இந்த பாடல்களை தெரிவு செய்தீர்கள். இப்பொழுது அடுத்த உறவு வருவதற்கு ஆயத்தமாக அன்பு மகள் ரேவதியும் அனுப்பியிருக்கின்றார். அவர் இளவரசர் குரல் கேட்டு கேட்பதில் மகிழ்ச்சி என்று எழுதுகிறார். ஏனென்றால் அவர் வாரத்தில் ஒரு நாள் இந்த பாட்டு சவாரியை விடுவதிலே மற்றபடி நேர் நேரம் விடுமுறை விருப்பத்துக்கு பாடலை கேட்டுக்கொண்டிருப்பார். அவர் நேர் வழியில் வருவது தவறவிட மாட்டார். இந்த வாக்குச்சாவடி எங்கிருந்த போதும், அவர் தாய்நாடு சென்ற போது கூட அங்கிருந்து உங்களோடு இணைந்த ஒரு சிறந்த நீண்ட கால உறவு. அவரும் வந்து வாக்களித்து பாடலை தந்திருக்கிறார். இப்போ அடுத்த உறவை எதிர்பார்க்கின்றேன். விரைவில் நாங்கள் நிகழ்ச்சிக்கு வர வேண்டும். வாக்குச்சாவடியிலிருந்து எங்களுக்கு ஒளி கிடைக்க முன்பு மூன்று ஒளிகள் கிடைக்கும். அந்த மூன்று ஒளியோடும் அவர்கள் நிறுத்தி விடுவார்கள். வர வேண்டியவர் காற்றலையில் வந்து பதில்கள் தந்து கொண்டிருக்க நீங்கள் உடனடியாக வாக்குக்கு வர வேண்டும், வாக்குச்சாவடிக்கு வர வேண்டும் என்று அழைக்கின்றேன். இப்பொழுது ஒரு உறவு அழைக்கின்றார், அவரை இணைக்க நான் முயற்சிக்கின்றேன். வந்து விட்டார், இணைந்து விட்டார். வணக்கம் மகளே ரேவதி. வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் அப்பா.
0: நலமா இருக்கின்றீங்களாம்மா?
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: நாங்கள்
0: மகிழ்வாக நலமாக இருக்கின்றோம். வானொலி நிறுத்தி விட்டீர்களா? கெட்டிக்காரி, அதை இறுதி விட்டு தான் வாக்குச்சாவடி கூடி வந்திருக்கின்ற ஆதார அட்டை எல்லாம் கொண்டு வந்தீர்களா? அங்கே கேட்பார்கள். சரியான உங்களுக்கு அங்கெல்லாம் நல்ல பதிவுகள் இருக்கின்றன. ஒரு சில உறவுகள் வந்து வாக்களிக்கும் போதே நல்ல பதிவுகள் நற்சான்றிதழ்கள் அங்கே இருக்கின்றார்கள். வாழ்த்துக்களை கூறும் இந்த வேளையில் நீங்கள் நிலமா இருக்கும் இந்த வேளையில் ஒரு தடவை உடனடியாக வாக்குச்சாவடிக்கு சென்று வருவோமா? செல்வோம்.
3: கண்டிப்பாக.

0: காற்றடைக்கு வந்து விட்டோம்.
1: நீண்ட நாட்களுக்கு பின்பு பாட்டு சவாரியில் ரேவதி இணைந்ததற்கு நாங்கள் பெருமைப்படுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம், வாழ்த்துகிறோம்.
0: ரேவதி, உங்களுக்கு இந்த ஐந்து பாடலையும் கேட்கும் பொழுது உங்கள் உள்ளத்தில் என்ன எண்ணங்கள் தோன்றியது?
1: எனக்கு பிடித்த பாடலை தந்தை என்று கூறுவது வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்ன, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரசனைகள் உண்டு, அவருடைய வாழ்க்கை சரித்திரங்கள் உண்டு. இந்த பாடல்கள் வந்து எங்களோட வாழ்வியல் தத்துவங்கள் அடங்கி இருக்கின்றன. அப்ப இதிலே வந்த பாடல்களின் பொருள் எது எனக்கு பொருத்தமாக இருக்கின்ற விருப்ப பாடலுக்கு வாக்களிப்பதற்கு நன்றி, வாழ்த்துக்கள். நீங்கள் பதிவு செய்த பாடல்கள் வெற்றி பெற வேண்டும், ஆனால் முதல்ல வெற்றி பெற்ற பாடல்கள் அனைத்தையும் என்பதை கூறிக்கொண்டு இன்று ரேவதி நீங்கள் விரும்பும் பாடல் எதுவாக இருக்கும் மகளே? நல்ல ஒரு பாடல். அந்த பாடல் சின்ன பிள்ளைகளுக்கு வந்ததாக இருந்தாலும் சிறுபுள்ள பிள்ளை நாங்கள் சொல்லுவோம் தானே, மண் விளையாட்டில் தெரியும் எதிர்காலத்தை பற்றி. சின்ன பிள்ளைகளுடைய எதிர்காலம் அவர்கள் விளையாடுகின்ற மண் விளையாட்டிலே நாங்கள் அறிந்து கொள்ள முடியாதா முடியுமா இல்லையா? ஆத்தோரம் மணல் எடுத்து அழகழகாய் வீடு கட்டி. அந்த ஆத்தோரம் ஒரு இடத்துல மணல் எடுக்கலாம், ஆனா ஆத்தோரத்திலே மணல் எடுத்து அழகழகாய் வீடு கட்டும் பொழுது என்ன நடக்கும் என்பதை கூறுவோம். எடுத்து வரும் பாடல் அது, வாழ்க்கையோடு ஒப்பிடுது அந்த பாடல் உங்களுக்கு. இது வந்து என்ன திரைப்படம்? ஆ,
2: திரைப்படம் நானே
0: புரிந்து கொள்வேன், தெரிந்து கொள்வேன். நன்றி மகளே, இணைந்து இன்று உங்களுடைய பொன்னான வாக்கை தந்து நான் எத்தனையோ வாழ்க்கையில நாங்கள் காலையிலிருந்து மாலை வரை பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஒரு இரண்டு நிமிடத்தை ஒதுக்கி இது சிறந்த பாடல் இது, என்னுடைய ரசனை எப்படி இருந்தது, இந்த இசை உலகம் எங்கள் உள்ளத்தை எப்படி ஆக்கி வைத்திருக்கிறது, இந்த இசை உலகம் எங்களை மகளவும் நெகிழவும் வைத்திருக்கின்றது தானே, அதெல்லாம் நாங்கள் உண்மையிலே இந்த வாக்கு சிறப்பு வாக்குக்கு வருவது எங்கள் உரிமை, அந்த வாக்களிப்பது கடமை என்று எங்களுடைய கடமையை நீங்க செய்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம் விரைவில். இன்று எந்த பாடல் வெற்றி பாடல் என்று தெரிய வரும் முதல்
2: தெரிய வரும் போட்டி. வெற்றி பாடலா தெரியலப்பா, எனக்கு பிடித்த பாடல் பார்ப்போம்.
0: ஆமாம், பார்ப்போம் போட்டி. நன்றி, உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் மகளே. நன்றி, நன்றி,
2: நன்றி.

0: ஐந்து பாடல்களும் அமுதம் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் இதில் வந்த இசை அமைப்பாளர்கள் மாபெரும் மேதைகளும் பாடகர்கள் அதைவிட சிறந்தவர்கள். இந்த திரைப்படங்களை தயாரித்தவர்கள் இயக்கினவர்களும் மேன்மையானவர்கள். அவற்றையெல்லாம் விடை வெற்றுக்கெல்லாம் உயிர் கொடுப்பது போன்று அபிநயம் புரிந்து நடித்தவர்களும் தலை சிறந்த கலைஞர்கள். இவர்கள் கலை உலகத்து ஜாம்பவான்கள் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் அத்தனை ஒன்றாக வந்திருக்கும் வேளையிலே என் பேத்தி வருகின்றார், அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் அன்பு பேத்தி சிவரஞ்சினி, வணக்கம்.
1: வணக்கம் தாத்தா.
0: வணக்கம் பேத்தி, நலமா இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கேன் தாத்தா, நீங்க நலமா இருக்கீங்க?
0: நாங்க நலமா இருக்கிறோம்டா. அம்மா எப்படி இருக்கின்றார்? பாட்டுக்கு பதில் பாட்டு சவாரி 130 கலந்து கொள்ள வந்த உங்களை வரவேற்றுக் கொண்டு உடனடியாக உங்களை நான் வாக்குச்சாவடிக்கு அழைத்து செல்ல இருக்கின்றேன். பாருங்கள், செல்வோம்.

0: பாவம் காற்றலைக்கு நானும் என் பேர்த்தியும். பேர்த்தி வந்து சிறந்த பாடலுக்கு தான் வாக்களிக்கின்றேன் என்று தெரிவு செய்து தருகின்றார். அவர் பெரியவர்களை போன்று தான் அந்த பாடல்களை நன்றாக உணர்ந்திருக்கின்றார். அவர் பிறந்திருக்கவில்லை இந்த பாடல்கள் வரும்பொழுதே. ஆனால் வாழ்க்கை என்பது நிரந்தரமானது, ஒவ்வொருவருக்கும் நிரந்தரமான வாழ்க்கை என்பது நிரந்தரம். வாழ்க்கையை நாங்கள் வாழ்வது என்பது நிரந்தரம் இல்லையே தவிர வாழ்க்கை நிரந்தரமானது. எங்கே மகளே பேர்த்தி, உங்களுக்காக என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டுமாம்மா?
1: தாத்தா, மாமன் மகன், மாமன் மகள் திரைப்படத்தில் இருந்து கோவம் அமழமே மல் கோவம் அமழமே.
0: மாமன் மகள் அந்த திரைப்படத்தில் கோவா மாம்பழமே பாடமா பாடலா ஆமா, கோவா மாம்பழமே மல் கோவா மாம்பழமே. கோவா மாம்பழம் சாப்பிட்டுருக்கின்றீர்களா?
1: சாப்பிட்டிருக்கேன் தாத்தா.
0: மல் கோவா மாம்பழம் சாப்பிட்டுருக்கீங்களா? சிவரஞ்சினி அவர்களும் வந்து வாக்கு சாவடியில் இணைந்ததை விட்டு பெருமைப்படுவோம். இப்பொழுதுதான் புரிகின்றது ஒவ்வொருத்தருக்கும் இசை என்றால் என்ன, இசையோடு எங்கள் பங்கு என்ன, இது எங்கள் உரிமை. ஏனென்றால் அதிகாலை துயிலழந்து இரவு தூக்கத்துக்கு போகும் வரையுமல்ல, அம்மாவின் வயிற்றுக்குள்ளே சிசுவாக நாங்கள் ஆரம்பித்த காலத்தில் இருந்து இறுதியிலே வந்து மூச்சடங்கி சிதையிலே சென்றெறியும் வரையும் எங்களை சுற்றி எங்களோடு இணைந்து பின்னி பிணைந்து கொண்டிருக்கின்றது இசை. வாழ்க்கையிலே எங்களை நிறைப்படுத்தி கொண்டு செல்வதற்கு இந்த இசையோடு வந்த பாடல்கள் எவ்வளவோ பாடமாக எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. பின்பற்றி எத்தனையோ பேர் வாழ்க்கையிலே புனர் வாழ்வு பெற்றிருக்கின்றார்கள், வாழ்க்கை பாதையை சீரமைத்திருக்கின்றார்கள். சிறப்பு உங்களுக்கான அந்த குவா மாம்பழமே என்ற இனிமையான பாடலை இன்று தருகின்றேன். நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என் அன்பான வாழ்த்துக்கள். அம்மாவும் வாக்களிக்க வருவாரா அல்லது நீங்கள் மட்டும்தானா? நீங்கள் மட்டும்தான் வாக்குச்சாவடிக்கு வந்தீர்கள். அவர்களுக்கும் சேர்த்து நீங்கள் தந்து விட்டு செல்லும் போலையில எனக்கும் சேர்த்து தந்திருக்கீர்கள். நன்றி வெற்றி வாழ்த்துக்கள். எனக்கு தான் வாக்குரிமை இல்லையே. நன்றி நன்றி நன்றி நன்றி. மொன்றையர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முதலுக்குள் முதல் ஓடி வந்த முதலாவதாக வெற்றி பெற்ற பாடல்கள் 5 ஒரே நேரத்தில் காதோரம் ஒலித்து தேன் அமுதமாக இருக்கும் இந்த வேளையிலே தேர்வு செய்து வந்த அன்பு உறவுகளும் தரமான முறையிலே தங்கள் தங்கள் ரசனையை வைத்து பதிவுகளை தந்து கொண்டிருக்கும் போலே அவர்களுக்கு வாழ்த்து கூறி விடை கொடுக்கின்றேன். சென்று வாருங்கள் அன்பு பேத்தி, மீண்டும் சந்திப்போம்.

பாடல்கள் ஒன்றன்பின் ஒன்றாக ஐந்து பாடல்களின் பல்லவியும் சரணங்களும் எங்களை ஞாபகம் மூட்டிக் கொண்டிருக்கின்றது. இன்றைய போட்டியிலே நாங்கள் இருக்கின்றோம். யாருக்கு நீங்கள் வாக்களிக்கப் போகின்றீர்கள் என்று

நாள் பழமை போல் அல்லாமல் உங்களுக்கு காற்றலையிலே இன்று நீங்கள் விரும்பி கேட்ட பாடலை தந்து செல்ல வேண்டும். ஏனென்றால் நாளைய தினம் நிகழ்ச்சிக்கு எனக்கு தடை இருக்கின்றது, சில நியமனங்கள். அதனால் அந்த நேரத்தில் 2 நாட்கள் எனக்கு ஓய்வு தேவைப்படுகின்றது. நேரொலி நிகழ்வது கொஞ்சம் கடினம், முயற்சிக்கின்றேன். மிகவும் முக்கியமான கடமை, அதனால் இந்த பாடலை சென்று நான் இன்று இதை நான் உங்களுக்கு பதிவிலே கொண்டு வந்து தருவதற்கும் இந்த பாடல்களுக்கு நேரம் கிடைக்காதபடியால் இப்போ காலத்தை அவதானித்து நிகழ்ச்சியை நான் இன்னும் சில நிமிட நேரங்களில் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு இந்த பாடல்களை ஒலிபரப்பித்தான் செல்ல எண்ணுகிறேன். அநேகமானவர்கள் வந்துவிட்டீர்கள், வர இருப்பவர்கள் விரைவில் வாருங்கள் என்று கூறிக்கொள்கின்றேன்.

0: காதல் துடிக்கும், விழி தூர போக சொல்லி நடிக்கும்.
1: இனிமையான பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே உங்கள் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் பாடல்களை கேட்பதற்கு அவளோடு இருந்து ஓடி வந்து வாக்களித்த உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு தொடர்கின்றது பல்லவி சரணங்கள். முதலாவது ஒளி தந்துவிட்டார்கள். எங்கள் நிலைமைகளை அறிந்து நான் இன்று நேரம் கொடுத்திருந்தேன் அவர்களுக்கு. நான் எந்த வகையிலே முடிக்க இருக்கின்றேன் என்ற நிகழ்ச்சியை என்று முதலாவது ஒளி கிடைத்துவிட்டது.

சிறப்பான அந்த பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளையில் ஒரு அறிவித்தல், நீங்கள் இன்று வாக்குச்சாவடி ஒளி பாய்ச்சப்பட்டாலும் திறந்திருக்கும், நீங்கள் கேட்ட பாடல்கள் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் வேளையில் காலம் தாமதித்து வந்து இணைபவர்கள் இணைந்து தங்கள் வாக்குகளை தருவதற்கு ஒரு சலுகை வழங்கப்படுகின்றது. தொடர்கின்றது போட்டியின் பாடல்கள்.

இரண்டாவது ஒளி கிடைத்த வண்ணம் இருக்கின்றது. மூன்றாவது ஒளி இப்பொழுது கொடுக்கப்பட மாட்டாது. அதனால் வாக்குச்சாவடி திறந்திருக்கும், அவர்களின் எண்ணிக்கைகள் நடக்கும். அந்த வேளையிலே பாட்டு சவாரி, இது 130வது பாட்டு சவாரியிலே இன்று முதலுக்குள் முதல் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக வந்து 5 பாடல்கள் கேட்டு மகிழ்ந்த வேளையிலே நீங்கள் வந்து வாக்களித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வேளையில் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நாங்கள் தருகின்றோம். மகிழ்வாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஓடி வந்து உங்கள் நேரத்தை எங்களுக்காக பாவித்து உபயோகித்து உங்கள் வாக்கினை தந்து சிறப்பித்து சென்ற வேளையிலே எந்த பாடல் சிறந்த பாடல் என்று தெரிவிக்கும் முன்பு ஆனந்தமாக இருக்கும் இந்த வேளையிலே நாங்கள் தொடர்ந்து நீங்கள் கேட்ட பாடல்களை இப்பொழுது ஒலிபரப்ப இருக்கின்றேன். பாட்டு சவாரி 130 2025 ஆண்டின் 10வது மாதத்தின் 27வது நாள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே ஒலிக்க இருக்கின்றது பாடல்கள். வாக்களிக்க இருப்பவர்கள் நீங்கள் வரலாம், உங்களை நான் நினைத்துக் கொள்வேன். பாடல் ஒலித்துக் கொண்டிருந்தாலும் நினைத்து உங்களுக்காக ஆவண செய்யப்படும். இது முன்னர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சவை. இன்றைய ஒலிபரப்பிலே 5 பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாக்களிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையிலே முதலாவதாக வந்து இணைந்து கொண்ட அன்பு கிருஷ்ணன் அவர்கள் வாக்களித்து விட்டு தனக்கு விருப்பமான ஒரு பாடல் இந்த சூரசம்ஹாரம் நிகழ்க்கும் முருகப்பெருமானின் பெருநாளாகிய இந்த நாளிலே அவர் கேட்ட பாடலை இப்பொழுது காற்றலையில் தர இருக்கின்றது. முன்றியில் தமிழ் வானொலி, இதுவும் அந்த பாடல்.

உள்ளத்தை உருக்கிச் செல்லும் உண்மையான பக்தி பாடல். தேனாக குலைத்து நாங்கள் தீஞ்சுவையை அறுவது போன்று பக்தியை குலைந்து குலைந்து குலைத்து எங்களுக்கு இனிமையான இசையோடு இசை அரசர் என்று விருது பெற்ற டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் இசை அமைத்து தானே குரல் கொடுத்து பாடிய இந்த பாடல் மேலெடுத்து விளையாடு வினைகளை தீர்த்து வை என்று எண்ணும் வேளையிலே ஓடிவந்து கரம் கொடுத்து எங்கள் களங்கங்களை களைந்து ஒரு நல்லதோர் வாழ்க்கை தருவதற்கு வாழ்க்கை பாதையை செவ்வனே கொண்டு போவதற்கு திருவருள் புரியும். எல்லாம் வல்ல முருகனை பற்றிய ஒரு உருக்கமான பாடல். இந்த பாடல் நான் சிறு வயதில் இருக்கும் பொழுதிருந்தே கேட்டுக்கொண்டு வருகின்றேன் என்றுதான் தெரிகின்றது. அந்த பாடலை எழுதியவர் மரபு கலை கவிஞர் ஆண்டவன் பிச்சை என்ற பெயர் கொண்டவர். வாழ்த்துக்களை கூறும் இந்த வேளையிலும் ஒன்றிய தமிழ் வானொலியின் பாட்டு சவாரி 130 முதலுக்கும் முதல் தெரிந்து கொண்டிருக்கும் வேளையில் வாக்குச்சாவடி திறந்திருக்கின்றது. நீங்கள் எந்த நேரமும் வரலாம் என்று கூறிக்கொண்டு அடுத்த பாடலை அனுசியா உங்களுக்காக இந்த சூரசம்ஹார நாளிலே தருகின்றேன். திருவருள் தெய்வம் திரைப்படுத்த பாடலாக இதுவோ அந்த பாடல்.

தந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன்.

தெய்வம் திரைப்படத்து பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். முருகனுடைய சூரசம்ஹார தினத்திலே திருச்செந்தூரில் மிகவும் விமரிசையாக பக்திமயத்தோடு கொண்டாடப்படும் இந்த வேளையில் அனுஷா நீங்கள் கேட்ட பாடலை தந்தோம். அடுத்து வரும் பாடல் தேவா அவர்கள் தந்த பாடலை தருவதற்கு முன்பு ஜெகபர் சாதிக் அவர்களுடைய பாடலை தரலாம் என்று எண்ணிக்கொண்டு உள்ளத்துக்குள்ளே நல்ல ஒளிந்திருப்பது ஒன்றல்ல கண்ணா என்ற பாடலை கேட்போமா? அந்த பாடலும் இனிமையான ஒரு பாடல், பழனி திரைப்படத்து பாடல் கேட்போம்.

0: இனிமையான அந்த பாடலை கேட்டு போன அந்த வேளையிலே ஓடி வந்திருந்தார். வாக்குச்சாவடி மூடப்படவில்லை என்றவுடன் ராணி சந்தன்ராஜ் அவர்கள் அவர்கள் தந்து தன்னுடைய வாக்கினை தந்து விட்டார். மகளே வணக்கம். மகளே வணக்கம். அம்மா வணக்கம். சென்று விட்டாரா? பாடலையும் தந்து விட்டார். அவர் வந்து வாக்களித்து விட்டு ஒரு பாடலையும் தந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம்.
1: நனைஞ்சு
0: கொண்டு வருவது உங்களுக்கு ஒரு ஆனந்தம் தானே? நினைக்கின்றேன் மகளை. பார்த்தீர்களா? வாழ்த்துக்கள். சிறப்பான பாடலுக்கு உங்கள் தெளிவை தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்களை கூறும் இந்த வேளையிலே என்ன பாடல் வேண்டும் என்று கேட்டவர்களே, நீங்கள் பூங்காற்று திரும்புமா என்ற பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். முதல் மரியாதையில் இருந்து அப்படித்தானே? நன்றி. வந்து இணைந்து எனக்கு பாடலை தந்து குரல் தந்தமைக்கு நன்றி அம்மா. சிறப்பு உங்களுடைய பாடல்கள். அவரும்
1: இருக்கின்றார்கள்
0: அம்மா. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம் சந்தனராஜ் அவர்களே. வணக்கம். வாக்குச்சாவடிக்கு அழைத்து செல்ல இருக்கின்றேன் வாருங்கள்.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம் சந்தன்ராஜ் அவர்களோடு இணைந்து எங்களுடைய வாக்குச்சாவடி கூடி வந்து நான் அதனால்தான் வாக்குச்சாவடியை மூடாமல் வைக்க செய்தேன். அவர்கள் திறந்தபடி இருக்கின்றார்கள். இன்னும் வருவதற்கு ஆட்கள் இருக்க எதிர்பார்த்து கொண்டு நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் தானே? சிறப்பு. நல்ல பாடல் நீங்கள் தந்திருக்கின்ற போட்டி என்று பலமான போட்டி. பார்ப்போம் இறுதியில் எந்த பாடல் வெற்றி பெறுகின்றது என்று. அதனால் போட்டியா தானே இருக்கும். பெரிய பரந்த போட்டி, அதிக பெரிய போட்டி. என்ன பாடலை கேட்போம் சந்தன்ராஜ் அவர்களே?
1: காதல், காதல் சாம்ராஜ்யம் அப்படிங்கிற திரைப்படத்தில் கேட்பையா, இரு கண்கள் சொல்லும் காதல்.
0: அடி, காதல் சாம்ராஜ்யமா? சும்மா ராஜ்யம் இல்ல, காதல் சாம்ராஜ்யம். என்ன பாடல்?
1: இரு கண்கள் சொல்லும் காதல்.
0: இரு கண்கள் சொல்லும் காதல் அப்படின்னா ஒரு கேள்வி, ஒரு கண் இருப்ப ஒரு காதல் வராத ஐயா?
1: ஒரு கண்ணு வச்சுக்க
0: வேண்டியதாது.
1: ஆமா,
0: ஒரு கண் இருந்தாங்க. கண் இல்லாதவர்களே காதல் வந்தது என்று என்ன காக்கா முட்டை திரைப்படம் அதிலே கண் இல்லாதவர்கள். ஒரு இரு கண்கள் சொல்லும்,
1: இரு கண்கள் சொல்லும் காதல்.
0: காதல் என்று உங்களுக்கான பாடலை தருகின்றேன். வாக்குரிமை கடமை உரிமை என்று வந்து இணைந்து வாக்களித்து சிறப்பித்தவங்க என்னுடைய நன்றிகள்.
1: நன்றி.
0: மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து ஒலிக்க இருக்கும் வேளையில் இது முதல்

0: அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலை அன்புடன் நெய்வேலி அரசனை கும்பம் சரவணன் நீங்கள் தந்த பாடலாக பருவான் வடிவேலன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை கேட்டு மகிழ்வோமே.
1: தூக்கியே தன்னை மறந்திருப்ப